நேயர்களுக்கு வணக்கம். ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். இன்று சக ஆண்டு 1948, பாத்திரபத மாதம் 29 நாள். திருவள்ளுவர் ஆண்டு 2057, புரட்டாசி திங்கள் 3 நாள். 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் 20 தேதி ஞாயிற்றுக்கிழமை. மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் எமது இன்றைய ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகின்றது. நேரம் காலை 5 மணி 50 நிமிடம் 50 நொடி.

0: இன்றியமையா சிறப்பை உடைய செயல்களாக இருந்தாலும் ஒருவன் தன் பெருமை குறைய வரும் இழிந்த செயல்களை செய்யாமல் விட்டுவிட வேண்டும். குறள் எண் 961 அதிகாரம் மானம்.
1: இன்றியமையா சிறப்பினாயினும் குன்றவருபவிடல்.
0: இன்றியமையா சிறப்பை உடைய செயல்களாக இருந்தாலும் ஒருவன் தன் பெருமை குறைய வரும் இழிந்த செயல்களை செய்யாமல் விட்டுவிட வேண்டும். குறள் எண் 961 அதிகாரம் மானம்.
2: குறளமுதம் கேட்டீர்கள். இனி இந்த அலைவரிசையிலும் பண்பலை அலைவரிசைகளிலும் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நேர்களே, இன்று மாலை 4:10 100.1 FM கோல்டு அலைவரிசையில் புதுதில்லி விஞ்ஞான் பவனில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தால் 2026 செப்டம்பர் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்ற இயக்கவியலின் எதிர்காலம் 2026 என்ற தலைப்பிலான 2 சர்வதேச மாநாட்டின் நிறைவு விழாவை ஒட்டி குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு அவர்கள் இம்மாநாட்டின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பு டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இந்நிகழ்ச்சி FM கோல்டு அலைவரிசையில். மத்திய அலை 720 kHz இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். காலை 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர்

நா சாவித்ரி அவர்கள் 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவோம் வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, இதில் உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஆர்ஜே ராதிகா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் முதல் பகுதி. தமிழ் அமுதம் வழங்குபவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியுள்ளார் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். உங்கள் கவனத்திற்கு பகுதியில் உலகை சுத்தம் செய்யும் தினம் சிறப்புரை, பல்கலைக்கழக விளையாட்டு தினம் சிற்றுரை ஆகியவை இடம்பெறுகின்றன. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், திரை இசை ஆகியவை புத்தம் புது காலையில். காலை 9 இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டலின் இசை, எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தலையார் அனந்த கிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், என் கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம். இந்நிகழ்ச்சி FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். காலை 10 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு நிகழ்ச்சி தொடர்ந்து முத்துச்சிதறல் ஒலிக்கும். 11 தேன் சிந்தும் நேரம், நண்பகல் 12:10 சங்கீத சாரலில் வசந்தி ரமேஷ் அவர்களின் பாட்டு, எஸ் கிருஷ்ணன் அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை மெல்லிசை, 1 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் திட்டம் ஜல் ஜீவன் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 கனிந்த வாழ்வில் வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த மேலாளர் சி ரத்னம் அவர்களுடன் நேர்முகம், உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். 2:15 திரைகானம், 2:40 இசை பயிற்சியில் கற்பக மனோகரா என தொடங்கும் பாபநாசம் சிவன் பாடல், ராகம் மலையமாருதம் கண்டச்சாப்பு தாளம், ஆசிரியர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி, மாணவியர் மீனா சங்கரன், ஆர் திவ்யா. 2:55 வானிலை, 3 விடுமுறை விருப்பம் நேரடி தொலைபேசி நிகழ்ச்சி. மாலை 4 நாயக மகாதேவி நாடகம், எழுதியவர் திருச்சி எம் ஜார்ஜ் அவர்கள், அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன். மாலை 5 குட்டீஸ் நேரம், இயற்கையை நேசிப்போம் ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்போம் உரை வழங்குகிறார் பி எஸ் சச்சிதானந்த். சங்கீதம் சந்தோஷத்தில் விருஷிதா கே ஐயரின் பாட்டு, நீதிக்கதைகள் சொல்கிறார் எம் லக்ஷயா, அறநூல்கள் பற்றிய உரை வழங்குகிறார் காருண்யன் சரவணன். 5:30 கிராமிய தென்றலில் கே ஜோதிநாதன் குழுவினர் வழங்கும் சந்திரமதி திருக்கல்யாணம் தெருக்கூத்து. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும், வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:25, 6:55, 6:40 ஆகிய நேரங்களில் திரை இசை மனதில் நின்றவை. 7:00 திரைகானம், 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் நந்தகோபால். 7:25 பண்ணை செய்தி, 7:30 உழவர் உலகத்தில் கடற்பொருட்களின் முக்கியத்துவமும் அவற்றின் பாதுகாப்பும் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ப பவின்குமார் அவர்களின் உரை, தொடர்ந்து மெல்லிசை வேளாண் திட்டங்கள். 8:05-9:15 திரைகானம் ஒலிக்கும், 9:30 அகில பாரத நாடகம். மகிரிஷி ததீஷி ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ்குமார் ஸ்ரீவாத்சவ் அவர்கள், ஹிந்தி மொழி நாடகமாகும் ஹெச் வினோத்குமார் அவர்கள், தமிழ் மொழியாக்கம் மகேஸ்வரி ரங்கநாதன் அவர்கள், நடிப்பு வி தாசரதி, எம் ராஜேந்திரன், டி எஸ் லலிதா, இஎம்எஸ் முரளி, பி கிருஷ்ணமூர்த்தி, கே பி குமார், எல் சிவலிங்கம், டி கோதண்டராமன், நடன சபாபதி கே முத்துக்குமார் ஆகியோர், அமைப்பு ஜே ஜெயா. 10:00 ரவிவாசரிய அகில பாரத சங்கீத சபா நிகழ்ச்சியில் பி டி வேங்கச்சந்திரா கோபால் குழுவினரின் நாகஸ்வர இசை. இவை அனைத்தும் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள். FM ரெயின்போவில் காலை 6:50 நம்மை

சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 7 மணிக்கு வணக்கம். சென்னை 7:30 சைபால் இன்று ஒரு தகவல். வழங்கியவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:02 ரஷ்யா ரெயின்போ, 9:02 ரெயின்போ ராப். ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அவ்வப்போதைய நிலவரம். காலை 9:30, 10:30, 12:30, பிற்பகல் 1:30, 2:30, 3:30, 4:30, மாலை 6:30, இரவு 7:30 ஆகிய நேரங்களில் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 10:02 கெட் செட்கோ, 11:00 போஸ்ட் பாக்ஸ் எண் 111. நண்பகல் 12:02 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கிராமப்புற வீடுகளுக்கான குழாய் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் திட்டம், ஜல்ஜீவன் திட்டம் குறித்த தகவல்கள். தொடர்ந்து ஹாய் ஸ்நேகிதியே. 1 மணிக்கு திரைகானம், 2 மணிக்கு ரெயின்போ மெலோடிஸ், 3:02 திரைகானம், 4:02 ஃபன் பண்ணலாமா, 5:02 ரெயின்போ மேடை, 6:02 டிரைவ் டைம் வெஸ்டர்ன் மியூசிக், இரவு 7:00 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் ஃபார்ம் டு சிட்டி. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டம் தத்தை மஞ்சி கிராமத்தைச் சேர்ந்த இ வெங்கடேசன் அவர்களுடன் இயற்கை முறையில் மகசூலை பெருக்குவதற்கான வழிகள் குறித்த நேர்முகம். 8:05 மியூசிக் பை த வே வெஸ்டர்ன் மியூசிக், 9:00 ரெயின்போ ராகங்கள், 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு டெல்லி அஞ்சல், 10:20 ரெயின்போ ரீவைன், இரவு 11:00 அதிகாலை 5:54 வரை விவித் பாரதி அலைவரிசை நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாகும். எஃப்எம் கோல்டு அலைவரிசையில் பிற்பகல் 1:10 இசைமலரில் லக்ஷ்மி கிருஷ்ணசுவாமி அவர்களின் பாட்டு, கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். மாலை 5:00 அரங்கிசையில் அனன்யா அசோக் அவர்களின் பாட்டு, டாக்டர் பூர்ணா வைத்தியநாதன் அவர்கள் வயலின், டாக்டர் கே அசோக் அவர்கள் மிருதங்கம்.

0: continued faith in positive and constructive student politics rooted in the spirit of Nation First. He said it shows their strong resolve to contribute to the vision of a Viksit Bharat. The Nasha Mukt Yuva for Viksit Bharat 100 Weeks Nasha Mukt Yuva Abhiyan will witness a major nationwide youth mobilization today. The Ministry of Youth Affairs and Sports said that Rashtriya Sankalp Samaroh is being organized across 1,067 locations in the country. It added that this program will be organized across 471 district My Bharat offices along with 596 locations of partner organizations. The Samaroh will bring the campaign's message directly to young people through Nasha Mukt Pledge, signature campaign, thematic street plays, slogan writing and youth-led discussions. Government has said that biometric Aadhaar authentication is mandatory for subsidized domestic LPG refills from 1st October this year. In a statement, Petroleum and Natural Gas Ministry said that domestic LPG consumers will need to have completed biometric Aadhaar authentication to book refills at the regulated retail selling price RSP with applicable subsidy. This ensures that subsidized LPG reaches only genuine and deserving households. Linking each connection to the Aadhaar authenticated consumer will help prevent diversion of subsidized domestic cylinders for commercial and industrial use. Semicon India 2026, the fifth edition of India's flagship semiconductor conference, concluded successfully at Yashobhoomi in New Delhi yesterday. The three-day conference under the theme Silicon to Systems, Building the Ecosystem featured over 600 exhibitors. In Chess Olympiad, Indian men's team defeated Spain 3-1 with world champion Diego Queiroz leading the way with a clean victory over former world champion challenger Alexei Shirov in Samarkand yesterday. The 20th Asian Games 2026 will see several Indian athletes begin their medal hunt across multiple disciplines today. India's techball player Quimsy D'Souza will compete in the bronze medal match against Japan's Yuina Sakamoto and have the first opportunity to open India's medal account at the Continental Multisport event. And in today's cricket event, Indian women team will face Bangladesh in semi-final. The knockout match will start at 10:30 a.m. IST at the Aichi Prefectural Korogi Sports Park in Nishin, Japan. And that is the end of this news bulletin.
1: Neram Kali 6 mani 10 nimidam
2: Akashvani இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.
3: மனித வாழ்க்கையில் உயர்வையும் வெற்றியையும் பெறுவதற்கு செயலை திட்டமிட்டு சரியான முறையில் செய்து முடிப்பது மிக மிக அவசியம். ஒரு செயலை செய்யும்போது எத்தனை இடையூறுகள் வந்தாலும் தொடர்ந்து முயற்சி செய்து வெற்றி அடைய வேண்டும். பழந்தமிழ் இலக்கியமாகிய நீதிநெறி விளக்கம் என்னும் நூலில் ஓர் அழகான பாடல், மெய் வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார், எவ்வவர் தீமையும் மேற்கொள்ளார், செவ்வி அருமையும் பாரார், அவமதிப்பும் கொள்ளார், கருமமே கண்ணாயினார். இப்பாடலுடைய பொருளை பார்ப்போமா? தான் தொடங்கிய செயலை முற்றுப்பெற முடிக்க வேண்டும் என கருதுபவர் தம் உடம்பிற்கு வரும் வருத்தத்தை நோக்கார், பசி எடுப்பதையும் பார்க்க மாட்டார், உறங்கவும் மாட்டார், யார் தமக்கு தீங்கு செய்தாலும் அதனை பொருட்படுத்த மாட்டார், காலத்தின் அருமையையும் எண்ணார், பிறர் செய்யும் அவமதிப்பையும் மனத்தில் கொள்ளார். இந்த பாடலுக்கு ஏற்ற எடுத்துக்காட்டாக துருவனை சொல்லலாம் அல்லவா? சிறுவனான துருவன் அடர்ந்த காட்டில் கடும் குளிரிலும் வெயிலிலும் மழையிலும் தனது உடலுக்கு ஏற்பட்ட மெய் வருத்தத்தை பார்க்காமல் பசி மற்றும் உறக்கத்தை மறந்து திருமாலை நோக்கி தவம் புரிகின்றான். தன் இலக்கில் மட்டுமே கண்ணாயிருந்து நினைத்த பதவியை பெற்றான் அவன். வள்ளுவனார் வினை செயல் வகை என்ற ஒரு அதிகாரத்தையே வைத்துள்ளார். கலங்காது கண்ட வினைக்கண் துளங்காது தூக்கம் கடிந்த செயல் என்று கூறுகின்றார் வள்ளுவனார். ஆராய்ந்து துணிந்து ஒரு செயலை செய்யும் போது எத்தகைய துன்பம் வரினும் மனம் கலங்காமல் சோம்பலையும் உறக்கத்தையும் கைவிட்டு உடனே செய்து முடிக்க வேண்டும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இவ்வுலகில் சாதனையாளர்கள் அனைவரும் தங்களின் கடின உழைப்பாலும் தளரா

0: நெஞ்சு உறுதியாலும் மட்டுமே வரலாற்றில் தடம் பதித்துள்ளனர். குறிக்கோளை அடைவதையே நோக்கமாக கொண்டு உழைப்பவர்கள் தங்களுக்கு ஏற்படும் உடல் சோர்வு, உடல் உபாதைகள், பசி, தூக்கம் போன்ற இயற்கை தேவைகளை கூட பொருட்படுத்த மாட்டார்கள். தம்முடைய வேலை முடியும் வரை பிறர் செய்யும் தீமைகளையும் அவமதிப்புகளையும் பழிச்சொற்களையும் மனத்தில் கொள்ள மாட்டார்கள். தம் இலக்கில் மட்டுமே கண்ணும் கருத்துமாக இருப்பவர்கள் சாதனையாளர்கள். இதற்கு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக வில்வீரன் அர்ஜுனனை சொல்லலாம். அர்ஜுனன் பறவையின் கண்ணை மட்டுமே குறிவைத்ததைப் போல சாதனையாளர்கள் தங்கள் இலக்கை மட்டுமே பார்ப்பார்கள். சுற்றியுள்ள தடைகளோ கவனச்சிதறல்களோ அவர்கள் பார்வையில் படாது. நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தியடிகள் நாட்டின் விடுதலைக்காக உண்ணா நோன்பு இருந்த போதும் சிறை சென்ற போதும் தன் உடல் நலிவை அவர் பொருட்படுத்தவில்லை. ஆப்ரஹாம் லிங்கன் அவர்கள் வறுமையின் காரணமாக பகலில் வேலை செய்துவிட்டு இரவில் தெருவிளக்கின் வெளிச்சத்தில் கண்விழித்து படித்து பிற்காலத்தில் அமெரிக்க ஜனாதிபதியானார். நம் நாட்டின் முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர்கள் அறிவியல் ஆராய்ச்சிகளின் போது பசி தூக்கம் மறந்து நாட்டின் முன்னேற்றத்திற்காக தன் வாழ்நாளையே அர்ப்பணித்தார். பெரிய புராணம் காட்டும் சிவனடியார்கள் அனைவரும் இறை தொண்டிற்காக இடையராது உழைத்தவர்கள்தான். இன்றைய தலைமுறைக்கேற்ற வகையில் சொல்ல வேண்டுமென்றால் தாராபாரதியின் வரிகளில் வெறுங்கை என்பது மூடத்தனம், உன் விரல்கள் பத்தும் மூலதனம் என்று கூறலாம் அல்லவா? இதனையே கவிதை வடிவில் சுருக்கமாக சொல்வோமானால் வெற்றியை எட்டும் நோக்கம் இருந்தால் ஒற்றை சிறகிலும் பறக்கலாம் என்பதை நினைவில் கொண்டு இலக்கை நோக்கி செயல்படுவோமாக.
1: இணைத்தாலும் நல்லவை கேட்க வழங்கினார் முனைவர் நா சாவித்ரி அவர்கள்.

ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் காலை 6:15. வழிபாடு நிகழ்ச்சியின் துவக்கமாக எஸ் சௌமியா பாடியுள்ள பாடல்.

0: நிறைவுற்றது வழிபாடு. நேரம் காலை 6:35. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். திருவள்ளுவர் ஆண்டு 2057 புரட்டாசி திங்கள் 3
1: உழவர்களுக்கான செய்திகள்.
2: உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளலாம். இதன் வயது 110 நாட்கள். கோ6, NK 62-40 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யுங்கள். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 இடைவெளியில் பார் சால்கள் அமைக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அதாவது 60 சென்டிமீட்டர். பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். 1 ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரமிட்டு நன்றாக உழவு செய்த பின் இரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ 1 ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலைவழி தெளிப்பு, உரம், பூச்சி நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2800 முதல் 3500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள், வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள். நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். உழவர் நண்பர்களே, முயற்சியுடன் முயல் வளர்த்தால் வாழ்வில் முன்னேற முடியும். முயல் வளர்ப்பினால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, பயன்களாவன, முயலுக்கு தீவனமாக எளிதில் கிடைக்கும் தாவரங்களையும் வீட்டில் வீணாகின்ற காய்கறிகளையும் அளிக்கலாம். இறைச்சி முயல்களை 3 மாத வயதிலிருந்து இறைச்சிக்கு பயன்படுத்தலாம். உடல் எடையில் 50% மேல் இறைச்சி கிடைக்கும். முயல் இறைச்சியில் குறைந்த அளவு கொழுப்பும் அதிக அளவு புரதமும் மற்றும் உயிர் சத்துக்களும் உள்ளன. முயல்களின் தோலை பதனிட்டு அதிக விலைக்கு விற்பனை செய்யலாம். முயல்களின் கழிவு பொருட்கள் பயிர்களுக்கு சிறந்த எருவாகும். முயல்களை வீட்டு கொல்லைப்புறத்திலும் மொட்டை மாடியிலும் தோட்டத்திலும் வளர்க்கலாம். கிராமப்புற இளைஞர்களுக்கு முயல் வளர்ப்பு ஓர் உகந்த தொழில், சிறந்த தொழில். மேலும் விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண் அறிவியல் நிலையங்களை தொடர்பு கொள்ளுங்கள் அல்லது கால்நடை பல்கலைக்கழக பயிற்சி ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள்.
1: பெருமக்களே, நீங்கள் நெல் சாகுபடி செய்ய இருக்கிறீர்களா? திருங்கிய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடிக்கலாமே. இதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளாவன, குறைந்த அளவு விதையே தேவைப்படும். அதாவது 1 ஏக்கருக்கு 3 கிலோ விதையே போதுமானது. பாய் நாற்றங்கால் மூலம் நாற்று உற்பத்தி செய்ய வேண்டும்.

0: 14 நாட்கள் வயதுடைய நாற்றுக்களை நடுவதற்கு பயன்படுத்தலாம். ஒரு குத்துக்கு ஒரு நாற்று வைத்தாலே போதுமானது. சதுரமுறை நடவை பின்பற்ற வேண்டும். பயிர் இடைவெளி நாற்றுக்கு நாற்று 25 சென்டிமீட்டர் என்ற அளவில் இருக்க வேண்டும். நீர்மறைய நீர்கட்டுதல் அவசியம். கோணோவிடர் மூலம் களைகளை எடுக்க வேண்டும். 2 முதல் 3 முறை கோணோவிடரை பயன்படுத்தலாம். இலைவண்ண அட்டை மூலம் உர மேலாண்மையை கையாளலாம். ஏக்கருக்கு 3 முதல் 4 டன் நெல் விளைச்சல் கிடைக்கும். திருந்திய நெல் சாகுபடி தொழில்நுட்பங்கள் பற்றி மேலும் அறிய வேண்டுமா? உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மைத்துறை அலுவலர்களை அணுகுங்கள் அல்லது வேளாண்மை அறிவியல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள். இவ்வாறு காட்டுப்பாக்கம் வேளாண் அறிவியல் நிலைய தலைவர் அறிவிக்கின்றார். இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
1: கடல் அரிப்பினையும் கடலோர பகுதியினை சார்ந்து வாழக்கூடிய மனித வாழ்விடங்களையும் பாதுகாப்பதில் இந்த கடப்பொருட்கள் இன்றியமையாத பணியினை செய்து வருகின்றன.
2: கடற்பொருட்களின் முக்கியத்துவமும் அவற்றின் பாதுகாப்பும் பற்றி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பா. பவீன்குமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும்.
0: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
3: நிலக்கடலை சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. நிலக்கடலை சாகுபடி செய்ய 2 பட்டம் சிறந்த பட்டங்கள். மானாவாரியாக இருந்தால் ஆடிப்பட்டம், இரவைக்கு உகந்த பட்டம் கார்த்திகை பட்டம். அதிக விளைச்சல் தரக்கூடிய ரகங்களை தேர்வு செய்து விதைக்க வேண்டும். திண்டிவனம் 13, கோ 6, கோ 7, TAG 24 போன்ற ரகங்களை தேர்வு செய்யலாம். அடிவுரமாக தொழுவுரம் 12.5 டன், ஜிப்சம் 200 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். பரிந்துரைக்கப்பட்ட பேரூட்டச்சத்துக்களை நிலத்தில் இட வேண்டும். அதாவது 25 கிலோ தழைச்சத்து, 50 கிலோ மணிச்சத்து, சாம்பல் சத்து, 75 கிலோ ஒரு ஹெக்டருக்கு இட வேண்டும். அதாவது 2.5 ஏக்கருக்கு. விதையளவு 2.5 ஏக்கருக்கு 125 முதல் 140 கிலோ என்ற அளவில் விதைப்பு செய்ய வேண்டும். இது 2.5 ஏக்கருக்கு. விதை நேர்த்தி அவசியம் செய்ய வேண்டும். விதை நேர்த்தியில்லா விவசாயம் இல்லை. அதாவது 1 கிலோ விதைக்கு 10 கிராம் என்ற அளவில் சூடோமோனாஸ் ஃபிளாரசன்ஸ் எதிர் உயிரியை கலந்து விதைக்க பயன்படுத்துங்கள் விதைகளை. நுண்ணுயிர் விதை நேர்த்தியும் அவசியம். 3 புட்டலங்கள் ரைசோபியம், 3 புட்டலங்கள் பாஸ்போபாக்டீரியா, இவற்றை 3 லிட்டர் ஆரிய அரிசி கஞ்சியில் கலந்து விதை நேர்த்தி செய்து விதைகளை விதைக்க வேண்டும். பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 1 அடி, அதாவது 30 சென்டிமீட்டர். செடிக்கு செடி 10 சென்டிமீட்டர் இடைவெளி இருக்க வேண்டும். ஃப்ளூ குளோராலின் என்ற களைக்கொல்லி 2 லிட்டர் 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து உடனடியாக வயலில் தெளிக்க வேண்டும். பிறகு 20 முதல் 25 நாள் கை களையும் எடுக்க வேண்டும். இலைவழி உரம் தெளிப்பு அவசியம். அதாவது நிலக்கடலை ரிச் என்ற நுண்ணூட்ட கலவையை 5 கிலோ 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து பூப்பூக்கும் சமயத்தில் தெளிக்க வேண்டும். 45வது நாள் விதைத்த 45வது நாள் 200 கிலோ ஜிப்சம் இட்டு மண்ணணைக்க வேண்டும். ஒருங்கிணைந்த பூச்சி மற்றும் நோய் மேலாண்மை முறைகளை கடைபிடித்தால் விளைச்சல் 1 ஹெக்டருக்கு, அதாவது 2.5 ஏக்கருக்கு 2500 முதல் 3000 கிலோ வரை கிடைக்கும். மானாவாரி அல்லது இரவை பட்டத்தில் நிலக்கடலை சாகுபடி செய்து கூடுதல் வருமானம் பார்க்குமாறு விவசாயிகளை கேட்டுக்கொள்கிறோம்.
0: விவசாய பெருமக்களே, ஆனைக்கொம்பன் ஈ மஞ்சள் கலந்த பழுப்பு அல்லது இளஞ்சிவப்பு நிறமாகவும் கொசுவை போல் சிறியதாகவும் நீண்ட மெல்லிய கால்களுடனும் இருக்கும். இதன் வாழ்க்கை சுழற்சி 14 முதல் 21 நாட்களை கொண்டது. நெல் பயிரில் ஆனைக்கொம்பன் ஈயின் தாக்குதல் நடவு செய்த 35 முதல் 45 நாட்கள் அதிகமாக காணப்படும். இதனை கட்டுப்படுத்த நெல் வயல்களில் களைகள் இல்லாமல் தூய்மையாக வைத்திருக்க வேண்டும். 10% மேல் தாக்குதல் தென்பட்டால் ஃபிப்ரோனில் 500 கிராம், குளோரிபைரிபாஸ், டயாமிதாக்ஷம் 40 கிராம் ஆகிய ரசாயன கொல்லி மருந்துகளில் ஏதாவது ஒன்றை ஏக்கருக்கு 200 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்க வேண்டும்.
3: கால்நடை வளர்ப்போர் கவனத்திற்கு. வைக்கோல் மற்றும் மக்காச்சோளம் போன்ற தீவனப் பொருட்களை வெயிலில் உலர வைத்த பின்பு கால்நடைகளுக்கு கொடுப்பதன் மூலம் அஃப்லாடாக்சின் என்ற நச்சின் தாக்கத்திலிருந்து கால்நடைகளை பாதுகாக்கலாம். பசுமாடுகளுக்கு குடிக்க நீர்த்த சுண்ணாம்பு சத்துள்ள நீர் 75 மில்லி என்ற அளவில் தினமும் அடர்த்தீவன நீர் கலவையில் கலந்து கொடுத்து பால் உற்பத்தியை பெருக்கலாம். செம்மறியாடு மற்றும் வெள்ளாடுகளுக்கு கால்நடை மருத்துவரின் பரிந்துரைப்படி குடற்புழு நீக்க மருந்தினை

0: கொடுக்க வேண்டும். பன்றி பட்டிகளில் காற்றின் ஈரப்பதம் அதிகமாக இருக்கும்போது சில சமயங்களில் அமோனியா தொகுதி பெருக வாய்ப்புள்ளது. எனவே நல்ல காற்றோட்ட வசதி செய்து தர வேண்டும். முயல் கொட்டகைகளில் மழை சாரல் உட்புகாமல் இருக்க பக்கவாட்டு சுவர்களில் கோணி துணிகளை கட்டி வைக்கலாம். காற்றின் ஈரப்பதம் மற்றும் வெப்பநிலை அதிகமாக இருக்கும்போது முயல்களில் பூஞ்சை தொற்று ஏற்பட்டு சுவாச கோளாறு ஏற்படும். புறக்கடை கோழி வளர்ப்பில் கோழிகள் தேங்கி இருக்கும் மழை நீரை குடிக்காமல் பாதுகாக்க வேண்டும். ஏனெனில் இது ஒட்டுண்ணி தாக்கத்தை ஏற்படுத்திவிடும். கொசு மற்றும் பூச்சிகளை விரட்ட நொச்சி வேம்பு இலைகளை கொண்டு புகை மூட்டம் போட வேண்டும். இவ்வாறு சென்னை கால்நடை பல்கலைக்கழக கால்நடை உற்பத்தி மேலாண்மை துறை தலைவர் அறிவிக்கின்றார்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது உழவர்களுக்கான செய்திகள்.

0: சில நொடிகளில் 6:45 மாநில செய்திகள் கேட்கலாம்.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இனி விரிவான செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். புதுதில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். சிப்களை வடிவமைத்து உற்பத்தி செய்யும் நாடாக இந்தியா உருவெடுத்து வருவதால் ஏற்படும் புவிசார் அரசியல் சார்ந்த இடையூறுகள் குறித்து விழிப்புடன் இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். செமிகண்டக்டர் துறையின் ஒவ்வொரு பிரிவிலும் கடின உழைப்பு தேவைப்படுவதாக அவர் குறிப்பிட்டார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது தொடர்பாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயு அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த நடைமுறை அக்டோபர் 1 முதல் அமலுக்கு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மானிய விலையில் வழங்கப்படும் எல்பிஜி சிலிண்டர் உண்மையான மற்றும் தகுதியான குடும்பங்களுக்கு மட்டுமே சென்றடைவதை இது உறுதி செய்கிறது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோக சிலிண்டர்கள் வணிக மற்றும் தொழில்துறை பயன்பாட்டிற்கு சட்டவிரோதமாக பயன்படுத்தப்படுவதை தடுக்கவும் போலியான மற்றும் தகுதியற்ற இணைப்புகளை நீக்குவதற்கு இது உதவிடும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை 27,43,00,000 பேர் ஆதார் அங்கீகாரத்தை நிறைவு செய்துள்ளதாக பெட்ரோலிய அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் பரவல் தடுப்பு நடவடிக்கைகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக பெருநகர சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக சென்னையில் பெருநகர சென்னை மாநகராட்சி ஆணையர் திரு சமீரன் தலைமையில் நேற்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டதாக வெளியிடப்பட்ட செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பணியில் ஈடுபடும் பணியாளர்களுக்கு தேவையான பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருவதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், பொதுமக்கள், சுகாதார பணியாளர்கள் என அனைவருக்கும் கொசு ஒழிப்பு மற்றும் டெங்கு காய்ச்சல் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பு மேலும் தெரிவிக்கிறது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். தெலங்கானா மாநிலம் தலகொண்டல பள்ளி பகுதியைச் சேர்ந்த பட்டு வளர்ப்பு விவசாயிகளுடன் அமைச்சர் கலந்துரையாடினார். பட்டு வளர்ப்பில் முன்னோடி

0: யாக திகழும் மாநிலங்களிலிருந்து சிறந்த நடைமுறைகளை கண்டறிந்து செயல்படுத்தப்படும் என்று நிதிநிலை அறிக்கையில் வெளியிடப்பட்ட அறிவிப்பை அடுத்து இந்த பயணம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மாநில அரசின் செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவுசார் பயணத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த 23 பட்டு விவசாயிகள் மற்றும் பட்டு வளர்ச்சித்துறை அலுவலர்கள் பங்கேற்றனர். பயிர்க்கடன் தள்ளுபடி திட்டத்தின் கீழ் முழுமையான கடன் தள்ளுபடி பெற்ற விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் வழங்க நடவடிக்கை எடுக்குமாறு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு மாநில கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு காந்திராஜ் அறிவுறுத்தியுள்ளார். திருச்சியில் நடைபெற்ற கூட்டுறவு நிறுவனங்களின் செயல்பாடுகள் குறித்த ஆய்வுக் கூட்டத்தில் அவர் இதனை தெரிவித்தார். சிங்கப்பெண்கள் கடனுதவி திட்டத்தின் மூலம் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு கூடுதல் கடன் உதவிகளை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நியாய விலை கடைகளில் விநியோகிக்கப்படும் பொருட்களின் எடை அளவில் எவ்வித குறைபாடுகளும் ஏற்படக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார். திருச்சிராப்பள்ளி கூட்டுறவு மேலாண்மை நிறுவனத்திற்கு புதிய கட்டிடம் கட்டுவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேம்படுத்தப்படும் என்று அமைச்சர் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: பெண்கள் பாதுகாப்பு மற்றும் இளையோர் நலனில் தமிழக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக மாநில அமைச்சர் திரு தென்னரசு தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் நடைபெற்ற தனியார் வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொண்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட இளைஞர்களுக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கி பேசினார். ஊரக பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான இளைஞர்கள் இத்தகைய வேலைவாய்ப்பு முகாம்கள் மூலம் பயனடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார். தமிழகத்தை முன்னணி மாநிலமாக உருவாக்கும் வகையில் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக திரு தென்னரசு கூறினார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், அஇஅதிமுக ஆட்சிக் காலத்தில் வறட்சி, கோவிட் தொற்று போன்ற இக்கட்டான தருணங்களில் எந்தவித வரி வருவாயும் இல்லாத சூழலில் விலைவாசி கட்டுக்குள் இருந்ததை அவர் சுட்டிக்காட்டினார். மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு மாநில அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும் என்று அவர் கூறினார். தாவேக ஆட்சியில் ஈர்க்கப்பட்டுள்ள தொழில் முதலீடு குறித்த வெள்ளை அறிக்கை வெளியிட வேண்டும் என்று திரு எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டார். நீலகிரி, கோவை, கடலூர், கிருஷ்ணகிரி, சேலம் உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் அடுத்த 4 தினங்களுக்கு பரவலாக மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. இதனிடையே நாகையில் நேற்று பெய்த கனமழை காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாகப்பட்டினம் மாவட்டத்தில் திடீரென வானில் கருமேகங்கள் திரண்டு பரவலாக மழை பெய்தது. குறிப்பாக நாகை நகரம், கீழ்வேளூர், தேவூர், திருக்கோளை, வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. இந்த கனமழையின் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. தற்போது பெய்து வரும் இந்த பருவமழை சம்பா பருவ சாகுபடி பணிகளுக்கு மிகவும் பயனுள்ளதாகவும் உகந்ததாகவும் இருக்கும் என அப்பகுதி மக்கள் மற்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். இந்த மழையினால் விவசாயிகள் மிகுந்த மகிழ்ச்சியை அடைந்துள்ளனர். நாகையில் இருந்து செல்வன் ஜபராஜ்.
0: திருவாரூர், திருத்துறைப்பூண்டி, விளமல், வண்டாம்பாளை, மாங்குடி, மாவூர் உள்ளிட்ட பகுதிகளில் நேற்று மாலை கனமழை பெய்ததாகவும் தெரிவிக்கிறார். இருவரி செய்திகள். ஐநா உணவு முகமையின் தலைவராக அமெரிக்க வேளாண் துறை அதிகாரி திரு லூக் லின்பர்க் நியமிக்கப்பட்டுள்ளார். ரஷ்யாவுக்கு எதிரான பொருளாதார தடைகளுக்கு ஆதரவு தெரிவிக்கும் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளின் பிரதிநிதிகள் ரஷ்யாவில் நுழைவதற்கான தடைப்பட்டியலில் மேலும் சிலர் சேர்க்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் தலைநகர் ரியாத்தை குறிவைத்து நடத்திய ஏவுகணை தாக்குதல் முறியடிக்கப்பட்டதாக சவுதி அரேபியா தெரிவித்துள்ளது. ஆயுர்வேதம் மற்றும் பாரம்பரிய மருத்துவ முறைகளில் செயற்கை நுண்ணறிவு பயன்பாட்டை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய ஆயுஷ் அமைச்சகம் தெரிவித்துள்ளது. தில்லியில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்த முகாம் இன்று நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் கூறியுள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் சமோலி மாவட்டத்தில் உள்ள பத்ரிநாத்தில் 2 நாள் கலாச்சார திருவிழா நேற்று தொடங்கியது. சென்னை பட்டினப்பாக்கத்தில் கட்டப்பட உள்ள புதிய தலைமை செயலக கட்டுமானப் பணிகளுக்கு தடை விதிக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரத்தில் உள்ள ஆதிதிராவிடர் தொடக்கப்பள்ளியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள

0: கூடுதல் வகுப்பறைகளை மாநில அமைச்சர் திரு வன்னியரசு திறந்து வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்துக் கழகத்தில் சேலம் கோட்டம் சார்பில் சிறப்பு பேருந்து சேவையை மாநில அமைச்சர்கள் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் மற்றும் திரு லோகேஷ் தமிழ்ச்செல்வன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் இருசக்கர வாகன திருட்டு வழக்கில் தொடர்புடைய இருவரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். விளையாட்டுச் செய்திகள். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 முதல் முறையாக இந்தியா நடத்துகிறது. இந்த போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 500 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானின் ஐச்சி நகோயோவில் நடைபெற்ற ஆசிய உஷு கூட்டமைப்பின் மாநாட்டில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளன. இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற புள்ளி கணக்கில் ஸ்பெயின் அணியை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 3-1 என்ற புள்ளி கணக்கில் மங்கோலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். செமிகண்டக்டர் உற்பத்தியில் மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்பட வேண்டும் என்று தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டுள்ளார். மானிய விலையில் வழங்கப்படும் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெறுவதற்கான முன்பதிவிற்கு பயோமெட்ரிக் ஆதார் அங்கீகாரம் கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய அரசு அறிவித்துள்ளது. பட்டு வளர்ப்பில் புதிய தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை மாநில அமைச்சர் திரு மதன் ராஜா வலியுறுத்தியுள்ளார். விலைவாசியை கட்டுப்படுத்த தேவையான நடவடிக்கைகளை மாநில அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார். இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 6:55. ஆகாஷ்வாணி

சூழல் அறிவோம். ஃப்ளோரைடு அதிகமுள்ள தண்ணீரை குடிப்பதாலும், ஃப்ளோரைடு அதிகமுள்ள உணவுப் பொருட்களை உட்கொள்வதாலும் ஃப்ளோரைடு மனித உடலில் பல்வேறு பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. பற்கள் கரைபடைந்து சிதையாதிருக்க பற்பசைகளில் சிறிதளவு ஃப்ளோரைடு கலக்கப்படுகிறது. இருப்பினும் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் ஃப்ளோரைடு எலும்புகளை பலவீனப்படுத்தி எலும்புகள் உருமாற்றச் செய்யும். ஃப்ளோரைடு அதிக அளவில் உள்ள தீவனத்தினாலும் தண்ணீரினாலும் கால்நடைகளில் ஃப்ளோரோடைஸ் என்னும் நோய் உண்டாகும். குறிப்பாக ஆடுகளில் இந்நோய் அதிகமாக காணப்படும். ஹைட்ராக்சில் மற்றும் ஹை கார்பனேட் அயனிகளை இடம்பெயரச் செய்து ஃப்ளோரைடையானது எலும்புகளிலும் பற்களிலும் படுகிறது. இவை எளிதில் கரையாத ஃப்ளோரோ அப்படைட் என்ற கூட்டுப்பொருளாக நாளடைவில் மாற்றம் அடைகிறது. இவை எலும்புகளில் குறிப்பிட்ட அளவிற்கு மேல் படிந்து தேங்கும் போது ஆஸ்ட்ரோபோசிஸ் என்ற பாதிப்பு ஏற்பட்டு கால்சியம் மற்றும் விட்டமின் டி குறைபாட்டை அதிகரிக்க செய்கிறது. பொதுவாக குடிநீரில் ஒரு லிட்டருக்கு 1 மில்லிகிராம் வரை ஃப்ளோரைடு இருப்பது பாதுகாப்பானது ஆகும். இந்த அளவு 1 லிட்டருக்கு 1.5 மில்லிகிராமுக்கு மேல் செல்லும் போது பற்கள் சிதையக்கூடும். அதிக அளவு ஃப்ளோரைடு எலும்பு புற்று நோயையும் உண்டாக்கக்கூடும். குடிநீருடன் குறிப்பிட்ட அளவு அலுமினியம் சல்ஃபேட் கலக்கும் போது ஃப்ளோரைடு திடப்பொருளாக படிந்துவிடும். பின்பு நீரை வடிகட்டி ஃப்ளோரைடை குடிநீரில் இருந்து நீக்கலாம். அதன் பின்பு சுண்ணாம்பு கரைச்சலை சேர்க்கும் போது குடிநீரின் கார அமிலத்தன்மை அதிகரிப்பதாலும் ஃப்ளோரைடு முழுமையாக படிய வைத்து வடிகட்டுவதன் மூலமும் நீக்கப்படுகிறது. அறிவியல் தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி சுத்தம் செய்து உபயோகிப்பது சுற்றுச்சூழலை காக்க மிகவும் அவசியம் ஆகும்.

சூழல் அறிவோம். இனி வானிலை. நுங்கம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 36.3 டிகிரி செல்சியஸ், இயல்பை விட 2 டிகிரி கூடுதல். குறைந்தபட்ச வெப்பநிலை 26.5 டிகிரி செல்சியஸ். பதிவான ஈரப்பதம் 84%. மீனம்பாக்கம் வானிலை ஆராய்ச்சி மையத்தில் பதிவானபடி அதிகபட்ச வெப்பநிலை 36.2 டிகிரி செல்சியஸ், குறைந்தபட்ச வெப்பநிலை 26.7 டிகிரி செல்சியஸ். பதிவான ஈரப்பதம் 77%. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறத்திற்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழைச்சாரல் வரக்கூடும். வானிலை கேட்டீர்கள். ஆகாஷ்வாணி நேரம் காலை 7 மணி. புத்தம் புது காலை.

0: புத்தம் புது காலை நிகழ்ச்சியின் துவக்கமாக
1: உரிமை குரல். நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஆர்ஜே ராதிகா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
2: வழக்கு தாக்கல் செய்யறது நீங்க ஒண்ணு நேரடியா எந்த மாவட்ட மாநில இல்ல தேசிய ஆணையத்தில் நீங்கள் தாக்கல் செய்யணும்னு விரும்புகிறீங்களோ, உங்களோட இழப்பீடு என்ன மதிப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த தீர்ப்பாணையத்தை தெளிவாக தேர்வு செஞ்சு அதை ஒன்று ஆன்லைனில் ஃபைல் பண்ணலாம், இல்லை நேரடியாகவும் ஃபைல் பண்ணலாம். அதுக்கான கட்டணத்தையும் நீங்கள் செலுத்த வேண்டும். அந்த கட்டணத்தை செலுத்தி நீங்கள் ஃபைல் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஒரு அக்னாலஜ்மெண்ட் எண், அங்கீகார எண் கொடுக்கப்படும். நீங்கள் ஆன்லைனில் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா www.ejagrithi.gov.in அப்படின்ற அந்த இணையதளத்தில் நீங்கள் தாக்கல் செய்யலாம். நுகர்வோர் வழக்குகளை நீதிமன்ற கட்டணங்களோடு நம்ம செலுத்த வேணும். 5 லட்சத்துக்கு மேலேருந்து 10 லட்சம் வர 200 ரூபாயிலேருந்து 5000 வரைக்கும், அதாவது 2 கோடிக்கு மேல் இருக்கிறப்போ 5000 வரைக்கும் கட்டணங்கள் மாறுபடுது. இந்த கட்டணத்தை ஒன்று நீங்கள் டிடியாகவும் செலுத்தலாம், இல்லை நெஃப்ட் யூபிஐ பேமெண்ட்டும் நீங்கள் கொடுக்கலாம். டிடியா எடுக்கிறப்போ ரெஜிஸ்டார் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷன்ற பெயரில் நீங்கள் எடுக்கணும். மேல்முறையீடு, ஒரு கன்சியூமர் கமிஷன் கொடுத்த தீர்ப்பில் ஒருவர் திருப்தி இல்லாமல் இருந்தால் அடுத்த ஹையர் கமிஷனுக்கு அப்பீல் செய்யலாம். முக்கியமான நடைமுறை இதுதான். டிஸ்ட்ரிக்ட் கன்சியூமர் கமிஷன் ஆர்டருக்கு எதிராக ஸ்டேட் கன்சியூமர் கமிஷனில் அப்பீல் செய்யலாம். அதோட கால அவகாசம் 45 நாட்கள். அதாவது உங்க ஆர்டர் வந்த அந்த டேட்ல இருந்து 45 நாள்குள்ள நீங்க அப்பீல் ஃபைல் பண்ணணும். ஃபேக்ட்ஸ் அல்லது லா தொடர்பான கிரவுண்ட்ஸ்ல, அதாவது கிரவுண்ட்ஸ் ஆஃப் அப்பீல்னு சொல்லுவாங்க, ஒரு அப்பீல் ஃபைல் பண்றப்போ எதனால நீங்க இந்த அப்பீலை ஃபைல் பண்றீங்க அப்படின்றதுக்காக நீங்க எல்லா பாயிண்ட்ஸையும் அதுல சொல்லணும். தாமதமாக சரியான காரணங்கள் இருந்தா ஸ்டேட் கமிஷன்ல கண்டோன் த டிலே என்று ஒரு பெட்டிஷனை தாக்கல் செய்யலாம். பணம் செலுத்த வேண்டிய ஆர்டர் இருந்தா அப்பீல் ஏற்கப்படுவதற்கு பொதுவாக 50% ஆஃப் த ஆர்டர் அமௌண்ட் டெபாசிட் செய்ய வேண்டும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, டிஸ்ட்ரிக்ட் கமிஷன்ல ஒரு நிறுவனத்திற்கு 2 லட்சம் செலுத்த வேண்டும் என்று உத்தரவிட்டது அப்படின்னா, அவர் அந்த

0: ஆர்டரை சேலஞ்ச் செய்யும் போது, அப்பீல் செய்யும் போது அவர் ஸ்டேட் கமிஷன்ல அப்பீல் செய்யலாம். அப்படி செய்யறப்போ அந்த 50% அமௌண்ட், அதாவது 100,000 அப்படின்ற அமௌண்ட்டை டெபாசிட் செய்ய வேண்டியிருக்கும். ஸ்டேட் கமிஷன் ஒரு ஆர்டர் போடுது அப்படின்னா, ஸ்டேட் கமிஷனில் குறிப்பிட்ட ஆர்டர்ஸ்க்கு எதிராக நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷனில் அப்பீல் செய்யலாம். கால அவகாசம் 30 நாட்கள், அதாவது ஸ்டேட் கமிஷன் போட்ட அந்த ஆர்டர் டேட்லேருந்து 30 நாளுக்குள்ள நீங்கள் நேஷ்னல் கன்சியூமர் டிஸ்பியூட் ரெட்ரஸல் கமிஷனில் அப்பீல் செய்யணும். தாமதமாக நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா, 30 நாளை கடந்து நீங்கள் ஒரு அப்பீல் நேஷ்னல் கமிஷனில் ஃபைல் பண்ணுறீங்கன்னா, அதில் நீங்கள் ரீசனபிள் காஸை சொல்லணும். எதில் சொல்லணும்னா, நீங்கள் ஃபைல் பண்ணுற அந்த பெட்டிஷன் ஃபார் கண்டினியூஷன் ஆஃப் டிலேவில் நீங்கள் ஈச் டிலேவை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ணணும். பணம் செலுத்த வேண்டும் என்று ஆர்டர் இருந்தால் பொதுவாக 50% ஆஃப் த ஆர்டர் அமௌண்ட் டெபாசிட் செய்ய வேண்டும். ஸ்டேட் கமிஷன் அப்பீல் ஆர்டரை நேஷனல் கமிஷனில் அப்பீல் செல்லும் பொழுது சில சூழ்நிலைகளில் சப்ஸ்டான்ஷியல் குவஸ்டன்ஸ் ஆஃப் லா இருக்க வேண்டும். எல்லா அப்பீலும் ஏற்கப்படுறதில்ல. ஸ்டேட் கமிஷன்லேருந்து ஒரு அப்பீல் நேஷனல் கமிஷனில் போகுது அப்படின்னா, சம்டைம்ஸ் அது சில நேரங்களில் சில சூழ்நிலைகளில் சப்ஸ்டான்ஷியல் குவஸ்டன் ஆஃப் லா கேட்பாங்க. நேஷனல் கமிஷனின் குறிப்பிட்ட ஆர்டருக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவில் அப்பீல் செய்யலாம். அதுக்கான கால அவகாசம் 30 நாட்கள். இதற்கும் தாமதமாக நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா, 30 நாள் கடந்து நீங்கள் ஃபைல் பண்ணுறீங்கன்னா, சஃபிஷியன்ட் காஸோட ஈச் டே டிலேவை எக்ஸ்பிளைன் பண்ணி சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு டிலே கண்டினியூஷன் பெட்டிஷனை ஃபைல் பண்ணலாம். பணம் செலுத்த வேண்டிய ஆர்டர் என்றால் பொதுவாக 50% ஆஃப் த ஆர்டர் அமௌண்ட்டை டெபாசிட் செய்ய வேண்டும். இதனால் டிஸ்ட்ரிக்ட் கமிஷனில் ஒரு அப்பீல் ஃபைல் பண்ணுறோம் ஸ்டேட் கமிஷனுக்கு அப்படின்னா, 45 நாளுக்குள்ள ஃபைல் பண்ணணும். ஸ்டேட் கமிஷன்லேருந்து நேஷ்னல் கமிஷனோ இல்லை நேஷ்னல் கமிஷன்லேருந்து சுப்ரீம் கோர்ட்க்கு ஃபைல் பண்ணுறோம் அப்பீல் அப்படின்னா, 30 நாட்களுக்குள்ள அப்பீல் ஃபைல் பண்ணணும். கன்சியூமர் கமிஷனின் தீர்ப்பில் திருப்தி இல்லை என்றால் அப்பீல் செய்யலாம். டிஸ்ட்ரிக்ட் கமிஷன் ஆர்டர் என்றால் ஸ்டேட் கமிஷனுக்கு 45 நாட்களுக்குள்ள அப்பீல். ஸ்டேட் கமிஷன் ஆர்டரில் நேஷ்னல் கமிஷனுக்கு 30 நாட்களுக்குள்ள அப்பீல். நேஷ்னல் கமிஷன் ஆர்டர் என்றால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு 30 நாட்களுக்குள்ள அப்பீல் ஃபைல் பண்ணணும். சில அப்பீலில் உத்தரவிடப்பட்ட தொகையை 50% டெபாசிட் செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம். நுகர்வோர் நீதிமன்றம் எப்பொழுது நமக்கு உதவும்? நம்ம ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம். குறைபாடு உள்ள பொருட்கள், உதாரணம் நீங்கள் ஒரு புதிய குளிர்சாதன பெட்டி வாங்குறீங்க, அது ஒரு வாரத்துக்குள்ளேயே வேலை செய்வதை நிறுத்திவிட்டது. கடைக்காரர் அதை சரி செய்யலை அல்லது மாற்றி தரல அப்படின்னா, வாடிக்கையாளர் புதிய குளிர்சாதனை பெட்டி அல்லது செலுத்திய பணத்தை திரும்ப கோரி வழக்கு தாக்கல் செய்ய முடியும். சேவை குறைபாடு, உதாரணம் நீங்கள் ஒரு பேருந்தில் பயணிக்கிறீங்க, டிக்கெட் முன்பதிவு செய்கிறீங்க, ஆனால் பேருந்து குறிப்பிட்ட நேரத்தில் வராமல் இல்லை தாமதமாக வந்து இல்லை பயணத்தின் போது மிக மோசமான சேவை உங்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா, ஒரு உடைந்த இருக்கை இருக்குது, ஏசி வேலை செய்யலை அப்படின்னா, போக்குவரத்து சேவையில் குறைபாடு இருக்குது, அதாவது டிஃபிஷியன்சி உள்ளது அப்படின்னா, டிக்கெட் பணத்தை திரும்ப பெற அல்லது ஏற்பட்ட சிரமங்களை நஷ்ட ஈடு அதாவது காம்பன்சேஷன் கோரலாம். மருத்துவ அலட்சியம், அதற்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை செய்யும் பொழுது மருத்துவரின் அலட்சியத்தினால நோயாளிக்கு அதிக பாதிப்பு ஏற்பட்டது, அந்த பாதிப்பை உங்களால் ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா, மருத்துவ சேவைகள் அலட்சியம் நெக்லிஜென்ஸ் மற்றும் குறைபாடு உள்ளது, அந்த ப்ரூவ் பண்ண முடியும் அப்படின்னா, மருத்துவ செலவுகள் மற்றும் உடல் மன உளைச்சலுக்கு நஷ்ட ஈடு கோரலாம். பயண முகவர், அதாவது டிராவல் ஏஜென்ட்ஸ் உறுதிப்படுத்தினபடி விமான டிக்கெட்கள், ரயில் முன்பதிவுகள் அல்லது ஹோட்டல் தங்குமிடம் அக்காமடேஷன் ஏற்பாடு செய்ய தவறினால் அப்பொழுதும் நீங்கள் டிஃபிஷியன்சி இன் சர்வீஸ்னு வழக்கு தொடரலாம். ஹோட்டல் சேவை குறைபாடு, அதாவது முன்பதிவு செய்து ஒரு அறையை புக் பண்ணுறீங்க, அந்த அறையில் தரம் மோசமாக இருக்குது, அடிப்படை வசதிகள் கூட இல்லை அப்படின்னா, அப்பவும் உங்களால் வழக்கு தாக்கல் செய்ய முடியும்.
1: இதுவரை நுகர்வோர் உரிமைகள் குறித்து வழக்கறிஞர் ஆர்ஜே ராதிகா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள். அன்னாடந்தா காத்து மழை.

0: நேரம் காலை 7:10.
1: தமிழமுதம் வழங்குகிறார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.
2: ஒரு இயற்கை காட்சிய சங்க இலக்கிய பாடல் நமக்கு சொல்லுது. அதோட முடியுதான்னா இல்லை. ஒரு பெண் தன்னுடைய திருமணம் எப்படி நடக்க வேண்டும்னு யோசிப்பா, அதையும் சேர்த்தே சொல்லுது. இருட்டு வாழ்க்கைக்கும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கைக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. அதே நேரத்தில் அங்கீகாரம் பெற்ற ஒரு வாழ்க்கை அப்படின்னு இருக்குது. 4 பேர் மெச்சும்படியாக வாழக்கூடிய வாழ்க்கை அப்படின்னு ஒன்று இருக்குது. பெண்கள் அப்படியான ஒரு வாழ்க்கைக்குத்தான் விருப்பத்தை தெரிவிக்கிறார்கள் அப்படின்றது இன்னைக்கு நேரத்தில் பல காலமாக இருக்கக்கூடிய உண்மை. இந்த உண்மையை ஒரு சங்க இலக்கிய பாட்டு நமக்கு சொல்லுது. அப்படி சொல்லும் பொழுது அதில் ஒரு இயற்கை காட்சி. கடலில் ஆமைகளினுடைய வாழ்க்கை முறை உண்டு. ஆனால் அது முட்டையிடணும்னு சொன்னால் கரைக்கு வந்து முட்டையிட்டுட்டு போகும். இந்த அறிவியல் செய்தியை எப்படியோ இந்த புலவர் கண்டுபிடிச்சிருக்கார். அன்னைக்கு பெரிதாக அறிவியல் சாதனங்கள் ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் கூட அந்த ஆமைகள் ஒரு முட்டை போட்டிருக்கு அப்படின்னா எப்படி குஞ்சு புரியுது, யார் அதை வந்து அடக்காக்குறாங்க, இந்த மாதிரி நுட்பமான அறிவியல் செய்திகளை ஒரு பாட்டின் மூலமாக புலவர் நமக்கு சொல்றார். அந்த கடல்ல இருந்து ஆமை புறப்பட்டு வருது. பெண்ணாமை பிரசவம் ஆகக்கூடிய ஒரு நேரம். வெளியில வந்த உடனே ஒரு பெரிய குழி தோண்டுது. அதை சுத்தி அடும்பு இலைகள் அப்படியே மூடிட்டு இருக்கு. அதையெல்லாம் பீத்து போட்டது போல தூக்கி எரிஞ்சிட்டு ஒரு நல்ல குழி தோண்டி அந்த குழிக்குள்ள முட்டையிட்டுடுது. முட்டையிட்ட உடனே மறுபடியும் அந்த பெண்ணாமை கடலுக்கு போயிடுது. அப்போ யார் அடைக்காப்பாங்க, யார் குஞ்சு பொறிப்பாங்க அப்படின்னு பார்த்தா, அந்த அடைக்காக்கக்கூடிய வேலையை ஆண் ஆமை செய்கின்றது அப்படின்ற ஒரு மிகச்சிறந்த அறிவியல் செய்தியை நமக்கு இந்த பாடல் உணர்த்துகிறது. அந்த முட்டை எப்படி இருக்குன்னு கேட்டால், யானையினுடைய தந்தத்தில் செய்யப்பட்ட வட்ட வடிவத்திலான தட்டு மாதிரி இருக்கான். தட்டை போல் ரொம்ப அழகாக அந்த முட்டை இருக்குது. அதுலேருந்து ஒரு விதமான புலால் நாற்றம் வந்து வீசுது. அப்படிப்பட்ட முட்டையை குஞ்சு பொரியும் வரை ஆண் ஆமைகள் தான் பத்திரமா பாதுகாத்து வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவதன் வழியாக, மனித ஆண்களே, நீங்களும் குடும்ப வாழ்க்கையில் மேற்கொள்ள வேண்டிய உங்களுடைய கடமைகளை கவனித்து கொள்ளுங்கள். எல்லாமே பெண்களுக்கானது. குழந்தை வளர்ப்பா பெண்களுக்கானது, வீடு பராமரிப்பா பெண்களுக்கானது, முதியோர் பாதுகாப்பா பெண்களுக்கானது அப்படி கிடையாது அப்படின்றத ரொம்ப நுட்பமாக சொல்லக்கூடிய ஒரு இடம். இந்த ஒரு இடத்துல அந்த தலைவன் கல்யாணத்துக்கு முன்னாடி அவன் வரான். எப்படி வரான் அப்படின்னா, நல்ல குதிரை பூட்டிய ஒரு தேரில் கடகடன்னு ஒரு ஆரவாரத்தோட தன்னுடைய நண்பர்கள் சூழ அவன் கிளம்பி வரான். என்னடா இவன் இந்த மாதிரி கிளம்பி வந்தால் ஊரில் இருக்கிற மற்றவர்கள் என்ன பேசுவாங்க, இவனுக்கும் அந்த 4வது வீட்டில் இருந்த அந்த பொண்ணுக்கும் தானே ஏதோ ஒரு அன்பு பரிமாற்றம் நடந்துக்கிட்டு இருந்தது, இவன் வரானே அப்படின்னு சொல்லி ஊரில் இருக்கிறவங்க எல்லாம் 4 விதமாக பேசுவார்கள். ஆனால் இவன் இவ்வளவு வெளிப்படைத்தன்மையோடு

0: வந்துட்டு இருக்கிறானே அப்படின்னு தோழிக்கு ஒரு சின்ன பயம். நம்முடைய தோழியை தப்பாக பேசுவாங்களே, தலைவி அதனால் வருத்தப்படுவாளே அப்படின்னு நினச்சி இவள் உள்ளுக்குள்ளே குமுறிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் இந்த தலைவனும் அதை பற்றியெல்லாம் கவலையே படாமல், இதுவரைக்கும் இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் வந்து தலைவியை பார்த்துட்டு போனவன் இன்னைக்கு பகிரங்கமாக எல்லோருடைய முன்னிலையிலையும் வேக வேகமாக தேர ஓட்டிகிட்டு வரான் அப்படின்றத இந்த பாடல் நமக்கு பதிவு செய்யுது. இரவந்தென்றால் தென்தேர் கரவாது ஒல்லென ஒலிக்கும் இளையரோடு வல்வாய், அறவச்சீரூர் காண பகல் வந்தென்றால் பாய் பரிசிறந்தே அப்படின்னு அந்த பரிகள் இருக்கிய குதிரைகள் அவ்வளோ வேகத்தோடு வருவதற்காக தேரை வந்து செலுத்திட்டு வரானே, என்னவா இருக்கும் அப்படின்னு ஒரு சின்ன கேள்வியை புலவர் நமக்கு காட்டார். அப்படின்னா என்ன அர்த்தம், இவன் இன்னைக்கு யாரை காதலிச்சானோ அந்த பெண்ணை திருமணம் பேசுவதற்காக வரான், அதனால் இவன் இன்னைக்கு மறைஞ்சு வர வேண்டியதில்லை, இரவு நேரத்தில் வர வேண்டியதில்லை, எல்லாரும் பார்க்குற மாதிரி, அடடா இவர்கள் இருவரும் காதலித்தார்கள், இவர்கள் இருவரும் திருமணம் செய்து கொள்ளப் போகிறார்கள் அப்படின்னு பகிரங்கமாக அறிவிப்பதாக வந்திருக்கிறான் அப்படின்றதத்தான் தோழி இந்த பாடலின் மூலமாக உணர்த்துறான். ஆக பெண்கள் ஒரு இருட்டு வாழ்க்கைக்கு என்றைக்குமே தயாராக இருப்பதில்லை, அவர்களுடைய வாழ்க்கை என்பது அனைவரும் மெச்சும்படியாக இருக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய நிலைப்பாடு அப்படின்றத இந்த சங்க இலக்கிய பாடல் ரொம்ப சிறப்பாக நமக்கு சொல்லுது.
1: தமிழ் அமுதம் வழங்கினார் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள்.
2: தொடர்வது தமிழில் செய்திகள்.
3: வணக்கம் ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் முகமது. தலைப்புச் செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மோகால் கூறியுள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆந்திரா, கர்நாடகம், கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இதனை அவர் தெரிவித்துள்ளார். இதனிடையே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டுள்ள நேபாளத்திற்கு மருந்துகள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் அடங்கிய 11 டன் நிவாரணப் பொருட்களை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. இந்த நிவாரணப் பொருட்கள் அந்நாட்டு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. இதுவரை 9 விமானப்படை விமானங்கள் மூலம் நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக அந்த அமைச்சகத்தின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்தவும் நவீனமயமாக்கவும் தொடர்ந்து முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் தெரிவித்துள்ளார். கர்நாடக மாநிலம் சிக்கோடி தாலுகா நந்தியில் அமைந்துள்ள ஸ்ரீ பீரேஸ்வர் கூட்டுறவு கடன் சங்கத்தின் புதிய தலைமை அலுவலக திறப்பு விழாவில் உரையாற்றிய அவர் இவ்வாறு கூறினார். நாடு முழுவதிலும் உள்ள 80,000 தொடக்க வேளாண் கூட்டுறவு சங்கங்களை கணினிமயமாக்குவதற்காக 3,000 கோடி ரூபாய் மதிப்பிலான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 70,000 கூட்டுறவு நிறுவனங்கள் 3 தேசிய அளவிலான பல்வேறு மாநில கூட்டுறவு சங்கங்களில் இணைந்துள்ளதை அவர் சுட்டிக்காட்டினார். இதில் ஊரக கூட்டுறவு நிறுவனங்கள் 25 மேற்பட்ட வணிக நடவடிக்கைகளுடன் இணைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். அடுத்த 10 ஆண்டுகளில் கூட்டுறவுத்துறைக்கு 17 லட்சம் பயிற்சி பெற்ற பணியாளர்கள் தேவைப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக அவர் கூறினார். வெண்மை புரட்சி, கூட்டுறவு காப்பீடு மற்றும் பாரத் டாக்ஸி போன்ற புதிய முயற்சிகள் கூட்டுறவுத்துறையின் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று அமைச்சர் தெரிவித்தார். புதுதில்லியில் உள்ள யசோபூமியில் 3 நாட்கள் நடைபெற்ற செமிகண்டக்டர் மாநாடு நேற்று நிறைவடைந்தது. இந்த மாநாட்டில் 300 சர்வதேச பங்கேற்பாளர்கள், 52 நாடுகளின் பிரதிநிதிகள் மற்றும் 150 மேற்பட்ட பேச்சாளர்கள் என 600 மேற்பட்ட பிரதிநிதிகள் பங்கேற்றனர். இம்மாநாட்டின் ஒரு பகுதியாக நடைபெற்ற கண்காட்சியில் ஜப்பான், தென்கொரியா, மலேசியா, நெதர்லாந்து, சிங்கப்பூர் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகள் உட்பட 12 மாநில அரங்குகளில் செமிகண்டக்டர் உற்பத்தியில் உள்ள பல்வேறு அம்சங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன. இந்த கண்காட்சியை 40,000 அதிகமானோர் பார்வையிட்டனர். மாநில மற்றும்

0: யூனியன் பிரதேசங்களின் நிதியமைச்சர்கள் நிதித்துறை செயலாளர்கள் பங்கேற்ற மாநாடு நேற்று நிறைவடைந்தது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான இலக்குகளை எட்டுவதற்கான நடவடிக்கைகளுக்கு நிதியளித்தல் என்ற கருப்பொருளில் இந்த மாநாடு நடைபெற்றதாக மத்திய நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொருளாதார வளர்ச்சி, வேளாண் மற்றும் எரிசக்தி மாற்றத்திற்கு நிதியளித்தல் போன்ற முக்கிய அம்சங்கள் குறித்து இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட்டதாக நிதியமைச்சகம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த நாடாக உருவெடுப்பதற்கான வாய்ப்புகள் குறித்தும் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் குறித்தும் இதில் ஆலோசிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை கருத்தில் கொண்டு மத்திய மாநில அரசுகள் இணைந்து செயல்படும் என்றும் அமைச்சகம் கூறியுள்ளது. சுற்றுச்சூழல் குறித்த சர்வதேச மாநாட்டின் நிறைவு நாள் நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று உரையாற்றுகிறார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இந்த இரண்டு நாள் மாநாட்டை தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஏற்பாடு செய்துள்ளது. இதில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லால், உச்சநீதிமன்ற நீதிபதி திரு நரசிம்மா உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் பங்கேற்க உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காகவும் சமுதாய மேம்பாட்டிற்காகவும் பயன்படுத்த வேண்டும் என்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் கூறியுள்ளார். ஐஐடி ரூர்க்கி தொழில்நுட்ப கல்வி நிறுவனத்தின் பட்டமளிப்பு விழாவில் மாணவர்களிடையே உரையாற்றிய அவர் இதனை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பேசிய முப்படைகளின் தலைமை தளபதி ஜெனரல் என் எஸ் ராஜா சுப்பிரமணி, இளைஞர்கள் தங்களது பொறுப்புகளை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். இந்த விழாவில் மொத்தம் 1277 மாணவர்களுக்கு பட்டங்களும் சிறந்த மாணவர்கள் பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். புதுச்சேரியில் உள்ள தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் உட்பட 11 வேட்பாளர்கள் போட்டியிடுகின்றனர். அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் சார்பில் திரு அசோக் ஆனந்த், திமுக சார்பில் திரு சேது செல்வம், காங்கிரஸ் கட்சியின் திரு விநாயகம், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு முகமது சலீம், நாம் தமிழர் கட்சியின் திருமதி கார்த்தி குமாரி ஆகியோர் முக்கிய வேட்பாளர்களாக உள்ளனர். இந்த இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அக்டோபர் 6 தேதியும் வாக்கு எண்ணிக்கை அக்டோபர் 9 தேதியும் நடைபெறும். திரிபுராவில் நடைபெறவுள்ள நகராட்சி மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல்களுக்கான வாக்குச்சாவடிகள் குறித்த இறுதி அறிவிப்பு இம்மாதம் 25 தேதி வெளியிடப்படும் என அம்மாநில தேர்தல் ஆணைய செயலாளர் திரு அனுராக் சென் தெரிவித்துள்ளார். அகர்தலாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாநிலத்தில் உள்ள 21 நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல்களுக்கு வாக்குச்சாவடிகளை அடையாளம் காணும் பணிகள் நிறைவடைந்துள்ளதாக கூறினார். அகர்தலா மாநகராட்சி, பல்வேறு நகராட்சிகள் மற்றும் நகர பஞ்சாயத்துகள் உள்ளிட்ட நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் உள்ள மொத்தம் 784 வாக்குச்சாவடிகளுக்கான வரைவு அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன. வரைவு அறிவிப்புக்கு எதிரான ஆட்சேபனைகளை தாக்கல் செய்வதற்கான கடைசி தேதி இம்மாதம் 21 தேதியாகும் என்று திரு சென் கூறினார். இந்தியாவின் தூய எரிசக்திக்கான இலக்குகளை எட்டுவதற்கு நீர்மின் சக்தி மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அருணாச்சல பிரதேச மாநில துணை முதலமைச்சர் திரு சவுனா மெயின் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான திட்டங்களுக்கு நிதியளித்தல் குறித்த மாநாட்டில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இது சூரிய மற்றும் காற்றாலை மின் உற்பத்தியுடன் நிலையான மற்றும் நம்பகமான புதுப்பிக்கத்தக்க மின் உற்பத்திக்கு உதவிடும் என்று அவர் கூறினார். இம்மாநிலத்தில் நீர்மின் சக்திக்கான வாய்ப்புகள் குறித்தும் தூய எரிசக்தி மாற்றத்திற்கான அவசியம் குறித்தும் திரு சவுனா மெயின் எடுத்துரைத்தார். கடலோர ஆந்திர பிரதேசம், கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு, தெலங்கானா, அந்தமான் நிக்கோபார் தீவுகள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இன்று பரவலான கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஒடிசா, புதுச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் அடுத்த 2 நாட்களுக்கு இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. அந்தமான் கடற்பகுதி, வங்கக்கடல் பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். மேற்காசியாவில் நிலவும் பதற்றமான சூழல் காரணமாக அமெரிக்க பயணிகள் அப்பகுதிக்கு பயணம் மேற்கொள்வதை மறுபரிசீலனை செய்யுமாறு அந்நாட்டு அரசு அறிவுறுத்தியுள்ளது. ஏமனில் உள்ள ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் நடத்தி வரும் வான்வழி தாக்குதல்கள் மற்றும் விமான சேவையில்

ஏற்பட்டுள்ள இடையூறுகள் காரணமாக இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளதாக அந்நாட்டு வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்தியா ஏ ஆஸ்திரேலியா ஏ அணிகளுக்கு இடையேயான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மொஹாலியில் இப்போட்டி பிற்பகல் 2 மணிக்கு தொடங்குகிறது. ஆசிய சீனியர் உஷு சாம்பியன்ஷிப் போட்டிகளை 2028 முதல் முறையாக இந்தியா நடத்துகிறது. இந்த போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 500 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது.

0: வரையாக இந்தியா நடத்துகிறது. இந்த போட்டியில் 42 நாடுகளைச் சேர்ந்த 500 விளையாட்டு வீரர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெற்ற ஆசிய உஷு கூட்டமைப்பின் மாநாட்டில் இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டது. உஸ்பெகிஸ்தானில் உள்ள சமர்கண்ட் நகரில் நடைபெற்று வரும் செஸ் ஒலிம்பியாட் போட்டியில் இந்திய ஆடவர் மற்றும் மகளிர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்திய ஆடவர் அணி 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் ஸ்பெயின் அணியை வென்றது. மகளிர் பிரிவில் இந்தியா 3-1 என்ற புள்ளிக்கணக்கில் மங்கோலியாவை வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். நேபாள அரசு மேற்கொண்டு வரும் மீட்பு நடவடிக்கைகளுக்கு இந்தியா தொடர்ந்து ஆதரவு அளிக்கும் என்று திரு ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். கூட்டுறவுத்துறையை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய இணையமைச்சர் திரு முரளிதர் மோகல் கூறியுள்ளார். உயர்கல்வி நிறுவனங்களில் பயின்ற மாணவர்கள் தங்களது திறமைகளை நாட்டின் வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் இறுதிப்பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளம், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
1: நேரம் காலை 7:25. மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில் சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் இனி
2: ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
3: ஒரு மனிதனுக்கும் 100 மனிதனுக்கும் உடல் பருமன் வித்தியாசப்படும். அதாவது நம்மளுடைய எரிப்பு சக்தி, பாடி மெட்டபாலிசம்னு சொல்லுவோம், நம்ம உடம்பு அதை எப்படி எரிச்சு கரைக்குது அப்படின்றது. அது கரைக்க முடியாமல் போகிற பட்சத்தில் தான் அது போய் கொழுப்பாக செட்டில் ஆகிடும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டயட் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பாலியோ, கீட்டோ, இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங், வெரைட்டி ஆஃப் டயட். நீங்கள் இன்றைக்கி யூடியூப்குள்ளே போனீங்கன்னா எதை ஃபாலோ பண்ணுறது தெரியாமல் அவங்கவுங்க ஒன்று ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிற ஒரு டயட் பிளான் எனக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு சொல்ல முடியாது. ஸோ எனி டயட் பிளான் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது குறைந்தது உங்களுக்கு 4 வாரங்கள் ஆகும் ஒரு மாற்றம் தெரியறதுக்கு. இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்னு சொல்கிறது இன்றைக்கி ரொம்ப ரொம்ப பாப்புலராக இருக்குது. அது கரெக்டான பிரின்சிபிள்ஸோட, இவ்வளவு கேலரியோட, நம்ம சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா, 1000 கிலோ கேலரி முடிஞ்ச வரைக்கும் வெயிட் குறைக்கணுன்றவங்க அந்த கிலோ கேலரிக்கு ஸ்டிக் ஆன் பண்ணணும்னு. ரெண்டாவது, தொன்று தொட்டு நம்ம தமிழர்கள் பார்த்திங்கன்னா அவங்க 2 மீல் தான் எடுப்பாங்க. ஒரு மீல் வந்து 11-12 மணிக்கு ஒரு மீல் எடுப்பாங்க, இன்னொரு மீல் வந்து பொழுது சாயறதுக்குள்ள 6:30 மணிக்குள்ளே சாப்பிடுவாங்க. தொன்று தொட்டு நம்ம பழக்க வழக்கங்கள் அப்படி தான் இருந்தது. 3 வேளையும் மூக்கு முட்டை சாப்பிட்றது இப்போ உள்ள நாகரிக காலத்தில் ஆரம்பித்த ஒரு பழக்கம். ஸோ இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் வந்து 2 மீல்ஸ் அந்த பர்டிகுலர் பிளானில் கவர் ஆகிடுது. 7 மணிக்கு அப்புறம் சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம முன்னோர்கள் பெரியோர்கள்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோதான் அவங்க எடுத்துப்பாங்க இன்டேக் ஆஃப் ஃபுட்டு. கேலரி கான்ஷியஸ்னஸோடு நம்ம அந்த 2 மீல் சாப்பிட்டுட்டு நம்மளால் நம்ம ஒர்க் லைஃப் ஸ்டைலில் நல்லா பண்ண முடியுது. நமக்கு அது அழகான ஒரு வெயிட் லாஸ் கொடுக்குது. இன்ஃபேக்ட் சுகர் கண்ட்ரோல்லாம் ரொம்ப நல்லா கொடுக்குது அப்படின்றது தான் நிறைய பேர் கவனிச்சுக்கிட்ட ஒரு கருத்து. ஸோ உங்கள் உடம்புக்கு அந்த பிளான் ஒர்க் ஆகுது, அதனால் நீங்கள் ஆரோக்கியமாக ஃபீல் பண்ணுறீங்கன்னா கட்டாயமாக அது ஒரு நல்ல பழக்கம் தான். பிசிஓடினா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னு பேசணும். இன்னொன்று ஹைப்போ தைராய்டிசம், போதிய தைராய்டு ஹார்மோன் இல்லாமல் உடல் வந்து நிறைய கஷ்டங்களை பார்க்குறது. இன்ஃபேக்ட் ஹைப்போ தைராய்டு உள்ள நிறைய பேர் வந்து உடல் பருமனோடு இருப்பாங்க. எப்போ ஒரு மருத்துவர் உங்களுக்கு ஒரு பிளட் டெஸ்ட் மூலமா உங்கள் ஹார்மோன்ஸ் சரியாக இல்லைன்னு கண்டுபிடிச்சிட்டாங்க, அதுக்கு ஹார்மோன்ஸ் தான் வைத்தியமாக வரும். அப்போ ஹார்மோனை நம்ம இத்தனை காலகட்டத்தில் மருத்துவ கண்காணிப்போடு எடுத்துக்கிட்டு திருப்பி பிளட் செக் பண்ணி அந்த ஹார்மோனெல்லாம் கரெக்ட் பண்ணிட்டோம், ஒரு கரெக்டிங் லோ டோஸை நம்ம எடுத்துக்கிறோன்னா அது கட்டாயமாக உங்கள் ஆரோக்கியத்தை கெடுக்காது. நாமளாக அதுக்கு உரிய மருத்துவர்கிட்ட போய் பார்க்கலை அல்லது அந்த டெஸ்ட்டை பண்ணிவிட்டு அதை திருப்பி ஃபாலோ அப் கண்காணிப்பு பண்ணலைன்னா அப்போ தான் தப்பு வரும். இப்போ பார்த்திங்கன்னா எத்தனை பெண்கள் ஹார்மோன் மாத்திரை சாப்பிட்டா மாச தூரத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணலான்றத புரிஞ்சுக்கிட்டு கோயிலுக்கு போகிறாங்களா, ஹார்மோன் மாத்திரை போட்டுக்கிறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறாங்க, எனக்கு பீரியட்ஸ் வேண்டாம், நான் ஹாலிடேக்கு போகிறேன், வெளிநாட்டுக்கு போகிறேன், எனக்கு பீரியட்ஸ் வேண்டாம். ஸோ அது எதை டாக்டர் வந்து ஒரு வைத்தியத்துக்காக கொடுத்தாங்களோ அது அவங்களே வந்து என்ன பண்ணுறாங்க, தம் பீரியட்ஸ் மாற்றுறது தாங்க கையில் இருக்குது அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்போது கர்ப்ப

0: அப்பையோட நிலைமை யோசிச்சு பாருங்க. எப்ப அந்த பிரச்சனை முத்தி போகுதோ அதுக்கப்புறம் டாக்டர் எழுதின மாத்திரையை வந்து குறை சொல்ல ஆரம்பிச்சிடும். நீங்கள் ஹார்மோன் மாத்திரை கொடுத்துறீங்க, அது நிறுத்த மாட்டேங்கிறீங்கன்னு. ஸோ ஹார்மோன் மாத்திரை ஒரு அத்தியாவசிய சூழ்நிலையில் உடம்பில் அந்த இம்பேலன்ஸ் அந்த கரெக்டான லெவலில் இல்லாதப்போ கொடுத்து கண்காணிப்பின் மூலியம் அதை நம்ம நிறுத்துகிற இதை எடுக்கும்போது கட்டாயமாக அது உடலுக்கு கெடுதி கொடுக்க வாய்ப்பில்லை.
1: இதுவரை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்ரியா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நமக்காக சில நிமிடங்கள். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியத்தின் அடித்தளம் நல்ல உணவு மற்றும் ஊட்டச்சத்து. சிறு வயதிலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஆரோக்கியமான காலை உணவை கற்றுக் கொடுங்கள். தட்டில் வைக்கிற உணவுகளை காலி செய்கிறார்களா என்பதையும் கவனியுங்கள். ஊட்டச்சத்துக்கள் என்பது மனம், உடல் மற்றும் சமூக ஆரோக்கியத்திற்கு முக்கியமானது. உணவுடன் ஆரோக்கியமான உறவையும் பலப்படுத்துவோம். உங்கள் குழந்தையின் ஆரோக்கியம் உங்கள் கையில். ஊட்டச்சத்தினை அளிக்க விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம்.
3: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம், நேரம் 7:30. இன்று ஒரு தகவல் ஒலிக்கும் நேரம். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: ஒரு அம்மா, அவங்களுக்கு 35 இருக்கும், குடும்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லை, இருந்தாலும் காரணம் இல்லாமல் பிள்ளைங்க பேரில் கோவப்படுறது, எரிஞ்சு விழுறது அவங்க வழக்கம். பிள்ளைங்க அழும், உடனே அவங்க மனசும் சங்கடப்படும். இன்னொரு அம்மா, நல்ல வேலையில் இருக்கிறவங்க, வாரத்துக்கு ஒரு தடவையாவது தலைவலி வந்துடும். இவங்களுக்கெல்லாம் உடம்புல எந்த கோளாறும் இல்லை, மனசு மட்டும் சரியாக இருக்காது, தூக்க மாத்திரை கையில் வச்சுருப்பாங்க. 30-35 பெண்களுக்கு சர்வசாதாரணமாக காணப்படுகிற மனக்கோளாறு இது. இதுக்கு பேர் வந்து மனவாட்டம், டிப்ரெஷன், மனமடிவு அப்படின்னு சொல்லலாம். இந்த நோய்க்கு அறிகுறி என்ன தெரியுமா? மனசில் வருத்தமான உணர்வு இருக்கும், அடிக்கடி அழலாம் போல் தோணும். முன்னாலெல்லாம் எந்தெந்த செயலில் ஆர்வம் இருந்ததோ அதெல்லாம் குறைஞ்சிரும், அல்லது சுத்தமாகவே ஆர்வம் இல்லாமல் போயிடும். சில பெண்கள் வந்து இளம் வயசில் பக்கத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட கலகலப்பாக பேசுவாங்க, வீட்டை அலங்கரிக்கிறதுல ஆர்வம் இருக்கும், இப்போ அதிலெல்லாம் ஆர்வம் இல்லாமல் போயிடும். எந்த வேலை செஞ்சாலும் சீக்கிரம் களைப்பு அடைஞ்சிடுறது மாதிரி ஆகிடும். நமக்கு யாருமே உதவியா இல்லை, நம்ம எல்லோரும் கைவிட்டுட்டாங்க போல் இருக்குதே அப்படிங்கிற உணர்வுலாம் உண்டாகும். தன்னைத்தானே குறை சொல்லிக்குவாங்க, நாம் தப்பு பண்ணிவிட்டோம் போல் இருக்குதே அப்படின்னு தோணும். குற்றம் பண்ணிட்டதாக நினச்சி கஷ்டப்படுவாங்க. பசி இருக்காது, தூக்கத்தில் தொந்தரவு இருக்கும், அடிக்கடி செத்து போயிடலாங்கிற உணர்வு வரும், தற்கொலை பண்ணிக்கலாங்கிற எண்ணம் உண்டாகும். சில பேர் தற்கொலை முயற்சியில் கூட ஈடுபடுவாங்க. சில பேருக்கு பலவிதமான உடல் வலிகள் இருக்கும், பலவீனம் இருக்கும், சீக்கிரமாக களைப்படைஞ்சு போடுவாங்க. இதெல்லாம் மனவாட்ட நோய்க்கான தன்மைகள். இந்த மனவாட்டம், அதாவது டிப்ரெஷனை வந்து ரெண்டு வகையாக பிரிக்கலாமா? ஒன்று தானாக உண்டாக்கிக்கிறது, இன்னொன்று எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட டிப்ரெஷன். தானாக உண்டாக்கிக்கிற மனவாட்ட நோய் இருக்குது பாருங்கள், அதுக்கு ஏதாவது சூழ்நிலை காரணமாக இருக்கலாம், அல்லது இல்லாமலும் போகலாம். மூளையில் வந்து டொப்பாமைன் அல்லது செரட்டோனின் இதோட அளவு வந்து குறையும் பொழுது இந்த டிப்ரெஷன் உண்டாகுது. இதுக்கு ஓரளவு பிறவி காரணங்கள் கூட இருக்கலாம், குடும்பத்தில் வேறு சிலருக்கும் வரலாம். பாதிக்கப்பட்ட பெண்ணை வந்து பார்க்குறதுக்கு பலவீனமாக தெரியும், கடுமையான குற்ற உணர்வு இருக்கும், தனியாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க, நடு ராத்திரியில் எழுந்திரிச்சு உட்காந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க, கொடூரமான முறையில் தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணுவாங்க, தீ வச்சுக்கிறது, அமிலத்தை குடிக்கிறது, தூக்கில் தூங்கிறது. இப்படி தானாக வரவழைச்சிக்கிற மனவாட்ட நோய் வந்து மறையக்கூடிய நோய். ஒரு தடவை வந்தால் 3-6 வரைக்கும் நீடிக்கும். இடைப்பட்ட காலங்களில் நோயாளி இயல்பாக இருப்பார். எதிர் விளைவை உண்டு பண்ணுகிற அல்லது நரம்பு சம்பந்தப்பட்ட மனவாட்ட நோய் எப்படின்னா, கணவன் மனைவி, மாமியார் மருமகள், இப்படிப்பட்ட உறவு முறை பிரச்சனைகள், தோல்விகள், எரிச்சல்கள், ஆஃபீஸு பிரச்சனை, இப்படிப்பட்ட சூழ்நிலையால் உண்டாகிறது. எல்லாத்துக்கும் மருந்து இருக்குது, மார்க்கம் இருக்குது, கவலைப்பட வேண்டியதில்லை, தைரியமாக இருக்கணும். உளவியல் மருத்துவம் இதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கும். சில பெண்களை பாருங்கள், அவங்க எதுக்கும் அலட்டிக்கிறது இல்லை. ஒரு அம்மா அப்படி தான்

0: தன்னுடைய கணவனை அழைச்சிக்கிட்டு ஒரு மனநோய் மருத்துவர்கிட்ட வந்தாங்க. டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் திடீர்னு ஒரு மாதிரி ஆயிட்டார், வித்தியாசமாக நடந்துகிறார். எப்படின்னா, இவர் தன்னையே ஒரு ஒட்டடக்குச்சியாக நினச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்படி நினச்சிக்கிட்டு தன்னுடைய தலையாலேயே வீட்டில் உள்ள ஒட்டடையெல்லாம் தொடச்சிக்கிட்டு இருக்கிறார் அப்படின்னாங்க. எவ்வளவு நாளாக அப்படி இருக்குதுன்னு கேட்டார் டாக்டர். ஒரு வாரமாக அப்படி இருக்குது அப்படின்னாங்க அந்த அம்மா. அப்படின்னா முன்னாடியே ஏன் அழைச்சிட்டு வரல அப்படின்னு கேட்டார் டாக்டர். வீடு பூரா சுத்தமாகட்டுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன் டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா.
1: இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். வழங்கியவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். பகிர்ந்து பேசினால் பாரங்கள் தீரும், மனங்கள் கசிந்தால் மனிதம் வளரும். நீண்ட இருள் என்றும் நீடித்ததில்லை, சுயமாய் ஒளிரும் சுடர்தான் மனம்.

0: டெசர்ட் வந்தாச்சு, ஆனா இன்னும் நம்ம சாம்பியன் வரல.
1: பில் பே பண்றதுக்கு முன்னாடி வந்துருவாளே.
0: சோ கேர்ள்ஸ், என்ன நடக்குது?
2: பில் போடுறாங்க.
1: சரி, உன் கார்டை கொடு.
0: பின் என்ன?
3: RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருக்கும் கொடுக்காதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல் அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க. இங்க சாப்பாட்டு சாம்பியன்ஷிப் நடந்துச்சா? RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. இன்னைக்கு பார்ட்டி வேணும்.
4: முதல்ல சாம்பியன் கூட செல்ஃபி எடுத்துக்கலாம்.
5: ஐடியா, இங்கேயே பார்ட்டி வச்சுக்கலாம்.
0: பீட்சா பார்ட்டி.
5: ஏ
4: சரி, கார்டையும் பின்னையும் கொடு.
1: ஏன் கார்டு டீடைல்ஸ் நானே தான் போடுவேன். RBI சொல்லுது, உங்க பின், OTP, CVV அல்லது இன்டர்நெட் பேங்கிங் பாஸ்வேர்டு யாருகிட்டயும் ஷேர் பண்ணாதீங்க. ஆன்லைன் பேங்கிங் உங்க கம்ப்யூட்டர்ல, மொபைல்ல அல்லது செக்யூர் நெட்வொர்க்ல மட்டும் செய்யுங்க.
4: பை கேர்ள்ஸ்.
0: எங்க போற?
4: கேக்லியா? நோ ஷேரிங்.
1: RBI சொல்லுது, விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
6: ஆகாஷ்வாணி

0: புத்தம் புது காலையில் இனி உங்கள் கவனத்திற்கு.
1: உலக தூய்மைப்படுத்தும் தினம் சிற்றுரை கேட்கலாம். 2024 ஆண்டு முதல் ஐக்கிய நாடுகள் சபை செப்டம்பர் 20 உலக தூய்மைப்படுத்தும் தினமாக நியமித்து அதை சர்வதேச நாட்கள் மற்றும் வாரங்களின் அதிகாரப்பூர்வ நாட்காட்டியில் சேர்த்துள்ளது. லெட்ஸ் டூ இட் வேர்ல்ட் எனும் எஸ்டோனிய நாட்டைச் சேர்ந்த அரசு சாரா அமைப்பானது ஒருங்கிணைத்து வருகின்றது. இந்த நாள் உலகளாவிய திடக்கழிவு மற்றும் கடல் குப்பைகள் பிரச்சினையை எதிர்த்து போராடுவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த நாள் குப்பைகளை சுத்தம் செய்தல் மற்றும் கழிவுகளை அகற்றுதல் ஆகிய நடவடிக்கைகளை ஒவ்வொரு நாடும் அவற்றின் அரசாங்கங்களும் தன்னார்வலர்களை கொண்டு ஒருங்கிணைக்க ஊக்குவிக்கின்றது. இந்நாளின் முக்கிய நோக்கம் நிலையான துப்புரவு நடைமுறைகளை ஊக்குவித்தல் மற்றும் கழிவு மேலாண்மைக்கான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதே ஆகும். உலகளாவிய ஒத்துழைப்பின் மூலம் இயற்கையை காப்பதில் ஒரு நேர்மறையான மாற்றத்தை ஏற்படுத்த இந்நாள் நம்மை ஊக்குவிக்கின்றது. 2008 எஸ்டோனியா நாட்டில் 50,000 பேர் ஒன்று சேர்ந்து 5 மணி நேரங்களில் தங்கள் முழு நாட்டையும் சுத்தம் செய்து சாதனை படைத்தனர். இந்த சாதனையை தொடர்ந்தே இந்த நாள் 2024 முதல் உலக தூய்மைப்படுத்தும் நாளாக அனுசரிக்கப்பட துவங்கப்பட்டுள்ளது. முதல் முறையாக உலக தூய்மைப்படுத்துதல் தினம் அதிகாரப்பூர்வமாக 2018 அனுசரிக்கப்பட்டது. இதில் 18 மில்லியனுக்கும் மேற்பட்ட மக்கள் கலந்து கொண்டனர். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நாளை அனுசரிக்க ஒரு தனி கருப்பொருள் உருவாக்கப்படுகின்றது. 2025 கருப்பொருள் ஜவுளி கழிவுகள் மற்றும் ஃபேஷன் துறையால் உற்பத்தி செய்யப்படும் அதிகப்படியான கழிவுகளை நிவர்த்தி செய்வதே ஆகும். நாம் வாழும் இந்த பூமியை காக்க நாம் ஒவ்வொருவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலாம். இதில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் உள்ளூரில் நடைபெறும் ஒழுங்கமைக்கப்பட்ட துப்புரவு பணிகளை கண்டறிந்து அவற்றில் தங்களின் ஈடுபாட்டை செலுத்தலாம். ஒவ்வொருவரும் அவர்களின் குடும்பத்தினர், நண்பர்கள் அல்லது ஒரு சமூக குழுவுடன் சேர்ந்து நாம் வாழும் சுற்றுப்புறத்தை தூய்மை செய்யலாம். ஒருங்கிணைந்து செய்யப்படும் இந்த நிகழ்வுகளின் வெற்றிக்கு ஒவ்வொருவரும் நன்கொடை அளித்து மேலும் நம் இயக்கங்களை வெற்றி பெற செய்யலாம். இவை மட்டுமன்றி நாம் ஒவ்வொருவரும் பயன்படுத்தும் மின்னணு சாதனங்களில் உள்ள தேவையற்ற கோப்புகள் மற்றும் தரவுகளை நீக்கி டிஜிட்டல் தூய்மையையும் ஏற்படுத்தலாம். உலக தூய்மைப்படுத்தும் தினம் சிற்றுரை கேட்டீர்கள்.
2: சுத்தம் சுகம் தரும் என்பது பழமொழி. அழகான வாழ்வென்பது உடல் உணர்வு வாழ்கின்ற சூழல் சார்பாகத்தான் இருக்கும். நாம் வாழ்கின்ற ஒவ்வொரு நிமிடத்திலும் நமது வாழ்வினை ரசித்து வாழ்கின்ற மனநிலைமையை இந்த சுத்தம் தருகின்றது. சுத்தமான வாழ்வியலுடன் இசைந்து வாழ்கின்ற போது நமது பழக்க வழக்கங்களும் பிறர் மதிக்கின்ற விதமாக மாறும் என்பது மறுக்க முடியாத உண்மை. அதனால் சுத்தம் பேணி சுற்றுப்புற சுகாதாரத்தை மேம்படுத்துவோம், ஆரோக்கியத்தை திறம்பட காப்போம்.
0: உங்கள் கவனத்திற்கு பகுதியில் அடுத்து,
3: சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டு தினம். ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் 20 சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டு தினம் கடைபிடிக்கப்படுகிறது. பல்கலைக்கழக மாணவர்களிடையே விளையாட்டின் முக்கியத்துவத்தை எடுத்துரைப்பதும் கல்வியுடன் விளையாட்டையும் ஒருங்கிணைத்து மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியை ஊக்குவிப்பதும் இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். கல்வி என்பது புத்தகங்களில் மட்டுமல்ல, வாழ்க்கையை எதிர்கொள்ளும் திறனையும் வளர்ப்பதாகும். அந்த வகையில் விளையாட்டு மாணவர்களின் வாழ்க்கையில் மிக முக்கியமான இடத்தை பெறுகிறது. வகுப்பறையில் அறிவை பெறும் மாணவர்கள் விளையாட்டு மைதானத்தில் ஒழுக்கம், கட்டுப்பாடு, விடாமுயற்சி, குழு உணர்வு, தலைமைத்துவம், பொறுமை போன்ற வாழ்க்கைக்கு தேவையான பல பண்புகளை கற்றுக்கொள்கின்றனர். இன்றைய காலகட்டத்தில் மாணவர்கள் நீண்ட நேரம் கணினி, கைபேசி மற்றும் இணையத்தை பயன்படுத்துவதால் உடல் இயக்கம் குறைந்து வருகிறது. இதனால் உடல் பருமன், சோர்வு, மன அழுத்தம் போன்ற பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படக்கூடும்.

0: இத்தகைய சூழலில் மாணவர்கள் தினசரி வாழ்க்கையில் விளையாட்டு மற்றும் உடற்பயிற்சிக்கு முக்கியத்துவம் அளிப்பது மிகவும் அவசியமாகிறது. விளையாட்டு உடல் ஆரோக்கியத்தை மட்டுமல்லாமல் மன ஆரோக்கியத்தையும் மேம்படுத்துகிறது. தொடர்ந்து விளையாடும் மாணவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கிறது. தோல்வியை ஏற்றுக்கொண்டு அதிலிருந்து பாடம் கற்று மீண்டும் முயற்சி செய்யும் மனப்பான்மையை விளையாட்டு ஊக்குவிக்கிறது. வெற்றி கிடைக்கும் போது பணிவுடன் இருப்பதையும் தோல்வி ஏற்படும் போது மனம் தளராமல் இருப்பதையும் விளையாட்டு கற்றுத்தருகிறது. பல்கலைக்கழகங்கள் விளையாட்டு திறமைகளை வளர்ப்பதற்கான சிறந்த தளங்களாக உள்ளன. கிரிக்கெட், கால்பந்து, கூடைப்பந்து, கைப்பந்து, தடகளம், நீச்சல், பேட்மிண்டன், டேபிள் டென்னிஸ் உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளில் மாணவர்கள் பங்கேற்கும் வாய்ப்புகளை பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்த வேண்டும். விளையாட்டு திறமை கொண்ட மாணவர்களுக்கு பயிற்சி, உள்கட்டமைப்பு மற்றும் தேவையான ஆதரவை வழங்குவதன் மூலம் அவர்கள் மாநில, தேசிய மற்றும் சர்வதேச அளவிலான போட்டிகளில் சாதிக்க முடியும். விளையாட்டு நாடுகளுக்கிடையேயான நட்பையும் ஒற்றுமையையும் வளர்க்கும் சக்தியாகவும் விளங்குகிறது. வெவ்வேறு நாடுகள் மற்றும் கலாச்சாரங்களைச் சேர்ந்த பல்கலைக்கழக மாணவர்கள் விளையாட்டு போட்டிகளில் ஒன்றாக பங்கேற்கும் போது பரஸ்பர புரிதலும் நட்பும் உருவாகின்றன. இதன் மூலம் விளையாட்டு மனிதர்களை இணைக்கிறது என்ற கருத்து வலுப்பெறுகிறது. சர்வதேச பல்கலைக்கழக விளையாட்டு தினம் என்பது ஒரு நாளுக்கு மட்டும் விளையாட்டை நினைவு கூறும் தினமாக இருக்கக்கூடாது. மாணவர்கள் தங்கள் அன்றாட வாழ்க்கையிலேயே விளையாட்டை ஒரு பகுதியாக மாற்ற வேண்டும். தினமும் சிறிது நேரமாவது உடற்பயிற்சி செய்வதும் தங்களுக்கு பிடித்த விளையாட்டில் ஈடுபடுவதும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும். நிறைவாக, விளையாட்டு என்பது வெற்றியை பெறுவதற்கான ஒரு வழி மட்டுமல்ல, சிறந்த மனிதராக செயல்படுவதற்கான ஒரு பயிற்சியாகும். கல்வியும் விளையாட்டும் இணைந்தால்தான் மாணவர்களின் அறிவு, உடல், மனம் மற்றும் சமூக திறன்கள் முழுமையாக வளர்ச்சி பெறும்.
1: உடல் நலம் பேணினால் உயிர் நலம் வாழும், மனநலம் காத்தால் மகிழ்ச்சி மலரும்.

சென்னை பம்மல் T4 காவல் நிலையத்திலிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தாம்பரம் மாநகர காவல் ஆணையர் எல்லைக்கு உட்பட்ட பம்மல் அருகே சுமார் 60 வயது மதிக்கத்தக்க ஆண் சடலம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் சுமார் 5.5 அடி உயரம், மாநிறம், வட்டமுகம். வலது கண்ணிற்கு கீழ் ஒரு காயத்தழும்பு காணப்படுகிறது. வெள்ளை நிற லுங்கி அணிந்துள்ளார். மேலும் விவரம் அறிய T4 சங்கர் நகர் காவல் நிலையத்தை தொடர்பு கொள்ளுங்கள்.

கொழுப்படுத்தா, அடுத்தவன் வர கொழுப்புழுத்தா, அவன் தோல் உரிப்பவன்டா, தமிழச்சி பால் குடிச்சவன்டா, ஆட விஷயங்கள் பல அறிஞ்சவண்ணா, விவரங்கள் பல புரிஞ்சவண்ணா, சண்டைக்கு வந்தா சவால் விட்டா, தடியத்தான் புடிச்சுத்தான், கை விரல்ல சுத்துற சுத்துல அண்ணாச்சி ஒண்ணனா புண்ணாக்கு தின்னவப்ப.

காதல் உள்ள சுச்சமன் தெரியும், ஒரு ஆத்திரம் பிறந்தா அப்ப இவன் யாருன்னு புரியும். அட பட பட பெண்ண ஆட்டி கெட்டு மாப்பூட்டி பட ஒன்னு ஒரு கட்டு பாவ திரிப்பச்சா கத்திரி வச்சா ஒதுங்கிக்க ஒளிஞ்சிக்க ஓ இடுப்புல போடுற போடுல ஒக்காத்தி ஒன்ன நான் முக்காடு போட வைப்பேன்.

0: கட்டிக்கலாமா?
1: நேரம் காலை 7:55.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: அன்புள்ளம் கொண்ட பாலசுப்பிரமணியம் சார் அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல். இப்போதெல்லாம் புவி வெப்பமயமாதல், பருவமழை தவறுதல், சுற்றுச்சூழல் சீர்கேடு போன்ற வார்த்தைகளை அதிகமாக பயன்படுத்துறத பார்க்குறோம், கேட்குறோம். இதுக்கெல்லாம் அடிப்படை ஒன்று தான், மனிதன் தன்னுடைய அன்றாட வாழ்க்கையை நிம்மதியாக ஓட்டணும் என்பது. இதில் மற்ற உயிர்களை பற்றி அவன் எதுவும் நினைக்கிறது கிடையாது. உதாரணத்துக்கு, ஒரு 15-20 ஆண்டுகளுக்கு முன்னாலெல்லாம் வீட்டில் டியூப்லைட்டு, குண்டு பல்பு இருக்கும், மின்விசிறி இருக்கும், அவ்வளவுதான். வேற எந்த மின்சாதன பொருட்களும் இருக்காது. ஏசி, ஃப்ரிட்ஜ் போன்றவை முதலில் ஆடம்பர பொருளாக அறிமுகமாகி இப்போ அத்தியாவசிய பொருளாக மாறியிருக்கு. அதிலும் இப்போ அறைகளுக்கு மட்டுமல்ல, வீட்டில் இருக்கும் ஹால் போன்ற முகப்பு அறைகளில் கூட இந்த குளிர்சாதன கருவிகளை பொருத்தி வச்சிருக்கிறாங்க, பயன்படுத்துறாங்க. பாலசுப்ரமணியம் சார், உங்க அறையில நீங்க ஒரு பெரிய நிறுவனத்துல பெரிய நிலையில இருந்தாலும் கூட ஒரே ஒரு மின்விசிறி தான் ஓடிட்டு இருந்தது. இந்த மாதிரி மின் சாதனங்களுக்கெல்லாம் மின்சாரம் தான் அடிப்படை. உலகில் 40% மின் தேவை நிலக்கரியை எரிப்பதன் மூலம் பெறப்படுகிறது. நிலக்கரியை எரிக்கும் போது கரியமில வாயு வெளியேறும். இப்படி செயற்கையான கரியமில வாயு வெளியேற்றம் சுமார் 37%

0: அத்தியாவசிய பொருளா மாறி இருக்கு. அதிலும் இப்போ அறைகளுக்கு மட்டுமல்ல, வீட்டில் இருக்கும் ஹால் போன்ற முகப்பு அறைகள்ல கூட இந்த குளிர்சாதன கருவிகளை பொருத்தி வச்சிருக்கிறாங்க, பயன்படுத்துறாங்க.
1: பாலசுப்ரமணியம் சார்,
0: உங்க அறையில நீங்க ஒரு பெரிய நிறுவனத்துல பெரிய நிலையில இருந்தாலும் கூட ஒரே ஒரு மின் விசிறி தான் ஓடிட்டு இருந்தது. இந்த மாதிரி மின் சாதனங்களுக்கெல்லாம் மின்சாரம் தான் அடிப்படை. உலகில் 40% மின் தேவை நிலக்கரியை எரிப்பதன் மூலம் பெறப்படுகிறது. நிலக்கரியை எரிக்கும் போது கரியமில வாயு வெளியேறும். இப்படி செயற்கையான கரியமில வாயு வெளியேற்றம் சுமார் 37% எரிசக்தி துறையால் ஏற்படுது. இவ்வளவு அபரிமிதமான கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றம் பூமியின் வெப்பத்தை அதிகரிப்பதோடு அதில் வாழும் உயிரினங்களுக்கும் சுற்றுச்சூழலுக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்துது. இதற்கான துரித நடவடிக்கையை உலக நாடுகள்லாம் சேர்ந்து எடுக்கலன்னா இன்னும் ஒரு 70-75 ஆண்டுகளில் பனிப்பிரதேசங்கள்லாம் உருகிவிடும். இது போன்ற பருவநிலை மாற்றத்தால் இயற்கையில் ஏற்படும் மாற்றங்களினால் மக்களுக்கு நிறைய சிரமங்கள், பொருளாதார பாதிப்பு உண்டாகும். பருவநிலை மாற்றத்துக்கு முக்கிய காரணம் கார்பன் வெளியீடு அளவு அதிகரிப்பதே ஆகும். இதை குறைப்பதற்கு அதிக அளவில் மரங்களை வளர்க்கணும். கார்பன் உள்ளிட்ட பசுமை இல்ல வாயுக்கள் வெளியீட்டை குறைக்கணும். இத அனைத்து மக்களும் நாடுகளும் ஒருங்கிணைந்து செய்யணும். வளர்ச்சி மாற்றம் என்பதெல்லாம் தொடர் பணியா நடைபெற்று கொண்டே இருக்கும். உலகின் மிக

0: பெரிய கார்பன் உறிஞ்சும் இயந்திரத்தை அயர்லாந்துல இப்போ அறிமுகப்படுத்தி இருக்கிறாங்களாம். பாலசுப்ரமணியம் சார், இதன் விலை குறைவுதான், 110 கோடி ரூபாய். இந்த இயந்திரம் ஓராண்டுக்கு 4000 டன் அளவிலான கார்பனை உறிஞ்சுமா. இது 720 கார்கள் ஓராண்டுக்கு வெளியிடும் கார்பன் அளவுக்கு சமம்னு சொல்லப்படுது. இதெல்லாம் என்ன கணக்கோ வழக்கோ சார்? அதுவும் இல்லாம எத்தனை 110 கோடி ரூபாய் செலவு செய்து எத்தனை கார்பன் உறிஞ்சும் இயந்திரங்களை எங்கு நிறுவுவது? இதெல்லாம் காதை சுத்தி கையால மூக்க தொடர வேலைகள். நேரா கையை எடுத்து மூக்கல வைக்க வேண்டியது தானே? அதாவது பசுமை பரப்பு அதிகரிச்சோம்னா ஏன் ஏசி மிஷின், ஏன் இவ்வளவு மின்சார பயன்பாடெல்லாம்? அதோடவா, இப்போ நம்ம நாட்டில் நிறைய சூரிய ஒளி கிடைக்குது. அவ்வளவு சூரிய ஒளியையும் ஈர்த்து அதிலிருந்து மின்சாரம் தயாரித்து பயன்படுத்த முன்வரணும். இதற்கு அரசாங்கமும் நிறைய ஊக்கம் அளிக்குது. நாம் என்ன பண்ணுறோம் சார்? கையில் வெண்ணெயை வச்சுக்கிட்டு நெய்க்கு அலையிறோம். அதனால் உங்களை போன்ற பெரிய கம்பெனிக்காரர்கள் ரெண்டு வேலை செய்யணும் சார். ஒன்று, நிறைய மரக்கன்றுகளை நட்டு மரமாக்கணும். ரெண்டாவது, சூரிய ஒளி மின்சாரம் தயாரிப்பில் ஈடுபடணும்.
1: நீங்கள் நிறைய செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க, உங்களை போன்ற மற்ற நிறுவனங்களும் இதில் கவனம் செலுத்தணும்.
0: சரிதானுங்களா சார்? இப்படிக்கு மடல் மாணிக்கம்.
2: நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.
3: நேரம் 8 மணி.

கேட்ட அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம் ஏர்முகம். பாடியவர் மாணிக்க விநாயகம். அடுத்து ஓகாதல் கண்மணி திரைப்படத்திற்காக கார்த்திக் ஷாஷா திரிபாத்ரி பாடியுள்ள பாடல்.

புத்தம் புது காலை வழங்கிக் கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து சிகப்பு ரோஜாக்கள் திரைப்படத்திற்காக கமல்ஹாசன் எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல்.

0: of LPG cylinders from 1st of next month. Rashtriya Sankalp Samaroh being organized at 1067 locations across the country today as part of 100-week Nasha Mukt Yuva Abhiyan. Election Commission to hold special camps in all polling stations in Delhi today to assist citizens regarding inclusion and deletion of names in electoral rolls. IMD forecasts heavy rainfall in coastal Andhra, Telangana, Tamil Nadu, Kerala, Karnataka and Andaman Nicobar. And Indian men score resounding 3-1 victory over Spain at Chess Olympiad in Samarkand. Women's team beat Mongolia 3-1. And with that, we end the morning news. Have a great day.
1: நேரம் காலை 8:30. மத்திய அலை 720 கிலோ ஹெர்ட்ஸில் காற்றலையில் தவிழ்ந்து உங்கள் காதுகளை வருடிக் கொண்டிருப்பது சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம் புதுகாலை. புத்தம் புதுகாலையில் இனி திரைகானம்.

அனபெல்லா சேதுபதி இந்த படத்திற்காக கிஷோர்குமார், அமன் மாலிக், சின்மய ஸ்ரீபாதா பாடிய பாடலை கேட்டும். இனி அரண்மனை 3 இந்த படத்திற்காக சித் ஸ்ரீராம் பாடியுள்ள பாடல்.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.
0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், SC/ST பிரிவினருக்கு 266 ரூபாய் GST உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர், ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம்

0: ஐந்தாம் தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
1: தி ஹெட் ஆஃப் புரோகிராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், புரோகிராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
0: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
1: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
0: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
1: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: மத்தியாலை 730 கிலோஹெர்ட்ஸில் சென்னை வானொலி வழங்கிக் கொண்டிருக்கும் புத்தம் புது காலையில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைகானத்தில் அடுத்து ஜெய்பீம் படத்திற்காக பிரதீப் குமார் பாடிய பாடல்.

0: பல்லுயிர் பெருக உதவுகின்றன, பருவநிலை மாற்றத்தை எதிர்கொண்டு காக்கின்றன, கரியமிலம் கொண்டு பிராணவாயு தருகின்றன. இத்தனை தரும் மரங்கள் நம்மிடம் வேண்டுவது சிறிது அக்கறை மட்டுமே. மரங்கள் வளர்ப்போம், மழை பெறுவோம், சூழல் வளம் காப்போம். அக்கறையுடன் சொல்வது உங்கள் ஆகாஷ்வாணி சென்னை.
1: திரைக்காலத்தின் நிறைவாக உடன்பிறப்பே படப்பாடல்.

மனிதர்களுக்கு உண்ண, உடுக்க, உறங்க கொடையாகின்றன. விலங்குகளுக்கு வாழ்விடமாகின்றன.

0: உடன்பிறப்பே படத்திற்காக ஒலித்தது ஸ்ரேயா கோஷாலின் குரல்.
1: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.

0: நேரம் காலை 9 மணி.
1: ஆகாஷ்வாணி இசைப்பெட்டகம் நிகழ்ச்சியில் இன்று யூ ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டலின் இசை கேட்கலாம். உப்பலப்பு ஸ்ரீனிவாஸ் என்கின்ற மாண்டலின் யூ ஸ்ரீனிவாஸ் தனது மிகச்சிறிய வயது முதற்கொண்டே மாண்டலின் இசைக்கருவியை கையாள்வதில் சிறந்த விற்பன்னராக திகழ்ந்தார். 1969 பாலகோல் என்கின்ற இடத்தில் பிறந்தார். முதலில் தனது தந்தை யூ சத்யநாராயணா அவர்களிடம் மாண்டலின் இசைக்கருவியை பயின்றார். பிறகு சுப்பராஜு என்பவரிடம் இசையில் மேற்பயிற்சி பெற்றார். மாண்டலின் ஸ்ரீனிவாஸ் தனது 6வது வயது முதற்கொண்டே மாண்டலின் இசையில் சிறந்து விளங்கினார். 1981 சென்னையில் இசை கச்சேரிகள் செய்ய தொடங்கினார். பிறகு உலக இசை அரங்கில் பேரும் புகழும் பெற்றார். மாண்டலின் இசை கருவியில் கர்நாடக சங்கீதத்திற்கு உண்டான கமகங்களை அனாயாசமாக வாசித்தார். இவர் கர்நாடக கச்சேரி மட்டுமல்லாமல் மேற்கிந்திய சங்கீத விற்பன்னர்களுடன் ஜுகல்பந்தி கச்சேரியும் செய்து பல நாடுகளில் புகழடைந்தார். 1998 பத்மஸ்ரீ பட்டம் பெற்றார். 2010 சங்கீத நாடக அகாடமி விருதும் இவருக்கு கிடைக்க பெற்றது. இவருடைய உயர்ந்த இசை ஞானத்தால் சங்கீத உலகில் இவருக்கு ஒரு தனி இடம் கிடைக்க பெற்றார். இத்தகு சிறப்புகள் வாய்ந்த மாண்டலின் யூ ஸ்ரீனிவாஸ் அவர்களின் இசை நிகழ்ச்சியை இன்றைய இசைப்பெட்டகம் உங்களுக்கு வழங்குகிறது.
2: இன்றைய நிகழ்ச்சியில் யூ ஸ்ரீனிவாஸ் அவர்களுடன் எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், என் கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம், சரணு சித்தி விநாயகா என தொடங்கும் புரந்தரதாசர் தேவர் நாமா, ராகம் சௌராஷ்டிரம், மிஸ்ரஜாப்பு தாளம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டலின் இசை ஒலிபரப்பாகி கொண்டிருக்கிறது. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், ஷேர்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், என் கோவிந்தராஜன் அவர்கள் கடம். இனி பாலகோபால என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி பைரவி ராகம் ஆதிதாளம்.

இசை பெட்டகம் நிகழ்ச்சியில் இதுவரை யு ஸ்ரீனிவாஸ் அவர்களின் மாண்டலின் இசை ஒலிபரப்பானது. எம் ஏ சுந்தரேஸ்வரன் அவர்கள் வயலின், சேர்த்தலை ஆர் அனந்தகிருஷ்ணன் அவர்கள் மிருதங்கம், என் கோவிந்தராஜன் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி படைப்பு சென்னை வானொலி நிலையம்.

0: लेंगे। फिलहाल एडिटर वंदना भारद्वाज और प्रोड्यूसर शाहनवाज खान के साथ मुझे दर्पण किया और कविता शर्मा को दीजिए इजाजत।
1: एशियन गेम्स 2026 आईची नगोया।
2: இதுவரை ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சி நேற்று எமது டெல்லி நிலையம் ஒலிபரப்பியதன் ஒலிப்பதிவு. இன்று 10:20 ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் மத்தியில் 720 கிலோ ஹெர்ட்ஸில் நேர்கள் இனி கேட்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி முத்துச்சிதறல். நிகழ்ச்சியின் துவக்கமாக ஒலிக்கிறது அன்பே ஆறு இரே திரைப்படத்தில் வாணிஜெயராம் பாடியிருக்கும் பாடல்.

0: பண்றீங்க?
1: அவ விளையாடிட்டு இருக்கா?
0: விளையாடிட்டு இருக்காளா? சத்தமே இல்ல.
1: அவ போன்ல விளையாடிட்டு இருக்கா.
0: போன்ல விளையாடிட்டு இருக்கானா? குழந்தைங்களுக்கு நிறைய பாதிப்புகள் ஏற்படுது.
1: குறிப்பா பாத்தீங்கன்னா அதிகமா செல்போன் யூஸ் பண்றதுனால குழந்தைங்களுக்கு கண் பாதிப்பு ஏற்படும். மனதளவுல ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஒரு குறுகிய வட்டத்திலேயே செயல்படுவாங்க. அதனால உங்க குழந்தைங்க கிட்ட செல்போன் கொடுக்காம ஓடி ஆடி விளையாட வெளியே அனுப்புங்க. சந்தோஷமா விளையாடட்டும்.

ஒலித்த அந்த பாடல் காரோட்டி கண்ணன் திரைப்படத்திற்காக டி எம் சௌந்தரராஜன் பாடிய பாடல். முத்துச்சிதறல் நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் இதய கனி திரைப்படத்தில் டி எம் சௌந்தரராஜன் பி சுசிலா பாடியுள்ள பாடலை.

0: நம் வீடு மட்டுமல்ல, நம் நாட்டின் சுத்தமும் நம் அனைவரது கடமை. தூய்மையான பாரதம் நமது கௌரவம்.
1: நேரம் 10:44 நேர்கள் இணைந்திருப்பது சென்னை வானொலியின் மதியலை 820 KHz. உங்களுக்காக வழங்கிக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி முத்துச்சிதறல். நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கலாம் மாலை சூடவா திரைப்படத்தில் KJ யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடலை.

ஏடந்த பாடலுடன் நிறைவு பெற்றது முத்துச்சிதறல் நிகழ்ச்சி. நேரம் 11 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலியின் மதியலை 720 கிலோஹெர்ட்ஸில் 12 மணி வரை நேர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தேன் செந்தும் நேரம். நிகழ்ச்சிக்கு துவக்கமாக ஒலிக்கிறது பூவே பூச்சோடவா திரைப்படத்தில் சித்ரா பாடியிருக்கும் பாடல்.

நேரம் 11:18 45 மத்தியலை 790 கிலோஹெட்ஸில் நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரத்தில் அடுத்து வருவது இளையராஜா, சித்ரா இவர்களின் குரல்களில் கீதாஞ்சலி.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் தேன் சிந்தும் நேரத்தில் தொடரும் பாடல் மலேசியா வாசுதேவன் சுனந்தா குரல்களில் சின்ன வீடு படப்பாடல்.

0: காற்றின் கரங்கள்ல கதை சொல்ற அந்த குரல், காணாத கண்கள்ல கனவுகள் விதைக்கும். தூரத்து தாயின் தாலாட்டு போல தொலைந்த மனங்களுக்கு நெருக்கம் தரும் ஒரு ஓசை. மலையையும் கடலையும் தாண்டி பறந்து மனங்களோட எல்லைகளெல்லாம் இணைக்கிற பாலம். செய்தியும் சிந்தனையும் சேர்த்து சொன்னா சமூகத்தோட இதய துடிப்பு வானொலி.
1: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று,
2: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
1: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
2: இந்த கதையில் மாற்றமில்லை,
1: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
2: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
1: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
2: இலவசமாக கண்டுகளிப்போம்.
3: தேன் சிந்தும் நேரம் நிகழ்ச்சியின் நிறைவாக வருவது எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் ஜானகி பாடிய பாடல் நான் சிகப்பு மனிதன் படத்திற்காக.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது தேன் சிந்தும் நேரம். மீண்டும் திரையிசை பாடல்கள். இதே அலைவரிசையில் 2:15 திரைகானமாய், 3 மணிக்கு நேயர் விருப்பமாய், விடுமுறை விருப்பமாய் மலரும்.

0: நேரம் 12 மணி. ஆகாஷ்வாணி சென்னை.
1: அப்பா, காலேஜ் ஃபீஸ் அதிகம்.
2: கண்ணு,
1: ஞாபகம் இருக்கா? போனஸ்ல இருந்து கொஞ்சம் பணத்தை வேற கணக்குல வச்சிருந்தோமே.
2: 2 வருஷமா கணக்குல கொடுக்கல் வாங்கல் இல்ல. ஒருவேளை இன்னாபரேட்டிவ் ஆயிருக்கலாம்.
3: அதனால இப்போ பேங்க்குக்கு போங்க, அல்லது வீடியோ கேவைசி மூலம் கேவைசி அப்டேட் பண்ணுங்க. கணக்கு ஃப்ரீயாவே ஆக்டிவ் ஆயிடும். போலாமா?
1: எங்க
3: அட்மிஷன் வாங்க, கணக்கு ஆக்டிவ் ஆயிடுச்சு.
1: RBI சொல்கிறது.
4: விவரமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க. சொல்லி சொல்லி அழுத்து போயிட்டேன்.
2: என்னாச்சு?
4: புது கிட் பேக் வேணுமா?
2: முதல்ல கேப்டன் கிட்ட சொல்லு, கேக்கலன்னா மேனேஜர் கிட்ட.
4: கரெக்ட்.
2: அதே மாதிரி முதல்ல பேங்க் கிட்ட புகார் தரணும். 30 நாளுக்குள்ள பதிலோ தீர்வோ கிடைக்கலனா CMS போர்ட்டல்ல புகார் பண்ணு. முதல்ல பேங்க், அப்புறம் CMS போர்ட்டல். இல்லனா புகார் ஏற்கப்படாது. போலாமா?

0: வந்தாச்சுல புது கிட் பேக்.
1: ஆர்பிஐ சொல்கிறது
2: முதல்ல உங்க பேங்க், அப்புறம் ஆர்பிஐ ஓம்புட்ஸ்மேன்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு.

0: 12:10 சங்கீத சாரலில் வசந்தி ரமேஷ் அவர்களின் பாட்டு கேட்கலாம். எஸ் ஸ்ரீகிருஷ்ணன் அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 12:50 மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு, தொடர்ந்து மெல்லிசை பாடல்கள். 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் கிராமப்புற வீடுகளுக்கு குழாய் மூலம் பாதுகாப்பான குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 கணித வாழ்வு. வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த மேலாளர் சி ரத்னம் அவர்களுடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன். 2:15 துறைகானம் கேட்கலாம். 2:40 இசை பயிற்சி. கற்பக மனோகரா ராகம் மலைய மாரத்தம் கண்டச்சாப்பு தாளத்தில் அமைந்த பாபநாசம் சிவன் பாடலை கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். கற்பிப்பவர் டாக்டர் சுபாஷினி பார்த்த சாரதி அவர்கள், மாணவியர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். 2:55 வானிலை. 3 மணிக்கு விடுமுறை விருப்பம், நேயர்கள் தொலைபேசி வழி பங்கேற்கும் நிகழ்ச்சி. 4 மணிக்கு நாயக்க மகாதேவி நாடகம் கேட்கலாம். எழுதியவர் திருச்சி எம் ஜார்ஜ், அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன் ஆகியோர். 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும்.
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன். அதனைத் தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் சென்னை மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸிலும் பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் நிகழ்ச்சி தினம்தோறும் ஒலிபரப்பாகிறது. 6:10 5 மணிக்கு குட்டீஸ் நேரம். இயற்கையை நேசிப்போம், ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்போம். பி எஸ் சச்சிதானந்த் வழங்கும் உரையினை கேட்கலாம். சங்கீதம் சந்தோஷம், விஷ்ருதா கே ஐயர் பாட்டு. நீதி கதைகள் சொல்பவர் எம் லக்ஷயா. அறநூல்கள் பற்றிய உரை வழங்குபவர் காருண்யன் சரவணன். 5:30 கிராமிய தென்றலில்
2: சிவ சிவா உள் சேவடி பணிந்தே.
0: சந்திரமதி திருக்கல்யாணம் கே ஜோதிநாதன் குழுவினர் வழங்கியுள்ள தெருக்கூத்து பாடல்களை கேட்கலாம். 5:30 6:40 மனதில் நின்றவை. 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஆர் நந்தகோபால். 7:25 பண்ணை செய்தி, தொடர்ந்து உழவர் உலகம்.
3: இன்று இரவு 7:30 நமது உழவர் உலகத்தில்
4: கடல் அரிப்பினையும் கடலோர பகுதியினை சார்ந்து வாழக்கூடிய மனித வாழ்விடங்களையும் பாதுகாப்பதில் இந்த கடற்புற்கள் இன்றியமையாத பணியினை செய்து வருகின்றன.
0: கடற்புற்களின் முக்கியத்துவமும் அவற்றின் பாதுகாப்பும் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பா பவின்குமார் அவர்களின் உரையினை கேட்கலாம். 9:30 அகில பாரத நாடகம். மகரிஷி ததீச்சி ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ் குமார் ஸ்ரீவாத்சவ் அவர்கள். ஹிந்தி மொழி நாடகமாக்கம் ஹெச் வினோத்குமார் அவர்கள். 9:30 அமைப்பு ஜே ஜெயா. இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
5: This is Akashvani. The news read by Abhishek Mukhopadhyay. President Draupadi Murmu will address valedictory session of the International Conference on the Future of Environment and Climate Dynamics in New Delhi this evening. The two-day conference has been organized by the National Green Tribunal, NGT. We have a report.
6: The Conference on the Future of Environment and Climate Dynamics provided a platform for the exchange of judicial approaches, scientific knowledge, environmental governance practices, and institutional experiences across jurisdictions. The conference witnessed the participation of environmental experts, judges of the Supreme Court of India and High Courts, district court judges, secretaries of various ministries, senior government officials, and other stakeholders. It also brought together eminent judges and judicial representatives from

0: இதுவரை சங்கீத சாரலில் வசந்தி ரமேஷ் அவர்களின் பாட்டு கேட்டீர்கள். ஸ்ரீகிருஷ்ணன் சுப்பிரமணியம் அவர்கள் வயலின், எஸ் ஆனந்த் அவர்கள் மிருதங்கம். 100.1 சென்னை எஃப்எம் கோல்டில் 1:10 கேசேமல நிகழ்ச்சியில் லக்ஷ்மி கிருஷ்ணசாமி அவர்களின் பாட்டு கேட்கலாம். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், ஆர் ரமேஷ் அவர்கள் மிருதங்கம். இனி தமிழில் செய்திகள் தொடரும்.
1: வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக ராணுவ தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் மகளிர் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். தேசிய பசுமை தீர்ப்பாயம் சார்பில் நேற்று தொடங்கிய இந்த 2 நாள் மாநாட்டில் மத்திய எரிசக்தித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால், உச்சநீதிமன்ற நீதிபதி திரு நாகரத்னா, தேசிய பசுமை தீர்ப்பாய தலைவர் நீதிபதி திரு பிரகாஷ் ஸ்ரீவத்சவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இதில் 17 நாடுகளைச் சேர்ந்த நீதிபதிகளும் சட்ட வல்லுநர்களும் கலந்து கொண்டு சுற்றுச்சூழலை பாதுகாப்பது தொடர்பான சட்டங்கள் குறித்து கலந்துரையாடினர். உச்சநீதிமன்ற மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகள், மாவட்ட நீதிமன்ற நீதிபதிகள், அமைச்சக செயலர்கள், அரசு அதிகாரிகள் உள்ளிட்டோர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை சவால்களை எதிர்கொள்வது குறித்து ஆலோசனை நடத்தினர். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய மின்னணு தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ்

0: கூறியுள்ளார். செய்தி நிறுவனம் ஒன்றிற்கு அவர் அளித்த பேட்டியில், செமி கண்டக்டர் துறையில் இந்தியா முன்னணி நாடாக வளர்ந்து வரும் நிலையில் பல்வேறு வெளிநாட்டு நிறுவனங்கள் சைபர் தாக்குதலில் ஈடுபடும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தார். நமது நாட்டின் தொழில் நிறுவனங்கள் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இதனை எதிர்கொள்ள வேண்டும் என்று திரு அஸ்வினி வைஷ்ணவ் கேட்டுக் கொண்டார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், தேசிய பிரச்சினைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஊடகவியலாளர் என்று பாராட்டினார். அவரது குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவிப்பதாக கூறியுள்ளார். அவரது மறைவுக்கு மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இரங்கல் தெரிவித்துள்ளார். பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான செய்திகளை அவர் வெளியிட்டுள்ளதை நினைவு கூர்ந்தார். தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஊடகவியல் துறையில் பாயல் மேத்தா சிறப்பாக செயல்பட்டதாக கூறியுள்ளார். தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், நாடாளுமன்ற நடவடிக்கைகள் குறித்த செய்திகளை தொடர்ந்து வெளியிட்டார் என்று பதிவிட்டுள்ளார். அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். இந்திய விமானப்படையின் சூரிய கிரண் சாகச குழு இளைஞர்களுக்கு உத்வேகம் அளிப்பதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் திரு சஞ்சய் சேத் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட்டில் சூரிய கிரண் குழுவின் விமான சாகச நிகழ்ச்சிகளை தொடங்கி வைத்து பேசிய அவர், இந்த குழு இதுவரை 800 சாகச நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளதாக கூறினார். கடந்த 30 ஆண்டுகளாக விமானப்படையின் இந்த சாகச குழு பல்வேறு நாடுகளில் விமான சாகச நிகழ்ச்சிகளை நடத்தி வருவதாக திரு சஞ்சய் சேத் தெரிவித்தார். மீரட்டில் நடைபெற்ற சாகச நிகழ்ச்சியில் 9 விமானப்படை விமானங்களும் விமானிகளும் பங்கேற்றதாக ஸ்குவாட்ரன் லீடர் விக்ரம் தெரிவித்துள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி, பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: ஜார்க்கண்டை சேர்ந்த நக்சல் தலைவர் பிரிஜேஷ் காஞ்சுக் வாரணாசியில் இன்று அதிரடி படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். அவர் மீது கொலை வழக்கு, சட்டவிரோதமாக ஆயுதங்கள் வைத்துள்ளது உள்ளிட்ட 39 பிரிவுகளில் வழக்குகள் இருந்ததாக உத்தரப்பிரதேச காவல்துறை தெரிவித்துள்ளது. பிரிஜேஷ் காஞ்சு குறித்து தகவல் அறிவிப்பவர்களுக்கு 30 லட்சம் ரூபாய் சன்மானம் அறிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. இன்று அதிகாலை மைதானம் அருகே நடந்த துப்பாக்கிச் சூட்டில் அவர் கொல்லப்பட்டதாக அதிரடிப்படை துணை காவல்துறை கண்காணிப்பாளர் விபின் ராய் தெரிவித்துள்ளார். பஞ்சாப் மாநிலத்தின் எல்லை மாவட்டங்களான அம்ரிட்சர், ஃபர்டிகாட் மாவட்டங்களில் காவல்துறையினர் இந்த வாரத்தில் மட்டும் 101 கிலோ போதைப் பொருட்களை பறிமுதல் செய்தனர். ஃபர்டிகாட்டில் இன்று 47 கிலோ போதைப் பொருட்களும் ஆயுதங்களும் பறிமுதல் செய்ததாக பஞ்சாப் காவல்துறை கூறியுள்ளது. இது தொடர்பாக 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நேற்று 17 கிலோ போதைப் பொருட்களும் கடந்த 16 மற்றும் 18 தேதிகளில் 37 கிலோ போதைப் பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாக காவல்துறை கூறியுள்ளது. இதில் தொடர்புடைய மேலும் 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். கேதார்நாத் கோவிலில் இந்த புனித யாத்திரை காலத்தில் 15 லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்ததாக உத்தரகாண்ட் அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய ருத்ரபிரயாக் மாவட்ட ஆட்சியர் திரு விஷால் மிஸ்ரா, பருவமழை காலம் முடிவடைந்ததை அடுத்து கூடுதல் பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். பக்தர்களின் வசதிக்காக குடிநீர், கழிவறை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். மும்பையில் இன்று காலை நேரிட்ட சாலை விபத்தில் 3 பேர் உயிரிழந்தனர். மரைன் டிரைவிலிருந்து ஹாஜி அலி சென்று கொண்டிருந்த கார் விபத்துக்குள்ளானதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. இதில் காயமடைந்த ஒருவர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி அருகே கனமழை காரணமாக தண்டவாள பகுதியில் ஏற்பட்ட மண்ணரிப்பால் மலைச்சரிவிலிருந்து பாறை உருண்டு விழுந்ததில் நாகர்கோவிலிருந்து பெங்களூரு நோக்கி சென்று கொண்டிருந்த ரயிலின் சக்கர பகுதியில் சேதமடைந்தது. ரயில்வே தொழில்நுட்ப வல்லுநர்கள் பழுதடைந்த பாகங்களை விரைவாக சரிசெய்த பின்னர் ரயில் பெங்களூரு புறப்பட்டுச் சென்றதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: தருமபுரி மாவட்டத்தில் நேற்று இரவு முழுவதும் பல்வேறு பகுதிகளில் நல்ல மழை பெய்துள்ளது. சில பகுதிகளில் கனமழையும் பெய்தது. இதன் காரணமாக இன்று காலை

0: நாகர்கோயிலில் இருந்து பெங்களூரு நோக்கி சென்ற எக்ஸ்பிரஸ் ரயில் ஒன்று தருமபுரி மாவட்டம் முத்தம்பட்டி சிவாடி ரயில் நிலையங்களுக்கிடையே மண்ணெரிப்பு காரணமாக குன்றின் மீது இருந்து பாறைக்கல் ஒன்று விழுந்ததில் பழுதானது. இந்த ரயிலின் ஜெனரல் கம்பார்ட்மெண்ட் பகுதியில் உள்ள சக்கரம் பழுதாகி நின்றது. இந்த ரயில் தருமபுரி ரயில் நிலையத்திற்கு கொண்டு வரப்பட்டு அங்கு ரயில்வே ஊழியர்களால் சரி செய்யப்பட்டு மீண்டும் பெங்களூருக்கு புறப்பட்டு சென்றது. தருமபுரியில் இருந்து மா தண்டபாணி.
1: அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக ராணுவ தாக்குதலை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. இது தொடர்பாக ஈரான் தேசிய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் மோஷன் ரிசாய் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் அமெரிக்கா நிபந்தனைகளை நிராகரித்தால் போருக்கு தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்த 7 நிபந்தனைகள் விதித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். ஓமன் கடற்பகுதியிலும் அரபிக்கடலிலும் உள்ள அமெரிக்காவின் படகுகளை தாக்கும் என்று கூறிய அவர், வளைகுடா பகுதியில் உள்ள அமெரிக்காவின் ராணுவ தளங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும் என்றும் எச்சரித்துள்ளார். ஈரான் அமெரிக்கா இடையேயான சண்டையை முடிவுக்கு கொண்டுவர சர்வதேச மத்தியஸ்தர்கள் மூலம் அமைதி பேச்சுவார்த்தைக்கு முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. அமெரிக்காவில் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப படையை அமைக்கவுள்ளதாக அந்நாட்டு அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதள பதிவில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், அடுத்த தொழில் புரட்சிக்கு செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் வழிவகை செய்யும் என்று கூறியுள்ளார். அமெரிக்காவின் உள்நாட்டு உற்பத்தியில் 25% இதன் மூலம் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஜப்பானின் ஐச்சி நகோயாவில் நடைபெறும் இப்போட்டியின் துப்பாக்கிச் சுடும் பிரிவில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன், சோனம் மாஸ்கர், விதர்சா வினோத் ஆகியோர் அடங்கிய குழுவில் 1898 புள்ளிகளுடன் வெள்ளிப்பதக்கத்தை வென்றது. மகளிர் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் தனிநபர் பிரிவில் இந்தியாவின் இளவேனில் வாலறிவன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். வெள்ளிப்பதக்கம் வென்ற இந்திய வீராங்கனைகளுக்கு பாராட்டு தெரிவிப்பதாக மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா கூறியுள்ளார். ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் மகளிர் ஹாக்கி பிரிவில் இந்தியா 19-0 என்ற கோல் கணக்கில் உஸ்பெகிஸ்தானை வென்றது. ஜப்பானின் காக்கா மிகாஹாரியில் இன்று நடைபெற்ற போட்டியில் இந்தியாவின் தீபிகா குமாரி 8 கோல்களும் லால்ரம் சியாமி இஷிகா தலா 3 கோல்களும் அடித்தனர். இப்போட்டியின் மகளிர் டேபிள் டென்னிஸ் குழு பிரிவில் இந்தியா 3-0 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் மகளிர் கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் பங்களாதேஷ் வெற்றி பெற 196 ரன் என்ற இலக்கை இந்தியா நிர்ணயித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டின் நிறைவு விழாவில் இன்று உரையாற்றுகிறார். சைபர் தாக்குதலை எதிர்கொள்ள தொழில் நிறுவனங்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார். மூத்த ஊடகவியலாளர் பாயல் மேத்தாவின் மறைவுக்கு பிரதமர், மத்திய அமைச்சர்கள் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் அமைதி பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு முன்பாக ராணுவ தாக்குதலை நிறுத்த வேண்டும் என்று ஈரான் நிபந்தனை விடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 10 மீட்டர் ஏர் ரைஃபிள் மகளிர் குழு பிரிவிலும் மகளிர் தனிநபர் பிரிவிலும் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
2: நேரம் 12:50 10 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை வானிலை அறிக்கை. மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு. தமிழ்நாடு புதுச்சேரி கடலோர பகுதி வாழ் மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று ஏதுமில்லை. நாளை பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென் தமிழக கடலோர பகுதி மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். காற்று இதே வேகத்தில் 22ஆம் தேதியன்றும் 23ஆம் தேதியன்றும் தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகள் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகள், மன்னார் வளைகுடா, குமரி கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் வீசக்கூடும். மேலும் பலத்த காற்று மணிக்கு 45 முதல் 55 கிலோமீட்டர் வேகத்திலும் பலத்த 65 கிலோமீட்டர் வேகத்திலும் தென்மேற்கு வங்கக் கடற்பரப்பின் தெற்கு பகுதிகளில் இம்மாதம் 23ஆம் தேதி வரை வீசும் வாய்ப்பு உண்டு. அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள கடற்பரப்பிலும் இம்மாதம் 23ஆம் தேதி வரை பலத்த காற்று வீசக்கூடும். நாளை கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பிலும் காற்று இதே வேகத்தில் வீசக்கூடும். இன்று காற்றின் வேகம் சற்றே குறைந்து 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் வரும் 60 கிலோமீட்டர் வேகத்திலும் அந்தமான் தீவுகளை ஒட்டியுள்ள பல பகுதிகள், தென்கிழக்கு வங்கக் கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகள், கிழக்கு மத்திய வங்கக் கடற்பரப்பில் வீசும் வாய்ப்புண்டு. இவ்வானிலை இம்மாதம் 23ஆம் தேதி வரை தொடரக்கூடும். அலைகளின் உயரம் பற்றிய எச்சரிக்கை. கன்னியாகுமரி மாவட்ட கடலோர பகுதிகளில் நீரோடி முதல் ஆரோக்கியபுரம் வரை 16 முதல் 21 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.7 மீட்டராக அலைகள் உயரக்கூடும். திருநெல்வேலி மாவட்ட கடலோர பகுதிகளில் குட்டப்புள்ளி முதல் கூடுதலை வரை 16 முதல் 19 வினாடிகளுக்குள் 1.5 முதல் 1.9 மீட்டராக அலைகள் உயரம் வாய்ப்புண்டு.

ராமநாதபுரம் மாவட்ட கடலோரப் பகுதிகளில் ரோஜ்மா நகர் முதல் தீர்த்தாண்டநத்தம் வரை 16 முதல் 21 வினாடிகளுக்குள் அலைகளின் உயரம் 1.4 முதல் 1.9 மீட்டராக உயரும் வாய்ப்புண்டு. தூத்துக்குடி மாவட்ட கடலோரப் பகுதிகளில் 17 முதல் 20 வினாடிகளுக்குள் 1.4 முதல் 1.8 மீட்டராக அலைகள் இன்று நள்ளிரவு 11:30 வரை உயரக்கூடும். மீண்டும் வானிலை அறிக்கை 2:55. இனி மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். பிறைசூட நேற்றைய பாடல் பாடியவர் ஜாலி அப்ரஹாம், இசை டி கே ஜெயராமன்.

0: மெல்லிசை பாடல்கள் கேட்டீர்கள். நேரம் 1:30 நொடி. ஆகாஷ்வாணி சென்னை.
1: பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் இன்று அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் பற்றி தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் குழாய் மூலம் குடிநீர் வழங்குவதை இலக்காக கொண்டு கடந்த 2019 தொடங்கப்பட்ட திட்டம்தான் ஜல்ஜீவன் மிஷன் எனப்படும் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் திட்டம். இந்த இயக்கம் தொடங்கிய போது 3.23 கோடி, அதாவது 16.7% ஊரக பகுதி வீடுகளில் மட்டுமே குழாய் மூலம் குடிநீர் இணைப்பு வசதி இருந்தது. ஜல்ஜீவன் இயக்கம் இல்லந்தோறும் குடிநீர் இயக்கத்தின் கீழ் கடந்த ஜூலை மாத நிலவரப்படி மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் மேலும் 12.44 கோடி ஊரக பகுதி வீடுகளுக்கு குழாய் மூலம் குடிநீர் வசதி வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் கடந்த ஜூலை மாத நிலவரப்படி மொத்தமுள்ள 19.36 கோடி ஊரக பகுதி வீடுகளில் 15.67 கோடி, அதாவது

4.95%. ஊரக பகுதி வீடுகளில் குழாய் மூலம் குடிநீர் வசதி அளிக்கப்பட்டுள்ளது. இது தற்போதுள்ள நீர் விநியோக அமைப்புகளின் செயல்பாட்டை உறுதி செய்து 19 கோடிக்கும் அதிகமான கிராமப்புற குடும்பங்களுக்கு நேரடியாக பயனளிக்கும். இந்த முயற்சியானது கிராமப்புற நகர்ப்புற இடைவெளியை குறைத்து பொது சுகாதாரத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளது. பல நூற்றாண்டுகளாக வீட்டிற்கு தேவையான குடிநீர் எடுப்பது கடினமான சவாலான பணியாகவே இருந்தது. இது போன்ற கடினமான வேலைகளில் இருந்து நம் தாய்மார்களையும் சகோதரிகளையும் விடுவிப்பதற்கும் அவர்களின் உடல் நலம், கல்வி மற்றும் சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கும் ஜல்ஜீவன் திட்டம் முயற்சிக்கிறது. ஜல்ஜீவன் திட்டம் செயல்படுத்துவதன் மூலம் கிராமப்புற வாழ்க்கையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை கொண்டு வந்துள்ளது. ஜல்ஜீவன் திட்டத்தின் இலக்குகளை அடைவது என்பது தண்ணீர் சேகரிப்பதற்காக செலவிடப்படும் மற்றும் முக்கியமாக பெண்களுக்கு தினமும் பல மணி நேரங்களை மிச்சப்படுத்தும் என்று மதிப்பிடுகிறது. இந்தியாவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் பாதுகாப்பான முறையில் நிர்வகிக்கப்படும் குடிநீரை உறுதி செய்வதன் மூலம் வயிற்றுப்போக்கு நோய்களால் ஏற்படும் இறப்புகளை தடுக்க முடியும். சில பகுதிகளில் நம்பகமான நீர் ஆதாரங்கள் இல்லாதது, நிலத்தடி நீர் மாசுபாடு, சீரற்ற புவியியல் நிலப்பரப்பு, சட்டப்பூர்வ அனுமதிகளை பெறுவதில் தாமதம் போன்ற சவால்களை இந்த இயக்கம் எதிர்கொள்கிறது. ஒவ்வொரு கிராமத்தில் இருந்தும் 5 பெண்களுக்கு கலர் சோதனை கருவிகளை பயன்படுத்தி நீர் மாதிரிகளை சோதிக்க பயிற்சி அளித்தல் மூலம் 2024-25 நிலவரப்படி 24.6 லட்சம் பெண்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் 54.2 லட்சத்திற்கும் அதிகமான மாதிரிகள் பரிசோதிக்கப்பட்டுள்ளன. நீர்வள அமைப்புகளை செயல்படுத்துதல், நிர்வகித்தல் மற்றும் பராமரித்தல் ஆகிய சமூக பங்களிப்பை எளிதாக்குவதற்கு 14,000-க்கும் அதிகமான அரசு சாரா நிறுவனங்கள், தன்னார்வ அமைப்புகள், மகளிர் சுய உதவிக் குழுக்கள் மற்றும் சமூக அடிப்படையில் செயல்படுத்துதல் ஆகியவற்றை உள்ளடக்கியது இந்த ஜல்ஜீவன் திட்டம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் குழாய் நீர் இணைப்பை வழங்குவதற்கான இலக்கை அடைவதில் ஜல்ஜீவன் திட்டம் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது. தண்ணீர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்வது மட்டுமல்லாமல் நீர் சேகரிப்பின் சுமையை குறைத்து பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கிறது. இந்த திட்டமானது வாழ்க்கை முறையை மாற்றியமைத்து கிராமப்புற இந்தியாவிற்கு ஆரோக்கியமான சமமான எதிர்காலத்தை வழங்குகிறது. கிராமப்புறங்களில் வாழ்க்கை தரத்தை கணிசமாக மேம்படுத்துகிறது. வாழ்க்கையை மாற்றியமைத்து கிராமப்புற இந்தியாவிற்கு ஆரோக்கியமான சமமான எதிர்காலத்தை வளர்க்கிறது. ஜல்ஜீவன் மிஷன் இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு கிராமப்புற வீட்டிற்கும் குழாய் நீர் இணைப்பை வழங்குவதற்கான அதன் லட்சிய இலக்கை அடைவதில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்களை அடைந்துள்ளது. அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் இந்த ஜல்ஜீவன் திட்டமானது வரும் 2028 வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. நேயர்கள், இதுவரை பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் ஜல்ஜீவன் திட்டம் பற்றி தெரிந்து கொண்டோம்.

0: Vice President C.P. Radhakrishnan will inaugurate the 9th India International Water Week 2026 in New Delhi the day after tomorrow. The five-day event has been organized on the theme Climate Resilient Water Management. Iran has communicated its conditions to international mediators for restarting negotiation with the United States. It has also warned that Tehran is prepared for a decisive war if Washington rejects its demands. Mohsen Rezai, Secretary of Iran's Supreme National Security Council, said Iran's conditions included an end to the war on all fronts, the release of frozen Iranian funds, and an end to the naval blockade. In a separate social media post, Rezai said Iran has announced 7 conditions for beginning negotiations with Washington and described Tehran's position as clear and unambiguous. In Bangladesh, multiple crude bombs were exploded at a crossroads in Dhaka's Jatrabari a day after similar blasts outside the local police station. A rickshaw puller has been injured in the latest incident. 3 buses were set on fire in separate incidents in Dhaka last evening. Against the backdrop of the incidents, the Dhaka Metropolitan Police has strengthened security across the city and police patrols and surveillance have also been increased. The India Meteorological Department, IMD, has forecast heavy rainfall over Andaman and Nicobar Islands, coastal Andhra Pradesh, Karnataka, Kerala, Mahe, Tamil Nadu, Puducherry, Karaikal and Telangana during the day. Madhya Maharashtra, Odisha, East Rajasthan, Gangetic West Bengal, Jharkhand, Konkan, Goa, Madhya Pradesh, Marathwada, Telangana and Vidarbha are expected to experience thunderstorms accompanied by lightning and gusty winds. The Met Department said the similar conditions are expected over Chhattisgarh and other northeastern regions for the day. On to sports in Asian Games 2026, India's campaign continues strongly on the second day in Japan. India's Elavenil Valadivan clinched a silver medal in the women's 10-meter air rifle event at the Aichi Nagoya Asian Games in Japan today. Earlier in the day, India secured the silver medal in the women's 10-meter air rifle team event with Elavenil Valarivan, Sonam Maskar and Vidarsha Vinod combining to deliver the country's first medal of the Games. The Indian trio finished with a team total of 1,898 points, placing them behind China in the standings. In swimming, Rishabh Das has qualified for the final of the men's 100 meters breaststroke after finishing 5th overall in the heats with a time of 54.85 seconds. Finals will be played this afternoon. In hockey, the Indian women's team began the campaign with a dominant 19-0 win over Uzbekistan in the Pool B opener today. In women's cricket, India has set a target of 196 against Bangladesh in the second semi-final in the Asian Games. Earlier, India won the toss and opted to bat first. Shefali Verma has made history as she brings up a maiden white ball international 100 and becomes the first batter to score a century in the Asian Games. Meanwhile, opener Smriti Mandhana has become the leading run scorer in women's T20Is. And that is the end of this news bulletin.
1: நேரம் 1:10 ஆகாஷ்வாணி கனிந்த வாழ்வு. இன்றைய நிகழ்ச்சியில் ஓய்வு பெற்ற வங்கி மூத்த மேலாளர் சி ரத்தினம் அவர்கள் பங்கு பெறும் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுபவர் கே வேல்முருகன் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே. ஒருவருடைய வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அதுக்கு கல்வி, செல்வங்கள் அது மட்டும் போதாது, அதையும் தாண்டி சில விஷயங்கள் உண்டு. அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அனுபவம். அந்த அனுபவம் இருந்தாலே போதும், வாழ்க்கையில் எது செய்யணும் எது செய்யக்கூடாதுங்கிற அந்த ஒரு பட்டறிவு வந்துடும். அது வந்தாலே எந்த தொழிலாக இருந்தாலும் முன்னேற்றத்தை நம்ம வந்து பார்த்துடலாம். அந்த வகையில் பல்வேறு துறைகள் சார்ந்த துறைகளில் பணியாற்றி அனுபவசாலிகளை அழைத்து வந்து அவங்களோட அனுபவ பயிர்வு நம்ம கேட்டுட்ருக்கோம். ஒரு அனுபவசாலி நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க, அவங்கள நாம் இன்னைக்கு சந்திக்கலாம். வணக்கம் சார்.
3: வணக்கம்.
2: உங்களை பற்றிய ஒரு அறிமுகம் எங்கள் நேயர்களுக்கு, உங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க சார் எங்களுக்கு.
3: என்னுடைய பெயர் வந்து ரத்தினம். நான் பேங்க் ஆஃப் இந்தியாவில் சீனியர் மேனேஜராக, கிரெடிட் டிபார்ட்மெண்ட்டில் ஹெட்டாக இருந்து ரிட்டையர் ஆனேன். இப்போது ஐயர் பங்களா பக்கத்தில் மதுரையில் இருக்கேன்.
2: சார், இப்போ அடுத்ததாக உங்களுடைய பூர்வீகம், அதாவது உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய சொந்த ஊர், உங்களுடைய பள்ளி பருவ காலங்கள் என்னென்னலாம் படிச்சிருக்கீங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
3: என்னுடைய சொந்த ஊர் பிரண்டிப்பட்டி, அதாவது மேலூர் தாலுகாவில் கொடுக்கம்பட்டி கிராமத்தில் உள்கடை கிராமம் எங்கள் ஊர், ஒரு ரிமோட் வில்லேஜ்.

0: சொல்லலாம். எங்களுடைய அப்பா அம்மா ஒரு நடுத்தர விவசாய குடும்பம். உடன் பிறந்த சகோதரர்கள் மூணு பேர், ஒரு சகோதரி. குடும்பம் கொஞ்சம் பெருசு தான். படிக்க வைக்கிறதுக்கு அவங்களால ரொம்ப கஷ்டம், முடியாத நிலை. ஏன்னா அது ஒரு மானாவாரி, கிட்டத்தட்ட ஒரு 8 ஏக்கர் நிலம் இருந்தாலும் கூட அதனுடைய அந்த மழை விழுந்தால் தான் எங்களுக்கு வேலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருந்தது. எங்கள் அம்மாச்சி வந்துட்டு இன்சிடென்ட்லி என்னுடைய லக்கு, அவங்க மேலூரில் இருந்தாங்க, அவங்க தான் என்னை வந்துட்டு படிக்க வச்சாங்க. அதாவது அவங்க வந்துட்டு ஏர்லி ஸ்டேஜ்லேயே, அப்போது எல்கேஜிலாம் கிடையாது, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு தான், அது கவர்மெண்ட்டு ஸ்கூலில் தான் நம்ம அப்போ படிக்கக்கூடியது. அந்த 11 வகுப்புக்கு முடிஞ்ச உடனே பியூசின்னு சொல்லுவாங்க அப்போது, ப்ரீ யூனிவர்சிட்டி கோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் மேட்ஸ் ஆர்ட்ஸ் காலேஜ் மேலூர், அதுவும் பக்கத்துலேயே தான். எங்கள் அம்மாச்சி தான் எனக்கு குருன்னு வச்சுக்கலாம். என்னுடைய ரெண்டாவது அப்பா அம்மா யாருன்னாக்கா எனக்கு என்னுடைய அம்மாச்சி தான். வெரி வெரி சக்ஸஸ்ஃபுல்லி எங்கள் அம்மாச்சி, அவங்க வந்து கைநாட்டு, அவங்க அரிசி வியாபாரம் பண்ணாங்க, அரிசி வியாபாரம் பண்ணி தான் என்னை வந்து படிக்க வச்சாங்க. காட்ஸ் கிரேஸ், எங்கள் அம்மாச்சி மூலமாக எனக்கு எல்லாமே கிடைச்சது அப்படிங்கிறதுல சொல்லிக்கிறதுல நான் பெருமைப்படுறேன்.
1: பள்ளி வாழ்க்கை அப்புறம் கல்லூரி வாழ்க்கை, காலேஜில் எங்கே சார் படிச்சிங்க, என்ன படிச்சிங்க?
0: கல்லூரி வாழ்க்கைங்கும் போது துவக்கம் வந்துட்டு இப்போல்லாம் கிராஜுவேஷன் அப்படிம்பாங்க, பட்ட படிப்பாங்க, அப்போ வந்துட்டு பியூசின்னு சொல்லுவாங்க. அப்போ இப்போ இருக்கிற அந்த +2 தான் அப்போ பியூசி. அந்த பியூசியில் நான் போய் சேர்ந்தேன். அதில் மேத்ஸ் குரூப் எடுத்தேன். மேத்ஸ் குரூப் எடுக்கும்போது கொஞ்சம் பயம். அடுத்த நாளே போய் ஹிஸ்ட்ரி குரூப்புக்கு போனேன். ஹிஸ்ட்ரி குரூப் போனவுடனே அங்கே உட்காந்தாக்கா அது அதை விட மோசமாக இருந்தது, என்னால் புரிஞ்சிக்க முடியல. ஏன்னா இது வந்து இது இங்கிலீஷ் மீடியம், நான் வந்து தமிழ் மீடியத்திலேருந்து பியூசி இங்கிலீஷ் மீடியத்துக்கு போகிறேன். அங்கே போய் உட்காந்தாக்கா எல்லாம் வந்துட்டு இங்கிலீஷில் சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியல. அப்சல்யூட்லி நத்திங் இஸ் லேர்ன்ட்டு. அதை பார்த்து பயந்து போய் தான் ஹிஸ்ட்ரி போனேன். ஹிஸ்ட்ரியில் போய் அவங்க தியரியை ஆரம்பித்தாருன்னா தமிழாக இருந்தாலும் எனக்கு அது ஒத்துக்க முடியல. நான் ஹெட்மாஸ்டர்கிட்ட போயிட்டு சொல்லிட்டு, ஐயா எனக்கால முடியவே முடியாது, பரவாயில்ல இங்கிலீஷாக இல்லாட்டாலும் பரவாயில்ல, என்னையாவது எப்படி சேர்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பியூசியிலே மறுபடியும் வந்து உக்காந்தேன். உக்காந்துட்டு இங்கிலீஷ் மீடியம் ஒன்றுமே புரியலை. அந்த நாங்கள் தங்கி இருந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருந்தவங்க, அவங்க கொஞ்சம் நல்லா படித்தவங்களாக இருந்தாங்க, அவங்க வந்துட்டு கைடன்ஸ் பண்ணாங்க. அவங்க எனக்கு சொல்லிக் கொடுக்கல, நீ இப்படி இப்படி பாரு அப்படின்னு சொன்னாங்க. தயவு டிக்ஷனரி எடுத்துக்கோ, அவங்க சொல்லக்கூடிய வார்த்தைகள் வந்துட்டு என்னென்ன ஒன்றா அதை பூரா அண்டர்லைன் பண்ணு, பண்ணிவிட்டு உட்காந்து பாரு. ஸோ என்னை வந்துட்டு எங்கள் அம்மாச்சி வந்துட்டு அவங்க கைநாட்டு பேரொழிய படிக்க வைக்கிறது இல்லை, அவங்கள மாதிரி ஒரு எக்ஸ்பர்ட் வந்துட்டு என்னால் இது சொல்ல முடியாது, அந்தளவுக்கு இருந்தாங்க. நான் அந்த அவ்வளவு உழைப்பேன், என்னானே பெருமைப்படுத்திக்கிறத சொல்ல வேண்டாம் தயவு செஞ்சு. என்னோட என்னோட வந்து டிஸ்கிராப்லேருந்து ஐ ஹவ் டு கம். ஏன்னா இங்கிலீஷ் மீடியம்ங்கிறது அப்போது 11th standardல கிராமர் எழுதி பாஸ் பண்ணி 43 மார்க் எடுத்துட்டு பாஸ் பண்ணி வந்திருக்கேன். பார்டரில் தான் வந்திருக்கேன், 35 பாஸ் மார்க்கு, அதை விட கொஞ்சம் கூட எடுத்து வந்துட்டேன். இங்கே வந்த உடனே ஒன்றுமே தலைகால் புரியலை. ஐ ஹவ் டு டெவலப் மை செல்ஃப் அப்படிங்கிற ஒரு நிர்பந்தம், நம்மளை உயர்த்திக்கிட்டே ஆகணும், ஸோ படிக்கணுங்கிற ஒரு நிர்பந்தத்தை நான் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்காக உழைச்சேன். அதில் இருந்துட்டு பாஸ் பண்ணேன். அடுத்து வந்துட்டு பியூசி முடித்த பிற்பாடு என்ன செய்யலாம் அப்படிங்கிறதுல, நான் வந்துட்டு இல்லை முடியாது, நான் வந்துட்டு ஏதாவது வேலைக்கு போகிறேன் அப்படின்னா, அது முடியாது, என்ன வேலைக்கு போகிறதுங்கிறதுல எங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சு. எங்கள் அம்மாச்சி வந்துட்டு நான் தொடர்ந்து படிக்க வைக்கிறதுக்கு என்னால் முடியும், ஏ சக்தி இருக்கிற வரைக்கும் நான் பண்ண முடியும். ஏன்னா இன்னும் கிராமத்திலிருந்து வந்துட்டு அவங்க வந்து உதவி பண்ணுற சூழ்நிலை, அப்பப்போ எங்களுக்கு இந்த அரிசி அனுப்பிச்சி விடுவாங்க, சாப்பாட்டுக்கு வந்துட்டு அரிசி அனுப்பிச்சி விடுவாங்க, அந்த உதவியை தவிர மற்றதும் கிடையாது. பக்கத்தில் உள்ளவங்க கைட் பண்ணாங்க. அப்போது ஒரு நண்பர் இருந்தார், அவர் வந்துட்டு ஹி வாஸ் அ பிளைண்ட் மேன், ஹி வாஸ் டூயிங் பிஏ, அவர் எனக்கு சீனியர், அவர் தான் இது இந்த கைடு. நீங்கள் வந்துட்டு ஒன்றுமே பண்ண வேண்டாம், பிஏ உள்ள சேர்ந்துடலாம், பிஏ உள்ள தமிழ் மீடியம் படித்தாக்கா அவங்களே புத்தகங்கள்லாம் சும்மா கொடுத்துட்றாங்க, அவங்க வந்துட்டு எய்டும் கொடுக்குறாங்க, தமிழ் மீடியம் படித்தாக்க எய்டும் கொடுக்குறாங்க.
1: எந்த கல்லூரி? மேலூர் அரசு
0: கல்லூரியில் அப்படின்னாங்க. எனக்கு வந்துட்டு அது ஹிஸ்ட்ரியில் தான் இருக்குது தமிழ் மீடியம். ஐயா ஹிஸ்ட்ரி மறுபடியும் நான் போகிறதுக்கு விரும்பலை. சரி, இப்போ மேத்ஸில் பியூசியில் மேத்ஸ் படிச்சிருக்கேன், பிஎஸ்சி மேத்ஸ் போனால் தான் அதில் பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ ப்ரிஃபர்டு பிஎஸ்சி மேத்ஸ். 1978 முடித்தேன்.
1: முடிச்சு அடுத்த கட்ட படிப்பு எதாவது பண்ணீங்களா?
0: அதில் அடுத்த கட்ட படிப்புக்கு போகிறதுக்கு விருப்பம் கிடையாது. ஏன்னா நான் வந்து நிர்பந்தத்தில் இருக்கேன், நான் வந்து வேலைக்கு போகணுங்கிற நிர்பந்தம், அந்த வேலைக்கு போய ஆகணுமே. அந்த முடித்த உடனேயே

0: எந்த வேலையும் கிடைக்கலைங்கிறது அது ஒரு பெரிய வலி. என் மேலே கொண்ட கொஞ்சம் ஒரு அபிமானத்தில் எங்களுக்கு ஹிஸ்ட்ரி ப்ரொஃபஸர் ஒருத்தர் இருந்தார், அவர் கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர் இன்சார்ஜ், அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டர். அதனுடைய அந்த கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் ரெண்டு பகுதி இருந்தது, ஒன்று புக்ஸு சேல்ஸு, இன்னொன்று கேன்டீன். இந்த புக்ஸு சேல்ஸுக்கு வந்துட்டு என்னுடைய சீனியர் அதனுடைய இன்சார்ஜாக இருந்தார். என்னைய வந்துட்டு அந்த கேன்டீன் இன்சார்ஜாக போறியா அப்படின்ட்டு அந்த ப்ரொஃபஸர் ஜெயராமன் அவர் கேட்டார். சரி சார் அப்படின்ட்டு, நான் என்ன சம்பளம் எது எதுவுமே கேட்டுக்கல, சம்பளத்தை பற்றி கவலையே இல்லை, எனக்கு உட்கார்றதுக்கு ஒரு இடம் கொடுக்குறீங்கல்ல அதுவே எனக்கு போதும். எனக்கு காலேஜுக்குள்ள கோஆப்ரேட்டிவ் ஸ்டோர் பக்கத்தில் உட்காரும்போது எனக்கு வந்து மற்ற வாய்ப்புகள் எனக்கு கிடைக்கும். எனக்கு வந்துட்டு லைப்ரரியில் இருக்கக்கூடிய புக்ஸ் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும், கோஆப்ரேட்டிவ் ஸ்டோரில் இருக்கக்கூடிய அந்த புக்ஸும் வந்துட்டு நான் பார்க்கறதுக்கு முடியும், அல்லது அவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு முடியும். எனக்கு வந்து கேன்டீன் வந்துட்டு எவ்வளோ ஓடிடப்போகுது அதை பற்றி இல்லை, அந்த கிடைக்கக்கூடிய இன்டர்வீனிங் டைத்தில் ஐ கேன் ப்ரிப்பேர் ஃபார் காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ்ங்கிற ஒரு எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்.
1: சரி, அப்போ அங்கே வேலைக்கு சேர்ந்துட்டீங்க.
0: சேர்ந்துட்டேன்.
1: சேர்ந்து உங்களுடைய முதல் மாத சம்பளம் எவ்வளவு?
0: இது கேட்டாக்க எனக்கே சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கு.
1: ஆனா
0: கேக்குறதுக்கு உங்களுக்கு எப்படி தெரியாது, 30 ரூபாய் கொடுத்தாங்க.
1: 30 ரூபாய்
0: ஒரு நாளைக்கு 1 ரூபாய் கணக்கு. அதாவது இது வந்து சம்பளம் கொடுக்கறதுக்காக கொடுத்தாங்களா
1: என்னன்னு
0: தெரியல. அதே வந்துட்டு நீங்க வந்து 79 வச்சுக்கோங்களேன், 78-79 அந்த நேரத்துல அந்த 30 ரூபாய் அந்த 1 ரூபாங்கிறது எனக்கு காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸுக்கு மற்றதுக்கெல்லாம் அதுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு உண்டான தொகையை எனக்கு கிடைக்கிறது, அதுவே பெரிய ஆச்சு. மத்திய அரசினுடைய காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் தான் நான் எனக்கு ஒரே வழி. அதுக்கு இடையில நீ என்ன வேலை கொடுத்தாலும் சரி, யார் கொடுத்தாலும் சரி, ஐ ஆம் ரெடி டு டு அப்படிங்கிற நிலைமையில தான் இருந்தேன். இந்த ரெண்டாவது வேலையும் அதோட இணைச்சி எனக்கு கொடுத்து விட்டாங்க. இதில் வந்து இன்னும் அவர் ஹிஸ்டரி டிபார்ட்மெண்ட் HOD வந்தார். ரத்னம், நீ வந்துட்டு NAP பார்ட் டைம் சூப்பர்வைசராக போறீங்களா? ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்ட்டேன். அதுக்கு எவ்வளவு சம்பளம் அப்படின்னாக்கா அதுவும் 30 ரூபாய் தான். எனக்கு 30-30 60 ரூபா சேர்ந்துருச்சு, பெரிய விஷயம். அதோட எனக்கு நாலேஜ் ஷேரிங் கிடைச்சது.
1: இதை சரி, ரெண்டு வேளை பார்த்தீங்களே, உங்களால் படிக்க டைம் இருந்துச்சா?
0: எனக்கு அதை பற்றி கவலையே இல்லையே. எனக்கு வந்துட்டு சூப்பர்வைசர் வேலை வந்துட்டு ஐ ஹவ் டு சிட் வித் த ப்ரொஃபஸர் இன் இந்த ஹிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் இட்செல்ஃப். அங்கேயே உட்காந்துக்கணும். அங்கேயே உட்காந்துக்கும் போது சும்மா கொஞ்சம் பண்ணி இவருக்கு கிளாஸ் எடுக்க போயிடுவார், எனக்கு என்ன படிக்கிற வேலையை தவிரது. எனக்கு வந்துட்டு ரூம்குள்ளே ஏசி போட்டு ப்ரொஃபஸர் ரூம்குள்ளே ஒரு அழகான ஒரு சேரை கொடுத்து நீ உட்காடுறான்னாக்கா உட்காந்து படுறான்னாக்கா எனக்கு என்ன கரும்பு தின்ன கூலியா? சரி, அதனால் எனக்கு வந்துட்டு அங்கேயே புஸ்தகத்தை எடுத்துக்கிட்டேன், அங்கேயே வாங்கிக்கிட்டேன், பண்ணிக்கிட்டேன். அங்கேயே எடுத்துக்கணுனாக்கா சப்ஜெக்ட் வைஸ், அதே நேரத்தில் GK இதுகள்லாம் பார்க்கும்போது இந்த ரூபாயை வச்சு நான் புஸ்தகத்துக்கு புது புஸ்தகம் வாங்க முடியாது. மதுரைக்கு வர்றவங்கிட்ட கொடுத்து விட்டு அவங்ககிட்ட இந்த பிளாட்ஃபார்மில் அது பழைய புஸ்தக கடையில் இருக்கும், இந்த பழைய புஸ்தக கடையில் அரை விலைக்கு. அது எனக்கு என்ன நாலேஜ் வந்துட்டு இந்த வருஷம் போட்டான்னா போன வருஷம் போட்டிருந்தான்னு எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. அங்கே வேண்டியது கரண்ட் டாபிக்ஸ். கரண்ட் டாபிக்ஸ் வந்துட்டு நான் எனக்கு வந்து நியூஸில் கேட்டுக்கிறேன், எனக்கு நியூஸ் பேப்பர், அந்த நியூஸ் பேப்பரில் வரக்கூடிய செய்திகள் எல்லாம் எனக்கு வந்துட்டு கட்டம் போட்டு எடுத்து வச்சுக்குவேன், அது எல்லாமே இது பண்ணிக்குவேன்.
1: அப்போவே நோட்ஸ் மேக்கிங்கில்
0: அதில் சந்தேகமே வேண்டாம், நான் படிக்கும் போதே வந்துட்டு நோட்ஸ் மேக்கிங் பண்ணுவேன்.

0: தேனி மாதிரி நல்லா உழைச்சிங்க படிச்சிங்க, அரசு தேர்வு எக்ஸாம் அதாவது கவர்மெண்ட் எக்ஸாம்ல எழுதியிருப்பீங்க, எந்த டிபார்ட்மெண்ட்ல வெற்றி பெற்றீங்க?
1: கிளரிக்கல் கேடர்னு இருக்கு, எல்டிசி அப்படின்னு சொல்லிட்டு, அதுதான் அந்த எக்ஸாம் தான் எழுதினேன்.
0: என்ன டிபார்ட்மெண்ட்டு?
1: சென்ட்ரல் மினிஸ்டர் எந்த டிபார்ட்மெண்ட் வேணாலும் போடுவாங்க, ஆனால் எனக்கு முத முத கிடைச்சது வந்துட்டு மினிஸ்ட்ரி ஆஃப் ஒர்க்ஸ் அண்ட் ஹவுசிங்.
0: எந்த ஊர்ல வேலை பார்த்தீங்க?
1: டெல்லியில போட்டாங்க.
0: எப்படி சார் அனுபவம் இருந்துச்சு?
1: அங்கே போய் இங்கிலீஷில் உரையாடுறதுக்கு நமக்கு தெரிஞ்ச பட்டர் இங்கிலீஷ் தான் சொல்லணும், அதேமாரி அங்கே வந்து ஹிந்தி வந்துட்டு கம்பல்சரியாக பேசி ஆகணும், ஹிந்தியும் தெரியாது.
0: எப்படி சமாளிச்சிங்க?
1: ஒன்றும் பிரச்சனை இல்லை, நமக்கு வந்துட்டு தைரியம் இருக்கு. பொதுப்பணித்துறைக்கு என்னைய போட்டாங்க. அங்க எனக்கு வந்துட்டு அந்த செக்ஷன் ஆபீசர் வந்துட்டு ஏபி குப்தா ஞாபகம் இருக்கு, அவரு எனக்கு டீலிங் கிளர்க்கா கொடுத்துட்டாரு. அவங்க பண்ணக்கூடிய வேலையை எடுத்து நான் அப்போ தான் புதுசாக போய் சேர்றேன், என்கிட்ட கொண்டாந்து டீலிங் கிளர்க்காக அப்போ டீலிங் ஃபைல்ஸை வந்துட்டு எனக்கு அனுப்பிச்சிட்டாரு. எனக்கு ஒன்றும் புரியலை என்னன்ட்டு. சரி தெரிஞ்ச இங்கிலீஷை வச்சு அடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அடித்தேன், அது ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் அது ஒரு மாதம், அதாவது எனக்கு வந்துட்டு என்னையை வந்து ப்ராக்ரெஸ் பண்ணுறதுக்காக அந்த ஏபி குப்தாங்கிற அந்த செக்ஷன் ஆஃபீஸர் என்ன பண்ணார், ரத்தினம் நீங்கள் வாங்க, என்ன அது நீங்கள் இப்படி இங்கிலீஷ்லாம் இப்படி இருக்கீங்களே, அதுவும் யார் முன்னாடி கேட்குறாருனா அட்மின் செக்ஷன் ஆஃபீஸர் முன்னாடி கேட்குறாரு. எனக்கு அது ஒரு பெரிய இன்சல்ட் ஆகிடுச்சு. அவரை சொன்னார், நீங்கள் பாருங்கள் கொஞ்ச நாள் பாருங்கள் எப்படி இருக்கான் எப்படி இருக்காருன்னு பாருங்கள், அப்படி இல்லைனாக்கா அவரை வந்து நானே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னார். நானாக புரிஞ்சிட்டேன் அவர் சொல்கிறது என்ன மீன் பண்ணுறாரு. தட் அது த இங்கிலீஷ் ஷுட் பி சம் வாட் ஸ்டைலிஷ். நீங்கள் வந்துட்டு இங்கே அதில் ரெண்டு விதமான விஷயம் இருக்கும், ஒன்று வந்து நோட்டு போடுறது, இன்னொன்று வந்துட்டு கரஸ்பாண்டன்ஸ் ஐ மீன் டிராஃப்ட் பண்ணுறது, இன்னொன்று ஐஓஎம். ஐஓஎம்னா வந்து இன்டர் ஆஃபீஸ் மெமரண்டம் அப்படிங்கிறதுல அது ஒன்று இருக்கும், நோட்டு இருக்கும். இந்த நோட்டு வந்துட்டு எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை, அது கீழே வந்துட்டு செக்ஷன் ஆஃபீஸர் படிச்சுட்டு போட்டுருவார். அதாவது த சம்மரி ஆஃப் அந்த டிராஃப்ட் அது வந்து இதில் இருக்கும். நம்ம எந்த லெட்டர் யாருக்கு அனுப்புகிறோமோ எந்த ஆஃபீஸ்க்கு அனுப்புகிறோமோ அதனுடைய சம்மரி இதில் இருக்கும். சரி இப்போ அந்த டிராஃப்ட்டு வந்துட்டு எப்படி இருக்கணுங்கிறத நான் டிசைட் பண்ணேன்னா காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் போடணும். காம்ப்ளெக்ஸ் சென்டென்ஸில் நமக்கு என்னென்ன கிராமர்லாம் படித்தோமோ அதை பூரா மனசை கொண்டு வந்து எழுத ஆரம்பித்தேன். அப்படியே வந்துட்டு மறுபடியும் சரி பண்ணி கொடுத்துருவேன். இட் வாஸ் த ஃபஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். முதல் முறையாக ஒரு அரசு வேலையில் இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு ஒரு மினிஸ்ட்ரியில் போய் ஒரு எனக்கு ரொம்ப பெருமை.
0: எத்தனை ஆண்டு காலம் சார் வேலை பார்த்தீங்க?
1: மே மாதம் 1981 சேர்ந்துட்டு அடுத்த வருஷமே எனக்கு வந்துட்டு யூடிசி எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தேன். அதில் பாஸ் பண்ணி இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் பட்டியாலாவில் போஸ்டிங் போட்டாங்க. அதோட அது வந்துட்டு December 22 இதை ரிசைன் பண்ணிட்டு அப்படியே நான் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிட்டேன். அங்கே இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது ஏற்கனவே வந்துட்டு நான் வந்துட்டு எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனையும் எழுதிக்கிட்டே இருப்பேன். எனக்கு பேங்க் ஆஃப் இந்தியாவிலேருந்து ஒரு அப்பாயின்மெண்ட் லெட்டரும் வந்தது, டெல்லிக்கே வந்தது. எனக்கு ரெட்ட சந்தோஷம், டெல்லிக்கு போயிட்டா. இதில் என்ன இதுனாக்க, ஏன் வந்துட்டு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டை விட்டு வெளியே வந்தேன் அப்படின்னா, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் நான் வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகி நான்

0: ஊருக்கு வர்றதுக்கு குறைஞ்சது 3 வருஷம் கழிச்சு தான் அப்ளிகேஷனை கொடுக்க முடியும். இந்த நிர்பந்தத்தை நினைச்சு பார்க்கும்போது ஐயா சாமி வேண்டாம், பேங்க்கு போனாக்கா அட்லீஸ்ட் 1 or 2 இயர்ஸில் வந்துட்டு ஓடி போயிடலாம். அதுவும் போக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ட்ரான்ஸ்ஃபர் ஆனி வந்தனாக்கா அது ஜூனியர் மோஸ்ட்டாக வரணும் வந்த ஜோனுக்கு, அதுலேருந்து நாம் தப்பிக்கணும். ஸோ தட்ஸ் வை அதை விட்டு வெளியே வந்து பேங்க்குக்கு வந்தேன்.
1: எந்த ஊரில் ஜாயின் பண்ணீங்க?
0: அதுவும் டெல்லி தான்.
1: டெல்லியில் ஜாயின் பண்ணீங்க?
0: ஆமாம்.
1: டெல்லியிலிருந்து மறுபடியும் வந்து தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தீங்க?
0: 1 இயரில் எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க.

0: அதுவும் டெல்லி தான்.
1: டெல்லியில ஜாயின் பண்ணீங்க?
0: ஆமா.
1: டெல்லியில இருந்து மறுபடியும் வந்து தமிழ்நாட்டுக்கு எப்போ வந்தீங்க?
0: 1 இயர்ல எனக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் கொடுத்தாங்க. திருச்சி மாவட்டத்தில் கிருஷ்ணராயபுரம்ங்கிற ஊரில் எனக்கு வந்துட்டு டிரான்ஸ்ஃபர் கொடுத்துருந்தாங்க.
1: சரிங்க சார்.
0: கிருஷ்ணாயத்துக்கு வந்த உடனே, தமிழ்நாட்டுக்கு வந்த உடனே 1 இயர்லேயே எனக்கு வந்துட்டு கல்யாணத்துக்கு உண்டான ஏற்பாடு பண்ணாங்க. 29வது வயசில் 1984 நவம்பர் 24ஆம் தேதி என்னுடைய துணைவியார் கரம் பிடிப்பதற்கான வாய்ப்பு எனக்கு கிடைத்தது.
1: அவங்க பேர் என்ன?
0: அவங்க திருமதி ராதா ருக்மணி அவர்கள். இதில் இன்சிடென்ட்டு, அவங்க என்னுடைய காலேஜ் மேட்டு இருந்திருக்காங்க. அவங்க காலேஜ் முடித்தது 1980, நான் 78 முடிச்சிட்டேன். இது வந்துட்டு சுற்றி வளைச்சி என் ஃப்ரெண்டுடைய அண்ணன் மூலமாக தான் இந்த அலையன்ஸ் கிடைச்சிது.
1: அவங்களோட குழந்தைகள் சார்?
0: எனக்கு ஒரே ஒரு பொண்ணு சார்.
1: என்ன பண்ணுறாங்க?
0: அவங்க எம்எஸ்சி எம்சிஏ முடிச்சுட்டு HCCL சீனியர் சாஃப்ட்வேர் என்ஜினியராக இருந்துட்டு 2வது குழந்தைக்காக அவங்கள பார்க்கறதுக்காக ரிசைன் பண்ணிட்டு இப்போ வீட்டில் இருக்காங்க.
1: சரி, இப்போ திருச்சியில் முத நீங்கள் வந்து பேங்க்கில் போஸ்டிங் வாங்கி வர்றீங்க, ட்ரான்ஸ்ஃபரில் எங்கே எங்கெங்கே சார் போனீங்க?
0: அங்கேருந்து நான் கிளரிக்கலாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மதுரைக்கு ட்ரை பண்ணி 8 ஆண்டுகள் கழித்து நாங்கள் மதுரையில் மெயின் ஆஃபீஸுக்கு வந்தேன், பேங்க் ஆஃப் இந்தியா ஆஃபீஸில். அங்கே ஒரு கிட்டத்தட்ட 5 வருஷங்கள் இருந்தேன். அதுவும் கிளரிக்கலில் தான் இருந்தேன். அப்போ தான் வந்து இது ப்ரமோஷன் வந்துட்டு போகணுங்கிற அதாவது ஒரு ஆசை அப்போ தான் வந்தது. அது என்னுடைய மனைவியாரனுடைய தூண்டுதல்னால் அதுக்கு சொல்லணும். அப்போ சொல்லிட்டேன், நீங்கள் ப்ரமோஷன் வாங்கினாக்கா என்னுடைய இது வந்து இவ்வளவு தூரம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது குடும்பத்துக்காக. அங்கே வந்துட்டு ஒரே இதையாக இன்வால்வ் ஆகிட வேண்டியதான் ஒர்க்லேயே. அப்போது அதெல்லாம் தாங்கிக்கக்கூடிய சக்தி உனக்கு இருக்கா? நீ தான் எல்லா வேலையும் கவனிச்சிக்கணும், இன்க்ளூடிங் த ஃபேமிலி ஒர்க் பூராமே கணிச்சுக்கணும் அப்படின்னா சிவாஸ் என்கரேஜிங்.
1: என்னென்னலாம் ப்ரமோஷன்லாம் சார் வந்தீங்க?
0: ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆஃபீஸர் ஸ்கேல் 1 அப்படிம்பாங்க. அந்த ஸ்கேல் வந்த உடனே எனக்கு தலகால் புரியலை, அவ்வளோ நல்லா இருந்தது. அவங்க போட்டது வந்துட்டு பெரிய பிரான்ச்சில் போட்டாங்க. நான் கொஞ்சம் சின்சியாரிட்டி அப்படிங்கிறதுக்கு அவங்க ஐடென்டிஃபை பண்ணியிருப்பாங்க போல் இருக்கு. என்னை ஒரு அருமையான பிரான்ச்சு திருப்பூர் பிரான்ச்சில் போட்டாங்க. அந்த பிரான்ச்சில் போய் ஆஃபீஸராக போய் முதல் முறையாக சேர்ந்தேன். அங்கே போட்டுட்டு 2 வருஷம் தான் அங்கே இருந்தேன். இருந்துட்டு மேனேஜராக போட்டாங்க, பெரிய கோட்டையில் மேனேஜராக போட்டாங்க.
1: அது மேனேஜராக வந்து பெரிய கோட்டைக்கு வந்தீங்க, எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க சார்?
0: அங்கே திருப்பூரில் ஆஃபீஸராக இருந்து மேனேஜராக இங்கே இருந்தேன். இங்கே வந்தேன், இங்கே வந்துட்டு 3 ஆண்டுகள் வந்துட்டு இங்கே ஆஃபீஸராக இருந்தேன். பெரிய கோட்டை எடுத்துகிட்டு அடுத்துட்டு நீங்கள் அடுத்த எனக்கு இப்போ இது வந்துட்டு சிவகங்கை பிரான்ச்சு வந்துட்டு ஃபார்மேஷன் பண்ணுறதுக்கு உண்டானது அசைன்மெண்ட் கொடுத்தாங்க. அதை ஃபார்மேஷன் பண்ணேன், 6 மாதம் அங்கே இருந்தேன். 6 மாதம் கழித்து அடுத்த ட்ரான்ஸ்ஃபர் வந்துட்டு எனக்கு வந்துட்டு மேனேஜராக விருப்பாச்சி கொடுத்தாங்க, பழனி போகிற வழி. அந்த விருப்பாச்சியில் மேனேஜராக 3 வருஷம் இருந்தேன். அப்புறம் நான் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருக்கேனே, மதுரை கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு, சொந்த ஊர் கொடுங்களேன், கொஞ்ச நாளாவது இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க எஸ்எஸ் காலனி பிரான்ச்சில் வந்துட்டு அசிஸ்டன்ட் மேனேஜர், ஐ மீன் கிரெடிட் கடன் அசிஸ்டன்ட் மேனேஜர் கடன் அப்படிங்கிற இதில் கிடச்சிது. அங்கே வந்துட்டு ஒர்க் பண்ணேன். அங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட 3 வருஷம் 2.5 வருஷம் இருந்தது. அங்கே முடிச்சுட்டு ப்ரமோஷன், அதுக்கப்புறம் அண்ணா நகர் பிரான்ச்சில் அட்மின் மேனேஜராக இருந்தேன். அட்மின் மேனே அது ஒரு 6 மாதம் தான். அதில் வந்துட்டு அடுத்த ஸ்கேலுக்கு ப்ரமோஷன் கிடைச்சிது. ஐயர் பங்களா பிரான்ச் மேனேஜராக போகிறீங்களா அப்படின்னாங்க. சரின்னு சொன்னேன்.
1: டெல்லியில் தொடங்கினவங்க பையனை வந்து அப்படியே வந்து ஐயர் பங்களால பிரான்ச் மேனேஜராக வந்துட்டீங்க. எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க
0: அங்கே? 2 வருஷம் இருந்தேன்.
1: சரி,
0: அங்கே அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு சிவகாசியில் அது சீஃப் மேனேஜர் பிரான்ச்சு, அங்கே இன்சார்ஜ் கிரெடிட்னு போட்டாங்க. போட்டுட்டு 1 மாதத்தில் அவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி, ஐ மீன் ப்ரொமோஷனில் அவர் வேறு இடத்துக்கு போயிட்டார். என்னைய பிரான்ச் இன்சார்ஜாக போட்டாங்க.
1: எந்த ஒரு அரசு பணியாளராக இருந்தாலுமே ஓய்வு காலம்னு வரும். ஓய்வு பெற்ற அந்த அனுபவம், ரிட்டையர்மெண்ட் எந்த பிரான்ச்சில் எங்கே என்னவா சார் ரிட்டையர் ஆனீங்க?
0: ஓய்வு பெறும்போது நான் வந்துட்டு மதுரையில் கோயம்புத்தூர் ஜோனல் ஆஃபீஸினுடைய பிரான்ச் ஆஃபீஸர், 2வது ஆஃபீஸாக வந்துட்டு இங்கே வச்சுருந்தாங்க, Zone 2 அப்படின்னு சொல்லிட்டு அதனுடைய பிரான்ச் ஆஃபீஸாக இருந்தது. இந்த பகுதியில் ஒரு கிட்டத்தட்ட 40 பிரான்ச் அதனுடைய அந்த கிரெடிட் மட்டும், அந்த லோன் சம்மந்தப்பட்டது மட்டும் எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு இது பண்ணாங்க. AGM வந்துட்டு ஹெட்டாக இருந்தார். அதுக்கு அடுத்த ரேங்கிங்கில் நான் இருந்தேன். அதுவும் சீஃப் மேனேஜருடைய ஒரு தகுதி உள்ள அந்த இடம் தான் அது. ரிட்டையர் ஆனது

0: 2016 செப்டம்பர் 30.
1: அந்த ரிட்டையர்ட் ஆன அந்த தருணம் நினைவு இருக்கா உங்களுக்கு?
0: ஐயோ, அதே எப்படி மறக்க முடியும். அப்போது அந்த மீட்டிங் வந்துட்டு ரொம்ப பெரிய மீட்டிங்காக இருந்தது. அது எங்கள் அந்த ஜோனல் ஆஃபீஸ் ஜோன் 2 அந்த ஹாலில், பெரிய ஹாலில் நடந்தது. ஏஜிஎம்மோ அதில் நிறைய பேசினாங்க, ரொம்ப பெருமையாக இருந்தது. அது முடிஞ்ச உடனே எனக்கு வந்துட்டு ஒரு வேன் அரேஞ்ச் பண்ணாங்க. எனக்கு கூட வந்தது ஒரு 7 பேர் ஸ்டாஃப் வந்து என்னை வந்துட்டு வழி அனுப்பி வச்சு கொண்டு வந்து விட்டாங்க
1: வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டாங்க.
0: எங்களுடைய அசோசியேஷன்லேருந்து ஒரு கோல்டு காயின், அது ஒரு $1 கொடுப்பாங்க. அது வந்துட்டு எல்லாத்துக்கும் கூட பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு வந்துட்டு ஐ வாஸ் ஒன் ஆஃப் த பர்சன்ஸ் ரிசீவிங் தட் கோல்டு மெடல்.
1: இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு இப்போ என்ன சார் லைஃப் எப்படி போயிட்டுருக்கு உங்களுக்கு?
0: ஃபஸ்ட்டு ஒரு 2-3 மாதம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஐ கிரியேட்டட் மை செல்ஃப். எனக்கு வந்துட்டு இன்சிடென்டலி கடவுள் வந்துட்டு என்னை ஒரு தண்டனை கொடுத்தார். சூரிய ஒளி பட்டதுனாக உடம்புல பொக்கலாம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி எனக்கு ஒரு பெரிய இது வந்தது. பேங்க் ஏசிலேயே இருந்ததுனால வெளியே வந்துட்டு அதனுடைய இம்பாக்டாக இருக்கலாம். இதனால் எனக்கு வந்துட்டு டாக்டர் அட்வைஸ் பண்ணினது வெளியவே போகக்கூடாது, நீங்கள் வந்துட்டு அந்த வெயிலே படக்கூடாது, ஃபுல் ஹேண்ட் போடணும், அதெல்லாம் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. எனக்கு வந்துட்டு என்னன்னாக்கா ஒரு இயற்கையை மீறி நம்ம வந்து இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி வந்துட்டு மாடியில் போய் 1.5 நிமிஷம் நிற்பேன், பயங்கள்லாம் அடிக்கும், குளிப்பேன், இப்போ எடுத்துக்கிடுவேன், அடுத்த நாள் 1 நிமிஷம் நிற்பேன். இப்படி பார்க்கும்போது எனக்கு வந்துட்டு 10 நிமிஷம் ஆகும்போது ஒரு இந்த கார்டனை உருவாக்குனா என்னன்னு தோணுச்சு. 4 செடியை வச்சேன், 5 செடியை வச்சேன், அதுக்கு தண்ணியை ஊற்றினேன், அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்துச்சு. அது ஒரு பெரிய கார்டன், மூலிகை கார்டனாக வந்துட்டு ஐ ஹவ் கிரியேட்டட் மை செல்ஃப் இன் தி டெரஸ். இல்லை, அது பத்தாது எனக்கு. அது போக மருத்துவத்தில் எங்கள் அப்பா வந்துட்டு விஷகடிக்கணுன்னான மருந்துகளை கொடுத்தாரு. அதனுடைய தாக்கமோ என்னமோ தெரியல, எனக்கு வந்துட்டு மருத்துவத்தில் கொஞ்சம் இது இருந்தது. இன்சிடென்டலி என்னுடைய ஃப்ரெண்டு வந்துட்டு ஆக்குபஞ்சர் நீங்கள் சேர்றீங்களா அப்படின்னு கேட்டார், சேர்ந்துட்டேன். அதில் இது வந்துட்டு பாரத் சேவா சங்கா, பாரத் சேவா சங்கா அப்படின்ட்டு மத்திய அரசாங்கம் நடத்தக்கூடிய அந்த டிபார்ட்மெண்ட்டே நடத்தக்கூடிய அந்த இதில் வந்துட்டு எக்ஸாம் நடத்துனாங்க. அதுக்கு கோச்சிங் சென்டர் கோயம்புத்தூரில் இருந்தது, அதன் மூலமாக படித்து அதை பாஸ் பண்ணேன்.
1: நீங்கள் பொழுதுபோக்காக வந்து என்னென்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க?
0: என்னுடைய காலையில் வந்துட்டு எனக்கு வந்துட்டு யோகா பண்ணிக்கிட்டு இருக்கேன், பிராணாயாமா அண்டு ஆசனங்கள்.
1: சரி,
0: அது தவிர சார் முடிச்சுட்டு இது வந்துட்டு டிவி பார்ப்பேன். எனக்கு வந்துட்டு ரொம்ப ரசிச்ச பாட்டை வந்துட்டு வேட்டைக்காரன்ங்கிற படத்தில் உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால் உலக

0: பாட்டே வந்து நல்லா பாடியிருக்கீங்க. உங்களுக்கு பிடித்த இந்த பாடல் வந்து நம்ம நிகழ்ச்சியில் வந்து கண்டிப்பாக இடம்பெறும் சார். நிகழ்ச்சியின் நிறைவுக்கு வந்துடும் சார். உங்களுடைய வாழ்க்கை அனுபவங்கள்லேருந்து, நீங்கள் பெற்றவையிலிருந்து, பெற்ற அனுபவங்கள்லேருந்து இன்றைய கால இளைஞர்கள் லைஃப்பில் வந்து நல்லா அச்சீவ் பண்ணணும், நல்லா முன்னேறணும் அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன?
1: ஒன்று வந்துட்டு, நம்ம பெற்றவங்களை வந்துட்டு நம்ம கவனிக்கணுங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதை நம்ம தவறாமல் பண்ணணும். அப்புறம் அடுத்து, நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க, சாப்பாட்டில் நிறைய வேஸ்ட் பண்ணுறாங்க. அந்த வேஸ்ட் பண்ணக்கூடிய தன்மையை வந்துட்டு நம்ம குறைச்சிக்கணும். ஏன்னா நம்ம சாப்பாட்டுக்கு வந்துட்டு இல்லாமல் எத்தனையோ பேர் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அது இல்லாமல் நம்ம வந்துட்டு அதை கவனிக்கணும். அடுத்து, நம்மளுடைய உழைப்பு வந்துட்டு வீணாக போயிடக்கூடாது. எந்த வேலை செஞ்சாலும் சரி, அந்த வேலையை வந்துட்டு விரும்பி செய்யுங்க
0: சார். ரொம்ப அழகான எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு சாதாரண கிராமத்தில் பிறந்து தமிழ் மீடியத்திலே படித்து இங்கிலீஷ்னால் கஷ்டம் அப்படிங்கிற இங்கிலீஷில் வந்து நல்லா கற்றுக்கிட்டு, நீ இங்கிலீஷில் வந்து நல்ல ஒரு புலமை வாய்ந்த ஒரு நபராக மாறி எங்கேயோ வடக்கில் இருக்கக்கூடிய டெல்லிக்கு போய் அங்கே போய் வேலை பார்த்து, அங்கே ஒரு துறை, அப்புறம் அடுத்து இன்னொரு இன்கம் டேக்ஸ் துறை, அப்புறம் வந்து நம்ம மாநிலத்தில் வரணும், நம்ம ஊரில் வேலை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வங்கித்துறை பேங்கிங்கில் பாஸ் ஆகி மறுபடியும் பேங்க்கில் வந்து வேலை பார்த்து அங்கே இருந்தே பல ஊர்களுக்கெல்லாம் போய் ஒரு நல்ல ஒரு போஸ்ட்டு சீனியர் மேனேஜர் கேடரில் நாம் எங்கே படிச்சிங்களோ அதே மாவட்டத்தில், நீங்கள் விரும்பி வந்த டெல்லியிலேருந்து வந்தீங்கல்ல, அதே மாதிரி மதுரை மாவட்டத்திலேயே வந்து நீங்கள் சீனியர் மேனேஜராக ரிட்டையர்ட் ஆனீங்க. ரிட்டையர்ட் ஆன பிறகு கூட வந்து மருத்துவம் சார்ந்த இன்றைக்கி ஒரு பணியில் வந்து இன்றைக்கி வேலை பார்த்துட்டீங்க. எங்களுக்கே வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஏன்னா இப்போ இளைஞன் மாதிரி வந்து நல்ல உங்களுடைய துடிப்பான பேச்சு,

0: உடல் ஆரோக்கியமாக ஒரு உடல் வகை எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு ஆச்சரியமாக இருக்குது, ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. கண்டிப்பாக வந்து நம்மளும் வந்து எந்த ஏஜுங்கிறது ஏஜ் டசன்ட் மேட்டர், ஏஜ் இஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஏஜ் எல்லாம் கடந்து நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் சொன்னீங்க. ஒரு எங்களை மாதிரி இளைஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு நம்பிக்கை கூட்டக்கூடிய வார்த்தைகளை சொன்னீங்க. நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு எங்கள் அகில இந்திய வானொலியின் சார்பாக எங்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நீங்கள் உடல் ஆரோக்கியத்தோட இன்னும் உங்களுடைய பணிகள் மருத்துவ சேவைகளை இன்னும் நிறைய பேர் கொடுக்கணும்னு சொல்லி எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்கிறோம். நிகழ்ச்சியில் பங்கேற்றமைக்கு நன்றி, வணக்கம் சார்.
1: இந்த வாய்ப்பினை எனக்கு நல்கிய மதுரை வானொலி நிலையத்திற்கும் இதை பொறுமையாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய நேயர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம்.

கணித வாழ்வு நிகழ்ச்சியில் இதுவரை ஓய்வு பெற்ற வங்கி மூத்த மேலாளர் சி ரத்தினம் அவர்கள் பங்கு பெற்ற நேர்முகம் கேட்டீர்கள். உடன் உரையாடினார் நிகழ்ச்சி பொறுப்பாளர் கே வேல்முருகன் அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பில் உதவி சி செல்வரங்கன். நிகழ்ச்சி அமைப்பு கே வேல்முருகன். படைப்பு மதுரை வானொலி நிலையம்.

0: இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில்.
1: கடல் அரிப்பினையும் கடலோர பகுதியினை சார்ந்து வாழக்கூடிய மனித வாழ்விடங்களையும் பாதுகாப்பதில் இந்த கடப்பொருட்கள் இன்றியமையாத பணியினை செய்து வருகின்றன.
0: கடற்பொருட்களின் முக்கியத்துவமும் அவற்றின் பாதுகாப்பும் பற்றி பொன்னேரி டாக்டர் MGR மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பா. பவீன்குமார் அவர்களின் கருத்துக்கள் இடம்பெறும். இன்று இரவு மணி 7:30 நமது உழவர் உலகத்தில் கேட்டு பயன்பெறுங்கள்.
2: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25 தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஆனந்தி முத்தையன். தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் விமான நிலைய கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இனி விரிவான செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். இந்தியா உட்பட 17 நாடுகளின் சுற்றுச்சூழல் துறை அமைச்சர்கள், உயரதிகாரிகள், உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் பங்கேற்றுள்ள இக்கூட்டத்தில் சுற்றுச்சூழல் ஆளுமையை வலுப்படுத்துவது மற்றும் ஒருங்கிணைந்த நிர்வாக ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து விரிவாக விவாதிக்கப்படுகிறது. காலநிலை மாற்ற சவால்களை எதிர்கொள்வதில் உள்ள இடைவெளியை குறைப்பதற்கான கொள்கை முடிவுகளை உருவாக்கி அவற்றை முறையாக செயல்படுத்துவதற்கான வழிமுறைகள் குறித்த அமர்வுகளும் இம்மாநாட்டில் இடம்பெற்றுள்ளன. குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் நீலகிரி மாவட்டம் குன்னூர் தேயிலை ஆராய்ச்சி நிறுவன 100வது விழா கருத்தரங்கில் நாளை பங்கேற்கிறார். 3 நாட்கள் நடைபெறும் இம்மாநாட்டில் தேயிலை உற்பத்தியில் தன்னிறைவு, உள்நாட்டு தேவைகள் மற்றும் சர்வதேச சந்தை வாய்ப்புகளில் உள்ள சவால்களை எதிர்கொள்வது குறித்து விரிவாக ஆலோசிக்கப்படுகிறது. காலநிலை மாற்றத்தால் தேயிலை உற்பத்தி தொழிலில் ஏற்பட்டுள்ள சிக்கல்களுக்கு நவீன தொழில்நுட்பங்களின் மூலம் தீர்வு காண்பதுடன் தேயிலை வர்த்தகம் மற்றும் தேயிலை தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடைமுறை குறித்தும் இதில் ஆலோசிக்கப்படும். குடியரசு துணைத் தலைவரின் வருகையொட்டி கோவை, நீலகிரி மாவட்டங்களில் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இளைஞர்களிடையே கல்வி மற்றும் அறிவு பரிமாற்ற

0: மாற்றத்தின் அவசியத்தை மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். வேலூர் ஸ்ரீபுரத்தில் இன்று நடைபெற்ற கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், உலக நாடுகளுக்கு முன்னோடியாக இந்தியா திகழ்வதில் இளையோர் முக்கிய பங்களிப்பதாக கூறினார்.
1: அப்துல் கலாம் ஐயா அவர்களுடைய கனவு, லட்சியம், எண்ணம் எல்லாமே நம்மளுடைய நாடு வல்லரசாக இருக்க வேண்டும், நம்மளுடைய நாடு 2047 வளர்ச்சியடைந்த பாரதமாக இருக்க வேண்டும். இளைய சமுதாயம் தான் இந்த 2047 வழிநடத்துகின்ற சமுதாயமாக இருக்க போகுது. இன்னும் மேலும் மேலும் டாக்டராக, என்ஜினியராக, ஒரு கலெக்டராக, இப்படி நாம் பல்வேறு துறைகளில் ஒரு தலைசிறந்த நிபுணத்துவம் பெற்றவர்களாக மாற வேண்டும்.
0: கடந்த 11 ஆண்டுகளில் நாட்டின் வரி வருவாய் உள்கட்டமைப்பு மேம்பாடுகள் பல மடங்கு அதிகரித்துள்ளதை சுட்டிக்காட்டிய அவர், தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் மற்றும் விமான நிலைய கட்டமைப்பு கணிசமாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். காசி சவராஷ்டிரா தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிகள் நமது பண்பாட்டு ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துவதாக கூறிய அவர், 2047 வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க அனைவரும் ஒருங்கிணைந்து செயலாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நாடு முழுவதும் வளர்ச்சியடைந்த இந்தியா இயக்கத்தின் கீழ் போதை ஒழிப்பு உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது. தமிழகம் உட்பட பல்வேறு மாநிலங்களில் 1000-க்கும் மேற்பட்ட இடங்களில் கையெழுத்து இயக்கம், இளையோர் சார்ந்த விவாதங்கள், நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் உள்ளிட்டவற்றின் மூலம் போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருகிறது. வீட்டு உபயோக சமையல் எரிவாயு சிலிண்டர்களை பெற வரும் 1ஆம் தேதி முதல் ஆதார் பயோமெட்ரிக் சரிபார்ப்பு கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக மத்திய பெட்ரோலியம் மற்றும் இயற்கை எரிவாயுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. சரிபார்ப்பு செய்த வாடிக்கையாளர் மட்டுமே சிலிண்டர்களை முன்பதிவு செய்து கொள்ள முடியும் என்று அமைச்சகம் கூறியுள்ளது.
2: பிரதமர் திரு நரேந்திரமோடி 25 ஆண்டுகள் பொது வாழ்க்கையை நிறைவு செய்த நிலையில், வளர்ச்சியடைந்த பாரத பாதை என்ற பிரதமரின் தொலைநோக்கு பயணத்தில் மக்கள் சேவை மூலம் தேச சேவை உறுதிமொழி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சரக்கு சேவை வரி குறித்த செய்தி தொகுப்பு இன்று இடம்பெறுகிறது. பிரதமரின் சீரிய தலைமையில் கடந்த 2017 சரக்கு சேவை வரி அறிமுகப்படுத்தப்பட்ட நிலையிலேயே வரி நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டன. ஒரே நாடு ஒரே வரி நடைமுறையை சாத்தியமாக்கியதன் மூலம் வர்த்தகர்கள், நுகர்வோர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினரும் பயனடைந்து சேமிப்பு அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவிக்கிறது. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் அறிமுகப்படுத்தப்பட்ட 2ஆம் கட்ட சரக்கு சேவை வரி சீர்திருத்தத்தால் விலைவாசி உயர்வு கட்டுப்படுத்தப்பட்டதுடன் வரி தாக்கல் நடைமுறைகள் எளிமையாக்கப்பட்டுள்ளதாக திருச்சி மத்திய மண்டல சரக்கு சேவை வரி உதவி ஆணையர் திரு சங்கர் எமது செய்திப்பிரிவிடம் தெரிவிக்கையில்,
3: விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தவும் சரக்கு மற்றும் சேவை வரி படிவங்களை எளிதாக தாக்கல் செய்யவும் புதிய வழிமுறைகள் GST 2.0 மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரக்கு மற்றும் சேவை வரியின் சீர்திருத்தங்கள் மூலம் சாமானிய மக்கள் மற்றும் வணிகர்கள் பயன்பெற்றதோடு அரசின் வருவாயும் கணிசமாக கூடியுள்ளது. இந்த வரி சீர்திருத்தத்தை பொருளாதார நிபுணர்கள் பலரும் வரவேற்றுள்ளனர்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
4: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டுகால பொதுவாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பணப்பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள், புதிய தொழிலாளர் நலத்திட்டங்கள், விண்வெளி பாதுகாப்புத்துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமன்றி சாதனைகள் பல. நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
0: தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெறும் இக்கூட்டத்தில் வருவாய், பேரிடர் மேலாண்மை, பொதுப்பணி, நீர்வளத்துறை, சுகாதாரம், மின்துறை அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள், டெல்டா மற்றும் கடலோர மாவட்டங்களின் ஆட்சியர்கள் பங்கேற்கின்றனர். எல்நினோ தாக்கத்தால் பருவமழை பாதிப்பு அதிகம் இருக்கும் என்று கண்டறியப்பட்ட நிலையில் போதிய நிவாரண மையங்கள், மின்சாரம், குடிநீர், உணவு உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை உறுதி செய்வது, மீட்புப் படையினரின் தயார்நிலை ஆகியவை குறித்து இக்கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுகிறது. தமிழகத்தில் டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளரிடம் பேசிய அவர், இந்த ஆண்டு இதுவரை 17,000 பேருக்கு டெங்கு பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். பொதுமக்கள் கொசு ஒழிப்பு பணிகளுக்கு ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அவர், வீடுகளுக்கு அருகே நீர் தேங்காமல் பார்த்துக் கொள்வது உள்ளிட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்றுமாறு அறிவுறுத்தினார். பட்டு வளர்ச்சித்துறை மேம்பாட்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் திரு மதன் ராஜா தெரிவித்துள்ளார். இத்துறையின் நவீன தொழில்நுட்பங்கள் சிறந்த நடைமுறைகளை கண்டறியும் வகையில் தெலுங்கானா மாநிலத்தில் நடைபெற்ற அறிவுசார் கண்டுணர்வு பயணத்தை பட்டுப்புழு வளர்ப்போர் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றார். தமிழக ஆந்திர எல்லையில் பாலாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக பெய்து வரும் தொடர் கனமழையால் தடுப்பணை நிரம்பி உபரிநீர் முழுவதும் தமிழக பகுதிக்கு வந்து கொண்டிருப்பதால் திருப்பத்தூர் மாவட்ட விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
5: தமிழக ஆந்திர மாநில எல்லைப் பகுதிகள் மற்றும் பாலாறு நீர்பிடிப்பு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக இரவு நேரங்களில் பெய்த கனமழை காரணமாக பாலாற்றின் குறுக்கே கட்டியுள்ள சுமார் 22 அடி உயர தடுப்பணை தற்போது முழுமையாக நிரம்பியுள்ளது. தடுப்பணை நிரம்பியதைத் தொடர்ந்து அதிலிருந்து வெளியேறும் உபரி நீர் வாணியம்பாடி அருகே பாலாற்றில் பெருக்கெடுத்து வருகிறது. ஓராண்டிற்கு பிறகு தடுப்பணை நிரம்பி உபரி நீர் வெளியேறி வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். திருப்பத்தூரிலிருந்து அனுராதா.
0: காஞ்சிபுரத்தில் உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு பேரணியை மாநில வனத்துறை அமைச்சர் திரு ஆர் வி ரஞ்சித்குமார், வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு தென்னரசு ஆகியோர் இன்று தொடங்கி வைத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் ஆறுகாணி 100 வயல் பகுதியில் பழங்குடியின மக்களின் அடிப்படை தேவைகளை மேம்படுத்துவது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரதாப் இன்று நேரில் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உதவித்தொகையுடன் கூடிய தேசிய தொழில் பழகுநர் சேர்க்கை முகாம் வரும் புதன்கிழமை நடைபெறவுள்ளது. பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில் ரோப்கார் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்ததையடுத்து 64 பின்னர் நாளை மறுநாள் முதல் மீண்டும் இயக்கப்படும் என கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையில் விநாயகர் சிலை ஊர்வலம் இன்று மாலை நடைபெறுவதையொட்டி முத்துப்பேட்டை அலையாத்தி காடுகளுக்கு சுற்றுலாப் பயணிகள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜப்பானில் நடைபெறும் ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. மகளிர் 10 ஏர் ரைபிள் தனிநபர் மற்றும் குழு பிரிவில் பதக்கம் வென்ற தமிழகத்தைச் சேர்ந்த இளவேனில் வாலறிவன் உட்பட சோனம் மாஸ்கர், விதர்ஷா வினோத் ஆகியோருக்கு குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு பாராட்டு தெரிவித்துள்ளார். இவர்களின் சாதனை நாட்டிற்கு பெருமை சேர்ப்பதாக கூறினார். மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மான்சுக் மாண்டவியா இந்திய குழுவினர் மேலும் பல வெற்றிகளை அடைய வாழ்த்தியுள்ளார். மகளிர் ஹாக்கிப் போட்டியில் இந்தியா உஸ்பெகிஸ்தானை 19-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்திய மகளிர் மற்றும் ஆடவர் அணிகள் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இன்று நடைபெற்ற அரையிறுதியில் இந்தியா பங்களாதேஷை 114 வித்தியாசத்தில் வென்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுதில்லியில் நடைபெறும் சர்வதேச சுற்றுச்சூழல் மாநாட்டில் இன்று நிறைவுரையாற்றுகிறார். தமிழகத்தில் தேசிய நெடுஞ்சாலைகள் விமான நிலைய கட்டமைப்பு விரிவுபடுத்தப்பட்டு வருவதாக மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் நாளை ஆலோசனை மேற்கொள்கிறார். தமிழ்நாட்டில் டெங்கு பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில மருத்துவம் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். 20 ஆசிய விளையாட்டுப் போட்டியில் இந்தியா இன்று 2 பதக்கங்களை கைப்பற்றியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
6: நேரம் 1:55, 20 ஆகாஷ்வாணி சென்னை. அடுக்களை அற்புதங்கள் வழங்கியவர் மூத்த சித்த மருத்துவர் ஏ ராகவன் அவர்கள்.
7: பப்பாளி பழம் வந்து உடலுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதா பாக்குறோம். என்ன அப்படின்னா தோல், கண், முடி, அதை தவிர உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றுவதில் அதாவது மலமிளக்கியாக சிறந்த மலமிளக்கியாக இருந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு பாக்குறோம். நல்ல உடம்புல இருந்து மலம் ஜாஸ்தி வெளியே போக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அதே ஒரு நல்ல ஆரோக்கியம். ஏன்னா மலச்சிக்கல் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கெடுதலாக பார்க்கிறோம். அதுக்கு இரசியான எளிமையான வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா தொடர்ந்து பப்பாளி பழத்தை எடுக்கிற போது சிறந்த மலமிளக்கியாக இருக்குது. அப்ப உடலில் இருக்கக்கூடிய மலத்தினுடைய தன்மை வெளியேற உங்கள் ஆரோக்கியம் மேம்படுகிறது. மிகச்சிறந்த உணவாக இருக்கும்.
8: என்ன அந்தாலும் போனை பார்த்துட்டு அப்படியே ரோட்டுக்கு நடுவுல மூன் வாக் பண்ணிட்டு இருக்காரு.
9: அவரு மூன் வாக் பண்ணல ராஜா, வாட்ஸ்அப் வாக் பண்றாரு. இப்ப இருக்கிற பெரிய வியாதியே இதுதான், கவனச்சிதறல், அதாவது டிஸ்ட்ராக்ஷன்.
8: ஆமா, ஒரு கையில ஷேரிங்கு இன்னொரு கையில சாட்டிங்கு, இது டிரைவிங்கே இல்லை, விபத்துக்கு வெல்கம் கார்டு அனுப்புற மாதிரி.
9: கரெக்ட் ராஜா, நாம முக்கியமா சொல்ல வேண்டியது பாதசாரிகளோட உரிமை, அதாவது பெடஸ்ட்ரியன் ரைட்ஸ்னு சொல்லுவோம் இல்லையா,

0: ரோடு வாகனங்களுக்கு மட்டும் இல்ல, அதுல பாதசாரிகளுக்கும் சம உரிமை இருக்கு.
1: ஆமா ஆமானு, சில பேரு ஜிப்ரா கிராசிங்ல நிக்காம வண்டிய கொண்டு போய் அந்த கோட்டுக்கு மேல நிறுத்துவாங்க. அது என்ன ஸ்டார்டிங் பாயிண்டா இல்ல ரேஸ் விட போறாங்களா? பாவம் அந்த வரி குதிரைக்கு வலிக்கும் இல்ல.
0: ராஜா ஜோக் ஓகே தான், ஆனா சீரியஸா கேளுங்க. ரோட்டை கடக்கும் போது போன பாக்கெட்ல வைங்க. அந்த நோட்டிபிகேஷன் முக்கியம் இல்ல, உங்களோட உயிர் தான் முக்கியம். வண்டி ஓட்டும் போது போன் ஸ்கிரீனை பாக்காதீங்க, சாலைய பாருங்க. ஒரு மெசேஜ் தாமதமானா ஒன்னும் ஆயிடாது, ஆனா ஒரு விபத்து நடந்தா வாழ்க்கையே தாமதமாகிடும்.
1: சூப்பரனு, வண்டி ஓட்டுறவங்களும் கவனிங்க, பாதசாரிகளுக்கு ரைட் ஆஃப் த வே கொடுங்க. அவங்க ரோட்ல விளையாட வரல, வாழ்க்கைய நடத்த தான் போறாங்க.
0: சாலையில் கவனம் சிதறினால் வாழ்க்கையே சிதறி போகும்.
1: அதான் மக்களே, போனை ஓரமா வைங்க, ஹெல்மெட் சீட் பெல்ட் போடுங்க, ஜாலியா போங்க, ஆனா சேஃபா போங்க.
2: எங்களை போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
3: நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம், 100.1 சென்னை FM கோல்டில் இன்று மாலை 4:10 புதுதில்லி விஞ்ஞான் பவனில் தேசிய பசுமை தீர்ப்பாயத்தால் 2026ஆம் ஆண்டு செப்டம்பர் 19 மற்றும் 20 ஆகிய தேதிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்ற இயக்கவியலின் எதிர்காலம் 2026 என்ற தலைப்பிலான இருநாள் சர்வதேச மாநாட்டின் நிறைவு விழாவை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்கள் இம்மாநாட்டின் நிறைவு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்கும் நிகழ்வின் நேரடி ஒலிபரப்பினை டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இந்நிகழ்வு 100.1 சென்னை FM கோல்டில் இன்று மாலை 4:10 முதல் டெல்லியிலிருந்து அஞ்சல் ஆகும். ஆகாஷ்வாணியின் பல்வேறு அலைவரிசை நிகழ்ச்சிகளை நேயர்கள் நியூஸ் ஆன் ஏர் மொபைல் ஆப்பிலும் வேவ்ஸ் ஓடிடி தளத்திலும் கேட்கலாம். தூர்தர்ஷன் நிகழ்ச்சிகளையும் கண்டு களிக்கலாம். இனி ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.
4: Good afternoon, this is Akashvani and I am Abhishek Mukhopadhyay with the Midday News. The headlines. President Draupadi Murmu to address valedictory session of International Conference on the Future of Environment and Climate Dynamics in New Delhi this evening. Rashtriya Sankalp Samaroh has been organized at various locations across the country to eradicate drug abuse among youth. Tensions escalate in West Asia as Houthis launch missile and drone attacks at Saudi Arabia. Indian shooters sign at Asian Games with 2 silver medals in Nagoya, Japan. India storms into finals of the Asian Games women's cricket after defeating Bangladesh in Nisin, Japan. Shefali Verma becomes the first batter to score century. Smriti Mandhana becomes highest run scorer in Women's T20 International. And IMD forecasts heavy rainfall over Andaman and Nicobar Islands, coastal Andhra Pradesh, Karnataka, Kerala, Tamil Nadu, Puducherry and Telangana today. President Draupadi Murmu will address valedictory session of the International Conference on the Future of Environment and Climate Dynamics in New Delhi this evening. The two-day conference has been organized by the National Green Tribunal, NGT. During the session, Union Minister of Power Manohar Lal, Supreme Court Judge Justice B.V. Nagaratna, Chairperson of NGT Justice Prakash Srivastav, and Solicitor General of India Tushar Mehta are likely to be present. We have a report.
5: The Conference on the Future of Environment and Climate Dynamics provided a platform for the exchange of judicial approaches, scientific knowledge, environmental governance practices, and institutional experiences across jurisdictions. The conference witnessed the participation of environmental experts, judges of the Supreme Court of India and High Courts, district court judges, secretaries of various ministries, senior government officials, and other stakeholders. It also brought together eminent judges and judicial representatives.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: 2:25 திரைக்கானத்தில் தொடர்ந்து ஷாகுல் அமீத் ஸ்வர்ணலதா பாடியுள்ள பாடல் படம் ஜென்டில்மேன்.

0: மீண்டும் திரைப்பட பாடல்களை 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியில் கேட்டு ரசிக்கலாம். நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498-7355-2986-00-37 எஸ்டிடி குறியீட்டு 044. 3 மணிக்கு விடுமுறை விருப்பம் நேயர்கள் தொலைபேசி வழி பங்கேற்கும் நேரடி நிகழ்ச்சி. நேரம் 2:40 ஆகாஷ்வாணி சென்னை. இசைப்பயிற்சி கற்பிப்பவர் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள், மாணவியர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். பாபநாசம் சிவன் பாடலை இன்று கற்றுக்கொள்ளவிருக்கிறோம்.
1: வணக்கம்.
2: வணக்கம்.
1: இன்னைக்கு நம்ம அனுப்பலவிய திரும்பி ஒரு தர பாடல்.

0: அடுத்த கிளாஸ்ல தான் திரும்பி முதலேஞ்சாரம் நம்ம பார்க்கலாம்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
2: இசைப்பயிற்சியில் கற்பக மனோகரா ராகம் அலையமாரதம் கண்டச்சாபுதாளத்தில் அமைந்த பாபநாசன் சிவன் கீர்த்தனையை கற்றுக்கொண்டோம். கற்பித்தார் டாக்டர் சுபாஷினி பார்த்தசாரதி அவர்கள், மாணவியர் மீரா சங்கரன், ஆர் திவ்யா ஆகியோர். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 2:55:35. ஆகாஷ்வாணி வானொலி அறிக்கை. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளின் பல இடங்களில் மழை பெய்துள்ளது. மழை பெய்துள்ள இடங்களும் பதிவாகியுள்ள அளவுகளும். கிருஷ்ணகிரி மாவட்டம் பெத்தமுகிலாலும் 15 சென்டிமீட்டர், புதுச்சேரி திருக்கனூர், தருமபுரி மாவட்டம் மாரண்டஹள்ளி 12 சென்டிமீட்டர், புலிப்பட்டி 10 சென்டிமீட்டர், புதுச்சேரி 9 சென்டிமீட்டர், திருப்பத்தூர், வால்பாறை, உபாசி, திருபுவனம் ஆகிய இடங்களில் 8 சென்டிமீட்டர், புதுச்சேரி 10 கண்ணு, ஹோசூர், மேலூர் ஆகிய இடங்களில் 7 சென்டிமீட்டர், வாணியம்பாடி, திண்டுக்கல், கிருஷ்ணகிரி, நாற்றாம்பள்ளி, பெண்ணாகரம், ஒகேனக்கல், விருதுநகர், உசிலம்பட்டி, ஊத்தங்கரை ஆகிய இடங்களில் 6 சென்டிமீட்டர், சீகூர், தானியமங்கலம், ராயக்கோட்டை, கீழச்சிறுவாய், ஆனைமடுவு அணை, காரியாக்கோவில் அணை, நேமூர், வேடசந்தூர், தென்கனிக்கோட்டை, முகையூர், நாகப்பட்டினம், மேலாலத்தூர், கேஆர்பி அணை ஆகிய இடங்களில் 5 சென்டிமீட்டர், லக்கூர், பாம்பார் அணை, கேதண்டப்பட்டி, காரியாப்பட்டி, லபைக்குடிக்காடு, மூங்கில் துறைப்பட்டு, அண்ணாமலை நகர், பெரம்பலூர், கஞ்சனூர், பாடாலூர், கொள்ளிடம், ஜமனாமரதூர், நெய்வேலி, திருவெண்ணைநல்லூர், நெடுங்கல், பாலக்கோடு ஆகிய இடங்களில் 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. சிவகங்கை, சிதம்பரம், கெடார், கெளவரப்பள்ளி அணை, பரூர், மேலூர், ஸ்ரீமுஷ்ணம், பெனுகொண்டாபுரம், சின்கோனா, மேட்டூர், சேந்தூரை, குடியாத்தம், தேவக்கோட்டை, திண்டிவனம், முண்டியம்பாக்கம், செங்கம், திருப்பூண்டி, பரமக்குடி, தியாகதுர்க்கம், தண்டராம்பேட்டை, சீர்காழி, சிவகங்கை, சேத்தியாத்தோப்பு, புவனகிரி, புதுவேட்டக்குடி, வேளாங்கண்ணி, கடவனூர், கோலியனூர், கொடைக்கானல், ஆம்பூர், காரைக்குடி, தளி, கொடைக்கானல், படகு குழாம் ஆகிய இடங்களில் 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. இன்னும் பல இடங்களில் 2 சென்டிமீட்டர் அளவும் 1 சென்டிமீட்டர் அளவும் மழை பெய்துள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் பெரிதளவில் மாறுதல் ஏதும் இல்லாமல் இருந்தது. அதிகளவு வெப்பநிலை தமிழ்நாட்டின் சில இடங்களில் 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. தமிழ்நாட்டின் மற்ற இடங்கள், புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியே காணப்பட்டது. பாளையங்கோட்டையில் பதிவான மிக அதிகளவு வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸ், தருமபுரியில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 21.5 டிகிரி செல்சியஸ், கொடைக்கானலில் பதிவான மிக குறைந்த அளவு வெப்பநிலை 12.3 டிகிரி செல்சியஸ். அதிக அளவு வெப்பநிலை மதுரை மாவட்டத்தின் ஓரிரு

மாவட்டங்களில் 2.1 முதல் 4 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு குறைந்திருந்தது. கரூர், திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 3.1 முதல் 5 டிகிரி செல்சியஸ் உணரத்தக்க அளவு இயல்புக்கு அதிகமாயிருந்தது. தஞ்சாவூர், சென்னை, தருமபுரி, ஈரோடு, கன்னியாகுமரி, மதுரை, சேலம், திருப்பத்தூர், திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் 1.6 முதல் 3 டிகிரி செல்சியஸ் இயல்புக்கு அதிகரித்திருந்தது. மற்ற இடங்களில் 1.5 டிகிரி செல்சியஸ் குறைந்திருந்தது. தொடர்ந்து வேறுபட்டு 1.5 டிகிரி செல்சியஸ் அதிகரித்தும் காணப்பட்டது. வானிலை முறை அறிவிப்பு. வடக்கு அந்தமான் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உருவான வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக அப்பகுதியில் குறைந்தளவு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. மேலும் மேற்கு வடமேற்கில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும். நாளை மறுநாள் 22ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் மேற்கு வடமேற்கில் தொடர்ந்து நகர்ந்து மேற்கு மத்திய மற்றும் வடமேற்கு மத்திய வங்க கடற்பரப்பில், அதாவது வடகடலோர ஆந்திர பிரதேசம், தெற்கு ஒடிசா கடற்கரை பகுதிகளில் 23ஆம் தேதி அன்று மையம் கொள்ளும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இன்று சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், மதுரை மாவட்டங்களின் ஓரிடங்களில் பலத்த முதல் மிக பலத்த மழை பெய்யக்கூடும். நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, கடலூர், திருப்பத்தூர், வேலூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மாவட்டங்களிலும் புதுச்சேரி காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த மழை பெய்யக்கூடும். தமிழ்நாட்டின் மற்ற இடங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புண்டு. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புறங்களுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். வெப்பநிலை அதிகளவு 35 முதல் 36 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 26 முதல் 27 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். மாலையிலோ இரவிலோ லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் வாய்ப்புண்டு. கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்தில் வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். சில இடங்களில் இடிமின்னலுடன் மிதமான மழை பொழிவு இருக்கும். வெப்பநிலை அதிகளவு 19 டிகிரி செல்சியஸ் ஆகும். குறைந்தளவு 13 டிகிரி செல்சியஸ் ஆகவும் இருக்கக்கூடும். கன்னியாகுமரியில் பதிவான அதிகளவு வெப்பநிலை 32.4 டிகிரி செல்சியஸ், குறைந்தளவு வெப்பநிலை 26.3 டிகிரி செல்சியஸ். மீனவர்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு இன்று ஏதுமில்லை. வானிலை அறிக்கை கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடர்கிறது. நேரம் 3:15. ஆகாஷ்வாணி, சென்னை. விடுமுறை விருப்பம். நேயர்கள் தொலைபேசி வழி பங்கேற்கும் நேயர் விருப்ப நிகழ்ச்சி. நேயர்கள் 2498-7355, 2989-8600-37 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவிக்கலாம். சென்னை ஆகாஷ்வாணி அவற்றை ஒலிபரப்பி உங்களை மகிழ்விக்க உள்ளது. விடுமுறை விருப்பம், தொலைபேசி வழி நேயர் விருப்பம். திருடா திருடா திரைப்படத்தில் அனுபமா சுரேஷ் பீட்டர்ஸ் பாடிய பாடல்.

0: நேரம் 3:06 25 ஆயிட்டு இருக்கு. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியின் முதல் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம். கும்பகோணம் கணபதி நகர் எஸ் மனோகரன் பேசுறேன்.
0: மனோகரன் சார், தங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க. விருப்பமான பாடல் எல்லாருமே கேட்கலாம்.
1: எனக்கு வந்து கை நிறைய காசுங்கிற படத்துல இருந்து வாடா கண்ணே வாடி இங்கே
0: சரிங்க, கை நிறைய காசு திரைப்படத்துல இருந்து அந்த பாடலை கேட்கலாம்.

0: விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர்யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் ஆகாஷ்வாணி.
1: வணக்கம். வணக்கம் மேடம், கோவையில இருந்து ராஜேஸ்வரி.
0: ராஜேஸ்வரி மேடம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க, உங்களோட விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: ஆய்ப்பொரு பிள்ளைங்கிற படத்துல எஸ்பிபி
0: சரிங்க, அந்த பாடலை எல்லாருமே கேட்கலாம்.

0: சென்னை ஆகாஷ்வாணி வழங்கிக் கொண்டிருக்கும் விடுமுறை விருப்பம் தொலைபேசி வழி நேயர்கள் பங்கேற்கும் நேயர் விருப்ப நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 2498735529860037 எஸ்டிடி குறியீட்டு எண் 044 2498735529860037 நமது நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர் யார் என்று பார்க்கலாம். வணக்கம்.
1: இனிய மாலை. வணக்கம் மேம்.
0: வணக்கம்.
1: நான் வேலூர் மாவட்டம் கட்படியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சொல்லுங்க சந்திரசேகர், நீங்க உங்களுக்கு விருப்பமான பாடல் சொல்லுங்க.
1: உதயம் NH4 இது திரைப்படத்தின் பெயர் மேம். இதுல இருந்து ஒரு மெலடி பாடல் தான், யாரோ இவன் யாரோ இவன். இந்த சாங்கோட மியூசிக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். குடுக்கறீங்களா அந்த பாடல்?
0: சரிங்க, அந்த பாடல் கேட்கலாம். ஜிவி பிரகாஷ் சைந்தவி பாடியுள்ள பாடல் இது, படம் உதயம் NH4.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 வயது முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் விடுமுறை விருப்பம் நேயர்கள் தொலைபேசி வழி பங்கேற்கும் நேயர் விருப்ப நிகழ்ச்சி ஒலிபரப்பாகிக் கொண்டிருக்கிறது. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: சென்னை வானொலி நிலையத்தார்களுக்கும் நேயர்களுக்கும் உற்சாகமான மாலை நேர பொன்மாலை நேர வணக்கங்கள் அம்மா. பூமியை சுத்தம் செய்வோம், நன்றாய் வாழ்வோம். இன்றைக்கு சுகாதார நாள் வாழ்த்துக்கள் அம்மா.
1: நன்றி. உங்க விருப்ப பாடல் சொல்லுங்க.
2: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி, விருதுநகர் மாவட்டத்திலிருந்து மறைந்த பாடகி எஸ் ஜானகி அம்மா பாடிய பாடல் கொஞ்சம் சலங்கை படத்திலிருந்து சிங்கார வேலன தேவா.
1: சரிங்க, அந்த பாடலை கேட்டு ரசிக்கலாம். உடன் ஒலிக்கும் குரல் ஜெமினி கணேசன்.

0: சாந்தா, உட்கார். ஏன் பாட்டை நிறுத்தி விட்டாய்? உன் இசை என்ற இன்ப வெள்ளத்திலே நீந்துவதற்கு ஓடோடி வந்த என்னை ஏமாத்தாதே சாந்தா.
1: என் இசை உங்கள் நாதஸ்வரத்திற்கு முன்னால்
0: தேனோடு கலந்த தெள்ளமுதல், கோல நிலவோடு சேர்ந்த குளிர் தென்றல், இந்த சிங்காரவேலன் சந்நிதியிலே நமது சங்கீத அறிவுகள் ஒன்று கலக்கட்டும். பாடு பாடு சாந்தா, பாடு.
2: உடன் நாகஸ்வரம், காரக்குறிச்சி பி அருணாச்சலம்.

0: நேரம் 3:27 ஆகிட்டு இருக்கு. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யார்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், எர்ணாகுளம்ல இருந்து மாலா பேசுறேன்.
0: சொல்லுங்க மாலா மேடம், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: ஜானகி
0: பாடின அந்த பாட்டை இப்ப கேட்டு ரசிக்கலாம் எல்லாரோடவும்.

0: நீங்கள் கேட்டு மகிழ திரைப்பட பாடல்களை வழங்கி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் சென்னை ஆகாஷ்வாணி. விடுமுறை விருப்பம், தொலைபேசி வழி நேயர் விருப்பம். நேயர்கள் தொலைபேசி வழி தொடர்பு கொண்டு தங்கள் விருப்ப பாடல்களை தெரிவித்தால் அவற்றை ஒலிபரப்பி உங்களை மகிழ்விக்கிறது உங்கள் சென்னை ஆகாஷ்வாணி. நமது நிகழ்ச்சியை நடத்த நேயர் வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: சொல்லுங்க சொல்லுங்க சார், உங்க பேரு யார், எங்கன்னு பேசுறீங்க?
1: ராணிப்பேட்டை மாவட்டம் வாழைப்பந்தல இருந்து பாபு பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க பாபு சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க. ரொம்ப நன்றி, நன்றி. எங்களோட வேண்டுகோளை ஏற்று நீங்க இதை சொல்றது மற்ற நேயர்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனா
1: இருக்கு, வாய்ப்பா இருக்குது. அது வந்து இந்த அலைவரிசையில இந்த ஒரு நிகழ்ச்சி
0: ஆமா, வாரம் ஒரு நிகழ்ச்சி தான் இது.
1: குறைஞ்சபட்சம் ஒரு மாசத்துக்கு ஒரு முறை தான் வரணும்.
0: நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் இதை கேட்டு எல்லாரும் மோட்டிவேட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா?
1: இது என்னுடைய கருத்து. இது
0: சரிங்க,
1: ட்ரை பண்றாங்க, நம்மளுக்கு தேவையில்லை. இந்த ஒரு மாசத்துல ஒரு நாள் கூட ஒரு படம் வரணும்.
0: சரிங்க, நன்றி நன்றி. உங்களுக்கு விருப்ப பாடல் சொல்லுங்க.
1: படம் வந்து தண்ணீர் தண்ணீர்.
0: சரிங்க, பாடல்
1: அதுல வந்து மேகம் திரளடி.
0: அந்த பாடல் வேணுமா? சரிங்க, அந்த பாடல் கேட்கலாம்.
1: இது வந்து எங்க மனைவி இந்திராவும் மகன் உதயகுமார் சிவபாரதி இவங்களுக்காகவும்.
0: நம் நேயர்கள் அனைவருக்காகவும் இந்த பாடல் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடி இந்த பாடலை இப்போது கேட்கலாம்.

0: மழை வேண்டி வரம் கேட்கும் அந்த பாடலை கேட்டோம். எல்லா இடங்களிலும் நல்லா மழை பெய்து வளம் கொழிக்கணும். நமது நிகழ்ச்சியை அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், என்னுடைய பேர் கே திருமணிங்க.
0: திருமணி, எங்க இருந்து பேசுறீங்க சார்?
1: வாழ்க்கை என்னும் ஓடம், கே பி சுந்தரம் பாடுற பாடல்.
0: சரிங்க, அந்த பாடலை எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம்.

0: நீங்கள் விரும்பி கேட்டு தொலைபேசி வழி தெரிவிக்கும் பாடல்களை ஒலிபரப்பி உங்களை மகிழ்விக்கிறது, உங்கள் பொழுதுகளை இன்பமயமாக்குகிறது உங்கள் சென்னை ஆகாஷ்வாணி. நமது நிகழ்ச்சியை நடத்தினீங்க.
1: வணக்கம்.
0: வணக்கம்ங்க.
1: கும்பகோணம் தோரங்குறிச்சி எம்ஜிஆர் காலனி, ஞானி ஜி ஆர் சரவணன் மேடம்.
0: சரவணன் சார், உங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க சார்.
1: எனக்கு வந்து 1976 வெளிவந்த நீ ஒரு மகாராணி. இந்த திரைப்படத்திற்காக வாலியேற்றி சங்கர் கணேஷ் இசையில் ஏற்று வாசுடன் பீசலா பாடிய அவளொரு பச்சை குழந்தை பாரும் படவை பருவம் 16 என்ற பாடல் கொடுங்க.
0: சரிங்க, அந்த பாடலை எல்லாரும் கேட்டு ரசிக்கலாம்.

0: நேரம் 3:48 ஆயிற்றுக்கு. நீங்கள் விரும்பி கேட்கும் பாடலை ஒலிபரப்பி உங்களை மகிழ்வித்துக் கொண்டிருக்கிறது உங்கள் சென்னை ஆகாஷ்வாணி. நமது நிகழ்ச்சியின் அடுத்த நேயர் யாருன்னு பார்க்கலாம். தொலைபேசியில் காத்திருக்கும் நேயர், வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் மேடம். கோவையில் இருந்து ராஜேஷ்.
0: சொல்லுங்க ராஜேஷ், உங்களுக்கு பிடித்த பாடல்?
1: எனக்கு மேல்நாட்டு மருமகள் படத்திலிருந்து எஸ்பிபி சாரும் வாணிஜெயராமும் பாடின வாண்டர்ஃபுல்ங்கிற பாட்டு வேணும் மேடம்.
0: சரிங்க, அந்த பாடலை இப்ப கேட்கலாம்.

0: தனது விருப்ப பாடலை தெரிவிக்க தொலைபேசியில் காத்திருக்கும் நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
1: வணக்கம், எம் ராஜு, நொலம்பூர், விழுப்புரம் மாவட்டம்.
0: சொல்லுங்க ராஜு சார், தங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க.
1: படம் அமர தீபம்.
0: அமர தீபம் படத்துல இருந்து என்ன பாடல் வேணும் உங்களுக்கு?
1: நாணயம் மனுஷனுக்கு அவசியம்னு வரும், அந்த பாட்டு போடுங்க.
0: இந்த பாடல் உங்களுக்கு இப்ப அவசியமா கேட்கணும்னு நினைக்கிறீங்க? எல்லாருமே கேட்கலாம், எல்லாருமே கேட்டு ரசிக்கலாம் அந்த பாடல.
2: தம்பி நல்ல நாணயம் மனுஷன்.

0: எங்களைப் போன்றே உங்கள் குரலும் சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிக்க வேண்டுமா? அதற்கு ஒரு பொன்னான வாய்ப்பு. வயது வரம்பு 20 முதல் 40 வயதுக்குட்பட்டவராக நீங்கள் இருக்க வேண்டும். ஏதேனும் ஓர் இளநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளிப்படிப்பில் தமிழை ஒரு பாடமாகவும் படித்தவராகவும் இருக்க வேண்டும். இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் நேரில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே.
1: நேரம் 3:55, 25 நொடிகள் ஆயிற்றுக்கு. விடுமுறை விருப்பம் நிகழ்ச்சியின் நிறைவு நேயர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: சொல்லுங்க சார், யார், எங்கிருந்து பேசுறீங்க சார்? வடிவேல் சார், தங்களுக்கு பிடித்த பாடல் சொல்லுங்க. நிறைவு நேரா வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம்.
2: மேடம், காதல் இந்த விவசாய படத்துல இருந்து காதல் நீரில் காதல் நிற்கிறது.
1: சரிங்க, அந்த பாடலை எல்லாருமே கேட்கலாம். நன்றி சார்.

0: விடுமுறை விருப்பம் நேயர்கள் தொலைபேசி வழி பங்கேற்ற நேயர் விருப்ப நிகழ்ச்சி நிறைவடைகிறது. பங்கேற்ற நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. நீங்கள் சிறப்பான பாடல்களை தெரிவு செய்து நிகழ்ச்சியை மேலும் சிறப்பாக்கிவிட்டீர்கள். தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். இந்த முறை வாய்ப்பு கிடைக்காதவர்கள் அடுத்த வாரம் தொடர்ந்து முயற்சி செய்யவும் கண்டிப்பாக நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். திருச்சிராப்பள்ளியிலிருந்து அஞ்சலாக உள்ள நாயக்க மகாதேவி நாடகத்திற்காக காத்திருக்கிறோம் நேயர்களே.
1: ஆகாஷ்வாணி
2: நாயக்க மகாதேவி நாடகம், எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். இதில் நடிப்பவர்கள் மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கர் எஸ் ராஜகுமார், அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்பர் வி விஸ்வேஸ்வரன், தஞ்சை மன்னர் விஜயராகவ நாயக்கர் பி நடராஜன், லிங்கமன் ஆதி நெடுஞ்செழியன், மங்கம்மாள் பி மேரி பிரபா, இளவரசி மோகனாங்கி ஆர் கே ரேவதி. நாயக்க மகாதேவி நாடகம்.
3: இதனால நாட்டு மக்களுக்கு அறிவிக்கிறது
4: என்னன்னா, இதோ தண்டரும் போடுறாங்களே, வாப்பை கேட்போம்.
3: தஞ்சை பேரரசரின் புதல்வி நமது பாசத்திற்குரிய இளவரசி மோகனாங்கி இன்ப சுற்றுலா போயிட்டு நாடு திரும்புற வேளையில அடர்ந்த காட்டுல திசை மாறி போயிட்டதா தெரிய வருது.
4: இளவரசிய காணாமா?
3: இளவரசிய காணாததால நமது பேரரசர் விஜயராக நாயக்கர் துன்பத்துல ஆழ்ந்திருக்காரு. இளவரசிய பத்தின தகவல் கொடுத்தாலோ அல்லது இளவரசிய பாதுகாப்பா மன்னர்கிட்ட கொண்டாந்து ஒப்படைச்சாலோ தகுந்த சன்மானம் வழங்கப்படும். இது தஞ்சை பேரரசரின் ஆணை.
5: இளவரசிக்கே இந்த கேள்வி, நமக்கெல்லாம் என்னங்க? வாங்க போய் தேலாம், வாங்க வாங்க போலாம் வாங்க.

0: தஞ்சை பேரரசருக்கு வணக்கம். இளவரசியார் வந்து கொண்டிருக்கிறார்.
1: அப்பா, அப்பா!
2: மங்கம்மா, மகளே, வந்து விட்டாயா?
1: ஆமாப்பா.
2: மலையேற்ற பயிற்சிக்கு சென்ற உன்னை 4 நாட்களாக காணாமல் நான் எப்படி பதறிவிட்டேன் தெரியுமா?
1: அப்பா, நான் என்ன சின்ன குழந்தையா காணாமல் போவதற்கு?
2: சின்ன குழந்தையாக இருந்திருந்தால் என் கண்காணிப்பில் அல்லவா இருந்திருப்பாய்? இப்போது நீ வளர்ந்துவிட்ட பெண்ணாக இருக்கிறாய். இன்னும் சொல்ல போனால் ஒரு ஆண்மகனை போல் சுற்றி கொண்டிருக்கிறாய். அது சரி, இந்த பெண் யார் என்று நீ சொல்லவில்லையே.
1: என்ன எங்கே சொல்லவிட்டீர்கள்? இவள் என் தோழி, பெயர் மோகனாங்கி.
2: இதுவரை நான் உன்னை பார்த்ததில்லையே, யாரம்மா நீ?
3: நான்
1: பயப்படாதே மோகனாங்கி, இவர் என் தந்தை லிங்கம நாயக்கர்.
3: நான் தஞ்சை மன்னர் விஜயராகவ நாயக்கரின் மகள் மோகனாங்கி.
2: என்ன, இளவரசி மோகனாங்கியா? நீங்கள் எப்படி இங்கே? என்னால் நம்ப முடியவில்லையே.
1: அப்பா, இன்று நான் மிகப்பெரிய சாகசம் செய்திருக்கிறேன்.
3: ஆமையா, உங்கள் மகள் மங்கம்மா இன்று என் உயிரையும் மானத்தையும் காப்பாற்றியிருக்கிறார்.
2: என்னம்மா சொல்லுகிறீர்கள்?
3: ஐயா, நான் கொல்லிமலை அழகை பற்றி கேள்விப்பட்டு அதை சுற்றி பார்க்க விரும்பினேன்.
2: சரி.
3: என் தந்தையிடம் என் விருப்பத்தை சொன்னேன். அது நம் ஆளுகைக்கு உட்பட்ட இடமில்லை, அங்கு செல்வது ஆபத்தானது என்று என் தந்தை மறுத்துவிட்டார்.
2: பிறகு
3: மீண்டும் மீண்டும் நான் வற்புறுத்தியதால் மாறு வேடத்தில்

0: சில வீரர்களுடன் என்னை அனுப்பி வைத்தார். நானும் கொல்லிமலை அழகை சில தினங்கள் ரசித்து பார்த்துவிட்டு திரும்பும் பொழுது மாலை மங்கி இருள் சூழத் தொடங்கிவிட்டது. சுற்றுப்பாதையில் சென்றால் நேரமாகிவிடும் என்பதால் விரைந்து சென்று விடலாம் என்று காட்டுப்பாதையில் புகுந்து விட்டோம். திடீரென்று பாதி வழியில் கள்வர்கள் சூழ்ந்து விட்டார்கள். அவர்களோடு போராட முடியாமல் வீரர்களும் என்னோடு வந்த தோழிகளும் அவர்கள் உயிரை காத்துக் கொள்ள ஓடிவிட்டார்கள்.
1: இளவரசி, ஏன் இந்த ஆபத்தான விளையாட்டு? இளவரசியின் உயிரை விட தங்கள் உயிரை பெரிதாக நினைத்தவர்களை நம்பி வெளியே வந்தது தவறல்லவா?
2: அப்பா, அதற்கு பிறகு என்ன நடந்தது என்று கேளுங்கள்.
0: என்னை சேர்ந்தவர்கள் ஓடிய பிறகு அந்த கல்வர்கள் என்னை நெருங்கிய நேரம் அப்பப்பா நான் பயத்தில் அலறிவிட்டேன். அப்போது எங்கிருந்தோ ஒரு பெண் புலி சேரி பாய்ந்து வந்தது.
1: என்ன, பெண் புலியா?
0: ஆம் ஐயா, அந்த கல்வர்களோடு போராடி அவர்களை ஓட ஓட விரட்டி என்னை காப்பாற்றிய அந்த பெண் புலி இதோ உங்கள் மகள் மங்கம்மாள். மங்கம்மாள் மட்டும் அந்த நேரம் அங்கு வராது இருந்திருந்தால் கடவுளே, என் கதி என்னவாகி இருந்திருக்கும்?
2: அப்பா, இப்போது சொல்லுங்கள், உங்கள் கண்களுக்கு நான் ஆணாக தெரிகிறேனா இல்லை பெண்ணாக தெரிகிறேனா?
1: என் மகள் வீரம் மங்கம்மாளாகவே தெரிகிறாள்.
0: ஐயா, மங்கம்மாளை மகளாக பெற்ற தாங்கள் மிகவும் கொடுத்து வைத்தவர்.
1: நானும் ஒப்புக்கொள்ளுகிறேன் அம்மா. இளவரசி, தாங்கள் என் விருந்தினராக சில தினங்கள் இங்கே தங்கி செல்ல வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். ஆனால் உங்களை காணாமல் தஞ்சை அரசர் சொல்லொண்ணா வேதனையில் இருப்பார். உடனடியாக தங்களை உரிய இடத்தில் பாதுகாப்பாக சேர்ப்பதுதான் நல்லது என்று நினைக்கிறேன்.
0: ஆம், என் தந்தை மிகவும் கவலையுடன் இருப்பார். உடனே நான் தஞ்சை செல்ல வேண்டும்.
2: இல்லை இல்லை மோகனாங்கி, என்னோடு தங்கி இருந்துவிட்டு தான் செல்ல வேண்டும்.
0: மங்கம்மா, என் உயிருள்ள அளவும் உன்னை என்னால் மறக்கவே முடியாது. இதற்கு கைமாறாக உனக்கு நான் என்ன செய்ய முடியும் என்று தெரியவில்லை. மங்கம்மா, இன்று நாம் பிரிந்தாலும் என் இதயத்தை விட்டு உன்னை யாராலும் பிரிக்க முடியாது.
2: மோகனாங்கி,
0: ஆனால் ஒன்று மட்டும் உறுதியாக சொல்கிறேன், நிறைவேறாத ஆசை என்று உனக்கு எதுவுமே இருக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல். உன் மனக்கோட்டையை மலைக்கோட்டையாக மாற்றக்கூடிய உன் தோழியாக இந்த மோகனாங்கி நான் இருப்பேன். இது உறுதி மங்கம்மா, உறுதி.
2: மோகனாங்கி, என்னை பிரிந்து செல்வது என்று முடிவெடுத்து விட்டாய். மீண்டும் நாம் எப்போது சந்திப்பது?
0: மங்கம்மா, நீங்கள் இருவரும் எங்கள் அரண்மனைக்கு வந்து என்னோடு நீண்ட நாள் தங்கியிருக்க வேண்டும். நடந்த அனைத்தையும் சொன்னால் என் தந்தை உங்களை பார்க்க விரும்புவார். மங்கம்மா, இப்போது நான் புறப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறேன். இதோ பார் மங்கம்மா, எங்கே, எனக்கு விடை கொடு.

0: அப்பா.
1: மகளே, மோகனாங்கி வந்து விட்டாயா? உன்னை காணாமல் தவித்து போய்விட்டேன் அம்மா. அப்பாடா, உன்னை பார்த்ததும் தான் என் மனம் சற்று நிம்மதி அடைந்திருக்கிறது. உனக்கு ஒன்றும் ஆகவில்லையே?
0: இல்லை அப்பா, எனக்கு ஒன்றும் ஆகவில்லை. எப்படி போனேனோ அப்படியே உங்கள் மகளாகவே திரும்பி வந்திருக்கிறேன் அப்பா.
1: என்னம்மா இது? சிறுபிள்ளைத்தனமான உன் நடவடிக்கையால் எனக்கு எவ்வளவு அபகீர்த்தி தெரியுமா?
0: என்னை மன்னித்து விடுங்கள் அப்பா, என் தவறை நான் உணர்ந்து விட்டேன்.
1: பெற்ற மகளையே பாதுகாக்க தெரியாத அரசன் எப்படி மக்களை காப்பாற்றுவான் என்ற ஏளன பேச்சிற்கு என்னை ஆளாக்கி விட்டாய் மகளே.
0: அப்பா, இனி உங்கள் விருப்பத்திற்கு மாறாக நான் எதையும் செய்ய மாட்டேன்.

0: இது சத்தியம் அப்பா.
1: மோகனா, உன்னை காப்பாற்ற முடியாமல் நிற்கதியாய் விட்டு விட்டு வந்த காவலர்களையும் உன் தோழிகளையும் சிறையில் அடைத்து விட்டேன்.
0: அப்பா, அவர்கள் மேல் எந்த தவறும் இல்லை. சுற்றுப்பாதையில் செல்ல இருந்த அவர்களை காட்டுப்பாதையில் செல்ல வற்புறுத்தியதே நான் தான்.
1: அப்படியா?
0: அதோடு எதிரிகளின் வளமறியாது அவர்களோடு போரிட்டு மாழ்வதில் என்ன பயன்? அப்பா, எனக்காக அவர்களை மன்னித்து விட்டு விடுங்களே.
1: அது சரி, நீ எப்படியும்மா அங்கிருந்து தப்பி வந்தாய்?
0: அப்பா, என்னை காப்பாற்றியது ஒரு பெண்.
1: என்ன, பெண்ணா?
0: ஆமாப்பா, இடது கையில் கட்டாரியும் வலது கையில் குத்தீட்டியுமாய் எங்கிருந்தோ பாய்ந்து வந்து குதித்தாள். குன்றுகளின் சந்து பொந்துகளில் மறைந்து பின் தாவி எதிரிகளை தாக்கியதை பார்த்து நான் பிரமித்து விட்டேன். நிச்சயம் அவள் முழு பயிற்சி பெற்றவளாக இருக்க வேண்டும். கல்வர்களை என்னை நெருங்க விடாமல் தடுத்து சாதுரியமாக அவள் போரிட்ட விதம் ஆண்களையும் மிஞ்சுவதாக இருந்தது. சற்று நேரத்தில் அவளோடு சேர்ந்த சில வீரர்களும் அங்கு வந்துவிட்டார்கள். உயிர் பிழைத்தால் போதும் என்று கல்வர்களும் ஓடிவிட்டார்கள்.
1: யாரம்மா அந்த பெண்?
0: மங்கம்மாள்.
1: மங்கம்மாளா?
0: ஆமாப்பா, அவள் தந்தையின் பெயர் லிங்கமன் நாயக்கர்.
1: லிங்கமன் நாயக்கர்? ஒருவேளை மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கரின் முன்னாள் படைத்தளபதியாக இருப்பாரோ? சரி, அவர்கள் யாராக இருந்தாலும் கௌரவிக்கப்பட வேண்டியவர்கள். பொண்ணும் பொருளும் பரிசாக பெற வேண்டியவர்கள்.
0: ஆமாப்பா, என் உயிர் காத்த தோழியையும் அவளை வீராங்கனையாக வளர்த்த அவள் தந்தையையும் இங்கு அழைத்து வந்து விருந்தினர்களாக தங்க வைக்க வேண்டும். அப்பா, அதற்கான ஏற்பாடுகளை உடனே செய்யுங்கள். அப்பா,
1: உடனடியாக ஆக வேண்டியது செய்கிறேன். அம்மா, நீ போய் ஓய்வெடுத்துக்கொள்.
0: சரி அப்பா.
2: அரசே, தங்களை காண மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கரின் தூதுவர் வந்திருக்கிறார்.
1: மதுரை மன்னரின் தூதுவரா? விருந்தினர் மாளிகையில் அவர் தங்க ஏற்பாடுகளை செய்.
2: உத்தரவு அரசே.
1: என் மீது பகைமை பாராட்டுபவன் மதுரை மன்னன் சொக்கநாதன் இன்று தூது அனுப்புகிறான் என்றால்

0: மகளே மங்கம்மா, உன் தந்தையை லிங்கம்மனையே வாழ்வீச்சில் வீழ்த்தி விட்டாயே, வெற்றி உன் பக்கமே.
1: அப்பா, நான் வீழ்த்தி விட்டேனா? இல்லை, நான் வீழ்த்த நீங்கள் காரணமா? எதுவாயிருந்தாலும் தாங்கள் எனக்கு தந்த பயிற்சிக்குத்தான் வெற்றி.
0: வாழ்வீச்சில் மட்டுமல்ல மகளே, உன் வாய்வீச்சிலும் உன்னை வெல்வது கடினம்.
1: மொத்தத்தில் என்னை வாயாடி என்கிறீர்கள்.
0: குழந்தைகள் எப்படி பேசினாலும் பெற்றவர்களுக்கு அது பெருமையாகத்தான் தெரியும்.
1: அப்படியானால் இன்னும் நீங்கள் குழந்தையாகவே என்னை நினைக்கிறீர்களா அப்பா?
0: உன்னை ஒருவன் கையில் ஒப்படைக்கும் வரை நீ எனக்கு குழந்தைதானடா.
1: அப்படியானால் நான் எப்போதும் உங்களிடமே இருந்து விடுகிறேன் அப்பா.
0: அது எப்படி அம்மா முடியும்? கடவுள் உனக்கு எல்லாவற்றையும் நிறைவாகவே கொடுத்திருக்கிறார். அழகு, அறிவு, ஆயுதம் தாங்கிய கல்வர்களையே விரட்டி அடித்த உன் வீரம், அனைத்தும் உன்னை கைப்பிடிக்க போகும் உன் மணாளனுக்கு போய் சேர வேண்டாமா?
1: போங்கள் அப்பா. அப்பா, அப்பா, நேற்று நான் ஒரு கனவு கண்டேன்.
0: என்னம்மா கனவு?
1: சொன்னால் பரிகசிக்க மாட்டீர்களே.
0: அடாடா, பரிகாசத்திற்கு அப்பாற்பட்டவள் அல்லவா என் மகள் மங்கம்மாள். கண்டது நல்ல கனவுதானே?
1: அப்பா, ஒரு பேரரசன் இரு கரங்களையும் வேகமாக வீசிக்கொண்டு வீறு நடை போட்டபடி என் அனுமதியின்றி என் அறையில் புகுந்து.
0: என்ன தைரியம்? பரவாயில்லை, கனவுதானே. அப்புறம்?
1: ஏ மங்கம்மா, நான் உனக்காகவே காத்திருக்கிறேன்.

0: எப்போது என்னிடம் வரப்போகிறாய்? வருகிறாயா இல்லை உன்னை கடத்திக் கொண்டு போகவா என்றபடி என்னை இருக்க.
1: என்ன, யார் அந்த காமுகன்?
2: ஓஹோ, கனவுதானே.
1: சரி, பேரரசன் என்றாயே, முகம் தெரிந்தவனா அல்லது புதியவனா?
0: முகம் தெரிந்தவர்தான் அப்பா. தாங்களும் அறிந்தவர்தான்.
1: நான் அறிந்தவரா? யாரம்மா அந்த பேரரசர்?
0: அவர் மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கர்.
1: என்ன ஆச்சரியம், என் நீண்ட நாள் கனவும் நேற்று நீ கண்ட கனவும் ஒன்றாகவே இருக்கிறதே.
0: என்னப்பா சொல்கிறீர்கள்?
1: ஆம், மன்னர் சொக்கநாதருக்கு ஏற்றவள் நீ என்று என் உள்மனம் சொல்லிக் கொண்டே இருக்கிறது.
0: அப்பா,
1: முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படக்கூடாதுதான்.
2: ஆனால் நீ சகல சௌந்தரியங்களும் நிறைந்தவள். அன்பின் உறைவிடம், வீரத்தின் விளைநிலம், அழகின் அவதாரம். நீ சேர வேண்டிய இடம் சொக்கநாதரின் அரண்மனை என்று யாரோ என் காதில் ஒலித்துக் கொண்டே இருக்கிறார்கள்.
0: அப்பா,
2: இப்போது நீ கண்ட கனவும் என் எண்ணத்தின் பிரதிபலிப்பாகவே இருக்கிறது.
1: இது என்ன, தற்செயலான ஒரு நிகழ்வா அல்லது தெய்வத்தின் வழிகாட்டலா?
0: அப்பா, எதுவா இருந்தாலும் மறந்துவிட வேண்டியதுதான்.
1: ஏனம்மா அப்படி சொல்லுகிறாய்?
0: ஆமாப்பா, நடக்காததை நினைத்து ஏமாறுவதை விட நடப்பதை நினைத்து திருப்தி அடைவதுதான் மேல் என்று நீங்கள் தானே சொல்வீர்கள்?
2: இல்லை அம்மா, இல்லை. இது தெய்வத்தின் கட்டளை. எண்ணெயில் மூழ்கிய திரியை வெளியே எடுத்து விட்டிருக்கிறாய். இனி தீபத்திற்கு ஒளி தர வேண்டியது என் வேலை. அதை நான் பார்த்துக் கொள்ளுகிறேன். நீ போய் ஓய்வெடுத்துக் கொள்ளு.

0: தஞ்சை மாமன்னருக்கு வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரின் வணக்கம்.
1: வாருங்கள் வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கர் அவர்களே, விருந்தினர் மாளிகையில் சகல வசதிகளும் கிடைத்தனவா?
0: எந்த குறையும் இல்லை அரசே, நன்றாக கவனித்துக் கொண்டார்கள்.
1: மதுரை பேரரசர் சொக்கநாத நாயக்கரின் மிகவும் நம்பிக்கைக்குரிய பிரதான அமைச்சர் தாங்கள். தாங்களே இங்கு தூதுவராக வந்திருப்பதால் தங்கள் வருகையில் ஏதோ முக்கியமான தகவல் இருக்கும் என எண்ணுகிறேன்.
0: ஆம் அரசே, நல்ல செய்திதான்.
1: நல்ல செய்தியா இல்லையா என்பதை முடிவு செய்ய வேண்டியவன் நான். விவரத்தை சொல்லுங்கள்.
0: நாங்கள் எவ்வளவோ வற்புறுத்தியும் இதுவரை திருமணத்தில் விருப்பமின்றி இருந்தார் எங்கள் அரசர் சொக்கநாதர். தங்கள் குமாரத்தி இளவரசி மோகனாங்கியின் அழகிய தோற்றத்தை ஓவியத்தில் பார்த்த பிறகு இப்போது திருமணத்திற்கு சம்மதம் தெரிவித்திருக்கிறார்.
1: என்ன,
0: இளவரசியார் எங்கள் நாட்டின் பேரரசியாக வருவதை எங்கள் நாட்டு மக்களும் விரும்புகிறார்கள். மதுரை அரசும் தஞ்சையும் திருமண ஒப்பந்தத்தால் ஒன்றுபடும் நன்னாளை நாங்களும் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். என்ன அரசே, சிந்தனையில் அழிந்து விட்டீர்கள்?
1: அமைச்சரே, இந்த விதத்திலாவது சொக்கநாதன் என்னை பணிய வைத்து விடலாம் என்று கனவு காண்கிறானா?
0: அரசே, பொறுமை காக்க வேண்டும். இந்த திருமண பந்தம் நம்மிடையே உள்ள பல மனவேற்றுமைகளுக்கு விடை கொடுத்துவிடும். போர் மேகங்களின் வேகம் கூட தணிந்துவிடும்.
1: நானும் அதைத்தான் சொல்லுகிறேன். போரில் படிய வைக்க முடியாத என்னை திருமணத்தின் மூலம் படிய வைத்து விடலாம் என்பதுதானே சொக்கநாதனின் திட்டம்.
0: அரசே, தங்களிடமிருந்து இந்த அளவு கோபத்தை நான் எதிர்பார்க்கவில்லை.
1: நடந்ததை மறப்பது மற்றவர்களுக்கு எளிதாக இருக்கலாம், அடிபட்ட வலி எனக்குத்தான் தெரியும். என்னை எதிர்த்து போரிட்ட மராட்டிய தளபதி சாக்கோஜிக்கு உதவியவன் சொக்கநாதன். உதவி கேட்ட என்னை புறக்கணித்து விட்டதும் அல்லாமல் சாக்கோஜிக்கு படைபலம் தந்து உதவியதன் மூலம் என் முதுகில் குத்தியவன் சொக்கநாதன்.
0: அரசே, நடந்ததற்கான காரண காரியங்களை கூறி விவாதிக்க விரும்ப

0: முரண்பாடுகளையும் கருத்து வேறுபாடுகளையும் தவிர்க்க வேண்டிய நேரம் இது. கனிந்து வரும் வேளையில் சினம் தவிர்ப்பதே சாலச் சிறந்தது. தங்கள் அரசுக்கும் இளவரசியார் மோகனாங்கிக்கும் எல்லா வகையிலும் பொருத்தமானவர், தகுதி படைத்தவர் எங்கள் அரசர் சொக்கநாதர்.
1: என் மகளை மனம் புரிய எந்த வகையில் தகுதி படைத்தவர் உங்கள் அரசர்?
0: அரசே, தங்கள் பேச்சின் உள்ள அர்த்தம் எனக்கு விளங்கவில்லை.
1: இன்று சொக்கநாதன் மதுரை அரசனாக இருக்கலாம், அரச வம்சமாக நீங்களும் ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் சொக்கநாதனின் முன்னோர்கள் யார்? விஜயநகர மன்னரிடம் அடப்பக்காரனாக கை கட்டி வாய்பொத்தி சேவகம் புரிந்த வம்சம் தானே.
0: அரசே, உண்மைக்கும் உழைப்பிற்கும் கிடைத்த பரிசாகத்தானே நாடாளும் மன்னர்களாக உயர்ந்திருக்கிறார்கள்.
1: அடித்தளம் அடிமைத்தனம் என்பதுதானே உண்மை.
0: அரசே, எங்கள் மாமன்னர் அரச குடும்பத்தில் பிறந்தவர்தான். இந்த திருமண உறவும் புதியதல்லவே. இதற்கு முன்னதாகவே தஞ்சை மாமன்னரின் மகளை எங்கள் திருமலை நாயக்க மாமன்னர் மணம் புரியவில்லையா?
1: அதைத்தான் நானும் சொல்லுகிறேன். எங்கள் அரசகுமாரி திருமலை நாயக்கரிடம் பட்ட அவமானம் என் மகளுக்கும் ஏற்படுவதை நான் விரும்பவில்லை.
0: அரசே, தாங்கள் ஒரு முடிவோடு பேசுவதாக நான் எண்ணுகிறேன். திருமலை நாயக்கர் காலத்து அவமரியாதைக்கும் எங்கள் மன்னருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு உண்மையை நீங்கள் மறுக்க முடியாது. மதுரையும் தஞ்சையும் ஒரு மரத்திலிருந்து பிரிந்த கிளைகள். நமக்கிடையே உள்ள பகைமை எதிரிகளின் ஊடுருவலுக்கு வழிவகுத்து விடக்கூடாது. இதை தங்களின் சொந்த பிரச்சனையாக பாராமல் நாட்டின் நலங்கருதி பார்க்க வேண்டும். இருமனம் கலந்ததுதான் திருமணம். எங்கள் மன்னரின் இசைவை நான் தெரிவித்து விட்டேன். இளவரசியாரின் மனதையும் தாங்கள் புரிந்து கொண்டால் நலம் பயக்கும் என்று நான் நினைக்கிறேன்.
1: ஆடு பகை குட்டி உறவாகி விடுமா என்ன? என் கருத்துத்தான் என் மகளின் கருத்தாகவும் இருக்கும். ஆனாலும் இது பற்றி என் மகளிடம் பேசுகிறேன்.
0: அரசே, தங்கள் குமாரத்தி மீது நீங்கள் கொண்ட பாசம் என்னை வியப்பில் ஆழ்த்துகிறது. நல்ல செய்தியோடு மதுரை செல்ல வழியும் கிடைத்திருக்கிறது. நன்றி அரசே.
1: விருந்தினர் மாளிகையில் தங்கி ஓய்வெடுங்கள். மீண்டும் சந்திப்போம். அமைச்சரே.
0: என்ன அரசே?
1: உறங்கி ஓய்வெடுங்கள். கனவுகளுக்கு அங்கு இடம் வேண்டாம்.

0: மாமன்னருக்கு வணக்கம். தஞ்சையில் இருந்து அமைச்சர் வேங்கடகிருஷ்ணப்பர் மன்னருக்கு ஒரு லிகிதம் அனுப்பியிருக்கிறார்.
1: கொடு. மாமன்னர் சொக்கநாதருக்கு சிரம் தாழ்ந்த வணக்கம். தஞ்சையிலிருந்து வேங்கடகிருஷ்ணப்பர் வரையும் நிருபம்.
2: மன்னரிட்ட ஆணைப்படி தஞ்சை அரசர் விஜயராகவ நாயக்கருடன் பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கிறேன். தங்களின் சுமூகமான எதிர்பார்ப்புக்கு மாறாக தஞ்சை மன்னரின் அணுகுமுறை சற்று ஏமாற்றம் தருவதாகவே இருக்கிறது.
1: என்ன?
2: மன்னரின் கோபம் சற்றும் தணியவில்லை, பிடிவாத போக்கும் மாறவில்லை. ஆனாலும் இளவரசி மோகனாங்கியின் விருப்பத்திற்கு மாறாக அரசர் எந்த முடிவும் எடுக்க மாட்டார் என்று அவர் பேச்சிலிருந்து அறிந்து கொண்டேன். மகள் மீது அவர் கொண்ட அளவு கடந்த பாசம் நான் தூது வந்த நோக்கத்தை நிறைவேற்றும் சக்தி படைத்ததாகவே இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உள்ளது. இன்றைய நிலை காய் என்றாலும் அதுவே நாளை கனியாகும் வாய்ப்பு அதிகம் உள்ளது. நல்ல செய்தியோடு மன்னரை நேரில் சந்திக்கிறேன்.

0: Где Рахова?
1: அப்பா அழைத்தீர்களாமே. என்னப்பா வழக்கமான உற்சாகத்தை காணும்? தஞ்சை மன்னருக்கு ஏதும் குழப்பமா?
2: ஆம் மோகனா, சற்று குழப்பத்தில் தான் இருக்கிறேன்.
1: ஓ, என்னை பற்றி உங்களுக்கு கவலை வந்துவிட்டது. இன்னும் என்னப்பா குழப்பம்? நான் தான் கிடைத்து விட்டேனே.
2: நீ கிடைத்து விட்டாய். உனக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்க வேண்டும் அல்லவா?
1: அப்பா, எதை பற்றி சொல்கிறீர்கள்?
2: உன் திருமணத்தை பற்றி சொல்லுகிறேன்.
1: அதற்கென்னப்பா இப்போது அவசரம்?
2: ஆண்டவன் உனக்கு அழகை அள்ளி தந்திருக்கிறார். ஆளும் அரசர்கள் சும்மா இருப்பார்களா? தூது அனுப்புகிறார்கள்.
1: நீங்கள் சொல்வதை பார்த்தால் மதுரையிலிருந்து வந்த தூதுவர்?
2: உன் கணிப்பு சரிதான். சொக்கநாத நாயக்கருக்கு நீ வேண்டுமா? என்னம்மா அமைதி காக்கிறாய்? எனக்கு தெரியும், என் எதிரியை நீயும் எதிரியாகத்தான் நினைப்பாய்.
1: அப்பா,
2: ஆனாலும் மகளே, இது உன் வாழ்க்கை சம்பந்தப்பட்டது. உன் மனதை திறந்து பதில் சொல்லலாம்.
1: அப்பா, இது நான் எதிர்பார்த்ததுதான்.
2: என்னம்மா சொல்கிறாய்?
1: ஆமப்பா, பசிப்பினி போக்க தாங்கள் ஒரு யாகம் நடத்தினீர்களே. பொன்னால் பசு உருவம் செய்து அதன் வயிற்றினுள் அமர்ந்து வேத மந்திர உச்சாடனங்களை ஓதி பிறகு வெளியே வந்து எண்ணற்ற ஏழை எளியவர்களுக்கு தான தர்மம் செய்து அதன் நினைவாக நம் அரச குடும்பத்தை சேர்ந்த அனைவரும் ஒரு ரத ஊர்வலம் நடத்தினோமே.
2: ஆமாம், அரசன் பசுவின் கர்ப்பத்திலிருந்து மீண்டும் மறுபிறப்பு எடுத்தால் நாட்டிற்கு ஏற்பட்டுள்ள துன்ப துயரங்கள் நீங்கும் என்று வேத விற்பனர்கள் கூறிய அறிவுரையின்படி செய்தேன்.
1: அந்த ஊர்வலத்தில் ஒரு தனி ரதத்தில் நான் அமர்ந்திருந்தேன். நாட்டின் பல பகுதியில் இருந்தும் மக்கள் திரண்டிருந்தார்கள். அப்போது ஒரு மண்டபத்தின் தூண் அருகே ஒரு எளியவரைப் போல் உடையணிந்து மதுரை மன்னர் சொக்கநாதர் வைத்த கண் வாங்காது என்னையே பார்த்துக் கொண்டிருந்தார்.
2: என்னம்மா சொல்கிறாள்? சொக்கநாதனாவது இங்கே வருவதாவது? அப்படியே இருந்தாலும் அவன்தான் சொக்கநாதன் என்று உனக்கு எப்படி தெரியும்?
1: அருகில் இருந்த என் தோழி மதுரையை சேர்ந்தவள். அவள்தான் அடையாளம் காட்டினாள். அவரை பார்த்ததும் நானும் சற்று தடுமாறிவிட்டேன்.
2: என்ன?
1: அன்றிலிருந்து அவர் நினைவு இன்னும் என் மனதை விட்டு அகலவில்லை என்பதுதான் உண்மை.
2: என் பல தோல்விகளுக்கு காரணமானவன் சொக்கநாதன். நான் முதல் எதிரியாக நினைப்பதும் அவனைத்தான். உன் மனதில் அவன் ஒரு பகைவனாகத்தான் இருக்க முடியுமே தவிர வேறு எந்த உருவத்தில் இருந்தாலும் என் மனதால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது.
1: அப்பா, எதிரி எப்போதும் எதிரியாகத்தான் இருக்க வேண்டுமா? எதிர்த்து நிற்கும் போது பகைவனாக இருக்கட்டும், நெருங்கி வரும்போது உற்றவனாக ஏற்றுக்கொள்வதில் தவறில்லையே.
2: தவறுதான். என் விருப்பத்திற்கு மாறாக நீ பேசிக் கொண்டிருப்பதும் தவறுதான்.
1: நான் தவறு செய்யும் நோக்கத்தில் பேசவில்லை. அப்பா, உங்கள் விருப்பத்திற்கு மாறாக நான் எதையும் செய்ய மாட்டேன் என்று தங்களுக்கு சத்தியம் செய்திருக்கிறேன். சத்தியம் தவறமாட்டேன் அப்பா.
2: மகளே.
3: அரசே, வணங்குகிறேன். லிங்கமநாயக்கரும் அவர் மகள் மங்கம்மாளும் தங்களை காண விருந்தினர் மாளிகையில் காத்திருக்கின்றனர்.
2: மோகனா, நீ சென்றவர்களை கவனித்துக் கொள். நானும் சற்று நேரத்தில் அங்கு வந்து விடுகிறேன்.

0: மங்கம்மா.
1: மோகனா
0: வா, மங்கம்மா வா. உன்னை இவ்வளவு சீக்கிரத்தில் மீண்டும் சந்திப்பேன் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை.
1: நானும் தான். திடீரென்று அப்பா என்னிடம், நாம் உடனே தஞ்சை அரண்மனைக்கு செல்கிறோம், புறப்பட தயாராயிரு என்று சொன்னவுடன் என்னால் நம்பவே முடியவில்லை.
0: உன்னை பற்றி அப்பாவிடம் சொன்னதிலிருந்து அவரும் உன்னை காணும் ஆவலில் இருக்கிறார்.
1: மகிழ்ச்சியாக இருக்கிறது இளவரசி. தாங்கள் நலமாக இருக்கிறீர்கள் அல்லவா?
0: என்ன இது மங்கம்மா, இளவரசி, தாங்கள், பொங்கல் என்று

0: மங்கம்மா, நான் என்றும் உனக்கு மோகனாங்கிதான். இந்த மரியாதை எல்லாம் வேண்டாமே.
1: இருந்தாலும்
0: இருந்தாலும் இல்லை என்றாலும் நான் உன் உயிர் தோழிதான். மரியாதை கொடுத்து உயிரை எடுத்து விடாதே. மங்கம்மா, சற்று முன் வரை நான் மிகுந்த குழப்பத்தில் இருந்தேன். உன்னை பார்த்த பிறகுதான் என் மனம் சற்று தெளிவடைந்திருக்கிறது.
1: ஓ, அரசகுமாரிகளுக்கு கூட குழப்பம் வருமா என்ன?
0: அரசகுமாரிகளுக்கு என்ன, இதயம் கல்

0: தெளிவடைந்திருக்கிறது.
1: ஓ, அரசகுமாரிகளுக்கு கூட குழப்பம் வருமா என்ன?
0: அரசகுமாரிகளுக்கு என்ன, இதயம் கல்லால் ஆனது என்றா நினைக்கிறாய்? அதிக குழப்பங்களே மேல்மட்டத்தில் தானே.
1: மோகனா, குழப்பம் என்னவென்று நான் தெரிந்து கொள்ளலாமா?
0: அது எனக்கும் என் தந்தைக்கும் இடையே சின்ன வாக்குவாதம்.
1: அப்படியானால் விருந்தாளியாக நான் வந்த நேரம் சரியில்லை என்று நினைக்கிறேன்.
0: இல்லை இல்லை, நீ வந்த நேரம்தான் சரி. காயத்திற்கு மருந்து போல.
1: அப்படியானால் நான் உன் விருந்தாளி இல்லை,
0: பிறகு
1: மருந்தாளி.
0: மங்கம்மா, உன்னை பார்க்க பார்க்க எனக்கு வியப்பாகவும் பொறாமையாகவும் இருக்கிறது.
1: அப்படியா, ஏன்?
0: விகல்பம் இல்லாத உன் பேச்சு, நகைச்சுவை உணர்வு, கள்ளம் கபடமற்ற உன்னுடைய சிரிப்பு, அதே நேரத்தில் சீரிப்பாயும் சிங்கத்தின் போர்குணம், வட்டமிடும் வானத்து பறவை போல் உனக்கு கிடைத்திருக்கும் இந்த சுதந்திரம்.
1: ஓ,
0: மனதை விட்டு சொல்கிறேன் மங்கம்மா, உன்னை அடையப் போகும் மணாளன் மிகவும் கொடுத்து வைத்தவன். அவன் எங்கே இருக்கிறான் என்பதுதான் இன்னும் தெரியவில்லை.
1: மோகனா, ஆனால் எனக்கு தெரியும்.
0: ஓ, காதல் வயப்பட்டு விட்டாய் என்று சொல்.
1: மோகனா, இது ஒருதலை காதல்.
0: அது வேறா. ஆனால் என்ன மங்கம்மா, உன் மனதை திருடிய அந்த மன்மதன் யார் என்று சொல். என் தந்தையிடம் சொல்லி நானே அவனை இழுத்து வந்து உன் கழுத்தில் மாலையிடச் செய்கிறேன்.
1: மோகனா, அவரை அடைவது அத்துணை சுலபமல்ல.
0: அப்படியா, ஏன்? உன் அவர் இந்த பூமியில் தானே இருக்கிறார். பிறகென்ன, என் உயிர் தோழிக்காக நான் எத்தனை தியாகங்கள் வேண்டுமானாலும் செய்து உன் மனதில் குடிகொண்டிருக்கும் அவரை உன்னிடம் கொண்டு வந்து நிறுத்துகிறேன்.
1: மோகனா, வானத்து நிலவை கையில் ஏந்த முடியுமா?
0: முடியாது.
1: என்னை பொறுத்தவரை அவர் வானத்து நிலவு.
0: மங்கம்மா, என்னை அருகில் வைத்துக் கொண்டு நம்பிக்கை இழந்து பேசுவதை முதலில் நிறுத்து. இதோ பார், அவர் பெயர், ஊர், அனைத்து விவரங்களையும் சொல். மற்றவைகளை நான் பார்த்துக் கொள்கிறேன்.
1: மோகனா, மோகனா, அவர் அவர் அவர் ஊர் மதுரை. பெயர் பெயர் சுக்கநாதர்.
0: மதுரை சுக்கநாதரா? நீ யாரை சொல்கிறாய்?
1: ஆம் மோகனா, மதுரை மாமன்னர் சுக்கநாத நாயக்கரைத்தான் சொல்கிறேன்.
0: மங்கம்மா,
1: பார்த்தாயா, பெயரை சொன்னவுடன் அதிர்ச்சியில் உறைந்து விட்டாய். இது நிறைவேறாது என்பது இப்போதாவது தெரிகிறதா?
0: மங்கம்மா, நிறைவேறாது என்று ஏன் நினைக்கிறாய்? இதுதான் நடக்கும் என்று விதி இருந்தால் அது நடந்தே தீரும். மங்கம்மா, நான் வணங்கும் தெய்வத்தின் சாட்சியாக சொல்கிறேன், உன் மனதில் இருப்பவனே உனக்கு மாலையிடுவான்.
1: மோகனா,
0: இந்த மோகனாங்கியின் வாக்கு என்றும் பொய்த்ததில்லை.
1: மோகனா,

0: போகனாங்கி.
1: அப்பா
0: என்னம்மா இது? உவப்பும் உற்சாகமும் பொங்கி விழியும் இந்த மன்னர் விஜயராகவன் மகளின் முகம் இன்று களையிழந்து இருள் பொழிந்து காணப்படுகிறதே. ஒரு வகையில் உன் முகவாட்டத்திற்கு நானே காரணமாகிவிட்டேனா மோகனாங்கி? என் மீது உனக்கு கோபம்தானே?
1: இல்லை அப்பா, இல்லை. உங்கள் மீது கோபம் கொள்ளும் அளவிற்கு நீங்கள் என்னை வளர்க்கவில்லை. நான் கேட்டது எதையும் தர மறுத்ததில்லை. நான் கேட்காமலேயே தங்களிடமிருந்து பெற்றதுதான் அதிகம். அப்பா, உங்கள் உணர்வுகளை நான் மதிக்க பழகிவிட்டேன். பின் கோபத்திற்கு இடமேது?
0: உண்மைதான் மகளே, என் உணர்வுகளை நீ மதிப்பது போல் உன் உணர்வுகளையும் நான் மதித்திருக்க வேண்டும். என் கோபம், என் பிடிவாதம், சுயநலம் என்னையும் தாண்டி உன்னை பாதிப்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மோகன். நான் தவறிழைத்து விட்டேன்.
1: அப்பா,
0: என்னை மாற்றிக்கொள்வது என்ற முடிவுக்கு நான் இப்பொழுது வந்துவிட்டேன். இப்போதே அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரை அழைத்து பேசுகிறேன்.
1: அதற்கு அவசியமே இல்லையப்பா.

0: மதுரை மன்னரை மறக்க முடிவெடுத்து விட்டேன்.
1: மகளே, என்னால் தானே இந்த முடிவு?
0: இல்லை அப்பா, இதுதான் நடக்கும் என்று விதி முடிவு எடுத்து விட்டால் மனிதனின் மதி கூட தரிகட்டு போகும் என்று நீங்கள் அடிக்கடி சொல்வீர்களே, அந்த விதி எடுத்த முடிவு.
1: விதி எடுத்த முடிவாக இருந்தாலும் சரி, இல்லை நீ எடுத்த முடிவாக இருந்தாலும் சரி, என் மனம் இப்போதுதான் அம்மா அமைதி அடைந்திருக்கிறது. அந்த சொக்கநாதனிடம் மண்டியிட வேண்டிய நிலை வந்துவிட்டதே என்று கலங்கி நின்றேன். மோகனாங்கியாய் முடிவு எடுக்காமல் என் மகளாய் நீ எடுத்த முடிவு என் தன்மானத்தை காப்பாற்றிவிட்டது. எனக்கு ஏற்பட இருந்த அவமானம் தவிர்க்கப்பட்டு விட்டது. சொக்கநாதன் வைத்த குறி தப்பிவிட்டது. இப்போதே அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரை அழைத்து வெறுங்கையோடு வந்த வழி பார்த்து போ என்று சொல்லிவிடுகிறேன். யாரெங்கே?
2: அரசே, வணங்குகிறேன்.
1: விருந்தினர் மாளிகையில் தங்கியிருக்கும் மதுரை அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரை உடனே அழைத்து வா.
2: அரசே, மதுரை அமைச்சர் விருந்தினர் மாளிகையை காலி செய்துவிட்டு மதுரைக்கு சென்று விட்டாராம். அந்த தகவல் இப்போதுதான் வந்தது.
1: என்ன ஆணவம்! என்னிடம் கூட தெரிவிக்காமல் சென்று விட்டான்.
0: தன்மானம் என்பது நமக்கு மட்டும்தானா? மற்றவர்களுக்கும் உண்டு அப்பா.
1: மோகனா,

0: மதுரை மாமன்னர் சொக்கநாதருக்கு வேங்கட கிருஷ்ணப்ப நாயக்கரின் வணக்கம்.
1: வாருங்கள் அமைச்சரே, வாருங்கள். உங்கள் வருகையைத்தான் நான் ஆவலோடு எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கிறேன். என்ன, இனிய செய்தியோடு தானே வந்திருக்கிறீர்கள்?
0: மன்னிக்க வேண்டும் அரசே, என்னால் தங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வர முடியவில்லை.
1: என்ன சொல்கிறார் விஜயராகவ நாயக்கர்?
0: மன்னா, தங்கள் மீது தனியாத கோபத்தில் இருக்கிறார் தஞ்சை மன்னர்.
1: யார் மீது யார் கோபம் கொள்வது? இவர் மதுரைக்கு இழைத்த தீங்குகள் அனைத்தையும் மறந்து நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தூதுவிட்ட என்னிடம் என்ன குறை காணுகிறார் தஞ்சை மன்னர்?
0: மன்னா, விஜயநகர மன்னர்களின் பரம்பரையைச் சேர்ந்த அவருக்கு தாங்கள் சமமான தகுதி படைத்தவர் இல்லையாம்.
1: தகுதி இல்லை என்றால்?
0: விஜயநகர அரசர்களிடம் கைகட்டி வாய்ப்பொத்தி சேவகம் செய்த அடிமை வம்சத்திலிருந்து வந்தவராம் தாங்கள்.
1: என்ன,
0: அடப்பக்காரர்களாக வாழ்ந்தவர்களின் வாரிசுக்கு தன் பெண்ணை கொடுப்பது அவமானம் என்கிறார்?
1: சிறுபிள்ளைத்தனமாக பேசுகிறார் விஜயராகவர். ஏன், என் பாட்டனார் திருமலை நாயக்கருக்கு பெண் கொடுத்த போது இந்த அவமானம் கண்ணில் படவில்லையா?
0: அதற்கும் ஒரு கதை சொல்கிறார். திருமலை நாயக்கர் மன்னர் தஞ்சை அரசியை கொடுமைப்படுத்தி கொன்றுவிட்டாராம்.
1: ஓ, வீணர்கள் பரப்பிய கட்டுக்கதையை நம்மிடமே அவிழ்த்து விடுகிறாரா விஜயராகவர்?
0: மன்னா, இளவரசி மோகனாங்கியின் மீது தாங்கள் கொண்ட காதலை கொச்சைப்படுத்தி தஞ்சை மன்னர் தங்களை பழிவாங்க பயன்படுத்திக் கொண்டதாகவே நான் நினைக்கிறேன். மன்னா, தாங்கள் கொடுத்த நல்ல வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள தவறிவிட்டார் தஞ்சை மன்னர். கேடு வரும்போது சிந்தனையும் தடுமாறும் என்பதற்கு அவர் மட்டும் விதிவிலக்கா என்ன? நடந்தவை அனைத்தையும் கெட்ட கனவாக எண்ணி மறந்து விடுங்கள் மன்னா.
1: மறப்பதா? என்னையும் என் முன்னோர்களையும் இழித்தும் பழித்தும் பேசியவனை மறப்பதா? பெண் பித்தனாக இந்த சொக்கநாதனை எண்ணி எள்ளி நகையாடியவனை மறப்பதா? சொந்த நாட்டு மக்கள் சோற்றுக்கு வழியின்றி தவிப்பதை மறந்தவனை மறப்பதா? அமைச்சரே,
0: மன்னா,
1: என்னையும் என் நாட்டு மக்களையும் அவமானப்படுத்திய விஜயராகவ நாயக்கர் அதற்கான தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும். இன்றே நம் படை அணிவகுக்கட்டும். நாம் யார், நம் சக்தி என்ன என்பதை தஞ்சை மன்னன் புரிந்து கொள்ளட்டும். நானே தலைமையேற்று தஞ்சை நோக்கி புறப்படுகிறேன்.

புறப்படுங்கள் சேனையோடு. என்னை ஆட்கொண்ட தெய்வம் மதுரை மீனாட்சி மீது ஆணை.

0: அமைச்சர் வெங்கடகிருஷ்ணப்பரே.
1: மன்னா.
0: நாளைய போருக்கான வியூகம் என்ன?
2: அரசே, அரசே.
0: என்ன?
2: ஒரு பெண் உளவாளியை பிடித்திருக்கிறோம்.
0: என்ன, போர் முனையில் பெண் உளவாளியா?
2: துணியால் முகத்தை மறைத்தபடி கையில் கத்தியோடு தாங்கள் தங்கியிருக்கும் இந்த பாசறையை நோட்டமிட்டுக் கொண்டிருந்தால் கையும் களவுமாய் பிடித்து விட்டோம். அரசே, அவளை இங்கே அழைத்து வர தங்களின் அனுமதி வேண்டும்.
0: அழைத்து வாருங்கள். பெண்ணே, யார் நீ? அச்சுறுத்தும் இந்த போர்ச்சூழலில் தனியொருத்தியாக வந்திருக்கிறாய். உனக்கு என்ன வேண்டும்?
3: தாங்கள் தான்.
0: நானா? என் காவலர்கள் கணித்தது சரிதான். நீ என்னைத்தான் குறிவைத்து வந்திருக்கிறாய். உனக்கு நான் வேண்டுமா அல்லது என் உடைமைகள் வேண்டுமா?
3: உயிர் பிச்சை வேண்டும்.
0: போர் முனையில் உயிர் பிச்சையா? ஆராய் ஓடும் செங்குருதி, மரண ஓலங்கள், பகை தீர்க்கும் ஓங்காரக் குரல்கள், எங்கும் உயிரற்ற உடல்கள். இந்த யுத்த பூமியில் உயிர் பிச்சை கேட்டு வந்திருக்கிறாய். பெண்ணே, உனக்கே இது வேடிக்கையாக தோன்றவில்லை?
3: சிதைந்து போன சடலங்கள், மண்ணோடு மண்ணாய் மக்கிவிட்ட இரத்த வாடை, யாருக்காகவோ போரிட்டு தங்கள் இன்னுயிரை தியாகம் செய்யும் வீர மறவர்களின் அவலக் குரல்கள், இவையெல்லாம் தங்களுக்கு மட்டும் வேடிக்கையாக தெரிகிறதா?
0: பெண்ணே, நீ யாரிடம் பேசிக் கொண்டிருக்கிறாய் தெரியுமா?
3: தெரியும். மதுரை மண்டலத்தின் ஏகபோக அதிபதி, ஆட்சி அதிகாரத்தை கையில் ஏந்தி கோலோச்சும் மாமன்னர் சொக்கநாத நாயக்கர் பெருமானிடம் பேசிக் கொண்டிருக்கிறேன்.
0: என்னிடமே இத்தனை துணிச்சலாக பேசும் நீ ஒரு சாதாரண பெண்ணாக இருக்க முடியாது. யார் நீ? முதலில் முகத்தை மூடியிருக்கும் முகத்திரையை அகற்றிவிட்டு பேசு. நீ இளவரசி மோகனாங்கிதானே? ஆமாம். உன் அரண்மனை அங்கே சுற்றி வளைக்கப்பட்டிருக்கிறது. நீ எப்படி இங்கு வந்தாய்?
3: தஞ்சை எல்லையில் இருக்கும் இந்த போர்முனை பகுதிக்கும் அந்த புறத்திற்கும் ரகசிய வழி உண்டு.
0: இருக்கட்டும், அதற்காக ஆபத்து நிறைந்த இந்த போர்ச்சூழலில் தனித்து நீ இங்கு வந்திருப்பது சரியான செயல் அல்ல. மரணத்தை விலைக்கு வாங்குவதைப் போன்றது. விவேகமற்ற இந்த செயல் பல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும். உடனே இந்த இடத்தை விட்டு வெளியேறு.
3: நான் வெளியேறுவது இருக்கட்டும். எந்த நோக்கத்திற்காக இந்த போரை துவங்கினீர்களோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றவே நான் வந்திருக்கிறேன்.
0: என்ன சொல்கிறாய்?
3: இந்த மோகனாங்கியை பெண் கேட்டு வந்த ஆரம்பம்தான் இன்று இந்த போரில் வந்து முடிந்திருக்கிறது. இதோ நானே இங்கு வந்துவிட்டேன். நீங்கள் விரும்பிய மோகனாங்கி தங்கள் முன் நிற்கிறேன். முதலில் போரை நிறுத்துங்கள்.
0: தவறிழைத்து விட்டாய் மோகனாங்கி. பெண் கேட்ட படலம் வஞ்சம் தீர்க்கும் அவலம் அல்ல. நட்புறவினை புதுப்பித்துக் கொள்ளவில்லை உன் தந்தை. பெண் மறுப்போடு நிறுத்திக் கொண்டிருந்தால் என் வழி பார்த்துக் கொண்டிருப்பேன். அதையும் தாண்டி என் தன்மானத்தை சீண்டி என்னையும் என் வம்ச வழியையும்

0: அற்பதராக எண்ணி அவமானப்படுத்தி விட்டார் தஞ்சை மன்னர். இன்று நடக்கும் யுத்தம் உன் நிமித்தம் அல்ல, என் மீது உமிழப்பட்ட எச்சில் கரையை துடைக்கும் சபதம். இதில் உன் பங்கு எங்கே இருக்கிறது? வீண் சிந்தனைக்கு இடம் தராமல் முதலில் இந்த இடத்தை விட்டு வெளியேறு.
1: அரசே, என்னை வெளியேற்றுவதில் தாங்கள் காட்டும் ஆர்வத்திற்கு மிக்க நன்றி. என் தந்தையின் செயல்களுக்காக நான் தங்களிடம் மன்னிப்பு கேட்கிறேன். போதும் அரசே, போதும் வீழ்ந்த உயிர்கள். இருப்பவைகளையாவது விட்டு வையுங்கள் அரசே. அரசே, தாங்கள் எத்தனை விளக்கங்களை எடுத்து வைத்தாலும் இந்த போரின் முளை குறித்து நான் தான். என் பொருட்டு நிகழும் எந்த இழப்புகளும் என் இதயத்தை வாட்டி வதைக்கவே செய்யும். இனியும் என் இதயம் தாங்காது. நிறுத்துங்கள் அரசே, போதும் மனித வேட்டை, போரை நிறுத்துங்கள். போதும் அரசே, போதும்.
0: எழுந்திரு மோகனாங்கி, எழுந்திரு. என்னை ஒரு நர வேட்டைக்காரனாகவே நினைத்து விட்டாய். இல்லை, மனித மனங்களை என் வசப்படுத்தவே விரும்புகிறவன் நான். உன் இழகிய மனம் ஏன் உன் தந்தைக்கு இல்லாமல் போய்விட்டது? பகையை தேடி அலைவதற்கா நாம் பிறப்பெடுத்தோம்? கூடும் உறவுக்காக தேடி வந்த என்னை புரிந்து கொண்டிருந்தால் எல்லாம் நலமாக முடிந்திருக்கும். கைமீறி காரியங்கள் நடந்துவிட்ட பிறகு உன் கூக்குரலால் நடக்கப் போவது என்ன? ஆனாலும் உன் மனசாட்சிக்கு மதிப்பளிக்கிறேன், நிறுத்துகிறேன். உடனே போரை நிறுத்துகிறேன்.
1: நன்றி அரசே, நன்றி. உங்கள் எதிரியின் மகள் என்று தெரிந்தும் மனமிறங்கி என் வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டதற்கு மிக்க நன்றி.
0: மோகனாங்கி, இப்போதும் கூட உன் தந்தையை நான் எதிரியாக நினைக்கவில்லை. நான் போர் தொடுத்தது உன் தந்தையின் வெற்றியை தோற்கடிப்பதற்காக அல்ல, என்னை தீண்டிய தோல்வியை தோற்கடிப்பதற்காகத்தான். உன்னை போன்ற ஒரு நல் மகளை பெற்றவரை நான் புறக்கணிக்க முடியுமா? மோகனா, உன் மேன்மையான இதயத்தை போற்றுகிறேன். உயிரை துச்சமாக மதித்து எதிரியின் கோட்டைக்குள்ளேயே நுழைந்து போர் வீரர்களுக்காக உயிர்ப்பிச்சை கேட்ட பெண்ணே, உன்னை அடைய முடியாத நான் உண்மையில் துர்பாகியசாலி.
1: காலம் கடந்த வார்த்தைகளால் என்ன பயன்? ஆனாலும் தங்களுக்காக ஒரு பாக்கியசாலி காத்திருக்கிறாள்.
0: என்ன சொல்கிறாய் மோகனா?
1: ஆமரசே, தங்களுக்கு மிகவும் பொருத்தமானவள். அழகு, அறிவு, வீரம், பண்பு இவை அனைத்தும் நிறைந்த ஒரு பெண் தங்களுக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். என்னால் இழந்த தங்கள் அமைதியின் வெற்றிடத்தை நிரப்பக்கூடிய சக்தி படைத்தவள் அவள்தான்.
0: அப்படியா? யார் அந்த பெண்?
1: மங்கம்மாள்.
0: மங்கம்மாளா?
1: தங்கள் பார்வையின் அர்த்தம் எனக்கு புரிகிறது அரசே. பொருத்தமற்ற இடத்தில் பொருத்தமற்ற கோரிக்கை வைக்கும் இவள் பைத்தியக்காரியா என்றுதானே பார்க்கிறீர்கள்? நீங்கள் நினைப்பது கூட சரியாக இருக்கலாம். நாளை அரண்மனையை எட்டியவுடன் ஒரு செய்தி தங்களுக்கு வந்து சேரும். தாங்களும் என்னை புரிந்து கொள்வீர்கள். நான் போகிறேன், நான் போகிறேன் அரசே, போகிறேன்.

0: அமைச்சரே,
1: மன்னா,
0: உங்களைத்தான் எதிர்நோக்கி காத்திருக்கிறேன். போரை நிறுத்திவிட்டீர்கள் அல்லவா? நமது படைகள் திரும்பிவிட்டனவா?

0: மன்னா, போர் நிறுத்தப்பட்டு விட்டது. ஆனால் படைவீரர்களை திரும்ப பெறவில்லை.
1: ஏன்
0: மன்னா? ஒரு துன்பகரமான செய்தி.
1: என்ன?
0: தங்கள் உத்தரவு எங்களுக்கு கிடைத்த சற்று நேரத்திற்கு முன்பு தஞ்சை மன்னர் விஜயராகவர் நமது படைத்தளபதி அழகிரி நாயக்கரால் கொல்லப்பட்டு விட்டார்.
1: என்ன? விஜயராகவர் இறந்து விட்டாரா?
0: ஆம் மன்னா, நாங்களும் அவரை சரணடைந்து விடும்படி பலமுறை எச்சரித்தோம். ஆனால் அவர் மூர்க்கத்தனமாக போராடி தன் மரணத்தை தானே தேடிக்கொண்டு விட்டார்.
1: மாமன்னர் விஜயராகவருக்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவிப்பதை தவிர வேற என்ன செய்வது? எந்த நோக்கத்திற்காக போர் நிறுத்தத்திற்கு உத்தரவிட்டேனோ அந்த நோக்கமே நிறைவேறாமல் போய்விட்டது.
0: அது மட்டுமல்ல மன்னா, இன்னும் ஒரு துக்ககரமான செய்தி. எப்படி சொல்லுவது என்று தெரியவில்லை மன்னா.
1: அமைச்சரே, நம் படைவீரர்களுக்கு பெரிய அளவில் ஆபத்து ஒன்றும் இல்லையே.
0: இல்லை மன்னா, தன் முடிவை நன்கு அறிந்து கொண்ட தஞ்சை மன்னர் தனக்கு பிறகு தன் அரண்மனையைச் சேர்ந்த பெண்கள் எதிரிகளின் கைகளில் சிக்கிவிடக்கூடாது என்று.
1: கூடாது என்று?
0: அரண்மனை அந்தப்புறத்தையே தீக்கிரையாக்கிவிட்டார்.
1: என்ன?
0: வெடிபொருட்களால் நிரப்பி அந்தப்புறம் முழுவதையும் எரித்து சாம்பலாக்கிவிட்டார் மன்னா.
1: ஐயோ,
0: பெண்கள் யாரும் தப்பவில்லை.
1: அப்படியானால் மோகனாங்கி?
0: மன்னா, இளவரசி யாரும் கொடிய தீயில் கருகிவிட்டார்.
1: மோகனா, மோகனா, என்ன கொடுமை, என்ன கொடுமை! நேற்று இரவு இதே இடத்தில் என்னிடம் கதறி அழுது போரை நிறுத்துங்கள், போரை நிறுத்துங்கள் என்று மன்றாடினாளே. மோகனாங்கி, மோகனாங்கி, போதும், நிறுத்து நரவேட்டையை என்று என்னை சாடிய அந்த மென்மையான உடல் இன்று எரிந்து சாம்பலாகிவிட்டதா? இருக்கும் உயிர்களையாவது காப்பாற்றுங்கள் என்று சொன்னாளே, அது அவள் உயிரை சேர்த்து இல்லையா? மனித உயிர்களை காக்க வேண்டிய மன்னர் பதவி மயானங்களை அல்லவா தேடிக்கொண்டிருக்கிறது?
0: மன்னா, இளவரசி மோகனாங்கி தங்களை சந்தித்தாரா?
1: ஆம், ஆம். ஆனால் சந்திக்காமலேயே இருந்திருக்க கூடாதா? சந்திக்காமலேயே இருந்திருக்க கூடாதா? தவறிழைத்து விட்டேன், மன்னிக்க முடியாத தவறிழைத்து விட்டேன்.
0: இல்லை மன்னா, நடந்தவைகள் அனைத்திற்கும் பொறுப்பேற்க வேண்டியவர் தஞ்சை மன்னர்தான். இதில் தாங்கள் மனம் வருந்த ஏதுமில்லை என்பதே என் தாழ்மையான அபிப்பிராயம்.
1: உண்மைதான். என் மன வருத்தத்தால் விழுந்துவிட்ட உயிர்கள் மீண்டும் எழவா போகிறது?
0: மன்னா, தாங்கள் உத்தரவு கொடுத்தால் தஞ்சை அரண்மனைக்குள் நுழைந்து விடலாம்.
1: இல்லை, மோகனாங்கி என்ற அழகிய மலரை பொசுக்கி சாம்பலாக்கிய அந்த அரண்மனையில் என் காலை பதிக்க நான் விரும்பவில்லை. வந்த வேலை முடிந்தது. படை வீரர்களை மதுரைக்கு திருப்புங்கள்.
0: உத்தரவு மன்னா.
1: அமைச்சரே.
0: சொல்லுங்கள் மன்னா.
1: தங்களிடம் தனிப்பட்ட சில விஷயங்கள் பேச வேண்டும்.
0: சொல்லுங்கள் மன்னா.
1: மங்கம்மாள் என்ற பெண்ணை தாங்கள் அறிவீர்களா?
0: அரசே, இது பற்றி நானே தங்களிடம் பேச நினைத்தேன்.
1: அப்படியா? ஆமாம். மோகனாங்கிக்கும் மங்கம்மாளுக்கும் என்ன தொடர்பு?
0: மன்னா, இளவரசி மோகனாங்கியின் உயிரையும் கற்பையும் கழுவர்களிடமிருந்து காப்பாற்றியவர் சாகச மங்கை மங்கம்மாள்.
1: ஓ, அந்த பெண் அத்துணை வீரம் படைத்தவளா?
0: ஆம் மன்னா, இளவரசிக்கு இணையான அழகு மங்கை.

0: சகல போர்ப்பயிற்சிகளும் கற்றுத் தேர்ந்தவர். எல்லா நற்குணங்களும் கொண்ட பணிவான பெண்.
1: ஆமாம், அந்த பெண் எங்கே இருக்கிறாள்?
0: மங்கம்மாள் தங்களின் முன்னாள் தளபதி லிங்கமன் நாயக்கரின் புதல்வி மன்னா. என் மனதில் பட்டதை சொல்ல விரும்புகிறேன். தங்களின் அனுமதி வேண்டும்.
1: சொல்லுங்கள்
0: மன்னா. இளவரசி மோகனாங்கியின் இடத்தை மங்கம்மாவால் மட்டுமே பூர்த்தி செய்ய முடியும் என்பது என் தாழ்மையான கருத்து. குழப்பமும் வேதனையுமான இந்த தருணத்தில் தங்களுக்கு ஒரு துணை நிச்சயமாக தேவை. தங்களின் நலனையும் இந்த நாட்டின் எதிர்கால நலனையும் கருதி தாங்கள் லிங்கமனின் புதல்வியை அரசியாக ஏற்றுக்கொள்ள வேண்டும்.
1: யாருக்கு யார் என்பதை விதி முடிவு செய்த பிறகு நான் மாற்று கருத்தா சொல்ல முடியும்? நான் சம்மதிக்கிறேன். ஆவண செய்யுங்கள்.
0: உத்தரவு மன்னா, உத்தரவு.
1: அமைச்சரே, இது என் உத்தரவு அல்ல, மோகனாங்கியின் உத்தரவு. என் பொருட்டு தன் உயிரை மாய்த்துக் கொண்ட அந்த தியாக மங்கையின் ஆன்மா சாந்தியடைய நான் எடுத்த முடிவு. கசப்பான அனுபவங்களை மறந்து ஒரு இனிய உதயம் புறப்பட இந்த திருமணம் வழிவகுக்கட்டும். நாயக்க மகாதேவி மங்கம்மாளை வரவேற்க மன்னன் சொக்கநாதன் காத்திருக்கிறான்.
2: நேயர்கள் இதுவரை கேட்டது நாயக்க மகாதேவி நாடகம். எழுதியவர் திருச்சி ஜார்ஜ் அவர்கள். இந்நாடகத்தில் நடித்தவர்கள் எஸ் ராஜகுமார் மதுரை மன்னர் சொக்கநாத நாயக்கர், வி விஸ்வேஸ்வரன் அமைச்சர் வேங்கட கிருஷ்ணப்பர், பி நடராஜன் தஞ்சை மன்னர் விஜயராகவ நாயக்கர், லிங்கமன் ஆதி நெடுஞ்செழியன், மங்கம்மாள் பி மேரி பிரபா, இளவரசி மோகனாங்கி ஆர் கே ரேவதி. அமைப்பில் உதவி லக்ஷ்மி பாஸ்கரன். அமைப்பு எஸ் பெரியசாமி, எஸ் ஜான்சன். படைப்பு திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம்.

மேடை நாடக பாடல் ஒன்று கேட்டீர்கள். நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில் தொடரும். நேரம் இப்போது 5 மணி. ஆகாஷ்வாணி

0: நேயர்கள் இணைந்திருப்பது குட்டிஸ் நேரம். இயற்கையை நேசிப்போம், ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்போம். உரை வழங்க வந்திருக்காரு பி எஸ் சச்சிதானந்த்.
1: இயற்கை ஒரு கண்ணாடி. நாம் நகைத்தால் நம்மை பார்த்து நகைக்கும், நாம் அதை பகைத்தால் நம்மை பகைத்து புதைத்து விடும். இயற்கையோடு இணைந்து ரசித்து வாழ்வதுதானே சுகமான வாழ்க்கை. வெள்ளிப்பனி மலையாய், புல் மீது தூங்கும் பனி துளியாய், செல்லமாய் துள்ளி விளையாடும் அருவியாய், மெல்ல நடைபோடும் நதியாய், சுகமாய் தாளாட்டும் தென்றலாய், நம்மை சந்தோஷப்படுத்தி கொண்டிருப்பது எது? இயற்கைதானே. மரங்களும் மலரும் இயற்கை நமக்கு தந்த பரிசுதானே. நாம் சாப்பிடும் உணவு, உடுத்தும் உடை, இருக்கும் வீடு, இப்படி எல்லாமே இயற்கை தந்ததுதானே. அதையெல்லாம் வாங்கி அனுபவிக்கும் நமக்கு அந்த இயற்கையை சிதையாமல் பாதுகாக்கவும் தெரிய வேண்டும் தானே. நம் கண்ணில் தெரியும் வானம் எத்தனையோ அழகு, அத்தனை ஆச்சரியங்களும் அதற்குள் இருக்கின்றன. பூமி தாய்க்கு இயற்கை தந்த அற்புதமான தலை கிரீடம் அந்த வானம்தான். குளிரும் நிலவும், சுடும் சூரியனும், கண் சிமிட்டும் நட்சத்திரமும், நகர்ந்து செல்லும் மேக கூட்டமும் பார்க்க ரசிக்க மட்டுமா? இல்லை இல்லை, அதன் தன்மை கெடாமல் பாதுகாப்பது நம் கடமைதானே. அப்படி நாம் பாதுகாக்க வேண்டிய பட்டியலில் மிக முக்கியமான ஒன்று ஓசோன் மண்டலம். மார்கழி மாதம் என்ற உடனே நம் அனைவரின் நினைவிற்கு வருவது மார்கழி மாதத்தின் கோலங்கள். மார்கழி மாதத்தில் இன்னும் ஒரு சிறப்பும் இருக்கிறது, அதுதான் ஓசோன் எனும் பாதுகாப்பு பெட்டகம். இது பூமியின் வளிமண்டலத்தை சுற்றியிருக்கும் மிக மெல்லிய படலமாகும். இந்த ஓசோன் படலமே நம்மை சூரியனிடமிருந்து வரும் புற ஊதா கதிர்களிடமிருந்து பாதுகாத்து கொண்டிருக்கிறது. மார்கழி மாதத்திற்கும் ஓசோன் படலத்திற்கும் என்னதான் தொடர்பு? இந்த ஓசோன் படலமானது மார்கழி மாதத்தில் அதிகாலை பொழுதில் வளிமண்டலத்திற்கு மிக அருகில் அதிகமாக சூழ்ந்துள்ளது. பூமியை சுற்றி காணப்படும் வளிமண்டல அடுக்குகள் ட்ரோபோஸ்பியர், ஸ்டாட்டோஸ்பியர், மீசோஸ்பியர், தெர்மோஸ்பியர், எக்ஸோஸ்பியர். அதிக அளவு ஓசோன் படலமானது ஸ்டாட்டோஸ்பியரில் உள்ளது. O3 என்று சொல்லப்படும் இந்த ஓசோன் 3 ஆக்சிஜன் அணுக்களினால் ஆன ஒரு மூலக்கூறு ஆகும். பூமியின் பரப்பிலிருந்து கிட்டத்தட்ட 6 மைல்களிலிருந்து 31 மைல்கள் வரை பரவியுள்ளது. ஓசோன் படல சிதைவு பற்றிய பயம் 1974 வரை ஏற்படவே இல்லை. ஷர்வுட் மற்றும் மரியோ மோலினா இவர்கள் இருவரும் 1974 ஸ்டாட்டோஸ்பியர் என்ற பூமியின் அடுக்கில் அதிக ஆற்றல் கொண்ட போட்டான்கள் குளோரோபுளோரோ கார்பன் எனப்படும் வேதிப்பொருட்களால் O3 எனப்படும் ஓசோனை சிதைவடைய செய்யும் என்று கண்டுபிடித்தார்கள். அதுவரை நமக்கு ஓசோன் படல சிதைவு பற்றிய பயமே இருந்ததில்லை. 1985 முதல்

0: 1988 வரை அறிவியலாளர்கள் தென்துருவத்தில் ஆராய்ச்சி மேற்கொண்டு ஓசோன் படலத்தில் ஏற்பட்ட சிதைவு பற்றி கண்டறிந்தார்கள். ஆனால் இந்த ஓசோன் படல சிதைவு 1970களின் தொடக்கத்திலேயே ஆரம்பித்து விட்டதாக நாசா தெரிவித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் சபையின் முன்னெடுப்பால் 1989 மிக முக்கிய ஒப்பந்தமாக சுற்றுச்சூழல் பாதுகாப்பிற்காக ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்பட்டது. அன்றாடம் உபயோகிக்கின்ற ஏசி மற்றும் குளிர்சாதன பெட்டியிலிருந்து வெளிவரும் குளோரோபுளோரோ கார்பன் மற்றும் பசுமையில்லா வாயுக்கள் எனப்படுகின்ற கார்பன் டை ஆக்சைடு, கார்பன் மோனாக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடு போன்றவற்றினால் ஓசோன் படலம் சிதைவடைகிறது. வாகனங்களிலிருந்து வெளிவரும் புகை, தொழிற்சாலைகளின் புகை மற்றும் தேவையற்ற பொருட்களை மண்ணிலிட்டு எரிக்கும் போது வெளிவரும் புகை, இவற்றிலிருந்து பசுமையில்லா வாயுக்கள் வெளிப்படுகின்றன. இது ஓசோன் படலத்தில் மிகப்பெரிய ஓட்டையை ஏற்படுத்துகின்ற அளவிற்கு பாதிப்பினை ஏற்படுத்தியுள்ளன. இந்த ஓட்டையின் வழியாக சூரியனின் புற ஊதா கதிர்கள் பூமியை நேரடியாக வந்தடைகின்றன. காலநிலை மாற்றத்திற்கும் ஓசோன் படல சிதைவே காரணம் என்று அறிவியல் தரவுகள் தெரிவிக்கின்றன. இவற்றுக்கு தீர்வுதான் என்ன? தீபாவளி, திருவிழா, திருமணம் போன்ற விழாக்களில் வெடிக்கும் பட்டாசுகளிலிருந்து வெளியேறும் புகை பூமியினை சூழ்ந்திருக்கும் வளிமண்டலத்தினை சிதைவடைய செய்கின்றது. இதை தடுக்க மரங்களிலிருந்து ஒளிச்சேர்க்கையின் போது வெளிவருகின்ற ஆக்சிஜன் பற்றிய புரிதலை மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி மரங்களை பாதுகாக்கவும் வளர்க்கவும் செய்ய வேண்டும். இயற்கையை நேசித்தால் ஓசோனை பாதுகாக்கலாம். அதிலிருந்து வருங்கால தலைமுறையையும் பாதுகாக்க முடியும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? அவசியத்திற்கும் அவசரத்திற்கும் மட்டுமே கார், மோட்டார் பைக் போன்றவற்றை எடுக்கலாம். முடிந்தவரை சைக்கிளோ நடைப்பயணமோ பழகிக் கொள்ளலாம். ஒரு வீட்டில் அறைக்கு அறை ஏர்கூலர் வசதி என்பது நம் வசதிக்கு வேண்டுமானால் தகுதியானதாக இருக்கலாம். ஆனால் அதிலிருந்து வரும் CFC எனும் வாயு ஓசோனை பாதிக்கும் என்பதை ஒரு நிமிடம் நினைத்து பார்த்தால் வெறும் மின்விசிறி காற்றிலேயே நிம்மதியாக தூங்கலாம். புகை நமக்கு பகை. நமக்கு என்றால் நம் உடலுக்கு மட்டுமல்ல, எட்டாத உயரத்தில் இருக்கும் அந்த ஓசோனுக்கும் அது பகைதான். மெல்லிய பஞ்சு போன்ற ஓசோன் மண்டலத்திற்குள் சிறு சிறு துளை விழுந்தாலே அதன் தாக்கத்தை இந்த நிலப்பரப்பினால் தாங்க முடியாது. அதை மனதில் கொண்டு நாம் செயல்பட்டால் அனைவருக்கும் நல்லது. வீட்டுக்கு ஒரு மரமும் முடிந்தவரை மாடியிலாவது காய்கறி தோட்டமும் பசுமை பாதுகாப்பிற்கு மேற்கொள்ளலாம். என் பூமி, என் வானம், என் பொறுப்பு என்று ஒவ்வொருவரும் முன்னெடுக்க வேண்டும். கர்ணனின் கவச குண்டலம் போன்ற பூமியின் கவசமான ஓசோன் படலத்தை சிதைவுறாமல் பாதுகாத்து வருங்கால தலைமுறைக்கு ஓசோன் கவசத்தை பரிசளித்திடுவோம். இயற்கையை நேசித்திடுவோம்.
1: இதுவரை இயற்கையை நேசிப்போம், ஓசோன் மண்டலத்தை பாதுகாப்போம் உரை வழங்கினார் PS சச்சிதானந்த். நமக்காக பாடல்கள் பாட வந்திருக்காங்க விஸ்ருதா, கே ஐயர்.
2: பாடல் பழமோ பழமோ பழம், ராகம் கௌரி மனோகரி, தாளம் ஆதி. இயற்றியவர் ஊத்துக்காடு வெங்கட சுப்பையர்,

பழமோ பழமோ பழமோ பழம் பவபயமெனும் ஒரு இருளை கெடுத்த சுகமுனி எனும் கிளி

காலம் ஆகட்டும், அப்போது பருவம் என்றால் எப்போதும் கிட்டாத பழமோ பழமோ பழமோ பழம். பவபயமெனும் ஒரு இருளை கெடுத்த சுகம்.

0: நமக்காக நீதி கதை வழங்க வந்திருக்காங்க எம் லக்ஷயா.
1: இழந்த செல்வத்தை மீண்டும் சம்பாதிக்கலாம், இழந்த உடல் நலத்தை மீண்டும் பெறலாம், ஆனால் இழந்த நேரத்தை மட்டும் எந்த காலத்திலும் திரும்ப பெற முடியாது. இந்த உண்மையை உணர்த்தும் ஒரு சிறிய கதையை இன்று கேட்போம். ஒரு கிராமத்தில் அருண், பாலா என்ற இரண்டு நண்பர்கள் வாழ்ந்து வந்தனர். இருவரும் ஒரே பள்ளியில் ஒரே வகுப்பில் படித்தார்கள். அவர்கள் இருவரும் புத்திசாலிகள்தான். ஆனால் அவர்களுக்குள் ஒரு பெரிய வித்தியாசம் இருந்தது. அருண் நேரத்தை மிகவும் மதிப்பான். தினமும் காலையில் நேரத்திற்கு எழுந்து பள்ளிக்கு செல்ல தயாராவான். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டு பாடங்களை அன்றே செய்து முடித்து விடுவான். எந்த வேலையும் தள்ளி போட மாட்டான். மறுபுறம் பாலா மிகவும் நல்லவன். ஆனால் ஒரு பழக்கம் மட்டும் அவனிடம் இருந்தது. இன்னும் நேரம் இருக்கிறது, நாளைக்கு பார்த்து கொள்ளலாம் என்று எல்லா வேலைகளையும் ஒத்தி போடுவான். வீட்டு பாடம் செய்ய வேண்டுமா? நாளைக்கு செய்வேன். பாடங்களை படிக்க வேண்டுமா? பிறகு படித்து கொள்ளலாம். இப்படியே நாட்கள் கடந்தன. காலாண்டு தேர்வு வந்தது. அருண் அமைதியாக இருந்தான். ஏனென்றால் அவன் தினமும் சிறிது சிறிதாக படித்திருந்தான். ஆனால் பாலா மிகவும் பதட்டமடைந்தான். ஒரே இரவில் எல்லா பாடங்களையும் படிக்க முயன்றான். இரவு முழுவதும் விழித்திருந்ததாலும் எதுவும் மனதில் பதியவில்லை. தேர்வு முடிந்தது. சில நாட்களில் முடிவுகளும் வெளியானது. அருண் நல்ல மதிப்பெண்கள் பெற்று ஆசிரியர்களின் பாராட்டை பெற்றான். ஆனால் பாலாவால் எதிர்பார்த்த மதிப்பெண்களை பெற முடியவில்லை. அடுத்த நாள் தனது வகுப்பு ஆசிரியரிடம் சென்று, சார், நான் என்ன தவறு செய்தேன் என்று கேட்டான். ஆசிரியர் சிரித்தபடி மேசையின் மேலிருந்த காலியான கண்ணாடி ஜாடியை எடுத்தார். அதில் முதலில் சில பெரிய கற்களை போட்டார். பிறகு சிறிய கற்களை போட்டார். அதன் பிறகு மணலையும் ஊற்றினார். அனைத்தும் அந்த ஜாடிக்குள் அழகாக அடங்கிவிட்டன. பாலாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. ஆசிரியர் புன்னகையுடன் கேட்டார், இதிலிருந்து என்ன புரிகிறது? பாலா அமைதியாக நின்றான். அப்போது ஆசிரியர் கூறினார், வாழ்க்கையும் இந்த ஜாடியை போன்றுதான். முதலில் முக்கியமான வேலைகளை செய்து முடித்துவிட்டால் பிறகு மற்ற வேலைகளுக்கும் நேரம் கிடைக்கும். ஆனால் முக்கியமான வேலைகளை தள்ளி போட்டால் பின்னர் அவற்றை சரியாக செய்து முடிக்க முடியாது. பாலா தனது தவறை உணர்ந்தான். தினமும் சிறிது நேரம் ஒதுக்கி படிக்க ஆரம்பித்தான். வீட்டு பாடங்களை நேரத்திற்கு செய்து முடித்தான். நேரத்தை வீணாக்காமல் பயன்படுத்த கற்றுக்கொண்டான். சில மாதங்களிலேயே அவனுடைய மதிப்பெண்களும் உயர ஆரம்பித்தன. ஆசிரியர்களும் பெற்றோர்களும் அவனை பாராட்டினர். நேரம் என்பது கடிகாரத்தின் முள் நகர்வது மட்டுமல்ல, அது நம் வாழ்க்கையை முன்னேற்றும் ஒரு பொக்கிஷம். ஒரு நாள் வீணானால் அந்த நாளை மீண்டும் வாங்க முடியாது. ஆனால் இன்று முதல் நேரத்தை சரியாக பயன்படுத்த தொடங்கினால் நம் எதிர்காலத்தை நாமே அழகாக உருவாக்க முடியும். எனவே பிறகு பார்க்கலாம் என்ற பழக்கத்தை விட்டுவிட்டு இப்போதே செய்து முடிப்போம் என்ற நல்ல பழக்கத்தை வளர்த்து கொள்வோம். நேரத்தை மதிப்போம், வாழ்க்கையில் உயர்வோம்.
0: இதுவரை நமக்காக நீதி கதை வழங்கினார் எம்

0: లక్షయ్య. அறநூல்கள் பற்றிய உரை வழங்க வந்திருக்காரு காருண்யன் சரவணன்.
1: அறநூல்கள் என்பவை மனிதன் வாழ வேண்டிய நன்னெறிகளையும் ஒழுக்க விதிகளையும் நற்பண்புகளையும் விரிவாக எடுத்துரைக்கும் நூல்களாகும். அறம் என்றால் நற்செயல், ஒழுக்கம் அல்லது தர்மம் என்று பொருள். மனித சமுதாயம் சீராகவும் அமைதியாகவும் வாழ்வதற்கு தேவையான வழிகாட்டுதல்களை வழங்கும் பெட்டகமாக இவை திகழ்கின்றன. தனி மனித ஒழுக்கம், குடும்ப வாழ்க்கை, சமூக உறவுகள், அரசியல் அறம் என வாழ்வின் அனைத்து நிலைகளுக்கும் தெளிவான வழிகாட்டலை வழங்குகின்றன. பெரும்பாலான தமிழ் அறநூல்கள் குறிப்பிட்ட எந்த ஒரு மதத்திற்கும் கட்டுப்படாமல் உலக பொதுமறையாக மனிதகுலம் முழுமைக்கும் பொருந்தும் உலகளாவிய கருத்துக்களை பேசுகின்றன. பல நூற்றாண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்டிருந்தாலும் இவற்றில் கூறப்பட்டுள்ள வாய்மை, ஈகை, பொறையுடைமை, இன்சொல் போன்ற கருத்துகள் இன்றைக்கும் எதிர்காலத்திற்கும் பொருந்தக்கூடியவை. குறைந்த சொற்களில் அளப்பரிய வாழ்வியல் உண்மைகளை சுருக்கமாக உணர்த்தும் திறன் படைத்தவை. சங்க காலத்திற்கு பிந்தைய காலத்தில் தோன்றிய 15 கீழ்கணக்கு நூல்களில் 11 நூல்கள் அறத்தை பிரதானமாக பேசுகின்றன. திருக்குறள், நாலடியார், பழமொழி 400, நான்மணிக்கடிகை, இன்னா 40, இனியவை 40, ஆசாரக்கோவை, திரிகடுகம், சிறுபஞ்சமூலம், ஏலாதி. திருக்குறள், திருவள்ளுவரால் இயற்றப்பட்ட திருக்குறள் தமிழ் வாழ்வியலின் உன்னதமான வாழ்வியல் வழிகாட்டியாகும். இது அறம், பொருள், இன்பம் என்னும் முப்பால்களாக பிரிக்கப்பட்டு 133 அதிகாரங்களில் மொத்தம் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. உலகளாவிய பொது உண்மைகளையும் மனிதகுலத்திற்கு தேவையான அறநெறிகளையும் சாதி, மதம், மொழி கடந்து எடுத்துரைப்பதால் இது உலக பொதுமறை என்று சிறப்புடன் போற்றப்படுகிறது. மனிதன் எங்கனம் வாழ வேண்டும், சமூகம் எவ்வாறு இயங்க வேண்டும், அரசன் மற்றும் நாட்டின் கடமைகள் என்ன என்பதை நுட்பமாக விளக்கும் இந்நூல் 15 கீழ்கணக்கு நூல்களுள் தலைமையானதாகும். ஈரடிகளில் வாழ்வின் முழு தத்துவத்தையும் அடக்கி தரும் இதன் சுருக்கமான நடையும் ஆழமான பொருளும் உலகளவில் பல மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்ட காரணமாக அமைந்தன. நாலடியார், நாலடியார் என்பது சமண முனிவர்கள் பலரால் இயற்றப்பட்ட 4 அடிகளை கொண்ட 400 வெண்பாக்களை கொண்ட தொகுப்பாகும். இதனை தொகுத்தவர் பதுமனார் ஆவார். திருக்குறளைப் போலவே அறம், பொருள், இன்பம் என முப்பால்களாக பகுக்கப்பட்ட இந்நூல் துறவுக்கால சிந்தனைகளையும் நிலையாமை கோட்பாட்டையும் மிக சிறப்பாக எடுத்துரைக்கிறது. ஆளும் வேலும் பல்லுக்கு உறுதி, நாளும் இரண்டும் சொல்லுக்கு உறுதி எனும் பழமொழி இதன் பெருமையை உணர்த்துகிறது. இதில் நாள் என்பது நாலடியாரையும் 2 என்பது திருக்குறளையும் குறிக்கும். செல்வம், இளமை, யாக்கை ஆகியவற்றின் நிலையாமையை விளக்கி அறம் செய்வதன் அவசியத்தை வலியுறுத்தும் இந்நூல் 15 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்றாகும். பழமொழி 400, முன்றுரை அறையனார் என்னும் சமண சான்றோரால் இயற்றப்பட்டது பழமொழி 400. இந்நூலின் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு பழமொழி இடம்பெற்றிருப்பது இதன் தனித்துவமான சிறப்பு அம்சமாகும். 4 அடிகளை கொண்ட 400 வெண்பாக்களை கொண்ட இந்நூல் வரலாற்று செய்திகளையும் அரசர்களின் சிறப்புகளையும் அறநெறிகளோடு சேர்த்து எடுத்து கூறுகிறது. வாழ்க்கை அனுபவங்களின் பிழிவாக அமைந்த பழமொழிகளைக் கொண்டு நீதிகளை விளக்குவதால் சாமானிய மக்களும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் இது அமைந்துள்ளது. சங்ககால வரலாற்று தகவல்கள், மன்னர்களின் கொடைத்தன்மை மற்றும் அன்றாட வாழ்வியல் தர்மங்களை அறிய இந்நூல் ஒரு சிறந்த வரலாற்று பேழை ஆகும். நான்மணிக்கடிகை, நான்மணிக்கடிகை என்பது விளம்பி நாகனார் என்பவரால் இயற்றப்பட்ட நீதி நூலாகும். கடிகை என்றால் துண்டு அல்லது ஆபரணம் என்று பொருள். 4 மணிகளால் ஆன ஆபரணம் போன்று ஒவ்வொரு பாடலிலும் 4 முக்கியமான நீதி கருத்துக்களை தொகுத்து உரைப்பதால் இதற்கு நான்மணிக்கடிகை என்று பெயர் வந்தது. இந்நூல் 101 பாடல்களை கொண்டது. மனிதன் தன் வாழ்நாளில் கடைபிடிக்க வேண்டிய ஒழுக்கங்கள், செய்யக்கூடாத தீமைகள், கல்வி மற்றும் குடும்ப உறவுகளின் சிறப்புகள் ஆகியவற்றை 4 வரிகளில் 4 வெண்பாமணிகளாக கோத்து நேர்த்தியாக விளக்குகிறது. இன்னா 40, கபிலர் என்ற புலவரால் இயற்றப்பட்ட இந்நூல் மனித வாழ்க்கையில் துன்பத்தை தரக்கூடிய விஷயங்களை தொகுத்து கூறுகிறது. இந்நூலில் கடவுள் வாழ்த்து நீங்களாக 40 வெண்பாக்கள் உள்ளன. ஒவ்வொரு பாடலிலும் இவை இவை துன்பம் தருவன என்று 4 நச்சு பண்புகள் அல்லது நிகழ்வுகள் சுட்டி காட்டப்பட்டு

0: உள்ளன. உதாரணமாக, கற்றோரின் முன் கல்லாதவன் பேசுவது துன்பம், ஈகை குணம் இல்லாத செல்வந்தனின் வாழ்வு துன்பம் போன்ற நடைமுறை உண்மைகளை இந்நூல் வெளிப்படையாக எடுத்துரைக்கிறது. தீமைகளை அடையாளப்படுத்தி அவற்றிலிருந்து விலகி வாழ மனிதர்களை எச்சரிப்பதே இதன் முக்கிய நோக்கமாகும். இனியவை 40. பூதஞ்சேந்தனார் என்னும் புலவரால் இயற்றப்பட்ட இந்நூல் மனித வாழ்க்கைக்கு இன்பமும் நன்மையும் தரக்கூடிய விஷயங்களை நேர்மறையாக எடுத்துரைக்கிறது. கடவுள் வாழ்த்து உட்பட 41 பாடல்களை கொண்ட இந்நூல் ஒவ்வொரு பாடலிலும் 3 அல்லது 4 இனிய செய்திகளை பட்டியலிடுகிறது. பிச்சை புக்காயினும் கற்றல் இனிதே, பெரியாரை மூத்தோரை மதித்தல் இனிதே போன்ற எளிய அதே சமயம் அழுத்தமான நீதிகளை இந்நூல் கற்பிக்கிறது. இன்னா 40 தீமைகளை விளக்க கூறுகிறது என்றால், இனியவை 40 நன்மைகளை ஏற்று வாழ வழிகாட்டுகிறது. ஆசாரக்கோவை. பெருவாயின் முள்ளியார் என்பவரால் இயற்றப்பட்ட ஆசாரக்கோவை மனிதனின் அன்றாட செயல்பாடுகளுக்கான ஒழுக்க விதிமுறைகளை ஆசாரங்களின் கோவையாக தருகிறது. ஆசாரம் என்றால் நல்லொழுக்கம், கோவை என்றால் அடுக்கு. தமிழரின் வாழ்வியலுக்கு ஏற்ப இந்நூல் 100 வெண்பாக்களில் பாடப்பட்டுள்ளது. காலை எழுந்திருப்பது முதல் உணவு உண்பது, நீராடுவது, உறங்குவது, பெரியோரை மதிப்பீடு செய்வது வரை ஒரு மனிதன் தன் அன்றாட வாழ்வில் பின்பற்ற வேண்டிய சுகாதார மற்றும் ஆன்மீக ஒழுக்கங்களை மிக விரிவாக இந்நூல் எடுத்துரைக்கிறது. திரிகடுகம். நல்லாதனார் என்னும் புலவரால் இயற்றப்பட்ட திரிகடுகம் பாடல்தோறும் 3 நீதி கருத்துக்களை கொண்டு விளங்குகிறது. சுக்கு, மிளகு, திப்பிலி ஆகிய 3 சேர்ந்த திரிகடுகம் என்னும் மருந்து உடலின் நோயை போக்குவது போல, இந்நூலின் ஒவ்வொரு பாடலிலும் உள்ள 3 நீதிகள் மனிதனின் மன நோயையும் அறியாமையையும் போக்குகின்றன. 100 பாடல்களை கொண்ட இந்நூல் நல்லவர் மற்றும் தீயவரின் குணநலன்கள், இல்லறத்திற்கு தேவையான பண்புகள் மற்றும் சமூக பொறுப்புகளை தெளிவாக தொகுத்து உரைக்கிறது. சிறுபஞ்சமூலம். காரியாசான் என்பவரால் இயற்றப்பட்ட சிறுபஞ்சமூலம் பாடல்தோறும் 5 நீதி கருத்துக்களை கொண்ட நூலாகும். கண்டங்கத்திரி, சிறுவழுதுணை, சிறுமல்லி, பெருமல்லி, நெருஞ்சி ஆகிய 5 மூலிகைகளின் வேர்கள் உடலுக்கு நன்மை தருவது போல, இந்நூலில் கூறப்படும் 5 நீதிகள் மனிதனின் ஆன்மாவுக்கு நலம் சேர்க்கின்றன. 102 பாடல்களை கொண்ட இந்நூல் அறம், பொருள், இன்பம் தொடர்பான வாழ்வியல் நெறிகளையும் சமூக நலன் சார்ந்த சிந்தனைகளையும் விரிவாக எடுத்துரைக்கிறது. ஏலாதி. கனிமேதாவியார் என்பவரால் இயற்றப்பட்ட ஏலாதி பாடல்தோறும் 6 நீதிகளை கொண்டு இயங்குகிறது. ஏலம், லவங்கப்பட்டை, நாககேசரம், மிளகு, திப்பிலி, சுக்கு ஆகிய 6 நறுமணப் பொருட்கள் சேர்ந்த கூட்டு மருந்து உடலை தேற்றுவது போல, இந்நூலின் 6 நீதிகள் மனிதனின் வாழ்க்கையை சீர்படுத்துகின்றன. 80 பாடல்களை கொண்ட இந்நூல் துறவரம், நிலையாமை, தானம் செய்வதின் சிறப்பு மற்றும் கொல்லாமை போன்ற உயர் தர்மங்களை வலியுறுத்துகிறது. அறநூல்கள் நம் முன்னோர்களின் அனுபவ பொக்கிஷங்கள். அவை நமக்கு கூறுவது ஒன்றுதான், நல்லதை நினைப்போம், நல்லதை பேசுவோம், நல்லதை செய்வோம், பிறருக்கு உதவுவோம், அறநெறியில் வாழ்வோம். அறத்தையும் நடுவுநிலையையும் கடைபிடித்து வாழ்வதே சிறந்த வாழ்க்கை. அறநூல்களை படிப்போம், அறநெறியை பின்பற்றுவோம், அறம் நிறைந்த சமுதாயத்தை உருவாக்குவோம். அறம் வளர்ப்போம், அன்பு வளர்ப்போம், தமிழ் வளர்ப்போம்.
1: இதுவரை அறநூல்கள் பற்றிய உரை வழங்கினார் காருண்யன் சரவணன்.

நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை நேயர்கள் எங்களோட பகிர்ந்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா AIR chennai children@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியில் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்கலாம்.

கீதா காமாடியில இருந்து தூக்கி போடுறாங்க. கோல் கோல். ஓ மிஸ் ஆயிடுச்சு. ராஜு அண்ணா வண்டியில போற வேகத்துல தூக்கி போடுறாரு. ஓ கோல் போட முடியல. சாரதாக்கா புயல் மாதிரி நடந்து போறாங்க. போற போக்குல தூக்கி

0: ஆஹா, கீழே விழுந்துருச்சு. நம்ம கணேசன் தாத்தா பொறுமையா வராரு. கோல் கோல் கோல். சரியா, குப்பைய குப்பை தொட்டில போட்டுட்டாரு. ஆமாங்க, குப்பைய கோல் போடுற மாதிரி தூக்கி போடாதீங்க, குப்பை தொட்டில மட்டும் போடுங்க.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.

0: நேரம் 5:30 ஆகாஷ்வாணி. இப்போது ஒலிவிழா வரும் நிகழ்ச்சி
1: இன்றைய கிராமிய தென்றல் நிகழ்ச்சியில் கே ஜோதிநாதன் குழுவினர் வழங்கும் சந்திரமதி திருக்கல்யாணம் தெருக்கூத்து கேட்கலாம்.

0: வயிறு தஞ்சாமலர் கொஞ்சிமிழ்தாரன் காவலன் எனைய போக்கிட சிங்கர் தஞ்சாமலர் கொஞ்சிமிழ்தாரன் தஞ்சாமலர் கொஞ்சிமிழ்தாரன் காவலன் எனைய போக்கிட சிங்கர் தஞ்சாமலர் கொஞ்சிமிழ்தாரன் மனக்கவலை மாற்றுகிறது என்பது போல் ஒப்பு ஓமை உடையவன் ஆண்டவன் அவனடி சிறுவன சலக்கருதி நானும் இந்த கண்ணமாபுரி பட்டிடத்தை மதிதே மன்னர் பேர் கொண்டு யாதொரு குறையில்லாமல் என் நாட்டையும் என் நாட்டு மக்களையும் என் கண் இமை எப்படி பாதுகாக்கிறது அதுபோன்று குறையில்லாமல் பாதுகாத்து வருகிறேன் இருந்த போதிலும் அவைக்கு எனக்கு முன்னால் வரக்கூடிய காவலை கணவரி தாயாரங்கி
1: வாழ்க மண்டவர் வாழ்க மண்டவர்.

0: மன்னர் போற்றும் மா மன்னரே, காவலன் வணங்குகிறேன்.
1: காவலன் நலமோடு இருக்க வாழ்த்தினேன் உன்னை. இருந்த போதும் உன்னை அதிபரவாக அழைத்த காலம் என தெரியுமா?
0: காரணம் சொன்னால் தெரிந்து கொள்கிறேன்.
1: எனது ஒரே மகள் ஒப்பற்ற மகள் சந்திரமதியை நான் சந்திக்க விடும். ஆகினால் விரைவாக சென்று நான் அழைத்ததாக சந்திரமதி அழைத்து வா.
0: உடனே அழைத்து வருகிறேன். கட்டளை.

0: திருச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்ற பிற. அப்படி இருக்கின்ற பொழுது பறந்து விரிந்து இன் பாராய பிரபஞ்சத்தில் ஒரு மனிதருக்கு நிலையான செல்வம் கல்வி. கல்வி கற்றிருந்த கனமானிய மக்களுக்கின் முதல் வணக்கம். இன்னிசை தாய் வயிற்றில் இனிதுடன் பிறந்தோர் யாருக்கும் அன்புடன் நல் பண்பும் அடக்கமுடன் அமைதி வேண்டும், நன்மதி துவக்கம் வேண்டும். நானிலத்தில் இவை எல்லாருக்கு துன்பமும் துயரமும் வந்து துஞ்சியை வருந்து வாரங்கி ஒரு பெண்ணாக பிறந்து விட்டோம். ஆனால் தாய் தந்தை சொல்லுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டுமாம். அப்படி இருந்தாலும் இந்த கண்ணமாபுரி பட்டணத்தை ஆளக்கூடிய மதிதேய மன்னனுக்கு ஒரே மகளாக ஒப்பற்ற மகளாக சந்திரமதி என்ற பெண்ணாக நான் பிறந்து சீரும் சிறப்புமாக வாழ்ந்து வருகின்றேன். சென்று அப்பாவை பார்க்க வேண்டும். அப்பா,
1: மகளே சந்திரமதி உன்னை வரவேற்கத்தனமாய் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கேன்.
0: அப்பா பா.

0: அப்பா,
1: இருந்த போதிலும் உன்னை அழைத்த காரணம் என்ன தெரியுமா?
0: என்னப்பா?
1: நீயோ கண்ணீர் பருவத்திறங்கி மங்கை பருவம் அடைந்திருக்கிறாய். பருவத்தையே பயிர் செய் என்று பெரியவர்கள் சொல்லிருக்கிறார்கள். ஆயினால் உனக்கு திருமணத்தை செய்து அழகு பார்க்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக என் மனதிலே ஒரு ஆசையம்மா. அதற்காகத்தான் உன்னை அழைத்திருக்கின்றேன்.
0: அப்பா, அப்படியா? எனக்கு திருமணம் செய்து பார்க்க வேண்டுமா? உங்களுடைய சொல்லுக்கு மறுப்பு என்பதே கிடையவே கிடையாதப்பா.
1: அப்படியா மகளே, திருமணத்திற்கு நீ ஒப்புக்கொண்டாய். ஆயினால் அரண்மனைக்கு சென்று ஓய்வெடுத்து விரைவாக உனக்கு சுயவரை ஏற்பாடு செய்து திருமணத்தை முடித்து வைப்பது என்னுடைய கடமை அம்மா.
0: அப்படியாகட்டும் அப்பா.
1: நயாரகி, என் மகளுக்கும் சுயபரை ஏற்பாடு செய்திருக்கி. ஆகினால் இப்பொழுது நீ என்ன செய்வது தெரியுமா?
2: என்ன செய்ய வேண்டும்?
1: அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் அனைத்து நாட்டு இளவரசர்களுக்கும் என் மகளின் சுயபரத்திற்காக லிகிதம் கொண்டு செல்ல வேண்டும். புறப்படு, விரைவில் சுயபரம் நிறைவேற்றும்.
2: இப்பொழுதே புறப்படுகிறேன்.
3: சிவசிவா உள் சேவ

0: போல இந்த அயோத்தி மாநகரை என் தந்தையாகிய திரிசங்கு ஆண்டு ஆண்டு விட்ட பிறகு அவருக்கு மகனாக பிறந்த நான் அரிச்சந்திரன் என்ற பெயரோடு சத்தியம் என்று சொல்லக்கூடிய செங்கோரை கரத்திலேந்தி என் நாட்டு மக்களுக்கு எந்தவித குறையுமில்லாமல் ஆட்சி புரியேன். யாரெங்கே
1: ஐயா மடங்குகிறேன். காவலன்
0: காவலன், நான் சிறிய வயதாக இருக்கும் போது என் தந்தை படிந்து விட்டார். அவருக்கு பிறகு இந்த அயோத்தியமா நகரின் பொறுப்பை ஏற்க வேண்டும் என்ற காரணத்தோடு செங்கோர் புரிந்து சிம்மாசனத்தில் அமர்ந்து சத்தியம் என்று சொல்லக்கூடிய செங்கோரை கரத்திலேந்தி நாட்டு மக்களுக்கு எந்தவித குறையுமில்லாமல் ஆட்சி புரிந்து வருகிறேன். என் ஆட்சியில் ஏதாவது குறை இருக்கிறதா?
1: குறை ஏதும் இல்லைங்க, நலமோடு இருக்கிறார்கள் மக்கள்.
0: நாட்டு மக்கள் ஒரு குறை என்றால் அது யாரை சேர்ந்தது?
1: மன்னரை சேர்ந்தது.
0: இருந்தாலும் நம்முடைய அரசவை கூடிய உடனே ஏதாவது ஒரு நல்ல செய்தி வருவது வழக்கம் அல்லவா?
1: ஆமாங்க.
0: இன்று செய்தி ஏதாவது இருக்கிறதா?
1: சுயவரத்திற்கு உண்டான ஓலை வந்திருக்கிறது.
0: சுயவர ஓலையா?
1: ஆமா.
0: என்னவென்று நீ வாசித்து காட்டுகிறாயா இல்ல நான் வாசிக்கட்டுமா?
1: நீங்களே வாசித்து பாருங்கள்.
0: நீ வாசிக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை.
1: அப்படியா?
0: ஆமா,
1: வாசிக்கிறேன். மகாசி மகாகணம் பொருந்திய அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் குறிப்பாக அயோத்தி நாட்டு மன்னருக்கு எழுதுவது என்னவென்றால், மதிதேய மன்னனாகிய நான் எனது மகள் சந்திரமதிக்கு சுயவர திருவிழா வைத்திருக்கிறேன். இந்த சுயவர போட்டியில் தாங்கள் வந்து அவசியம் கலந்து கொள்ள வேண்டும் என்பதே இந்த மன்னனின் கட்டளை. இப்படிக்கு மதிதேய மன்னர்.
0: என் அருமையான நிகழ்ச்சி! வயதிலே முதிர்ந்தவர், அனுபவத்திலே சிறந்தவர், நமக்கு மதிப்பு கொடுத்து ஒரு மன ஓலை அனுப்பியிருக்கிறார் என்றால் அந்த திருமண நிகழ்ச்சியில் கண்டிப்பாக கலந்து கொள்ளே ஆக வேண்டும்.
1: ஆமாங்க.
0: படைகளை புரட்டி இப்போதைய புறப்படி கண்ணமாபுரி நாடு.
2: என் மகளுக்கோ சுயவர ஏற்பாடு செய்து விட்டு அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் இளவரசர்களுக்கும் லிகிதம் எடுத்துச் சென்ற காவலைந்தவர்கள்.
1: ஐயா மன்னரே, அனைத்து நாட்டு மன்னர்களுக்கும் நீங்கள் உரைத்தபடி முறையாக முடங்கல் கொடுத்து விட்டு.
2: அப்படியா? சரி, யார் வந்தாலும் அவரவருக்கு தகுந்த ஆசனத்தை கொடுத்து அமரசி.
1: இதவார்கள் மன்னர்கள் வந்து கொண்டே இருக்கிறார்கள்.
2: வணக்கம்.
0: யார் ஒருங்கே செலுத்துகிறாரோ அவர்களே போட்டியில் வெற்றி கண்டதாக அர்த்தம்.
2: நிச்சயமாக
0: உன் மகளை மன முடிக்கலாம். ஒரு சிறிய சந்தேகம், ரதத்தை அருகிலே சென்று பார்க்கலாமா?
2: பார்க்கலாம்.
0: சென்று பார்த்து விட்டு வரலாம். மன்னவா, நான் கிடையாது, என்னை விட எப்பேற்பட்ட வீராதி வீரர்கள் வந்தாலும் அந்த ஏழு குதிரைகள் போட்டப்பட்ட ரதத்தை செலுத்தவே முடியாது.
2: ஏன் செலுத்த முடியாது?
0: ஏன் தெரியுமா? அந்த ஏழு குதிரையிலே ஒரு குதிரைக்கு கடிவாளம் என்பதே இல்லை. கடிவாளம் இல்லாமல் எந்த ஒரு குதிரையும் நேர்கோட்டில் ஓடாது, அருகில் இருக்கும் குதிரைகளை ஓடவும் விடாது. ஆகவே அந்த ரதத்தை செலுத்த யாராலும் முடியாது.
2: எத்தனையோ நாட்டு இளவரசர்களும் எத்தனையோ நாட்டு மன்னர்கள் வந்தார்கள், ஆனால் ஒருவர் கூட இந்த உண்மை விளக்கத்தை அறியாமல் ரதத்தை செலுத்தினார்கள். ஒருவருமே நேராக செலுத்த முடியவில்லை. ஆனால் நீங்கள் சென்று பார்த்தவுடனே ஒரு குதிரைக்கு மட்டும் கடிவாளம் பூட்டப்படாமல் இருக்கிறது. ஆகினால் இந்த ரதத்தை செலுத்தவே முடியாது என்று நீங்கள் உரைத்து விட்டீர்கள். ஆகினால் நீங்களே வெற்றி கண்டவர். என் மகளை உங்களுக்கே நான் திருமணம் செய்திருந்தி.
0: உங்கள் மகளை எனக்கே மனம் இருக்கிறீர்கள்.
2: உண்மைதான்,
0: உண்மைதான் மன்னவா. எத்தனை நாட்டு அரசர்கள் எல்லாம் வந்தார்கள், அவருடைய கண்களுக்கெல்லாம் தெரியாத அந்த கடிவாளம் நானே கண்டுபிடித்தே சுயவர போட்டியை நானே வெற்றியும் கண்டேன். உங்கள் ஒரே மகள் சந்திரமதியை எனக்கு மனமுடிக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள்.
2: உண்மையாக?

0: மக்கள் அனைவரும் புரசு வந்திருக்கிறார்கள். இங்கே மனப்பெண்ணை கண்டில் பார்க்கலாமா?
1: அப்படியா, எனக்கு மணமாலை சூட போகும் மணவாளன் இவர்தானா?
2: உண்மைதானம்மா.
1: அப்பா, உங்களுடைய விருப்பத்தின் பிரகாரமே ஆகட்டும். அப்பா,
0: அண்ணவா, மலர் மாலை கரத்திலே கொடுத்து விட்டீர்கள். இதோ மணமகள் சந்திரபதியின் கரத்திலும் மலர் மாலை இருக்கிறது. இருவருமே மலர் மாலை சூடி இப்போது திருமணத்தை நடத்திக்
2: கொள்கிறோம்.
0: மதிப்பு கொடுத்து இவ்வளவு தூரம் வந்தேனே, இதுவே மாபெரும் தவறு. கவன், புறப்பட்டு போகலாம் இப்பொழுது.
1: நடைபெற்றுவிட்டது.
0: வெற்றி கண்டதுதான் நடைபெற்று விட்டதே என்று பெரிய மனக்குழப்பத்தோடு மாமன்னரும் இருக்கிறார். நாட்டு மக்கள் எல்லாம் ஹரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கும் எப்போது திருமணம் நடக்கும் என்று வழிமேல் விழித்து காத்துக்கொண்டே இருக்கிறார்கள். அவருடைய அவா தீங்கவும், நாங்கள் இப்பொழுதே திருமணத்தை உங்கள் கண்ணெதிர் நடக்க வேண்டும்.
3: அதனால் இப்பொழுதே சந்திரமதி ஹரிச்சந்திர திருமணம் நடைபெறட்டும்.
0: நடைபெறட்டும்.
1: என்னுடைய உங்கள் விருப்பத்தின் பிரகாரமே அகட்டும். அப்பா,
2: மகளே சந்திரமதி, நீ உரைத்த பிரகாரமே இவரையே மனமுடித்து நீங்கள் இல்லற வாழ்க்கை நலமோடு இருக்க வாழ்த்துகிறேன். வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள், வாழ்க மணமக்கள்.
0: சந்திரமதி
1: சுவாமி,
0: எங்கே திருமணம் தடைபடுமோ என்று நானும் எண்ணி

0: ஏமாந்து விட்டேன். தக்க சமயத்தில் நாரதர் வந்தார், குழப்பத்தை நீக்கினார், இனிதே திருமணத்தை முடித்து விட்டார். உனக்கும் எனக்கும் நல்லபடியாக சந்திரமதி திருக்கல்யாணம் நிறைவடைந்தது.
1: உண்மைதான,
0: இந்த சமயத்தில் சென்ற வண்ணவனும் வரவே இல்லை என்ற அயோத்தி நகர மக்கள் அனைவருமே வழிமேல் விழுவைத்து காத்துக் கொண்டே இருப்பார்கள். திருமண காட்சி அவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் அல்லவா?
1: அப்படியே ஆகட்டும் சுவாமி.
0: இந்த இனிய வேளையிலே வெகு தூரம் ரதத்திலே ஏறி புறப்பட வேண்டும் என்றால் களைப்பு தெரியாமல் இருக்க ஆடி பாடிக்கொண்டே போகலாமா?
1: அப்படியே ஆகட்டும்.
0: கண்ணே சந்திரமதி
1: சுவாமி,
0: ஒளி விழியை படைத்த முழுமதியே, உறவு கவிதை தீட்டும் ஒன் தமிழே, ஒப்பிலா அழகின் ஓவியமே, உற்று நோக்கின் விழிப்பட்ட நிலங்கள் எல்லாம் விளைவிக்கும் தெய்வீக பெருநிலவி, கலை நதிகள் சங்கமமாக முத்தமிழ் கடலி, கவின் பெற்றதெல்லாம் நின் கண்ணசவை பெற்றதனால் அரிய நமுதி, அன்பு சுரங்கத்தின் அருமணியே, நறுமண பூங்காவே, நல்லியல்பின் நாயகியே, இப்படியெல்லாம் உன்னை நிலவுக்கு அருகிலே வைத்து நாளெல்லாம் வர்ணித்தாலும் இந்த ஹரிச்சந்திரன் ஆசை அடங்கவே அடங்காது.
1: சுவாமி, பெண்களை வர்ணிக்காதவர்கள் இந்த உலகத்தில் உண்டா? அதற்கு நீங்கள் மட்டும் விதிவிலக்கா என்ன சுவாமி?
0: சந்திரமதி
1: சுவாமி,
0: இன்ப குலத்தில் மூளை தெளிந்து

0: சந்திரமதி
1: சுவாமி
0: முழுமதி ஈண்டெடுத்த கலைமதினி முக்கடி சாற்றின் முதிர் சுவை நீ முச்சங்கடி புலவர்களே தப்பிவிட்ட தனி தமிழ் நீ உன்னை திருமணம் முடித்தே மன சந்தோஷத்தோடு அயோத்தி நகருக்கு புறப்பட்டிருக்கிறோம். அயோத்தி நகருக்கு போவது நமக்கு மட்டுமா சந்தோஷம். இந்த திருமண கோலத்தை கண்டவுடன் நம்முடைய ரதத்திலே பூட்டப்பட்டிருக்கிற ஏழு குதிரைகள் அந்த குதிரைக்கும் சந்தோஷம் ஏற்பட்டு எவ்வளவு வேகமாக அயோத்தி மாநகருக்கு சென்று கொண்டிருக்கிறது பார்த்தனையா?
1: உண்மைதான் ஐயனே.
0: மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்தவரம் என்று உரைப்பார்கள். எந்த ஜென்மத்தில் என்ன புண்ணியத்தை செய்தேனோ இப்பிறவியிலே நீ எனக்கு மனைவியாக வந்திருக்கிறாய்.
1: உண்மைதான் ஐயனே. உங்கள் விருப்பத்தின் பிரகாரமே ஆகட்டும். அயோத்தி மாநகர் சென்று நல்லாட்சி புரிந்து வர வேண்டும் ஐயனே.
0: ஆகட்டும், நல்லாட்சி நிறைவாக இருக்கும். ஹரிச்சந்திரனுக்கும் சந்திரமதிக்கும் திருமணம் முடிந்து விட்டது என்று நாடெங்கும் பறைசாற்றட்டும். அனைவரும் சந்தோஷமாக இருப்போம். கண்ணே சந்திரமதி.
1: சுவாமி
0: திருமணம் முடிந்தது. ரதத்திலேறி புறப்பட்டோம். இப்பொழுது அயோத்திமா நகருக்கு வந்து சேர்ந்து விட்டோம். அயோத்தி நகர் மக்கள் அனைவரும் பார்த்தார்கள், கண்டுகளித்தார்கள், திருமண காட்சியை கொடுத்தோம். எந்தவித சூழ்நிலையிலும் உன்னை விட்டு நானும் பிரியக்கூடாது, என்னை விட்டு நீயும் பிரியக்கூடாது என்று ஒருமனதோடு சத்தியத்தை செய்து கொண்டு இல்லற வாழ்க்கையில ஈடுபடலாம்.

0: கண்ணே சந்திரமதி,
1: சுவாமி
0: இல்லற வாழ்க்கையில ஈடுபட்டு விட்டோம். ஆனால் இப்போது அரசவை செல்ல வேண்டும், சிம்மாசனத்தில் அமர்ந்த வேண்டும். வெகு நாட்கள் கடந்து விட்டது. நாட்டு மக்கள் குறையை போக்க வேண்டும் என்றால் இப்போது அரண்மனைக்கு புறப்படுகிறேன். நான் வரும் வரை ஓய்வெடுத்துக் கொண்டேன்.

0: உலகளாடிய உலகை படைத்து வானில் உழவும் கோள்களை படைத்து ஏழு வகையாக பிரித்து அசையவும் ஆடவும் ஓடவும் ஊர்ந்திடவும் செய்யும் வகையில் அவைகளுக்கு உயிர் அளித்து உடல் அளித்து உணவளித்து கார்த்திலையும் கருதிய வண்ணம் செய்து படைத்தல் கார்த்தல் அழித்தல் என்ற முத்தொழிலை படைத்தலை பிரம்மனும் அழித்தலை சிவனும் கார்த்தல் ஆகிய கருணை தொழிலை திருமாலும் செய்து வரும் நிலையில் பஞ்சாயுத பாணியாகி சங்கநிதி பதுமநிதி கௌசுவ மணியை காவல் அரணாக்கி லட்சுமி சமேதனாய் வீட்டிற்கும் வைகுந்த வாசனின் அல்கொண்டு நான் விஸ்வாமித்திரன் என்ற பெயரோடு சிவபக்தனாக சிவனுக்கு அடிமையான பக்தனாக வாழ்ந்து வருகிறேன். இன்றைய தினம் உலக மகா வேள்வி ஒன்று செய்ய வேண்டும், உலகம் நலம் பெற வேண்டும் என்பதற்காக இந்த வேள்வி செய்ய வேண்டும் என்று நான் முடிவெடுத்திருக்கிறேன். நான் போடுவதோ புதிய புதிய திட்டம், என் விடா முயற்சி என்னும் வாளால் அதை வெட்டும், பெரும் வெற்றி காணிக்கைகள் கூட்டும், அதிர்ஷ்ட கரங்கள் அரண்மனை வாயிலை தட்டும், அட்ட திக்கிலும் என் புகழ் மனு வெட்டும், அந்த நாள் விரைவில் கிட்டும், அந்த நாள் எந்த நாள் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். அரிச்சந்திரன் சந்திரமதி திருக்கல்யாணம் முடிந்தது, அந்த காட்சியை நாம் காண வேண்டும் என்று நினைத்தோம். இப்பொழுது என் வேள்வி நிறைவேற வேண்டுமானால் அயோத்தி நாடு செல்ல வேண்டும், அரிச்சந்திரனை சந்திக்க வேண்டும், நமக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் கேட்க வேண்டும். இப்பொழுதே புறப்படுகிறேன் அயோத்தி மாநாடு.
1: காவலிலே சர்வ ஜாக்கிரதையோடு இருக்க வேண்டும் என்று உரைத்திருக்கிறார் மன்னர். அவர் கட்டளை கிடங்கே இந்த அரண்மனை சுற்றி காவல் இருக்கிறீர், ஆனால் இந்த அயோத்தி மாநகரை நாடி யாரோ ஒரு மகமணி வருகிறாரே, யார் என்றே தெரியவில்லையே. சுவாமி வாருங்கள் வாருங்கள், யார் நீங்கள்?
0: சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, சம்போ மகாதேவா, கோபத்தில் மிகுந்தவன் என்று அழைப்பார்கள், நான் தான் விஸ்வாமித்திரன் வந்திருக்கிறேன். மன்னர் இருக்கிறாரா?
1: சுவாமி உங்களுடைய வருகையை நாங்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தங்களுடைய பாதம் இந்த மண்ணிலே படுவதற்கு நாங்கள் பாக்கியம் செய்திருக்கிறோம். இப்பொழுதே மன்னரை நீங்கள் சந்திக்கலாம்.
2: அவரன்
1: ஐயா,
2: என்ன அழைப்பு?
1: இதோ பார்த்தீங்களா, கோபத்திலே சிறந்தவர் ராஜரிஷி விஸ்வாமித்ர மகமுனிவர் நமது நாட்டை நாடி வந்திருக்கிறார்.
2: விஸ்வாமித்ர வந்திருக்கிறாரா? சுவாமி நீங்களா? சுவாமி வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள் வாருங்கள், சிம்மாசனத்தில் அமருங்கள். சுவாமி சிம்மாசனத்தில் அமருங்கள்.

0: சுவாமி விஸ்வாமித்ர மகரிஷி அவர்களே, நீண்ட காலம் கடந்து என் தந்தையின் காலம் முடிந்து இந்த ஹரிச்சந்திரனை பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு என் நாடு நோக்கி நீங்கள் நடைபயணம் செய்து கொண்டிருக்கிறீர்கள். எனக்கு திருமணம் நடந்த அனைவரையும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். சிறிய வருத்தம் என்னவென்றால், நீங்கள் எங்கே இருப்பீர்கள் என்று கண்டுபிடித்து திருமணத்திற்கு அழைப்பு கொடுக்க முடியவில்லை என்ற சிறிய மன வருத்தம் எனக்கும் உண்டு. ஆனால் திருமணம் முடிந்த கையோடு உங்கள் ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்க வேண்டும் என்று அந்த ஐயன் சிவன் ஆணையிட்டிருக்கிறான். அதன்படி அரண்மனை நோக்கி வந்திருக்கிறீர்கள். என்னை வாழ்த்துங்கள் சுவாமி.
1: நலமோடு வாழ வாழ்த்துகிறேன் ஹரிச்சந்திரா. இதுவரை நாம் கடந்து வந்ததெல்லாம் பெரிய காட்டாறு. இனி நாம் காணப்போகிறோம் தேனாறு, ஏறப்போகிறோம் புகழ் தேறு, எழுதப் போகிறோம் புதிய வரலாறு. நீங்களோ ஓர் அடங்காத அடலேறு. இனி நீங்கள் காணப்போகும் வாழ்க்கையோ வேறு. ஆனந்த வாழ்க்கையின் ஆரம்பத்தில் இனிதானே காலடி எடுத்து வைக்கப் போகின்றீர்கள். நலமோடு வாழ வாழ்த்துகிறேன். இருந்தாலும் ஒரு சந்தோஷமான செய்தி என்ன தெரியுமா?
0: சந்தோஷமான செய்தியா?
1: ஆமா.
0: என்ன சுவாமி?
1: உலகம் உய்விக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒரு பெரிய வேள்வியை நான் செய்ய முடிவெடுத்து விட்டேன். அதற்கு தேவையான பொன்னும் பொருளும் யார்

0: தப்பார்கள் எங்கே கிடைக்கும் என்று எதிர்பார்த்தேன். ஈசனுடைய கட்டளை உம்மிடம் சென்றால் அத்தனையும் நிறைவாக கிடைக்கும் என்றார். அதனால் உம்மை தேடி வந்திருக்கிறேன். எனக்கு தேவையான பொன்னையும் பொருளையும் நீங்கள் தான் எனக்கு வாரி வழங்க வேண்டும்.
1: சுவாமி, திருமணம் முடிந்து விட்டது அரிச்சந்திரனுக்கு. இந்த நேரத்திலே சென்றால் நிச்சயமாக பொன்பொருள் கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு அயோத்தி மாநகருக்கு நீங்கள் வந்துவிட்டீர்கள். அதுவும் நீங்கள் செய்ய போவது உலக நன்மைக்காக காலகத்திலே பெருத்ததோ யாகம். இந்த உலகம் செழுமை பெற வேண்டும், பண விலங்குகளிலிருந்து எல்லா உயிர்களும் இன்புற்று இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு யாகத்தை துவங்கியிருக்கிறீர்கள். சுவாமி, நீங்கள் யாகம் செய்வதற்கு எவ்வளவு பொன்பொருள் தேவை என்று நீங்கள் அறுதியிட்டு கூறினால் அவ்வளவு பொன்பொருளை என்னால் கொடுக்க இயலுமா இயலாதா என்று நான் கூறிவிடுவேன்.
0: அரிச்சந்திரா, என்னுடைய கட்டளை என்ன தெரியுமா? ஒரு மனிதன் ஒரு யானையின் மீது அமர்ந்து கவுண்டு கல்லை கரத்தில் பிடித்து வானத்தை ஓங்கி எரிந்தால் அது எவ்வளவு தூரம் சென்று கீழே விழுந்து எவ்வளவு உயரம் பெறுகிறதோ அவ்வளவு பொன் கொடுத்தால் அதுவே போதுமானது.
1: என்ன சுவாமி இது, வித்தியாசமாக இருக்கிறதே. நீங்கள் கூறும் அளவு முறை ஒரு பெரிய வட்டப்பாறை, வட்டப்பாறையின் மீது கரி என்று சொல்லக்கூடிய யானை நிறுத்தி அந்த யானையின் மீது பலம் கொண்ட வாலிபனை அமர்த்தி வாலிபன் கரத்திலே பொற்க விண்டை கொடுத்து அந்த பொற்க விண்டிலே மாணிக்க பொருளை வைத்து அந்த வாலிபன் தன் பலம் கொண்ட முட்டும் அந்த மாணிக்க கல்லை விண்ண நோக்கி எறிந்தால் அது மேலே சென்று கீழே விழுந்து எவ்வளவு தூரம் எழுகிறதோ அவ்வளவு பொன்பொருள் தேவையா? சுவாமி, எங்கே என்னால் கொடுக்க முடியாத அளவிற்கு நீங்கள் பொன்பொருளை கேட்டு விடுவீர்களோ என்னால் கொடுக்க முடியாமல் போய்விடுமோ என்று நான் பயந்தே போய்விட்டேன். சுவாமி, சுவாமி, நீங்கள் கேட்ட அனைத்து பொன்பொருளையும் என்னால் ஒருவனால் மட்டுமே கொடுக்க முடியும். ஏன் தெரியுமா? என் நாடு மும்மாறி போகிறது, மூன்று போகம் விளைகிறது. என் நாட்டு மக்கள் எனக்கு தவறாமல் வரி பணத்தை செலுத்திக் கொண்டே இருக்கிறார்கள். இப்படி செல்வ செழிப்போடு என் நாடு விளங்கும் பொழுது உலக நன்மைக்காக நீங்கள் செய்ய வேண்டிய யாகத்திற்கு என்னால் பொன்பொருள் கொடுக்க முடிகிறது என்றால் இந்த உலகத்திலே என்னை விட பாக்கியசாலி யாராவது இருக்க முடியுமா? சுவாமி, நீங்கள் கேட்ட பொன்பொருள் அனைத்தும் இப்போதே கொடுக்கிறேன். காவலன் உலக நன்மைக்காக யாகத்தை செய்ய போகிறார் விஸ்வாமித்ர மகரிஷி. அவருக்கு தேவையான பொன் அனைத்தும் அந்த பெட்டியில் இருக்கிறது, கொண்டு வா.
2: நீங்கள் உழைத்த பிரகாரமே அரசாக கஜானாவிலிருந்து மகமுனிவர் கேட்ட பொன்னையும் பொருளையும் இதோ இந்த பேழையிலே கொண்டு வந்திருக்கின்றேன் சுவாமி.
1: விஸ்வாமித்ர மகரிஷி அவர்களே,
0: அரிச்சந்திரா,
1: நீங்கள் யாகம் செய்ய வேண்டியதற்கு எவ்வளவு பொன்பொருள் கேட்டீர்களோ அவ்வளவு பொன்பொருளும் இந்த பெட்டியில இருக்கிறது, இப்போதே நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள். சுவாமி, அளவுக்கு அதிகமான பொன்பொருளை கேட்கிறோமே, அரிச்சந்திர மன்னவன் கொடுப்பானா இல்லை கொடுக்க மாட்டானா என்ற ஐயத்தை நீங்கள் வந்திருப்பீர்கள். ஒரு மனிதன் வாழ்க்கையிலே பொன்னையும் பொருளையும் எப்படி மதிக்க வேண்டும்? உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. ஒரு மனிதன் இரவிலே உறங்கப் போகும் போதே தான் இறந்து விட்டதாக எண்ணிவிட வேண்டும். அவன் மூடிய கண்ணை விழித்தால்தான் அவன் சேர்த்து வைத்த சொத்து பொன் பொருள் மனைவி மக்கள் அனைத்துமே சொந்தமாகிறது. கண் மூடிவிட்டால் ஒன்றுமே கிடையாது. ஒரு மனிதன் பிறந்தான், வாழ்ந்தான், இறந்தான் என்று இருக்க கூடாது. பிறந்த மனிதன் வாழ்க்கையில என்ன சாதித்தான் என்று நாட்டு மக்கள் நமக்கு பின்னால் பேச வேண்டும். ஒரு மனிதன் இறந்து விட்டு பிறகு அவனை இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டுக்கு சுமந்து செல்லும் பொழுது புண்ணியவான் போய்விட்டானே என்று நாட்டு மக்கள் எல்லாம் அழ வேண்டுமே தவிர கொடியவன் ஒழிந்து விட்டான் என்று ஒருபோதும் தோற்றவே கூடாது. சீர்மாகவும்

0: சுவாமி
1: ஹரிச்சந்திரா,
0: உலக நன்மைக்காக நீங்கள் தியாகத்திற்கு கேட்ட அனைத்து பொருட்களும் இந்த பெட்டியில இருக்கிறது, இதை பெற்றுக் கொள்ளுங்கள். உலக நன்மைக்காக நீங்கள் செய்யும் யாகத்தை செவ்வனே நிறைவேற வேண்டும், உலகம் செழுமை பெற இருக்க வேண்டும், அதற்கு என் உதவி பேர் உதவியாக இருக்க வேண்டும், பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: நன்றி, என்னுடைய யாகத்தை இனிதே செய்து முடிக்கிறேன். ஓம் நமச்சிவாய, ஓம்.

நேரம் 6 மணி. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம் நிகழ்ச்சி நிரல். இன்றும் நாளையும் ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. இன்றைய நிகழ்ச்சிகள் இந்த அலைவரிசையில் மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். 6:40 மனதில் நின்றவை. இரவு 7 மணிக்கு திரைகானம். 7:10 தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள், எழுதியவர் ஆர் நந்தகோபால். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம். கடற்பொருட்களின் முக்கியத்துவமும் அவற்றின் பாதுகாப்பும் குறித்து பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வளக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ப. பவின்குமார் அவர்களின் உரை. 8:05 9:15 திரைகானம். 9:30 அகில பாரத நாடகம். மகரிஷி ததீச்சி ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ்குமார் ஸ்ரீவாத்சவ். ஹிந்தி மொழி நாடகமாக்கம் ஹெச். வினோத்குமார். தமிழ் மொழியாக்கம் மகேஸ்வரி ரங்கநாதன். நடிப்பு வி. தாசரதி, எம். ராஜேந்திரன், டி. எஸ். லலிதா, இ. எம். எஸ். முரளி, பி. கிருஷ்ணமூர்த்தி, கே. பி. குமார், எல். சிவலிங்கம், டி. கோதண்டராமன், நடன சபாபதி கே. முத்துக்குமார் ஆகியோர். அமைப்பு ஜெயா. 10 மணிக்கு ரவிபாஸ்ரீ அகில் பாரதிய சங்கீத் சபா இசை நிகழ்ச்சிகள். பி. டி. வெங்கச்சந்திர கோபால் குழுவினரின் நாகஸ்வர இசை டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். 100.1 FM கோல்டில் மாலை 6:10 விஸ்லேஷன். 6:30 இரவு 11:10 மார்க்கெட் மந்த்ரா. 7:10 கனிந்த வாழ்வு. வங்கியில் பணியாற்றி ஓய்வு பெற்ற மூத்த மேலாளர் சி. ரத்னம் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். 7:50 செய்தி கதம்பம். 8:10 திரைகானம். 9:15 ஸ்பாட்லைட். 9:30 அகில பாரத நாடகம். 10:10 விஸ்வ தர்பன். 10:20 வேர்ல்ட் நியூஸ். 10:30 வெஸ்டர்ன் மியூசிக். 11:40 திரைகானம். தொடர்வது நாளைய நிகழ்ச்சிகள். மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸில், அதாவது இந்த அலைவரிசையில் நாளை காலை 6:10 எனத்தானும் நல்லவை கேட்க. வழங்குபவர் பேராசிரியர் முனைவர் எம். இ. கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு. 6:35 உழவர்களுக்கான செய்திகள். 6:55 சூழல் அறிவோம். தொடர்ந்து வானிலை. 7 மணி முதல் 9 மணி வரை புத்தம்பது காலை. 4 அறிவோம். நீர் சேமிப்பு வாழ்வின் அடித்தளம் எழுதி வழங்கியவர் எஸ். சித்ரா. தமிழ் முதம் வழங்குபவர் முனைவர் சி. ஆர். மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜப்பிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள். 7:30 இன்று ஒரு தகவல். வழங்கியுள்ளவர் தென்கட்சி கோஸ்வாமிநாதன். 7:45 நகர்வலத்தில் சென்னையின் 2வது ஏசி மின்சார ரயில் சேவை. பி. விஜயலட்சுமி எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். 9 மணிக்கு அரங்கிசையில் என். அனந்த நாராயணன் அவர்களின் வீணை இசை. திருநாகேஸ்வரம் டி. ஆர். எஸ். மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம். ஜி. விஜயராகவன் அவர்கள் கஞ்சிரா. இந்நிகழ்ச்சி எஃப். எம். கோல்டிலும் இடம்பெறும். 10 மணிக்கு ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 குறித்த அன்றாட நிகழ்வுகளின் தொகுப்பு இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து முத்துச்சேதரல். 11 மணிக்கு தென் சிந்தும் நேரம். 12:10 சங்கீத சாரல். உமா மகேஸ்வரன் அவர்களின் பாட்டு. வி. வி. ஸ்ரீனிவாசராவ் அவர்கள் வயலின். பி. குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். 12:50 வானிலை தொடர்ந்து மெல்லிசை. 1 மணிக்கு பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் தொடரில். சதுப்பு நிலக்காடுகளை பாதுகாத்து கடற்கரையோர வாழ்விடங்களை மேம்படுத்தி நிலையான வருமானத்தை வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். 1:10 எண்ணுயிர் தோழி. வழக்கறிஞர் நிவியா சுரேந்திரன் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம். உரையாடுபவர் கே. பரமேஸ்வரி. 2:40 ஹிந்தி பாடம். நடத்துபவர் என். புவனேஸ்வரி. மாணவர் விஸ்வாஸ் சோனி. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசாமி சுதர்சன். ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன். இரவு 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள். எழுதியவர் எஸ். ராஜசேகரன். 9:30 அகில பாரத பிரதேச நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை பாடல்கள் நிகழ்ச்சி டெல்லியிலிருந்து அஞ்சலாகும். இதுவரை நிகழ்ச்சி நிரல் கேட்டீர்கள். சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லியிலிருந்து.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்.
0: வாய் பேச முடியாத ராணிக்கு உணவு கொண்டு வருவதற்காக பூங்குழலியும் சேந்தனமுதமும் கலங்கரை விளக்கத்தில் அருகில் இருக்கும் தங்கள் இருப்பிடத்திற்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்பொழுது பூங்குழலி சேந்தன் அமுதனிடம், நான் தஞ்சை வரலாம் உன்னுடன் என்று எண்ணியிருந்தேன். ஆனால் இப்பொழுது அந்த திட்டத்திலே ஒரு மாறுதல் ஏற்படுத்தி நான் உன்னுடன் பயணப்படுவதில்லை. அதற்கு காரணம், அந்த அம்மாளிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன என்பது போல பூங்குழலி சேந்தன் அமுதனிடம் கூறிக்கொண்டிருந்தாள். சேந்தன் அமுதன் பெருமூச்சு விட்டு, நான் கொடுத்து வைத்தது அவ்வளவுதான். அப்படியானால் இப்போதே உன்னிடம் விடைபெற்றுக் கொள்ளுகிறேன் என்றான். இல்லை இல்லை, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு விட்டு உன் மாமன் முதலியவர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு போ. இல்லாவிட்டால் என்னிடம் எல்லோரும் சண்டைக்கு வருவார்கள். வழியில் இன்னொரு இடத்தில் ஒரு புதரின் மறைவில் நின்று ஒரு பெண்ணும் ஆணும் பேசிக் கொண்டிருப்பதை அவர்கள் பார்த்தார்கள். ஆஹா, அண்ணி ராக்கமல் போலிருக்கிறது. இன்னமும் ரகசிய பேச்சு முடிந்த பாடாக இல்லை. இப்போது வந்திருப்பவர்கள் யார்? அந்த பாண்டிய நாட்டு ஒற்றர்கள்தானா, வேறு யாராவதா என்று பூங்குழலி தனக்குத்தானே சொல்லிக் கொண்டாள். ராக்கம்மாள் புதர் மறைவிலிருந்து வெளிப்பட்டு வந்தாள். பூங்குழலியை பார்த்ததும் சிறிது திடுக்கிட்டாள். ஆனால் அதை உடனே மறைத்து கொண்டு வேகமாக அவர்கள் அண்டை நெருங்கி வந்தாள்.
2: பூங்குழலே, இத்தனை நாள் எங்க தொலைஞ்சு போயிருந்த? உன் அப்பா உன் அண்ணன் ரொம்ப கவலைப்பட்டு போனாங்களே
0: என்றாள். எதற்காக கவலைப்பட வேணும்? நான் வீட்டை விட்டு போவது இதுதான் முதல் தடவையா?
2: இந்த தடவை உன் அத்தை மகனையும் அழைத்து கொண்டு போய் விட்டாயல்லவா? ஒருவருக்கும் சொல்லாமல் நீங்கள் கல்யாணம் செய்து கொண்டு விடுவீர்களோ என்ற கவலை.
0: அண்ணி, இந்த மாதிரி அசட்டு பேச்செல்லாம் என்னிடம் பேச வேண்டாம் என்று எத்தனை தடவை சொல்லியிருக்கிறேன். இன்னொரு தடவை இவ்வாறு பேசினாயோ?
2: இல்லையடி பெண்ணே, இல்லை. நீ உன் அத்தை மகனை கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு என்ன? அரசகுமாரனை கல்யாணம் செய்து கொண்டால் எனக்கு என்ன? இலங்கையிலிருந்து உன் பெரிய அத்தை வந்து உன்னை தேடிக் கொண்டிருந்தாள். அவளை நீ பார்த்து விட்டாயா என்றாள்.
0: இல்லை இல்லை, இன்னும் பார்க்கவில்லை என்று சொன்னாள் பூங்குழலி. வீடு சேர்வதற்குள் சேந்தன் அமுதனிடம் தனியாக பேசும் சந்தர்ப்பம் கிடைத்தபோது, அமுதா ஜாக்கிரதை, அண்ணி பாண்டிய நாட்டு சதிகாரர்களோடு சேர்ந்தவள். அவள் உன் வாய் பிடுங்க பார்ப்பாள். ஒன்றுக்கும் பதில் சொல்லாதே என்றான்.
3: இங்கே நான் இருக்கும் இன்னும் சிறிது நேரமும் வாய் பேச இயலாதவனாகவே இருந்து விடுகிறேன் என்றான் சேந்தன் அமுதன்.
0: அன்று பிற்பகலில் பூங்குழலி மறுபடியும் நாகைப்பட்டினத்தை நோக்கி தன் ஓடத்தைச் செலுத்தினாள். படகில் வாய்ப்பேச இயலாத ராணி வீற்றிருந்தாள். வாய்ப்பேச இயலாத ராணியின் அருகில் இருக்கும்போது பூங்குழலி எப்போதும் மன நிம்மதி அடைவது வழக்கம். ஒத்த உணர்ச்சியுள்ள அவர்களுடைய உள்ளங்கள் ஒன்றுக்கொன்று அவ்விதம் அமைதியை அளிப்பதுண்டு. ஆனால் இம்முறை பூங்குழலியின் மனத்தில் அத்தகைய நிம்மதி ஏற்படவில்லை. சில நாளைக்கு முன்பு அதே இடத்தில் பொன்னியின் செல்வனை உணர்வு இழந்திருந்த நிலையில் அழைத்துப் போனது அவளுக்கு அடிக்கடி நினைவுக்கு வந்தது. அந்த ராஜகுமாரனை இன்னொரு ராஜகுமாரியிடம் சேர்ப்பிப்பதற்காகவே தான் அத்தனை கஷ்டத்திற்கு உள்ளானதை எண்ணிய போது அவளுடைய இதயத்தில் சுருக்கென்ற வேதனை ஏற்பட்டது. சேந்தன் அமுதனை ஊருக்குப் போ என்று பிடித்து தள்ளியது போல அனுப்பிவிட்டதை எண்ணிய போது அவள் உள்ளம் இறங்கியது. இந்த எண்ணங்களைத் தவிர அன்று அவளுடைய தந்தை தியாக விடங்கரையர் செய்த எச்சரிக்கை அடிக்கடி நினைவுக்கு வந்து கொண்டிருந்தது. குழந்தாய், உன்னுடைய போக்குவரத்துகளை கொஞ்சம் கட்டுப்படுத்தி கொண்டால் நன்றாக இருக்கும். யார் யாரோ புது புது மனிதர்கள் இங்கே வந்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக வருகிறார்கள் என்று தெரியவில்லை. ராஜ்யத்தில் ஏதேதோ சதிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. அவற்றில் நீ அகப்பட்டு கொள்ளாதே. நம்முடைய குடும்பம் எந்தென்றைக்கும் சோழகுலத்து மன்னர் குடும்பத்துக்கு கடமைப்பட்டது. இதை மறந்து விடாத என்று அவளுடைய தந்தை கூறினார். தந்தையின் எச்சரிக்கையோடு அண்ணியின் இரகசிய நடவடிக்கைகளையும் சேர்த்து எண்ணிய போது பூங்குழலிக்கு என்றுமில்லாத திகில் உண்டாயிற்று. ஒருவேளை அந்த புது மனிதர்கள் தன்னை தேடிக் கொண்டுதான் வந்திருப்பார்களோ?
3: தன்னை தொடர்வதன் மூலம் பொன்னியின் செல்வன் இருக்குமிடத்தை கண்டுபிடிக்க முயல்

வார்களோ? தன் மூலமாக அது வெளிப்பட்டால் எவ்வளவு பெரிய குற்றமாக இருக்கும்! பூங்குழலியின் மனக்கலக்கத்தை அதிகமாக்கக்கூடிய விதமாக ஓடையின் கரையோரமாக காடுகளில் சலசலப்பு சத்தங்கள் கேட்டுக்கொண்டிருந்தன. அப்போது காற்றே அடிக்கவில்லை. எட்டு திசைகளிலும் சதி செய்து கொண்டு காற்றை பிடித்து தடுத்து வைத்திருப்பது போல இருந்தது. அப்படி இருக்கும்போது ஓடைக்கரை காடுகளில் சலசலப்பு ஏற்பட காரணம் என்ன? வாய் பேச இயலா ராணிக்கு இந்த தொந்தரவு ஒன்றுமில்லை. அவளுக்கு காது கேட்காது. ஆகையால் சலசலப்பு சத்தமும் காதில் விழாது. அவளிடம் அதை பற்றி யோசனை கேட்கவும் முடியாது. ஆனால் வாய் பேச இயலாத ராணிக்கு அதிகமான வேறு சில சக்திகள் உண்டு. கண்ணால் பார்ப்பதும் காதால் கேட்டு தெரிந்து கொள்ள முடியாத விஷயங்களை ஆறாவது புலனின் உதவியை கொண்டு அவள் கண்டுகொள்வாள். அவள் அறியாத அபாயம் ஒன்றும் தன்னை நெருங்க முடியாதல்லவா? இது என்ன? அத்தையும் கவலையோடு அடிக்கடி ஓடைக்கரையை அண்ணாந்து பார்த்து கொண்டு வருகிறார்களே. உண்மையிலேயே அபாயம் ஏதேனும் தொடர்ந்து வருகிறதோ? அத்தை ஓடைக்கரையை அடிக்கடி பார்ப்பதன் காரணம் சீக்கிரம் தெளிவாகிவிட்டது. பூங்குழலியின் கவலையை அது போக்குவதாயிருந்தது. ஓரிடத்தில் ஐந்தாறு மான்கள் ஓடைக்கரை புதர்களின் இடையில் தெரிந்தும் தெரியாமலும் நின்று படகை எட்டி பார்த்தன. இல்லை, படகை பார்க்கவில்லை. வாய் பேச இயலாத ராணியை பார்த்தன. ஆஹா ஆஹா, மான்களைப் போன்ற அழகான பிராணிகள் உலகில் வேறு எதுவும் இல்லை. மான்களை படைத்த கடவுள் எதற்காக மனிதர்களையும் படைத்தாரோ தெரியவில்லை. சண்டாள மனிதர்கள், இவ்வளவு அழகான பிராணிகளை வேட்டையாடி கொல்லுகிறவர்களும் இருக்கிறார்கள் அல்லவா? மான்களை பார்த்து அவற்றின் அழகை நினைத்து அதிசயித்த பூங்குழலியின் கரங்கள் துடுப்பு போடுவதை நிறுத்தின. படகு நின்றது. வாய் பேச முடியா ராணியின் தொண்டையிலிருந்து ஒரு விசித்திரமான ஒலி கிளம்பிற்று. அது அன்று காலையில் கேட்ட குரல் போல இல்லை. இதில் திகிலும் எச்சரிக்கையும் கலந்திருந்தன. அதை கேட்ட மான்களும் திகிலடைந்து திரும்பி ஓடத் தொடங்கின. அதே நேரத்தில் எங்கேயோ மறைவான இடத்திலிருந்து ஓர் அம்பு விற்றென்று ஒரு மானின் மீது தைத்தது. அம்பு தைத்த மான் சோகம் நிறைந்த குரலில் ஓலமிட்டது. வாய் பேச இயலா ராணி படகிலிருந்து கரையில் தாவி குதித்து காயமடைந்த மானை நோக்கி ஓடினாள். அவள் மானின் சமீபத்தை அடைந்த அதே சமயத்தில் நாலாபுரத்து புதர்களிலும் சலசலப்பு சத்தம் உண்டாயிற்று. அடுத்த வினாடிகளில் ஏழு எட்டு பேர் வந்து அவளை சூழ்ந்து கொண்டார்கள். அவர்களில் பலர் கையில் வேலாயுதங்கள் இருந்தன. சற்று தூரத்தில் அவர்களுக்கு வழிகாட்டி அழைத்து வந்த ராக்கம்மாளும் காணப்பட்டாள். வாய் பேச இயலாத ராணி தப்பி ஓட முயன்றாள். முடியவில்லை. தப்பி ஓடுவது இயலாத காரியம் என்று அறிந்ததும் அந்த ராணி சும்மா நின்று விட்டாள். இரண்டு பேர் நெருங்கி வந்து அவளுடைய கைகளை கயிற்றினால் பிணைத்து கட்டினார்கள். இவ்வளவும் பூங்குழலி பார்த்து கொண்டிருக்கும் போதே சில வினாடி நேரத்தில் நிகழ்ந்துவிட்டன. வாய் பேச இயலா ராணியின் கரங்களை கயிற்றினால் கட்டுகிறார்கள் என்பதை அறிந்ததும் பூங்குழலி படகிலிருந்து பாய்ந்து கூச்சலிட்டு கொண்டு ஓடி வந்தாள். கையிலிருந்த துடுப்பை ஓங்கிக் கொண்டு வந்தாள். வாய் பேச இயலா ராணியை சுற்றி நின்றவர்களில் ஐந்தாறு பேர் பூங்குழலியை நோக்கி ஓடி வந்தார்கள். அவளை பிடித்திழுத்து கொண்டு போய் படகில் தூக்கி போட்டு கயிற்றினால் இருக்க கட்டிவிட்டார்கள். பிறகு திரும்பிச் சென்றார்கள். அவர்களுடன் சாவதானமாக வந்த வாய் பேச இயலா ராணியையும் அழைத்து கொண்டு சில வினாடி நேரத்தில் மறைந்து விட்டார்கள். பூங்குழலி தன்னை படகுடன் சேர்த்து கட்டியிருந்த கட்டுக்களை அவிழ்க்க அவசர அவசரமாக முயன்றாள். அது அவ்வளவு லகுவான காரியமாக தெரியவில்லை. சண்டாள பாவிகள் கயிற்றை தாறுமாறாக விட்டு முடிச்சுக்கு மேல் முடிச்சாக போட்டிருக்கிறார்கள். பூங்குழலியின் சிறிய கத்தி படகின் அடியில் கிடந்தது. ஒரு கரத்துக்காவது விடுதலை கிடைத்தால் கத்தியை எடுத்து கட்டுக்களை அறுத்து எரியலாம். ஆனால் பாவிகள் மணிக்கட்டுக்களை சேர்த்துதான் பலமாக பின்புறத்தில் கட்டியிருந்தார்கள். பூங்குழலி மிகவும் கஷ்டப்பட்டு குனிந்து பற்களினால் கத்தியின் பிடியை கவ்விக்கொண்டாள். பற்களினால் கவ்விய வண்ணமே கத்தியை பிடித்து கொண்டு கயிற்றை ஓரிடத்தில் அறுத்தாள். கைகளின் கட்டு சிறிது தளர்ந்தது. ஒரு கையை மிகவும் பிரயாசையின் பேரில் கட்டியிருந்து விடுதலை செய்து கொண்டாள். பிறகு கயிர்களை அறுப்பது சிறிது எளிதாயிற்று. காடுகளில் கட்டுக்களிலிருந்து முழுவதும் விடுவித்துக் கொள்வதற்கு ஏறக்குறைய ஒரு நாழிகை நேரம் ஆகிவிட்டது. இந்த சமயத்தில் ஓடைக்கரை மீது காலடி சத்தம் கேட்டது. பிறகு நிழல் தெரிந்தது. தன்னை கட்டி போட்டவர்களில் ஒருவன்தான் திரும்பி வருகிறான் போலும். அல்லது தான் கட்டுக்களை அவிழ்த்து கொண்டு தப்பிவிடாமல் பார்த்து கொள்வதற்காக ஒருவனை பின்னால் விட்டு வைத்து சென்றிருக்கிறார்கள் போலும். அவன் தன் கண் முன்னால் தெரிந்ததும் கையில் இருந்த கத்தியை

0: அவன் மீது எரிந்து கொன்றுவிடுவது என்று பூங்குழலி தீர்மானம் செய்து கொண்டு அதற்கு ஆயத்தமாக கத்தியை பிடித்து கொண்டிருந்தாள். ஆனால் எத்தகைய ஏமாற்றம்!
1: இப்பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
2: இன்பமோ துன்பமோ ரெண்டுமே நிலைச்சு இருப்பதில்லை. கொஞ்சம் முன்னால பூங்குழலின் ஆவேச பேச்சில் பளீர் பளீர்னு மின்னல் கீற்றுகளையும் படார் படார்னு இடி முழக்கங்களையும் பொறுத்துக்கிட்டு வந்தான் அத்த மகன் சேந்தன் அமுதன். கடவுள்தான் உன்னுடைய மனக்கசப்பு போக்கி அமைதி அளித்து அருள வேண்டும். அதற்காக நான் அல்லும் பகலும் பிரார்த்தனை செய்து வருவேன்னு சொல்லி முடிக்கிறதும் அந்த மூதாட்டியின் முகம் தெரியறதும் உடனுக்குடன் அமைந்ததை கண்டோம். தன் பெரியம்மாவின் எதிர்பாராத வருகை பூங்குழலியின் மனத்தை மாத்திரத்துக்கு உதவியா அமையும்னு நம்பிக்கை பிறந்தது அவனுக்கு. அதுவும் கொஞ்ச நேரம்தான். அந்த மூதாட்டி அவனை கண்டு வேணும்னே மறைஞ்சுக்கிட்டு இருந்தான். என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான், நான் நினைத்தது எதுவும் நடைபெறுவதில்லை. நான் போகட்டுமா? நொந்து பேசினான் சேந்தன் அமுதன். சற்றுக்கெல்லாம் அவன் இருப்பிடத்தை கண்டுபிடிச்சதும் அந்த நம்பிக்கை மறுபடியும் பிறந்திருக்கும். ஆனா நிலைக்கில்லை. பொன்னியின் செல்வரை பார்க்க அவளை அழைச்சிக்கிட்டு பூங்குழலி மட்டும் போக வேண்டிய நிலை. எதையும் ஏற்றுக்கும் பக்குவம் இருந்தாலும் இந்த ஏமாற்றத்தை மறைக்க முடியல. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான், இப்போதே உன்னிடம் விடைபெற்றுக் கொள்கிறேன். நடுக்கடல்ல சுழற்காற்று அடித்த இரண்டு நாள்களுக்கு பிறகு பொன்னியின் செல்வரையும் வந்தியத்தேவனையும் பூங்குழலி கோடிக்கரையில் கொண்டு வந்து சேர்த்த நிகழ்ச்சியை நினைவுபடுத்திப்போம். அப்போது ஓர் இக்கட்டான கட்டத்தில் கூட வந்தியத்தேவன் காட்டில் அத்தானும் மாமன் மகளும் வசந்தோத்சவம் கொண்டாடுகிறீர்களோன்னு நகைச்சுவையாக சொன்னான் அல்லவா. இப்போது அண்ணி ராக்கம்மா யாருக்கும் சொல்லாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களோன்னு கவலைப்பட்டோன்னு சொன்னான். இறுக்கமான சூழ்நிலைகளில் கூட இயல்பான பேச்சை கொண்டு வர்றதில் ஆசிரியரின் தனித்திறமையை பார்க்குறோம். மிருகம் என்கிற சொல் பொதுவாக விலங்கை குறித்தாலும் சிறப்பாக மான் என்கிற பொருளை உடையது. விலங்கு குறிப்பாக மான் நடந்து போன சுவட்டை பிடிச்சு போய் தேடுவது மார்க்கம் ஆயிடுச்சு. அதாவது மிருகத்தின் கால்வழி தடம் மார்க்கம். பூங்குழலி தன் அத்தைய சிங்கராணின்னு குறிப்பிட்டா அல்லவா. அந்த பெண் சிங்கத்தை பிடிக்க திடீர்னு முளைச்ச ஆட்கள் மானை கொன்ற கொடூரத்தை பார்த்தோம். இந்த அற்பத்தனம் சோழ நலன்கிள்ளியின் வஞ்சினத்தை நிறைவுபடுத்தது இல்லையா? துஞ்சு புலி இடறிய சிறிதடன் போல உயிந்தனன் பெயர்தலோ அரிதே. பார்வை குறைவால தூங்கும் புலிய காலால் இடறினவன் பிழைக்க முடியுமா? இந்த மூதாட்டியோ பேச்சாற்றலும் கேட்கும் திறனும் அற்றவள். இருந்தாலும் பெண் சிங்கம், அது மட்டுமா? புயற் காற்று, பாவோ. அவளை பிடிச்சி அற்பர்களின் கதி என்ன ஆகுமோ? கட்டுண்ட புலியா இருந்த பூங்குழலியோ தன்னை விடுவிச்சுக்கிட்டா, என்ன நடக்குமோ?
1: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள். ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
3: கதைகளை கேட்டோம் வானொலியில் அன்று.
4: பின்னர் வந்தது கேளிக்கையில் ஒரு புரட்சி.
3: மூலை முடுக்கெல்லாம் தொலைக்காட்சி.
4: இந்த கதையில் மாற்றம் இல்லை,
3: நடையில் மட்டும் வந்தது ஒரு புதிய மாற்றம்.
4: நாம் கேட்டும் பார்த்தும் ரசித்த கதைகளை டிஜிட்டலில் இன்று ரசிக்க
3: இப்போதே டவுன்லோட் செய்வோம் வேவ்ஸ் ஓடிடி ஆப்பை.
4: இலவசமாக கண்டுகளிப்போம்.
5: தொடர்வது ஒரு திரைப்பட பாடல், ராகங்கள் மாறுவதில்லை படத்திற்காக எஸ் ஜானகி குழுவினர்.

0: ஆகாஷ்வாணி விளம்பரத்தை தொடர்ந்து மாநில செய்தி அறிக்கை ஒலிபரப்பாகும்.
1: உனக்கு காலேஜ் டைம் ஞாபகம் இருக்கா?
2: அட காலேஜ் ஞாபகங்களை விடுங்க, எவ்வளவு விஷயங்களை மறந்துட்டேன். அப்ப இருந்த பேங்க் அக்கவுண்ட் கூட இப்ப ஞாபகம் இல்ல.
1: பேங்க் அக்கவுண்ட் பழசா இருந்தாலும் தெரிஞ்சுக்க முடியும்.
2: எங்க இருந்து தெரிஞ்சுக்க முடியும்?
1: உத்கம்ல இருந்து RBI யோட உத்கம் போர்ட்டல்ல ரிஜிஸ்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. அப்புறம் உங்க டீடைல்ஸ் போட்டு 10 வருஷம் அல்லது அதை விட பழைய இன்ஆக்டிவ் அக்கவுண்ட்களை சர்ச் பண்ணுங்க. வங்கியை அணுகி உங்க அக்கவுண்ட மறுபடியும் ஆக்டிவேட் பண்ணுங்க.
2: இன்னைக்கே சர்ச் பண்றேன்.
1: அப்போ இன்னைக்கு டீ நீ வாங்கி கொடு.
3: RBI சொல்கிறது.

0: கவனமா இருங்க, எச்சரிக்கையா இருங்க.
1: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார்.

0: பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கு மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இயற்கையை பாதுகாப்பது நமது பாரம்பரியத்தின் அங்கமாக உள்ளது என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
1: சென்னை பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் வர இருக்கிறது அப்படின்றது மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் அப்படின்றது நான் சொல்லியிருந்தேன். அந்த மீனவர்கள் எல்லாமே பூர்வீக குடிகள். கிட்டத்தட்ட 10,000 மேற்பட்ட குடும்பங்கள் அங்கு பாதிக்கப்படுவாங்க. நான் மீனவத்துறை அமைச்சராக இருந்தேன். மீனவர்களுடைய கஷ்டம் என்னன்னு தெரியும். அப்படிப்பட்ட மீனவர்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வருவது என்பது மீனவர்களுக்கு இழைக்கப்படும் ஒரு மிகப்பெரிய துன்பம் துயரமாகத்தான் நான் பார்க்கிறேன். பட்டினப்பாக்கத்தில் தலைமைச் செயலகம் கட்டுவதை அவர்கள் கைவிட வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது.
0: டெங்கு காய்ச்சல் பரவலை கட்டுப்படுத்த உரிய நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக்கொண்டார்.
1: டெங்குவினுடைய கொடூர தாக்குதல்ல தமிழக மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். சுகாதார சீர்கேடு, கிட்டத்தட்ட 16,830 பேர் டெங்குவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 9-10 பேர் டெங்குவால இறந்திருக்கிறார்கள். அமைச்சர்கள் வந்து டெங்குவை கட்டுப்படுத்துவதற்கு தங்களுடைய நேரத்தை செலவு செய்யலாம். அதே போல மின்சார பற்றாக்குறையை தீர்வு செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்.
0: தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார்.
2: டெங்கு பாத்தீங்கன்னா கடந்த ஆண்டுகளை கம்பேர் பண்றப்ப நம்ம கட்டுக்குள்ளதான் இருக்குன்னு சொல்லலாம். பாத்தீங்கன்னா 2023 மொத்தம் 56,863 கேஸ் இருந்தது. 2024 46,971 கேஸ். 2025 25,585 டெங்கு பாசிட்டிவ் கேசஸ் இருந்திருக்காங்க. இந்த ஆண்டு இதனால் வரை 17,049 டெங்கு பாசிட்டிவ் கேசஸ் நம்ம ரிப்போர்ட் ஆயிருக்கு. டெங்கு கண்டிப்பாக கட்டுக்குள் தான் இருக்கு. ஆனா அதே சமயம் அரசு அலட்சியமா இல்ல, போதிய அளவுல கொசு ஒழிப்பு பணியாளர்கள் பணியில் அமர்த்தப்பட்டு வீடு வீடாக சென்று எங்கெல்லாம் அந்த மழைநீர் தேங்கி இருக்கு அப்படிங்கறத கண்டறிந்து அதில் அப்புறப்படுத்துற பணியில இருக்காங்க. டெங்கு கேஸ் கன்ஃபார்ம் ஆச்சுன்னா அது எந்த வகையில நம்ம அரசு மருத்துவமனையில அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டர்ட் புரோட்டோகால அனைத்து அரசு மருத்துவமனையில இருக்கிற மருத்துவர்களுக்கும் நாங்க ட்ரைனிங் மாதிரியும் கொடுத்துருக்கோம். அதனால கண்டிப்பாக உயிரிழப்புகள் டெங்குனால ஏற்படக்கூடாது என்பதுல அரசு ரொம்ப உறுதியா இருக்கு. டெங்கு கேசஸ் வராம இருக்கணுங்கிறது அரசு உறுதியா இருக்கு.
0: தமிழகத்தில் தமிழக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இதுதொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 24 மணி நேரத்தில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தமிழக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு, ஆவின்பால் பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட பின்னர் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது குறித்து தமிழக அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள் மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள். அந்தமான் கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி

0: ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: நேற்று மாலை 5 மணி அளவில் வடக்கு அந்தமான் கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து செப்டம்பர் 21 அன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் செப்டம்பர் 22 அன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் வலுப்பெறக்கூடும். மேலும் சுமார் 1 கிலோமீட்டர் உயரத்தில் தெற்கு ஆந்திர கடலோர பகுதிகளில் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று மதுரை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர் மற்றும் சிவகங்கை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கன முதல் மிக கனமழையும், நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, திருச்சிராப்பள்ளி, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் நாளை நீலகிரி, கோயம்புத்தூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திண்டுக்கல், புதுக்கோட்டை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, பெரம்பலூர், அரியலூர், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், திருவண்ணாமலை, சிவகங்கை, தஞ்சாவூர், மதுரை, கடலூர், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் திருச்சிராப்பள்ளி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: விநாயகர் சதுர்த்தியையொட்டி சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் வைக்கப்பட்ட சிலைகள் பலத்த பாதுகாப்புக்கிடையே அரசு அறிவித்துள்ள கடல் பகுதிகளில் கரைக்கப்பட்டன. இதேபோல் மாநிலம் முழுவதும் விநாயகர் சிலைகள் நீர்நிலைகளில் கரைக்கப்பட்டன. இதற்கிடையே நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் விநாயகர் சதுர்த்தியையொட்டி இன்று குதிரை வண்டி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட குதிரைகள் பங்கேற்றதாக எமது செய்தியாளர் கண்ணன் தெரிவிக்கிறார்.
2: குமாரபாளையத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு குதிரை வண்டி ரேக்லா பந்தயம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட குதிரைகள் சீறி பாய்ந்தன. இந்த ரேக்லா பந்தயம் குமாரபாளையம் காவேரி நகர் பகுதியில் தொடங்கி சங்ககிரி அருகே உள்ள அன்னமார் கோவில் வரை சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவை எல்லையாக கொண்டு நடைபெற்றது. இந்த ரேக்லா பந்தயத்தில் சின்ன குதிரை, புதிய குதிரை, 41 இன்ச், 43 மற்றும் 45 இன்ச் உயரமான குதிரைகள் என 5 பிரிவுகளாக போட்டிகள் நடைபெற்றன. நாமக்கல், சேலம், ஈரோடு, கரூர், மதுரை, ராமநாதபுரம், திருநெல்வேலி உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட குதிரைகள் இப்போட்டியில் கலந்து கொண்டன. இதனைத் தொடர்ந்து குதிரைகள் சீறி பாய்ந்து எல்லைகளை கடந்து வந்து பரிசுகளை தட்டிச் சென்றன. வெற்றி பெற்ற குதிரைகளின் உரிமையாளர்களுக்கு பாராட்டு தெரிவிக்கப்பட்டது.
0: மாவட்ட செய்திகள். உடல் உறுப்பு தான விழிப்புணர்வு பேரணி காஞ்சிபுரத்தில் இன்று நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் பெண்ணாக்கரம் சாலையில் மழை காரணமாக மரம் விழுந்ததால் அந்த வழித்தடத்தில் 3 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. திண்டுக்கல் பழனி மலைக்கோவில் ரோப்கார் பராமரிப்பு பணிகள் நிறைவடைந்துள்ளதாகவும், 64 நாட்களுக்கு பிறகு நாளை மறுநாள் முதல் இதன் சேவை தொடங்கப்பட உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே போதைப்பொருள் வைத்திருந்தது தொடர்பாக 3 பேரை காவல்துறை கைது செய்தனர். விளையாட்டுச் செய்திகள். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. ஷெஃபாலி வர்மா அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 100 ரன் குவித்தார். 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.3 ஓவரில் 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தது. தீப்தி சர்மா மற்றும் நந்தினி சர்மா அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இப்போட்டியின் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேசியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளி பதக்கம் வென்ற இளவேனில் வாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மாநில அரசு கூறியுள்ளது. அந்தமான் கடல் பகுதியில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவடைந்து வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
3: நேரம் 6:40. ஆகாஷ்வாணி சென்னை. தொடர்வது மனதில் நின்றவை. முதல் பாடலாக வேட்டைக்காரன் திரைப்படத்திலிருந்து கிறிஷ் சுசித்ரா குரல்களில் பாடல் கேட்கலாம்.

0: இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே.

0: ஒலித்தந்த பாடலோடு நிறைவு பெறுவது மனதில் நின்றவை நிகழ்ச்சி. நேரம் 7 மணி, ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இப்போது இடம்பெறுவது திரைகானம். முதல் பாடல் காக்கி சட்டை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி பாடியது.
1: தஞ்சாவூர் மாவட்ட

0: இதுவரை திரைகான மொழிக்க கேட்டீர்கள். அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:10. ஆகாஷ்வாணி. இன்றைக்கு இடம்பெறுவது தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். நந்தகோபால்.
1: தஞ்சாவூர் மாவட்ட விவசாயிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் விவசாயிகளுக்கான நிதிசார் விழிப்புணர்வு குறித்த ஒரு நாள் சிறப்பு பயிலரங்கம் ஒரத்தநாடு வட்டம் ஈச்சங்கோட்டையில் உள்ள டாக்டர் எம் எஸ் சுவாமிநாதன் வேளாண்மை கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் வரும் 23 காலை 10 நடைபெறவுள்ளது. விவசாயத்தை இலாபகரமான தொழிலாக மாற்றுதல், முறையான வரவு செலவு பராமரிப்பு, அரசு மானியங்களை பயன்படுத்துதல் மற்றும் விவசாயத்தின் மூலம் கிடைக்கும் வருமானத்தை முறையாக கையாளுதல் உள்ளிட்டவை குறித்து பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. மேலும் வங்கி சேமிப்பு திட்டங்கள், விவசாயிகளுக்கான முதலீட்டு வாய்ப்புகள், அரசு காப்பீடு

0: திட்டங்கள், இணையவழி குற்றங்களில் இருந்து பாதுகாப்பு, உற்பத்தி செலவுகளை கட்டுப்படுத்துதல், வருமானத்தை திட்டமிடுதல் மற்றும் வேளாண் தொழிலுக்கான நீடித்த நிதி திட்டமிடல் ஆகியவை குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட உள்ளது. தஞ்சாவூர் மாவட்டத்தைச் சேர்ந்த விவசாயிகள் இந்த பயிற்சியில் ஆர்வத்துடன் கலந்து கொண்டு நிதி மேலாண்மை தொடர்பான பயனுள்ள தகவல்களை பெற்று பயன்பெறுமாறு தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி ரேவதி கேட்டுக்கொண்டுள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற தூய்மை பணியை அமைச்சர் திரு வினோத் தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையிலிருந்து ஜனவரி மாதம் வரை தண்ணீர் திறக்க வேண்டும் என்ற விவசாயிகளின் கோரிக்கை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். தற்போதைய நீர்நிலை மற்றும் மாவட்டங்களின் தன்மைக்கேற்ப விளைச்சல் தரக்கூடிய மாற்றுப் பயிர்களை சாகுபடி செய்ய விவசாயிகளுக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழக அரசின் கூட்டுறவு நிறுவனமான கோஆப்டெக்ஸ் கைத்தறி நெசவாளர்கள் உற்பத்தி செய்யும் பல்வேறு ரக துணிகளை கொள்முதல் செய்து நாடு முழுவதும் உள்ள விற்பனை நிலையங்கள் மூலம் விற்பனை செய்து வருகிறது. இதன் மூலம் நெசவாளர்களுக்கு தொடர்ந்து வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டு வருகிறது. தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு வாடிக்கையாளர்கள் பயன்பெறும் வகையில் அனைத்து கைத்தறி ரகங்களுக்கும் 10% சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுகிறது. கோவை, மென்பட்டு, காஞ்சிபுரம், சேலம், ஆரணி, திருபுவனம் உள்ளிட்ட பகுதிகளில் தயாரிக்கப்படும் பட்டுப்புடவைகள், கோவை கோரா காட்டன் சேலைகள், பருத்தி சட்டைகள், படுக்கை விரிப்புகள் உள்ளிட்ட பல்வேறு கைத்தறி ரகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. தஞ்சாவூர் வைரம் கோஆப்டெக்ஸ் விற்பனை நிலையத்தில் கடந்த ஆண்டு 1,68,74,000 ரூபாய் விற்பனை நடைபெற்ற நிலையில் இந்த ஆண்டு 2 கோடி ரூபாய் விற்பனை இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் பொன்னைநல்லூர் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோயிலில் ஆவணி பெருந்திருவிழாவை ஒட்டி தேரோட்டம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த செப்டம்பர் 1 கொடியேற்றத்துடன் தொடங்கிய திருவிழாவின் நிறைவு நாளில் அலங்கரிக்கப்பட்ட தேரில் மாரியம்மன் எழுந்தருளினார். ஏராளமான பக்தர்கள் வடம்பிடித்து தேரை இழுத்துச் சென்றனர். தொடர்ந்து பக்தர்கள் அம்மனை தரிசித்து சிறப்பு வழிபாடு மேற்கொண்டனர். தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டரங்கில் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்வதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை கூடுதலாக பெய்ய வாய்ப்புள்ளதால் புயல் உள்ளிட்ட பாதிப்புகளை எதிர்கொள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாக அமைச்சர் தெரிவித்தார். கஜா தானே உள்ளிட்ட புயல்களின் பாதிப்புகளை கருத்தில் கொண்டு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாகவும் அவர் கூறினார். பேரிடர் மேலாண்மைக்காக மத்திய அரசிடமிருந்து 1,200 கோடி ரூபாய் பெறப்பட்டுள்ளதாகவும், மாவட்ட பணிகளுக்கு 289 கோடி ரூபாய், கால்நடை பராமரிப்பிற்கு 10 கோடி ரூபாய், வருவாய்த்துறை பணிகளுக்கு 582 கோடி ரூபாய் நிதி தொடர்பான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். மேலும் மேட்டூர் அணையிலிருந்து 12,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டுள்ள நிலையில் கூடுதல் நீர் வர வாய்ப்புள்ளதால் காவிரி நீர் கடைமடை பகுதிகளுக்கும் சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். 2028 நடைபெறவுள்ள கும்பகோணம் மகாமக விழாவிற்கான முன்னேற்பாடு பணிகள் குறித்து தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் அனைத்து துறை அலுவலர்களுடனான ஆலோசனைக் கூட்டம் இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தலைமையில், வேளாண்மைத்துறை அமைச்சர் திரு வினோத் முன்னிலையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அமைச்சர் திரு ரமேஷ், மகாமகம் விழாவில் சுமார் 70 லட்சம் முதல் 90 லட்சம் பக்தர்கள் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் பல்வேறு துறைகளின் சார்பில் சுமார் 600 கோடி ரூபாய் அளவில் பணிகள் மேற்கொள்ள திட்டமிடப்பட்டுள்ளதாக கூறினார்.
1: இதுவரை இடம்பெற்றது தஞ்சாவூர் மாவட்ட செய்திகள். எழுதியவர் ஆர். நந்தகோபால். சில நொடிகளில் தொடர்வது தமிழ் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கையை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார்.

0: கொண்டார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இனி விரிவான செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதிபூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். பெங்களூருவில் இன்று மத்திய பட்டு வாரியத்தின் 77வது ஆண்டு விழாவை தொடங்கி வைத்து பேசிய அவர், பட்டு விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்கும் நோக்கில் இத்துறையை விரிவுபடுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார். கடந்த 2014ஆம் ஆண்டு 26,000 மெட்ரிக் டன்னாக இருந்த மல்பெரி சாகுபடி தற்போது 42,000 மெட்ரிக் டன் அளவிற்கு அதிகரித்துள்ளது என்றும் அவர் கூறினார். 2031ஆம் ஆண்டுக்குள் இதனை 60,000 மெட்ரிக் டன்னாக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டார். சர்வதேச சந்தையில் இந்திய பட்டு ஜவுளிகளின் தேவை அதிகரித்து வருவதாகவும் திரு கிரிராஜ் சிங் தெரிவித்தார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். ஜப்பானின் நகோயாவில் ஞாயிறு தோறும் சைக்கிள் பயணம் இயக்கத்தில் பங்கேற்ற பின் அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இந்திய அணியினர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி வருவதாக குறிப்பிட்டுள்ளார். ஜப்பானில் வசிக்கும் இந்திய வம்சாவளியினர் இந்திய வீரர்களுக்கு ஊக்கமளித்து வருவது பாராட்டுதலுக்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக டாக்டர் மன்சுக் மாண்டவியா இந்திய அணியில் இடம்பெற்றுள்ள வீரர்கள் மற்றும் பயிற்சியாளர்களுடன் கலந்துரையாடினார். தொலைத்தொடர்பு துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலம் குவாலியரில் 5,500 கோடி ரூபாய் முதலீட்டில் ஆசியாவின் முதலாவது தொலைத்தொடர்பு சாதன உற்பத்தி மண்டலம் அமைக்கப்பட உள்ள இடத்தை ஆய்வு செய்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் இதனை தெரிவித்தார். இந்த தொழில் வளாகம் மூலம் 18,000-க்கும் மேற்பட்டவர்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டார். இத்திட்டத்திற்காக முதற்கட்டமாக 170 ஏக்கர் நிலம் அடையாளம் காணப்பட்டிருப்பதாகவும், 24 சர்வதேச நிறுவனங்கள் இங்கு தொழில் தொடங்க முன்வந்திருப்பதாகவும் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறினார். இளம் பொறியாளர்கள் தங்களது படிப்புக்கு அப்பாற்பட்டு புதிதாக உருவாகும் தொழில்நுட்பங்களையும் அறிந்து கொள்வது அவசியம் என்று மிசோரம் ஆளுநர் ஜெனரல் வி கே சிங் வலியுறுத்தியுள்ளார். புதுதில்லியில் இந்திய பொறியாளர் சங்கத்தின் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்தியாவின் வளர்ச்சியில் பொறியாளர்களின் பங்களிப்பை வெகுவாக பாராட்டினார். பொறியாளர்களின் அயராத பணி காரணமாக நாடு சுதந்திரமடைந்த பின் ஏராளமான புதிய அணைகள், எஃகு ஆலைகள் அமைக்கப்பட்டிருப்பதுடன் மெட்ரோ ரயில், புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, நெடுஞ்சாலை, தொலைத்தொடர்பு, விண்வெளி திட்டங்கள், பாதுகாப்பு தளவாட உற்பத்தி, டிஜிட்டல் பொது கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவதிலும் சாதனை படைக்கப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். பல்வேறு துறைகளிலும் இந்தியா சாதனை படைத்துள்ள நிலையில் நாட்டின் அடுத்த கட்ட வளர்ச்சி தற்போதைய இளம் பொறியாளர்களின் திறமையை நம்பியிருப்பதாகவும் ஜெனரல் வி கே சிங் தெரிவித்தார். அஸ்ஸாம் மாநிலத்தில் 48,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள புதிய அனல்மின் நிலையத்திற்கு அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்த பிஸ்வ சர்மா அடிக்கல் நாட்டினார். 3,200 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட இந்த அனல்மின் நிலையம் துப்ரி மாவட்டத்தின் சபார் பகுதியில் தனியார் நிறுவனத்தால் அமைக்கப்படவுள்ளது. இதன் மூலம் கட்டுமானப் பணிக்காலத்தில் சுமார் 20,000 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைப்பதுடன் பணிகள் நிறைவடைந்ததும் 1,000 பேருக்கு நிரந்தர வேலைவாய்ப்பு கிடைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலா 800 மெகாவாட் உற்பத்தி திறன் கொண்ட 4 அலகுகளாக அமைக்கப்படும் இந்த அனல்மின் நிலையத்தின் முதல் பிரிவு 2030ஆம் ஆண்டு டிசம்பரில் உற்பத்தியை தொடங்கும் என்றும் கூறப்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச காவல்துறையில் எழுத்தர் உள்ளிட்ட பணிகளுக்கு தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். லக்னோவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், மாநிலத்தில் முந்தைய சமாஜ்வாதி கட்சி ஆட்சியின்போது காவல்துறை பணி நியமனங்களில் முறைகேடு நடைபெற்றதாக குற்றம் சாட்டினார். இதன் காரணமாக ஏராளமான மக்கள் வேலை தேடி வெளிமாநிலங்களுக்கு செல்ல நேரிட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். ஆனால் தற்போதைய பிஜேபி ஆட்சியில் அரசு பணி நியமனங்கள் வெளிப்படையான முறையில் நேர்மையாக நடைபெறுவதால் மக்களிடையே நம்பிக்கை ஏற்பட்டிருப்பதாகவும் திரு யோகி ஆதித்யநாத் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நாடு போற்றும் நல்லாட்சி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 25 ஆண்டு கால பொது வாழ்வே சாட்சி. சரக்கு மற்றும் சேவை வரி விதிப்பு செயலாக்கம், வருமான வரி சீர்திருத்தங்கள், உற்பத்தியுடன் இணைந்த ஊக்கத்தொகை திட்டங்கள், தேசிய கல்விக் கொள்கை, நேரடி பண பரிமாற்றம், தேசிய மருத்துவ ஆணையம், புதிய குற்றவியல் சட்டங்கள்,

0: மற்றும் புதிய தொழிலாளர் நலச்சட்டங்கள், விண்வெளி மற்றும் பாதுகாப்பு துறை சீர்திருத்தங்கள், செமிகண்டக்டர் இயக்கம், இது மட்டுமின்றி சாதனைகள் பல, நாட்டு நலன் மற்றும் மக்கள் சேவை, இதுவே பிரதமரின் தாரக மந்திரம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சாதனைகள்.
1: இந்திய ஜப்பான் விமானப்படை தலைமை தளபதிகள் தேஜஸ் இலகுரக போர் விமானத்தில் கூட்டு பயிற்சியில் ஈடுபட்டனர். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் விமானப்படை தளத்தில் நடைபெற்று வரும் வீர் கார்டியன் என்ற பெயரிலான இப்பயிற்சி நாளை மறுதினம் நிறைவடைய உள்ளது. இந்தியாவின் உள்நாட்டு தயாரிப்பான தேஜஸ் மற்றும் ரஃபேல், சுகோய் 30 MKI ரக விமானங்கள் இதில் பங்கேற்றுள்ளன. ஜப்பான் விமானப்படை சார்பில் அந்நாட்டின் F2A போர் விமானங்களும் பங்கேற்றுள்ளன. இந்த பயிற்சி பாதுகாப்புத்துறையில் இந்தியா ஜப்பான் இடையேயான நீண்டகால ஒத்துழைப்புகளை மேலும் வலுப்படுத்துவதாக அமைந்துள்ளது. இப்பயிற்சியில் ஈடுபட்டுள்ள இருநாட்டு விமானப்படையினரும் அதிநவீன போர் விமானங்களை இயக்குதல், பராமரிப்பு உள்ளிட்ட தொழில் ரீதியான அனுபவங்களை பகிர்ந்து கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர், 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 1000க்கும் மேற்பட்ட ட்ரோன்களை பயன்படுத்தி நேற்றிரவு நடத்தப்பட்ட இந்த தாக்குதலின்போது எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம் மற்றும் குடியிருப்பு கட்டடங்கள் சேதமடைந்ததாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. அதேவேளையில் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் யுக்ரைன் ஏவிய 1100 ட்ரோன்களை ரஷ்ய படையினர் சுட்டு வீழ்த்தி இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்றைய தாக்குதல் ரஷ்ய வரலாற்றில் இதுவரை இல்லாத மிகப்பெரிய தாக்குதல் என்று மாஸ்கோ மாநகர மேயர் செர்கே சோபியானின் கூறியுள்ளார். அமெரிக்காவுடன் பேச்சுவார்த்தை நடத்தி வரும் அதேவேளையில் தாக்குதல் நடவடிக்கைகளும் தொடரும் என்று ஈரான் நாடாளுமன்ற தலைவர் திரு முகமது பாகர் காலிபாஃப் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு செய்தி நிறுவனத்திற்கு பேட்டியளித்த அவர், போர்க்களத்தில் வெற்றி அடைவதற்கு இத்தகைய அணுகுமுறை அவசியம் என்று கூறினார். ஈரான் மீது அமெரிக்கா நடத்தி வரும் தாக்குதல் நிறுத்தப்படாத வரை ஹோர்முஸ் நீரிணை திறக்கப்பட மாட்டாது என்றும் அவர் தெரிவித்தார். இதனிடையே அமெரிக்க படைகள் உதவியுடன் கடந்த 2 மாதங்களில் மட்டும் 2000க்கும் மேற்பட்ட சரக்கு கப்பல்கள் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து சென்றுள்ளதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இதன் மூலம் 100 கோடி பீப்பாய்க்கும் அதிகமான கச்சா எண்ணெய் எடுத்துச் செல்லப்பட்டிருப்பதாகவும் அமெரிக்கா கூறியுள்ளது. ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. இந்தியா ஏ அணி சற்று முன்வரை 28 ஓவரில் 3 விக்கெட் இழப்பிற்கு 152 ரன் எடுத்துள்ளது. ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.4 ஓவரில் 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தது. இப்போட்டியில் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இளவேனில் பாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பட்டு உற்பத்தியில் இந்தியாவை உலக அளவில் முதலிடத்திற்கு கொண்டு செல்ல அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் திரு கிரிராஜ் சிங் கூறியுள்ளார். விளையாட்டுத்துறையை மேம்படுத்த அரசு தொடர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். தொலைத்தொடர்பு துறையில் 18,000 வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் வகையில் புதிய தொழில் வளாகம் அமைக்கப்பட உள்ளதாக தொலைத்தொடர்புத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார். ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவை குறிவைத்து யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 2 பேர் உயிரிழந்தனர். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா ஏ அணி வெற்றி பெற 236 ரன் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: அடுத்த அறிவிப்பு தொடரும். நேரம் 7:25:30. ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மத்தியிலே 720 கிலோஹெர்ட்ஸில் இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சிகள். தொடர்வது பண்ணை செய்தி. கரும்பு சக

சாகுபடியாளர்கள் கவனத்திற்கு. நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்களை கடைபிடியுங்கள். அதாவது, நீடித்த நவீன கரும்பு சாகுபடி என்பது ஒரு விதைப்பரு சேவல்களிலிருந்து நாற்றுக்களை தயாரித்தல், இளம் நாற்றுக்கள் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுக்களை எடுத்து நடவு செய்தல், இடைவெளி வரிசைக்கு வரிசை 5 அடி, பயிருக்கு பயிர் 2 அடி இடைவெளி கொடுத்து கரும்பு நாற்றுக்களை நடவு செய்தல், சொட்டு நீர் பாசனம் அமைத்தல், அதன் மூலம் உரமிடுதல், ஊடுபயிர் சாகுபடி செய்து மண்வளம் மற்றும் மகசூலை அதிகரிக்க வழிவகை செய்தல், இயற்கை சார்ந்த உரங்கள் மற்றும் பயிர் பாதுகாப்பு முறைகளுக்கு முக்கியத்துவம் அளித்தல், இவையே நீடித்த நவீன கரும்பு சாகுபடி தொழில்நுட்பங்கள். இதன் மூலம் அதிக விளைச்சல், அதாவது ஏக்கருக்கு 80 முதல் 120 டன்கள் வரை பெற முடியும். சாதாரண முறையில் சாகுபடி செய்யும் போது ஒரு பெரு விதை என்றால் 60,000, இரு பெரு விதை என்றால் 30,000 தேவைப்படும். நீடித்த நவீன முறையில் 5,000 ஒரு பெரு விதை சீவல்களே போதுமானது. ஏக்கருக்கு சாதாரண முறையில் நாற்றங்கால் தயாரிப்பு இல்லை, நீடித்த நவீன சாகுபடி முறையில் நாற்றங்கால் உண்டு. நடவு முறையை பொறுத்தவரை சாதாரண முறையில் விதை கரணைகளை நேரடியாக நிலத்தில் நடவு செய்ய வேண்டும். நீடித்த நவீன முறையில் 25 முதல் 30 நாள் வயதுடைய நாற்றுக்களை நடவு செய்ய வேண்டும். சாதாரண முறையில் தண்ணீர் தேவை அதிகம், நீடித்த நவீன முறையில் தண்ணீர் தேவை குறைவு. கிளைவிடும் முளைகளின் எண்ணிக்கை சாதாரண முறையில் 8 முதல் 10, நீடித்த நவீன முறையில் 15 முதல் 20 கிளைகள். ஊடுபயிர் சாத்தியக்கூறுகள் சாதாரண முறையில் குறைவு, நீடித்த நவீன முறையில் வாய்ப்புகள் அதிகம். எனவே விவசாயிகள் நீடித்த நவீன கரும்பு சாகுபடி முறைகளை கடைபிடிக்க வேண்டும். இதில் நீர் உபயோகத்திறன் கூடும், கரும்பில் சர்க்கரை கட்டுமானம் அதிகரிக்கும், ஊடுபயிர் சாகுபடி மூலம் அதிக வருமானம் பெற முடியும், கரும்பிலும் அதிக விளைச்சல் காண முடியும். இது குறித்த விவரங்களுக்கு உங்கள் பகுதியில் உள்ள வேளாண்மை அறிவியல் நிலையத்தையோ அல்லது சர்க்கரை ஆலையின் கரும்பு அலுவலர்களையோ தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உழவர் பெருமக்களே, வருடம் முழுவதும் மக்காச்சோள சாகுபடி மேற்கொள்ளுங்கள். இதன் வயது 110 நாட்கள். கோ 6, NK 62-40 போன்ற ரகங்களை சாகுபடி செய்யலாம். நிலத்தை நன்றாக உழவு செய்து 2 அடி இடைவெளியில் பார்சால்கள் அமைக்க வேண்டும். ஏக்கருக்கு 8 கிலோ விதை போதுமானது. பயிர் இடைவெளி வரிசைக்கு வரிசை 2 அடி, அதாவது 60 சென்டிமீட்டர். பயிருக்கு பயிர் 20 சென்டிமீட்டர் இடைவெளி கொடுக்க வேண்டும். ஒரு ஏக்கருக்கு 2 டன் மண்புழு உரமிட்டு நன்றாக உழவு செய்த பின் இரசாயன உரம், அதாவது தழைச்சத்து 100 கிலோ, மணிச்சத்து 30 கிலோ, சாம்பல் சத்து 30 கிலோ ஒரு ஏக்கருக்கு என்ற அளவில் இட வேண்டும். விதை விதைத்த பின் களைக்கொல்லி தெளித்து களைகளை கட்டுப்படுத்த வேண்டும். சரியான நேரத்தில் இலை வழி தெளிப்பு, உரம், பூச்சி, நோய் மேலாண்மை கடைபிடித்து விளைச்சலை அதிகப்படுத்தலாம். நீர் மேலாண்மையை பொறுத்தவரை 5 முதல் 7 நாட்களுக்கு ஒரு முறை நீர் பாய்ச்ச வேண்டும். விளைச்சல் ஏக்கருக்கு 2,800 முதல் 3,500 கிலோ வரை கிடைக்கும். நிகர வருமானம் ஏக்கருக்கு 25,000 ரூபாய் வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. எனவே விவசாயிகள், வீரிய ஒட்டு மக்காச்சோள சாகுபடியில் ஈடுபடுங்கள், நிகர லாபத்தை அதிகமாக பெறுங்கள். இதுவரை பண்ணை செய்து கேட்டீர்கள்.

0: வெண்பா, கொஞ்சம் நில்லு. எங்க இவ்வளவு வேகமா போயிட்டு இருக்க?
1: அதுவா, என்னோட வீட்டுக்காரரு இன்னைக்கு கடலுக்கு போயிட்டு திரும்பி வராரு. அதான் கூட எடுத்துட்டு நான் கிளம்பிட்டேன்.
0: அப்படியா? அப்ப இன்னைக்கு மீன்கள் எல்லாம் கரையில குமிஞ்சு கிடக்கும், அப்படிதானே?
1: எங்க மருதாணி, இப்பெல்லாம் முன்ன மாதிரி

0: அப்ப இன்னைக்கு மீன்கள் எல்லாம் கரையில குமிஞ்சு கிடக்கும் அப்படிதானே?
1: எங்க மருதாணி, இப்பெல்லாம் முன்ன மாதிரி மீன் கிடைக்க மாட்டேங்குது. இப்பவாச்சும் கிடைக்குதான்னு பாப்போம்.
0: கண்டிப்பா கிடைக்கும். சரிவா, நானும் வரேன், போய் பாப்போம்.
1: இங்க பாரு மருதாணி, இதான் வஞ்சர மீன்.
0: அடடா, இவ்வளவு பெருசா இருக்கு. இன்னைக்கு நிறைய மீன் கிடைச்சிருக்கு போல இருக்கே.
1: ஆமா மருதாணி, நீ வந்த நேரம் எனக்கு நிறைய மீன் கிடைச்சிருக்கு.
0: அப்படியா சொல்ற? சரி, அதுக்குன்னு என்னைய தினமும் கூப்பிடாத, எனக்கு நிறைய வேலை இருக்கு. ஆமா, என்ன அது பச்சை புல்லு மாதிரி இருக்கு?
1: அதுவா மருதாணி? அது புல்லுதான், கடல்ல வளர்ற கடல் புல்லுன்னு சொல்லுவாங்க.
0: ஓ, இதுதான் கடல் புல்லா? இத என்ன பண்ண போறீங்க?
1: இத என்ன பண்றது, தூக்கி போட வேண்டியதான். இது எதுக்கும் உதவாது.
0: என்ன வெண்பா இப்படி சொல்ற? நான் கடல் புல்ல பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம சுற்றுச்சூழலுக்கு எவ்வளவு முக்கியம்னு உனக்கு தெரியுமா?
1: புல்லுல என்ன முக்கியத்துவம் இருக்க போகுது?
0: என்ன நீ விவரம் தெரியாம இருக்க? சரி சரி, இனியாவது விவரத்தை தெரிஞ்சுக்கோ.
1: சரி சொல்லு புள்ள, தெரிஞ்சுக்கிறேன்.
0: நானே சொன்ன எப்படி கடற்பொருட்களின் முக்கியத்துவம், அவற்றின் பாதுகாப்பும் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பா பவின்குமார் அவங்க சொல்றத கேளு.
2: கடற்பொருட்கள் என்பது நமது தரையில் காணப்படக்கூடிய புல்வெளிகளை போன்றே கடலில் காணப்படக்கூடிய ஒரு வகையான தாவரங்களாகும். பொதுவாக கடலை பொறுத்த மட்டில் பல்வேறு வகையான உயிரினங்கள், தாவரங்கள் காணப்பட்டாலும் அந்த தாவரங்களில் பூக்கும் தாவரம் என்பது கடற்பொருட்கள் மட்டுமே. கடலில் காணப்படும் மற்ற கடற்பாசிகளோ மற்ற தாவரங்களோ பூக்கும் திறன் அற்றவையாகும். ஆனால் கடற்பொருட்கள் நமது தரையில் காணப்படக்கூடிய புற்களை போன்றே அதற்கென்று வேர், தண்டு, இலை, பூக்கள் ஆகிய பாகங்களை கொண்டு காணப்படக்கூடிய ஒரு சிறப்புமிக்க தாவரமாகும். குறிப்பாக கடற்பொருட்கள் அல்லது கடற்புல் படுகைகள் உலகில் பல்வேறு இடங்களில் பரவி காணப்படுகின்றன. இத்தகைய கடற்புற்கள் வெப்பமண்டலம் முதல் ஆர்க்டிக் பெருங்கடல்கள் வரை பரவி காணப்பட்டாலும் நமது இந்திய கடற்பகுதியில் மிகவும் குறைந்த அளவிலே, குறிப்பாக தமிழகத்தின் பாக்ஜலசந்தி பகுதியான புதுக்கோட்டை, ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகளில் இந்த கடற்புற்கள் நிறைந்து காணப்படுகின்றன. மேலும் இந்த கடற்புற்களின் முக்கியத்துவம் யாதெனில், பல்வேறு வகையான உயிரினங்களுக்கு இந்த கடற்புல் படுகைகள் வாழிடமாக விளங்கி வருகிறது. குறிப்பாக சொல்ல போனால் கிட்டத்தட்ட 340 உயிரினங்கள் இந்த கடற்புற்களையே உணவாகவும் உட்கொண்டு இந்த கடற்புல் சூழ்நிலை மண்டலத்திலேயே தங்குமிடமாகவும் ஏற்படுத்தி கொண்டு வாழ்ந்து வருகின்றன. அது மட்டுமின்றி எபிபைட்ஸ், அதாவது ஒரு தாவரத்தின் மீது ஒட்டி வளரக்கூடிய மற்றொரு தாவரம் என்ற வகையில் கிட்டத்தட்ட 153 நுண்பாசிகளுக்கும் 300 மேற்பட்ட பெரிய வகையிலான பாசிகளுக்கும் வாழிடத்தினை இந்த கடற்புற்கள் வழங்கி வருகின்றன. மேலும் உலகளவில் பார்க்கும் பொழுது இந்த கடற்புற்கள் 72 சிற்றினங்கள் இருப்பவை அறிவியலாளர்களால் உறுதி செய்யப்பட்டுள்ளன, பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் இந்த கடற்புற்கள் பல்வேறு உயிரினங்களுக்கு வாழிடமாக இருப்பது மட்டுமின்றி அந்த பல்லுயிர் பெருக்கத்தின் பராமரிப்பிற்கான இனப்பெருக்கம் செய்யும் இடமாகவும் உணவு உற்பத்தியினை செறிந்து வழங்கக்கூடிய இடமாகவும் விளங்கி வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும். இந்த கடற்புற்கள் மற்ற உயிரினங்களுக்கு வாழிடங்களை வழங்குவது மட்டுமின்றி நம்மை போன்ற மனிதர்களுக்கும் பெரிதும் பயன்படக்கூடிய ஒன்றாக அமைந்துள்ளது. எவ்வாறெனில் பல்வேறு இயற்கை பேரிடர்களிலிருந்து கடலினையும் கடல் அரிப்பினையும் கடலோர பகுதியினை சார்ந்து வாழக்கூடிய மனித வாழ்விடங்களையும் பாதுகாப்பதில் இந்த கடற்புற்கள் இன்றியமையாத பணியினை செய்து வருகின்றன. அதாவது பெரிய பெரிய அலைகள் வேகமாக வரும்பொழுது இந்த கடற்புற்கள் அந்த அலையின் வேகத்தினை குறைத்து கடலோர மண் அரிப்பினை தடுப்பதோடு அந்த அலையினால் ஏற்படக்கூடிய மற்ற சேதங்களையும் தவிர்த்து நம்முடைய மனித வாழ்விடங்களை பாதுகாத்து வருகின்றன. மேலும் இந்த கடற்புற்கள் பல்வேறு வகையான கடல் உயிரினங்கள், குறிப்பாக நாம் விரும்பி உண்ணக்கூடிய பல்வேறு உயிரினங்களுக்கு வாழ்விடம் அளிப்பதன் மூலம் நமக்கு தேவையான புரதச்சத்து மிக்க கடல் மீன்களையும் இறால்கள், நண்டுகள் போன்ற உயிரினங்களையும் நாம் நமக்கு தேவையான அளவில் பெற்றுக்கொள்ள முடிகிறது. எனவே நம்முடைய வாழ்விடத்தினை பாதுகாப்பதிலும் நமக்கு தேவையான புரதச்சத்து மிக்க மீன்களை வழங்க

அதிலும் இந்த கடற்புற்கள் நமக்கு பெரிதும் உதவுகின்றன. கார்பன் சீக்வெஸ்ட்ரேஷன், அதாவது வளிமண்டலத்தில் உள்ள கார்பனையும் நீரில் காணப்படக்கூடிய கார்பனையும் வளிமண்டலத்திலிருந்து கார்பனை பிரித்து அந்த கடற்புற்கள் தன் வேருக்கடியில் சேமித்து வைக்கின்றன. இதன் மூலம் வளிமண்டலத்தில் காணப்படக்கூடிய கார்பன் டை ஆக்சைடின் தாக்கத்தினையும் அதேபோல் நீர் சூழல் மண்டலத்தில் காணப்படக்கூடிய கார்பன்களின் தாக்கத்தினையும் குறைத்து அந்த கார்பன்களை தன்னுள்ளே சேமித்து வைக்கின்றன. இதே பணியைத்தான் நம்முடைய மலைக்காடுகளும் மற்ற காடுகளும் செய்து வருகின்றன. ஆனால் நமது பெரிய பெரிய மலைக்காடுகள் அடர்ந்த காடுகளை ஒப்பிடும் பொழுது இந்த கடற்புற்கள் அதிகப்படியான கார்பன்களை தன்னுள்ளே சேமித்து வைத்துக் கொள்வதன் மூலம் உலக வெப்பமயமாதலையும் கட்டுப்படுத்துகின்றன. எனவே இன்றைய அறிவியல் வளர்ந்து வரக்கூடிய காலத்தில் கிளைமேட் சேஞ்ச், அதாவது சுற்றுச்சூழல் மாறுபாடுதான் ஒரு பெரிய அச்சுறுத்தல் காரணியாக இருந்து வருகின்றன. அந்த சுற்றுச்சூழல் மாறுதலையும் உலக வெப்பமயமாதலையும் கட்டுப்படுத்துவதற்கு இத்தகைய கடற்புற்கள் நமக்கான அரிய பணியினை ஆற்றி வருகின்றன. ஆர்கானிக் கார்பன் என்று சொல்லக்கூடிய கரிம கார்பன்களை இந்த கடற்புற்கள் அதனை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பரப்பி அங்கே உணவு சங்கிலியினை பலப்படுத்தவும் உணவு உற்பத்தியினை அதிகரிக்கவும் வழிவகை செய்கின்றன. மேலும் இந்த கடற்புற்கள் நம் உணவுக்காக உண்ணக்கூடிய பல்வேறு வகையான மீன்களுக்கு வாழ்விடம் அளிப்பது மட்டுமின்றி கடலில் காணப்படக்கூடிய அழிந்து வரக்கூடிய பல்வேறு இனங்களுக்கும் வாழ்விடமாக இருந்து வருகின்றன. குறிப்பாக கடற்பசுக்கள், கடல் ஆமைகள், இது மட்டுமின்றி பல்வேறு வகையான வணிக முக்கியத்துவம் வாய்ந்த மீன்களுக்கும் இந்த கடற்புற்கள் இருப்பிடமாக இருந்து வருகின்றன. பல்வேறு வகையான சுற்றுச்சூழல் பணிகளை செய்து வரும் கடற்புற்கள் முந்தைய காலங்களில் மனிதர்களால் இன்னும் பிற பயன்பாடுகளுக்கு பயன்படுத்தப்பட்டு வந்துள்ளது. எடுத்துக்காட்டாக கூரை வெய்வதற்கு, கூடைகள் பாய்கள் வெய்வதற்கு என இந்த கடற்புற்கள் கரை ஒதுங்கிய பின்போ அல்லது கடற்புற்களை சேகரித்து வந்தோ மனிதர்கள் பல்வேறு உபப்பொருட்களை இதன் மூலம் தயார் செய்து அதனை தங்களுடைய பயன்பாட்டிற்கும் வணிகம் மூலம் பொருள் ஈட்டியும் வாழ்ந்து வந்திருக்கின்றனர். அது மட்டுமின்றி இன்றைய நவீன காலகட்டத்தில் கடற்புற்கள் பல்வேறு மருத்துவ கண்டுபிடிப்புகளிலும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. குறிப்பாக புற்றுநோய், இதய நோய், குடல் சார்ந்த வியாதிகள், தோல் சார்ந்த வியாதிகளுக்கான மருந்து கண்டுபிடிப்புகளிலும் இந்த கடற்புற்கள் முக்கிய பங்காற்றி வருகின்றன. பல்வேறு பயன்களை வழங்கக்கூடிய கடற்புற்கள் 1900 முதலே குறிப்பிடத்தகுந்த அளவில் ஒவ்வொரு ஆண்டும் குறைய தொடங்கிவிட்டன. ஏனெனில் பல்வேறு காரணங்கள் அதற்கு காரணமாக இருந்து வருகின்றன. இந்த கடற்புற்களுக்கு முக்கிய அச்சுறுத்தல்களாக இருப்பவை என்னென்ன காரணங்கள் என்று பார்ப்போமேயானால் நகரமயமாதல், குறிப்பாக இந்த நகரமயமாதல் என்பது பெரிய அச்சுறுத்தலாக இருந்து வருகின்றது. நம்முடைய உலகளவிலும் சரி, நமது நாடளவிலும் நாம் பார்த்தால் பல்வேறு முக்கிய நகரங்கள் கடற்கரையை சார்ந்தே உருவாகி வருகின்றன. இந்தியாவில் குறிப்பிடக்கூடிய முக்கிய நகரங்கள் என்று பார்த்தால் மும்பை, கொல்கத்தா, சென்னை, கொச்சின், விசாகப்பட்டினம், கோவா, இது போன்ற பல்வேறு நகரங்கள் கடற்கரையை சார்ந்தே உருவாகி வருகின்றன. எனவே அந்த குறிப்பிட்ட நகரங்களில் அதிகப்படியான தொழிற்சாலைகள் உருவாகின்றன. அதிகப்படியான மக்கள் தங்களது வீடுகளை நிறுவி வாழ துவங்குகின்றனர். இதன் மூலம் அதிகப்படியான மாசுகள், தொழிற்சாலை மாசுகளும், மக்களின் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்படும் கழிவுகளும், அதே போன்று மருத்துவ கழிவுகளும் அத்தகைய கடல்களில் அதிகமாக சென்று சேர்கின்றன. இதனால் ஒட்டுமொத்த கடல் வளமும் நீர்வளமும் பாதிக்கப்படுவதோடு இந்த சிறப்பு மிக்க கடற்புல் சூழல் மண்டலமும் பாதிக்கப்படுகிறது, சேதமடைகிறது என்பதை நாம் உணர வேண்டும். இது மட்டுமின்றி விவசாய நிலங்களிலிருந்து வெளியேறக்கூடிய இரசாயன உரங்களும் கடலில் சென்று சேர்வதன் மூலம் இந்த கடற்புற்கள் பாதிக்கப்படுகின்றன. குறிப்பாக சுற்றுலா செல்லும் மனிதர்களால் கடற் சூழல் மண்டலங்களிலும் இந்த கடற்படுகைகளிலும் மாசு ஏற்பட்டு, மேலும் சுற்றுலா செல்வதற்கென நாம் பயன்படுத்தும் படகுகளினாலும் மீன்பிடி படகுகளினாலும், குறிப்பாக மீன்பிடிப்பில் இழுவலைகள், மடிவலைகள் போன்றவற்றை நாம் கடற்புற்படுகைகளில் பயன்படுத்தும் பொழுது அத்தகைய வலைகள் கடலின் அடிமட்டத்தோடு சேர்த்து இழுக்கப்படும் பொழுது கடலின் அடியே காணப்படக்கூடிய கடற்புற்கள் ஒட்டுமொத்தமாக சிதைந்து அழிந்து போகின்றன. இதனால் கடற்புற்படுகைகளில் காணப்படக்கூடிய பல்வேறு வகையான அரிதான உயிரினங்களும் அவற்றினால் இடப்பட்ட சின்ன சின்ன முட்டைகளும் மீன் குஞ்சுகளும் அழிந்து போவதோடு கடற்புல் சூழல் மண்டலமும் மொத்தமாக

சேதமடைகிறது என்பதை நம் மீனவர்களும் பொதுமக்களாகிய நாமும் கடலோரங்களில் நம்முடைய செயல்பாடுகளை கவனத்தில் கொள்ள வேண்டும். இத்தகைய கடற்பொருட்களை நாம் பாதுகாக்க முற்படும் பொழுது மற்ற சூழல் மண்டலங்களை காட்டிலும் வெகு குறைவான அளவிலே கவனம் செலுத்தி வருகிறோம். 40% பவளப்பாறைகள் உலகளவில் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு மேலாண்மை செய்யப்படுகிறது. அதேபோல் 43% சதுப்பு நில காடுகள், மேங்க்ரோவ் காடுகள் பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக மேலாண்மை செய்யப்பட்டு வருகின்றது. உலகளவில் வெறும் 26% மட்டுமே கடற்பொருட்களுக்கென பாதுகாக்கப்பட்ட பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு கடற்பொருட்கள் பாதுகாக்கப்படுகிறது. கடற்பொருட்கள் நிறைய பயன்களை கடற் சூழல் மண்டலத்திற்கும் நமது மனிதர்களின் வாழ்விடங்களை பாதுகாப்பதிலும் உணவு தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் பெரிதும் பங்காற்றி வருகிறது என்பதனை நாம் உணர்ந்து கடற்பொருட்படுகைகளை சேதமடைவதை தடுத்து பாதுகாத்திடுதல் அவசியம். கடற்பொருட்களையும் நாம் பல்வேறு செயற்கை முறையிலும் பாதுகாக்கப்பட்ட தொட்டிகளிலும் வைத்து வளர்த்து அதனை கடலில் குறிப்பிட்ட இடங்களில் மறுநடவு செய்து ரீஸ்டோரேஷன் என்று சொல்லக்கூடிய மறு சீரமைப்பு தொழில்நுட்பத்தின் மூலம் கடற்பொருட்களை அதிக அளவில் பயிர் செய்து நடவை செய்து கடலில் காணப்படக்கூடிய கடற்பொருட்களின் கடற்பொருட்படுகைகளின் அளவினை நாம் அதிகரிக்க செய்யலாம். கடற்பொருட்களை அதிகரிக்க செய்வதன் மூலம் ஏற்கனவே நாம் கடற்பொருட்களிலிருந்து பெறக்கூடிய பல்வேறு பயன்களை உயிர்வளி என்று சொல்லக்கூடிய ஆக்சிஜன் உற்பத்தி, மேலும் கார்பன்களை மூழ்கடித்தல், தன்னுள்ளே சேமித்து வைத்தல், பல்வேறு உயிரினங்களுக்கான வாழ்விடங்களை அளித்தல் போன்ற பல்வேறு பயன்களை இன்னும் சிறப்பாக நாம் பெற்றிடலாம்.

0: என்னவென்பா, கடற்புற்களின் முக்கியத்துவம் அவற்றின் பாதுகாப்பும் பத்தி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் பா பவின்குமார் அவங்க சொன்னது எப்படி இருந்தது?
1: ரொம்ப சிறப்பா இருந்தது மருதாணி. இந்த கடல் புல்லுல இம்புட்டு நன்மைகள் இருக்குன்னு இன்னைக்குதான் தெரிஞ்சுக்கிட்டேன். இத போய் முதல்ல என் வீட்டுக்காரர்கிட்ட நான் சொல்ல போறேன்.
0: நல்லது வெண்பா, கடல் புற்கள்ல நல்ல வணிகமும் இருக்கு, அதையும் முயற்சி பண்ணு.
1: சரி மருதாணி, முயற்சி பண்றேன்.
0: சரி சரி, நான் கிளம்புறேன் புள்ள.
1: கொஞ்சம் இருப்புள்ள, இந்தா இந்த மீன்களை கொஞ்சம் எடுத்துக்கோ, வீட்டுல போய் குழம்பு வச்சு எல்லாரும் சாப்பிடுங்க.
0: சரி வெண்பா, ரொம்ப நன்றி, நான் வாரேன்.

0: வேளாண் திட்டங்கள்.
1: பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா. நாட்டின் பெரும்பாலான கிராமப்புற மக்களின் வாழ்வாதாரம் நேரடியாகவோ மறைமுகமாகவோ வேளாண்மையை சார்ந்துள்ளது. இருப்பினும் வேளாண்மை என்பது இயற்கை சூழலுடன் நெருங்கிய தொடர்புடைய தொழிலாக இருப்பதால் வறட்சி, வெள்ளம், புயல், கனமழை, ஆலங்கட்டி மழை, பூச்சி மற்றும் நோய் தாக்குதல் போன்ற பல்வேறு இன்னல்களுக்கு விவசாயிகள் ஆளாகின்றனர். இதன் காரணமாக பயிர் சேதம் ஏற்பட்டு விவசாயிகளின் வருமானம் பாதிக்கப்படுவதுடன் கடன் சுமையும் அதிகரிக்கக்கூடும். இத்தகைய சூழ்நிலையில் விவசாயிகளுக்கு பயிர் காப்பீட்டு பாதுகாப்பை வழங்கும் நோக்கத்துடன் இந்திய அரசு பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா என்ற பயிர் காப்பீட்டு திட்டத்தை செயல்படுத்தி வருகிறது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் எதிர்பாராத இயற்கை இடர்களால் விவசாயிகளுக்கு ஏற்படும் பயிர் இழப்பின் நிதிச்சுமையை குறைப்பதாகும். பயிர் தோல்வியடைந்தாலும் விவசாயி அடுத்த பருவத்தில் விவசாயத்தை தொடங்கக்கூடிய வகையில் நிதி ஆதரவை வழங்குவது இந்த திட்டத்தின் அடிப்படை அம்சமாகும். இந்த திட்டத்தின் மற்றொரு முக்கிய சிறப்பம்சம் விவசாயிகள் செலுத்த வேண்டிய காப்பீட்டு பிரீமியம் குறைவாக நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாகும். கரீஃப் பருவ உணவு பயிர்கள் மற்றும் எண்ணெய் வித்து பயிர்களுக்கு அதிகபட்சமாக 2%

சதவீதமும், ரபி பருவ பயிர்களுக்கு 1.5% வணிக மற்றும் தோட்டக்கலை பயிர்களுக்கு 5% நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. மீதமுள்ள தொகைக்கு மத்திய மற்றும் மாநில அரசுகள் மானிய ஆதரவை வழங்குகின்றன. இதன் மூலம் விவசாயிகளின் மீது அதிகமான காப்பீட்டு செலவு சுமத்தப்படாமல் பயிர் காப்பீட்டில் அவர்களை ஈடுபடுத்த முடிகிறது. இதனால் இயற்கை இடர்களுக்கு உள்ளான விவசாயிகளுக்கு பொருளாதார பாதுகாப்பு அதிகரிக்கிறது. இந்த திட்டத்தில் பயிர் இழப்பை மதிப்பிடுவதற்கு நவீன தொழில்நுட்பங்கள் பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. விவசாயிகள் பயிர் விதைப்பதற்கு முன் ஏற்படும் இழப்புகள் முதல் அறுவடைக்கு பிந்தைய இழப்புகள் வரை அனைத்து நிலைகளிலும் இந்த திட்டம் பாதுகாப்பு அளிக்கிறது. வெள்ளம், நிலச்சரிவு, வறட்சி அல்லது அறுவடைக்கு பிறகு 14 நாட்களுக்குள் ஏற்படும் புயல் அல்லது மழையினால் பயிர் சேதமடைந்தால் இழப்பீடு வழங்கப்படுகிறது. உள்ளூர் அளவிலான இயற்கை சீற்றங்கள் காரணமாக பயிர் சேதமடைந்தால் காப்பீட்டு நிறுவனம் அல்லது வேளாண் துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்க வேண்டும். இந்த திட்டத்தில் இணைய விரும்பும் விவசாயிகள் பிரதம மந்திரி ஃபசல் பீமா யோஜனா திட்டத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான pmfby.gov.in பொது சேவை மையங்கள், வங்கிகள் அல்லது அருகிலுள்ள வேளாண் அலுவலகம் மூலம் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க ஆதார் கார்டு, வங்கி கணக்கு புத்தக நகல், சிட்டா, அடங்கல், நில ஆவணங்கள் மற்றும் பயிர் சாகுபடி சான்றிதழ் ஆகியவை தேவையான ஆவணங்களாகும். மேலும் காப்பீட்டுத் தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் செலுத்தப்படுகிறது. கணிக்க முடியாத வானிலை நிலவுவதால் விவசாயிகள் முன்னெச்சரிக்கையாக பயிர் காப்பீட்டுத் திட்டத்தில் இணைய கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர்.

0: அமைப்பில் உதவி ஏ சூரியகுமார்.
1: உண்ணும் பொருள் அத்தனையும் விளைத்திடுவோம், நித்தம் உழைப்பால் நில மகளை வணங்கிடுவோம்.
2: அமைப்பு பி வாசுதேவன்.

வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். பருவநிலை மாற்றத்தால் ஏற்படும் பாதிப்புகளை தடுப்பதற்கு சர்வதேச ஒத்துழைப்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் சுற்றுச்சூழல் தொடர்பான சர்வதேச உச்சி மாநாட்டில் நிறைவுரையாற்றுகையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார். சுற்றுச்சூழல் பாதிப்புகளை தடுப்பதற்கு மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். இயற்கையை பாதுகாப்பது நமது பாரம்பரியத்தின் அங்கமாக உள்ளது என்றும் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்தார். சென்னை பட்டினப்பாக்கத்தில் புதிய தலைமைச் செயலகம் கட்டும் முடிவினை தாவேக அரசு கைவிட வேண்டும் என்று மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் மீண்டும் வலியுறுத்தியுள்ளார். இன்று வேலூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மீனவர்களின் நலனை கருத்தில் கொண்டும் அவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்கும் நோக்கிலும் இந்த திட்டத்தை கைவிட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதாக கூறிய அவர், அதனை கட்டுப்படுத்த தாவேக அரசு தேவையான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறினார். தேவையற்ற இடைத்தேர்தலை திணிப்பதை விட மக்கள் பிரச்சினைக்கு தீர்வு காண தாவேக அரசு முன்வர வேண்டும் என்றும் டாக்டர் எல் முருகன் கேட்டுக்கொண்டார்.

0: தெரிவித்தார். தமிழகத்தில் டெங்கு காய்ச்சல் பரவல் கட்டுக்குள் உள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கொசு ஒழிப்பு பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக கூறினார். இதனால் பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்ற போதிலும் அலட்சியமாக இருக்கக்கூடாது என்றும் அமைச்சர் கேட்டுக் கொண்டார். முன்னதாக செவிலியர் சங்கத்தின் மாநில மாநாட்டில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். செவிலியர்களின் நலனில் தாவேக அரசு அக்கறையுடன் செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 896 கிராம சுகாதார செவிலியர்கள் விரைவில் நியமிக்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். தொகுப்பூதிய செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் அருண்ராஜ் தெரிவித்தார். தமிழகத்தில் தாவேக அரசு பொறுப்பேற்ற பின்னர் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 24 மணி நேரத்தில் 8 கொலை சம்பவங்கள் நடைபெற்றுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முதலமைச்சர் திரு விஜய் உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் திமுக கோரியுள்ளது. மக்கள் அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கு தீர்வு காண தாவேக அரசு தவறிவிட்டதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் மின்னாம்பள்ளியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்வெட்டு, ஆவின் பால் பற்றாக்குறை போன்ற பிரச்சினைகளுக்கு உடனடி தீர்வு காண வேண்டும் என்று வலியுறுத்தினார். சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்றும் அவர் குறை கூறினார். இப்பிரச்சினைகளுக்கு தீர்வு கண்ட பின்னர் புதிய தலைமைச் செயலகம் கட்டுவது குறித்து தாவேக அரசு முடிவெடுக்க வேண்டும் என்றும் திரு நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். தமிழகத்தில் ஒட்டுநர் உரிமம் புதுப்பித்தல் பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பணி நீக்கத்தை தாவேக அரசு ரத்து செய்ய வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில், 1998 ஆண்டு முதல் எல்காட் மூலம் 280 பேர் இப்பணியினை மேற்கொண்டு வந்ததாகவும், இதன் பின்னர் கடந்த 2010 ஆண்டு முதல் மற்றொரு நிறுவனத்தின் கீழ் இவர்கள் குறைந்த ஊதியத்தில் பணிபுரிந்து வந்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இவர்கள் கடந்த 12 தேதி பணி நீக்கம் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். 5 முதல் 22 வருடங்கள் வரை பணிபுரிந்த இவர்களுக்கு பணி நிரந்தரம் வழங்கப்படாமல் தற்போது பணி நீக்கம் செய்யப்பட்டிருப்பது தொழிலாளர் விரோத போக்காகும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிய விளையாட்டு மகளிர் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறி பதக்கத்தை உறுதி செய்துள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் 2020 கிரிக்கெட் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா 114 ரன் வித்தியாசத்தில் பங்களாதேஷை வென்றது. இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இந்தியா நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 4 விக்கெட் இழப்பிற்கு 195 ரன் எடுத்தது. ஷஃபாலி வர்மா அதிரடியாக ஆடி 49 பந்துகளில் 100 ரன் குவித்தார். 196 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பின்னர் பேட் செய்த பங்களாதேஷ் 15.4 ஓவரில் 81 ரன் மட்டுமே எடுத்து ஆட்டம் இழந்தது. தீப்தி சர்மா மற்றும் நந்தினி சர்மா அபாரமாக பந்து வீசி தலா 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினர். இப்போட்டியின் தங்கப்பதக்கத்திற்கான ஆட்டத்தில் இந்தியா இலங்கையை எதிர்கொள்கிறது. ஆடவர் ஹாக்கி போட்டியில் இந்தியா 13-1 என்ற கோல் கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது. மகளிர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியில் வெள்ளிப்பதக்கம் வென்ற இளவேனில் வாலறிவன் மற்றும் மகளிர் குழு பிரிவினருக்கு குடியரசுத் தலைவர், பிரதமர், மத்திய அமைச்சர்கள் மற்றும் தலைவர்கள் பலர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். எகிப்தில் நடைபெற்ற பெரோஸ் கோப்பை ஜிம்னாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் ரியா மஞ்சுநாத் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆஸ்திரேலியா ஏ அணிக்கு எதிரான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் 236 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்கோடு பேட் செய்து வரும் இந்தியா ஏ அணி சற்று முன் வரை 38.1 ஓவரில் 5 விக்கெட் இழப்பிற்கு 222 ரன் எடுத்துள்ளது. மொஹாலியில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் முதலில் பேட் செய்த ஆஸ்திரேலியா ஏ அணி 46.3 ஓவரில் 235 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. கொழும்பில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் மகளிர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஹரிதா ஸ்ரீ வெங்கடேஷ் பட்டம் வென்றார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் 8:15. ஆகாஷ்வாணி இப்போது ஒலிவிழா வருவது திரைகானம் நிகழ்ச்சி. முதல் பாடல் அமராவதி படத்திலிருந்து.

0: சென்னை வானொலியின் பண்பலை அலைவரிசைகளில் ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்க பகுதி நேர அறிவிப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார்கள்.
1: வயது வரம்பு 2026 ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் தேதி அன்று 20 முதல் 40 வயதுக்கு உட்பட்டவராக இருத்தல் வேண்டும்.
0: கல்வி தகுதி, அங்கீகரிக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலிருந்து ஏதேனும் ஓர் இடைநிலை பட்டம் பெற்றவராகவும் பள்ளி படிப்பில் தமிழை ஒரு பாடமாக படித்தவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: விண்ணப்பதாரர்கள் சென்னை மற்றும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் வசிப்பவராக இருத்தல் வேண்டும். வானொலி நிலையத்திற்கு அருகில் வசிக்கும் விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும்.
0: நல்ல குரல் வளமும் தெளிவான உச்சரிப்பும் ஒலிபரப்பில் ஆர்வமும் பொது அறிவு திறன் பெற்றவராகவும் இருத்தல் வேண்டும்.
1: எழுத்து தேர்வு, குரல் தேர்வு, நேர்முக தேர்வு ஆகிய 3 அடுக்கு தேர்வு முறையின் மூலம் விண்ணப்பதாரர்கள் தெரிவு செய்யப்படுவார்கள்.
0: தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நிகழ்ச்சிகளின் தேவைக்கேற்ப பகுதி நேர பணிக்கு அதிகபட்சமாக மாதத்திற்கு 6 நாட்கள் மட்டுமே அழைக்கப்படுவார்கள்.
1: விண்ணப்பிக்க தகுதியுடையோர் இதற்கான விண்ணப்பத்தை facebook.com/AIR Chennai, instagram.com/AIR Chennai மற்றும் twitter.com/AIR Chennai ஆகிய சமூக வலைதளங்களில் தரவிறக்கம் செய்து கொள்ளலாம்.

0: விண்ணப்ப கட்டணம் பொது பிரிவினருக்கு 354 ரூபாய், எஸ்சி எஸ்டி பிரிவினருக்கு 266 ரூபாய் ஜிஎஸ்டி உட்பட.
1: விண்ணப்ப கட்டணத்தை டிமாண்ட் டிராப்ட் மூலம் இன் ஃபேவர் ஆஃப் டிராயிங் அண்ட் டிஸ்பர்சிங் ஆபீசர் ஆல் இண்டியா ரேடியோ சென்னை என்ற பெயரில் மட்டுமே பணம் செலுத்தி விண்ணப்பத்துடன் இணைத்து நேரில் சமர்ப்பிக்க வேண்டும்.
0: விண்ணப்பத்தை முழுமையாக பூர்த்தி செய்து தேவையான சான்றுகளின் நகல்களையும் விண்ணப்பத்தோடு இணைக்க வேண்டும்.
1: பூர்த்தி செய்த விண்ணப்பங்களை சென்னை வானொலி நிலையத்தில் இம்மாதம் 25 தேதிக்குள் காலை 11 மணி முதல் மாலை 4 மணி வரை அலுவலக நாட்களில் திங்கள் முதல் வெள்ளி வரை நேரில் சமர்ப்பிக்க வேண்டிய முகவரி:
0: தி ஹெட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், நிகழ்ச்சி பிரிவு தலைவர், ப்ரோக்ராம் கோஆர்டினேஷன் செக்ஷன், நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பு பிரிவு, ரூம் நம்பர் 27, ஆல் இண்டியா ரேடியோ, காமராஜர் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.
1: மேலும் விவரங்களுக்கு facebook.com/AIR சென்னை, instagram.com/AIR சென்னை மற்றும் twitter.com/AIR சென்னை ஆகிய சமூக வலைதளங்களை பார்த்து தெரிந்து கொள்ளலாம்.
0: இது பகுதி நேர பணிக்கான அறிவிப்பு மட்டுமே, வானொலியில் நிரந்தர வேலைக்கான அறிவிப்பு அல்ல.
1: வானொலி ஒலிபரப்பில் ஆர்வமுள்ளவர்களை வரவேற்கிறது சென்னை வானொலி.
0: ஆர்வமுள்ளவர்கள் இன்றே விண்ணப்பிக்க தொடங்குங்கள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்கானத்தில் அடுத்து சின்ன ஜமீன் படத்திற்காக ஒலிப்பது மனோ சித்ரா குரல்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் திரைக்காலம் நிகழ்ச்சியில் அடுத்த இடம் பெறுவது ஜென்டில்மேன் படத்திலிருந்து பாடல். பாடலை பாடியிருப்போர் எஸ்வி பாலசுப்ரமணியம், சுஜாதா.

0: அடைய முயற்சிக்க வேண்டும்.
1: சுற்றுப்புற தூய்மையை கருத்தில் கொள்வோம், தூய்மையான பாரதத்தை உருவாக்குவோம். தூய்மையே மேன்மை.
2: கிழக்கு சீமையிலே படத்திற்காக மனோ சுஜாதா.

தூய்மை இந்தியா இயக்கம் என்பது இந்தியாவை தூய்மையாகவும் ஆரோக்கியமாகவும் மாற்றும் ஒரு மாபெரும் முயற்சி. இந்த திட்டத்தின் வெற்றிக்கு ஒவ்வொரு இந்திய குடிமகனின் பங்களிப்பும் அவசியம். நமது வீட்டையும் நமது தெருவையும் நமது நகரத்தையும் தூய்மையாக வைத்திருப்பது நமது பொறுப்பு. நாம் அனைவரும் இணைந்து இந்த இலக்கை

0: ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல, ஐயோ அது எல்லாமே ஃபேக். வாட், என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்றேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னா நம்பி ஏமாறாதீங்க.
1: ஏன் சார், பொது இடங்கள்ல இப்படி எச்சில் துப்பி அசுத்தம் பண்ணுங்களே, உங்களுக்கே சரியா இருக்கா?
2: இங்க துப்புறதுல என்ன ஆயிடுபோகுது?
1: கண்ட இடத்தில் எச்சில் துப்புறது, பொது இடங்களில் மலஜலம் கழிப்பது, கண்ட இடங்களில் குப்பைகள் போடுறது, சுற்றுப்புறம் தூய்மை இல்லாமல் இருக்கிறது, இதனால நுண்கிருமிகள் மூலம் பலவிதமான தொற்றுகள் ஏற்படுதுங்க. ஆக நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம சுற்றுப்புறத்தை தூய்மையாக வச்சுக்கலாமே.
3: பசங்க படத்திற்காக ஒலிப்பது, ஷேவ் கோஷால், நரேஷ் ஐயர் குரல்கள்.

0: ஏய் சாக்ஷி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே? எஸ், ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும் எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு, அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்

0: ஏய் சாட்சி, இனிமே நான் பட்டனை தட்டினா போதும், அப்படியே பணம் கொட்ட கொட்டுன்னு கொட்ட போது, தெரியுமா?
1: எதே எஸ் ஜஸ்ட் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணா போதும், எனக்கு பணம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. அந்த மெசேஜில் ஜஸ்ட் நீங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்லலாம் லைக் மட்டும் பண்ணுங்க, உங்களுக்கு பணத்தை நாங்கள் அனுப்புகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செம்மல்ல? ஐயோ, அது எல்லாமே ஃபேக்.
0: என்ன சொல்ற? இரு கிளியரா சொல்றேன். நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர்ல இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி வந்து நாங்க வீட்ல இருந்தே ஒர்க் பண்றதுக்கான உங்களுக்கு ஆஃபர் பண்றோம், ஜஸ்ட் நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும். அதாவது யூடியூப், இன்ஸ்டா, ஃபேஸ்புக்ல நீங்க லைக் பட்டன் பிரஸ் பண்ணா போதும், உங்களுக்கு நாங்க பேமெண்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை நம்பி ஏமாறாதீங்க, இது எல்லாமே ஃபேக். ஸோ இந்த மாதிரி சொல்லி அவங்க ஏதோ ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்களாம், அதற்கு பிறகு உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பறிக்கிறதுக்கான ஒரு வழி அப்படின்னு சொல்றாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி லைக் பண்ணுறேன், நான் பணத்தை கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் நம்பி ஏமாறாதீங்க.
2: திரைகானத்திலினி காற்றினிலே வரும் கீதம் படத்திற்காக ஒலிப்பது பி. ஜெயச்சந்திரன், எஸ். ஜானகி, குரல்கள்.

0: இதுவரை திரைகான மொழிகுல அவரை கேட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு சில நொடிகளில். நேரம் இப்போது 9:30.
1: ஆகாஷ்வாணி நேயர்கள், இப்போது மகரிஷி ததிச்சி அகில பாரத நாடகம் கேட்கலாம். ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ்குமார் ஸ்ரீவாத்சவ் அவர்கள். ஹிந்தி மொழியில் நாடக அமைப்பு வினோத்குமார் அவர்கள். ஹிந்தி மொழியில் இருந்து தமிழாக்கம் மகேஸ்வரி ரங்கநாதன் அவர்கள். இதில் நடித்துள்ளவர்கள் வி தாசரதி, எம் ராஜேந்திரன், டி எஸ் லலிதா, பி எம் எஸ் முரளி, பி கிருஷ்ணமூர்த்தி, கே பி குமார், எல் சிவலிங்கம், டி கோதண்டராமன், எஸ் ரமணன், ஆர் நடன சபாபதி, கே முத்துக்குமார் ஆகியோர். அமைப்பு ஜே ஜெயா. மகரிஷி ததிச்சி.

பாரத தேசத்தின் வரலாற்றில் குறிப்பிடத்தகுந்த வள்ளல் பெருமக்கள் அநேகர் உண்டு. ஆயினும் மானுட நலனுக்காக தனது உடலையே தானம் செய்ய முன்வந்த பெரும் முக்கியத்துவம் வாய்ந்த உள்ளன்பு மிக்க சிவபக்தர், வேத விற்பன்னர், தயாள குணம் மிக்கவர், பரோபகார சிந்தனையும் செயலும் கொண்ட மகரிஷி ததீச்சி அந்த வள்ளல்களில் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவராக கருதப்படுகிறார். வேத சூத்திரங்களிலும் இந்து தர்மம் சார்ந்த புராணங்களிலும் அஸ்வினி எனப்படும் இரு தேவகுமாரர்கள் குறித்த பதிவுகள் உண்டு. அவர்கள் அஸ்வினி தேவர்கள் என்ற

பெயரால் அழைக்கப்படுகின்றனர். ரிக்வேதத்தின் பல பகுதிகளில் அஸ்வினி குமாரர்கள் என அவர்கள் அழைக்கப்படுகின்றனர். விடியலுக்கும் ஆயுர்வேத மருத்துவத்திற்கும் உடல் நலனுக்கும் கடவுள்களாக கருதப்படும் அஸ்வினி குமாரர்கள் இந்திரன் மற்றும் தேவாதி தேவர்களின் மருத்துவர்களாக கருதப்படுகிறார்கள். தயாள குணம் மிகுந்த மகரிஷி ததீச்சி அஸ்வினி குமாரர்களுக்கு பிரம்ம வித்தையை உபதேசிக்க கூட

தயாள குணம் மிகுந்த மகரிஷி ததீச்சி அஸ்வினி குமாரர்களுக்கு பிரம்ம வித்தையை உபதேசிக்க கூடாது என இந்திரதேவன் கட்டளை பிறப்பித்தார். ஆயினும் மானுட நலனுக்காக பிரம்ம வித்தையை தங்களுக்கு போதிக்க வேண்டும் என அஸ்வினி குமாரர்கள் வேண்டி கேட்டுக்கொண்டதால் மனமிறங்கி பரம ரகசியமாக கருதப்படும் பிரம்ம வித்தையை அஸ்வினி குமாரர்களுக்கு மகரிஷி ததீச்சி உபதேசித்தார். இந்த செயலால் பெரும் கோபமுற்ற இந்திரதேவன் தனது கோபத்தின் வெளிப்பாடாக மகரிஷி ததீச்சியின் சிரத்தை கொய்தார். எனினும் அஸ்வினி குமாரர்கள் தங்கள் ஆற்றலை பிரயோகித்து ஒரு குதிரையின் தலையை மகரிஷி ததீச்சியின் உடலோடு பொருத்தி அவரை உயிர்ப்பித்தார்கள். இதனால் மகரிஷி ததீச்சி அஸ்வசிரா என்ற பெயராலும் வழங்கப்படலானார். நல்லது, இனி கால சக்கரத்தின் ஓட்டத்தை சற்றே பின்னோக்கி திருப்புவோம். மகரிஷி ததீச்சி வாழ்ந்த காலத்தில் இருந்து இந்த கதையை துவக்குவோம். அஸ்வினி குமாரர்களுக்கு பிரம்ம வித்தையை உபதேசித்த பின்னர் மகரிஷி ததீச்சி ஒரு யாகம் வளர்த்து கொண்டிருந்தார். அச்சமயம்

0: கொடியவனே, நன்றி கட்ட ததீசியே, தகுதியற்ற யாருக்கு நீ யாகத்தில் பங்களிக்கிறாய்?
1: விஷ்ணு பிரஜோதயா.
2: யார்? ஓ, தேவேந்திரனா?
0: ஆ, சரியாக தெரிந்ததா? நான் தேவேந்திரன் தான். மறதியால் பீடிக்கப்பட்டவரே, உனக்கு பிரம்ம வித்தையை அளிக்கும் போது தகுதியற்றவர்களுக்கு பிரம்ம வித்தையை அளிக்க கூடாது என எச்சரிக்கை விடப்பட்டதல்லவா? அதற்கு பின்பும் நீ?
2: அவர்கள் தகுதியற்றவர்கள் அல்லர், அவர்கள் அஸ்வினி குமாரர்கள். அவர்களது பணிவான வேண்டுகோளையும் உலக நன்மை எனும் நோக்கத்தையும் கருத்தில் கொண்டுதான்
0: பிரம்ம ரகசியத்தை இவர்களுக்கு அளித்து உனது அழிவுக்கு வழிவகுத்துக் கொண்டாய் நீ.
2: தேவேந்திரனே, நான் ஒரு மகரிஷி, தவத்தில் ஆழ்ந்திருப்பவன், இறைஞ்சுபவன். எனது வாழ்க்கை, எனது கனவு, எனது செயல் உலக நன்மையை விட்டு விலகினால் எனது முயற்சியும் வேண்டுதலும் தவமும் வீண்தான். தேவேந்திரனே, தனது முயற்சியில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்பவனுக்கு தவத்தின் நியதிகளில் இருந்து விலகும் நாளில்தான் அழிவு நிச்சயம்.
0: உன்னை எச்சரிக்கிறேன் ததீச்சி, நீ உன்னுடைய பேச்சுக்களால் உன்னுடைய அழிவை நீயே தேடிக்கொள்கிறாய். என்னையே எதிர்த்து பேசுகிறாயா? உன்னுடைய இந்த குற்றத்திற்கு கண்டிப்பாக தண்டனையை நீ அனுபவித்தே ஆக வேண்டும்.
2: என்னை பொறுத்தவரை அஸ்வினி குமாரர்கள் பிரம்ம ரகசியத்தை தெரிந்து கொள்ள முழு தகுதி உடையவர்கள். அவர்கள் உலக நன்மைக்காக இதை கற்றுக்கொண்டனர். உங்களுக்கு அப்படி தோன்றவில்லை எனில் நான் மகிழ்ச்சியாக என் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நினைவிருக்கட்டும், என்னுடைய உடலில் உயிர் இருக்கும் வரை என்னுடைய கடமைகளை நான் செய்து கொண்டுதான் இருப்பேன். ஓம்.
0: உன்னுடைய இந்த பேச்சுக்கான பலனை அனுபவி.

0: தீங்கு விளைவித்து விட்டாய்.
1: மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டாய் இந்திரனே, மிகப்பெரிய பாவத்தை செய்து விட்டாய். நீ சிறிது காலம் பொறுத்திருந்தால் நீயே இதன் மகிமையை உணர்ந்திருப்பாய். அதனை கொண்டு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என பார்த்திருப்பாய். இப்போது எங்கள் குருவினுடைய மகிமையால் உன்னுடைய கர்வத்தை சுக்கு நூறாக உடைக்கப் போகிறோம். பார், எங்களுடைய குரு மகரிஷி ததீச்சி அவர்கள் எங்களுக்கு அளித்துள்ள முழுமை பெறாத அறிவாலேயே எங்கள் குருவின் இந்த உடலை உயிர்ப்பிக்க செய்வோம். அந்த அறிவுக்கே சக்தியும் வீரியமும் உண்டு என்பதை நிரூபிப்போம். இன்னும் இவருடைய உடலில் உயிரோட்டம் இருக்கிறது. காட்டில் முதலில் கண்ணில் தென்படுகின்ற ஏதாவது ஒரு உயிரினத்தின் தலை கிடைத்துவிட்டால் இவருடைய உடலில் அதை பொருத்தி விடலாம். இவரை திரும்பவும் பிழைக்க செய்து விடலாம். அதன் பிறகு நாம் இவருடைய தலையை திரும்பவும் இணைத்து வைக்க முயற்சிப்போம். அதில் வெற்றியும் பெறுவோம்.
0: இப்பொழுதே காட்டிற்குள் செல்லுங்கள், செல்லுங்கள், உடனே செல்லுங்கள். முனிவரின் உயிரோட்டம் நிற்பதற்கு முன் எந்த உயிரினத்தின் தலை தென்படுகிறதோ அந்த உயிரினத்தின் தலையை கொண்டு வாருங்கள். சீக்கிரம், சீக்கிரம், இப்பொழுதே கிளம்புங்கள்.
1: சீக்கிரம் செல்லுங்கள்.
0: கிளம்புகிறோம், இப்பொழுதே போகிறோம். வாருங்கள், போகலாம்.
2: இதனைத் தொடர்ந்து அருகில் இருந்த வனத்திற்கு சென்று ஒரு அசுவம், அதாவது குதிரையின் தலையை எடுத்து வந்ததாகவும், அஸ்வினி குமாரர்கள் முதலில் அந்த குதிரையின் தலையை தங்கள் குருவான மகரிஷி ததீச்சியின் உடலோடு பொருத்தி தங்களது அற்புத சக்தியினால் அவரை உயிர்ப்பித்த பின்னர் அந்த குதிரையின் தலைக்கு மாற்றாக இந்திரதேவனால் கொய்யப்பட்ட மகரிஷியின் சிரசையை அவரது உடலில் மீண்டும் பொருத்தியதாகவும் புராணங்கள் எடுத்துரைக்கின்றன. இது தொடர்பான மற்றொரு கதையும் சொல்லப்படுவதுண்டு. ஒருமுறை தேவேந்திரன் தேவ குருவான பிரகஸ்பதியை அவமதித்ததாகவும், அதனால் மனவேதனையும் கோபமும் அடைந்த பிரகஸ்பதி அஞ்ஞாதவாசம் மேற்கொண்டு தேவலோகத்தை விட்டு சென்று விட்டதாகவும், தன் தவறை உணர்ந்த தேவேந்திரன் குரு பிரகஸ்பதியை தேடிச் சென்றதாகவும், ஆனால் அந்த முயற்சி பலன் அளிக்கவில்லை என்றும் சொல்லப்படுகிறது. தேவர்களின் குருவான பிரகஸ்பதி தேவலோகத்தில் இல்லாத காரணத்தால் துன்பங்கள் பல உருவாயின. அந்த சங்கடங்களில் இருந்து தன்னை காக்கும்படி தேவேந்திரன் பிரம்மதேவரை நாட, அவரது ஆலோசனையின்படி ரிஷி த்வஷ்டாவின் புதல்வர் விஸ்வரூபனை தேவகுருவாக நியமித்தார் தேவேந்திரன். எனினும் புதிய தேவகுரு விஸ்வரூபனின் அன்னை அசுர குலத்தை சேர்ந்தவராக இருந்ததால் விஸ்வரூபன் அசுரர்களின் நலனையும் கருத்தில் கொண்டு செயலாற்றினார்.
3: மகனே விஸ்வரூபா, நீ இப்பொழுது இந்த பதவியை பெற்று மேலும் உயர்ந்தவனாகிவிட்டாய்.
4: பதவி எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தாலும் நான் எப்பொழுதும் உங்களுடைய மகன் தானே தாயே.
3: மகனே, நீ தேவகுரு பிரகஸ்பதிக்கு பதிலாக உன்னுடைய தந்தை துஷ்டாரிசி செய்த புண்ணியத்தால் தான் தேவேந்திரனால் அவர்களுடைய குருவாக நியமிக்கப்பட்டிருக்கிறாய்.
5: என்னுடைய மதிப்பிற்காக மட்டுமல்ல, அவனது நல்ல செயல்களுக்காகவும், அவன் செய்யும் யாகங்களுக்காகவும், அவனது தவ வலிமைக்காகவும் தேவேந்திரன் விஸ்வரூபனை குருவாக நியமித்திருக்கிறான். நியமிக்கப்படுவதற்கு முன்பு தேவராஜன், இந்திரன், எல்லா தேவர்களையும் பிரம்மாவையும் கலந்து ஆலோசித்து பின்பு அவரிடம் அனுமதி பெற்றே விஸ்வரூபனை குருவாக நியமித்துள்ளான்.
3: ஓ, அப்படியா?
5: நம்முடைய மகன் இப்பொழுது தேவகுரு என்னும் பதவியின் பெருமைக்கு ஏற்றவாறு நடந்து கொள்ள வேண்டும். இதை எப்போதும் கவனத்தில் கொள்ள வேண்டும்.
3: மகனே, இந்த பெருமையானது நமக்கு நிலைத்திருக்க நன்றாக செயல்பட வேண்டும். நீ இரண்டு குலங்களின் நியாயங்களையும் சீர்தூக்கி எப்பொழுதும் பார்க்க வேண்டும். இருவரது நன்மையையும் கருத்தில் கொள்ள வேண்டும்.
4: தாயே, இரண்டு குலமா?
5: இரண்டு குலம் என்பது மூலம் உன் தாய் சொல்ல வருவது என்னவென்றால், ஒன்று அதாவது தேவர்களுடைய குலம், இரண்டாவது உன்னுடைய தாயினுடையது அதாவது அசுரகுலம். இரு குலத்திற்கும் சம பங்கு உள்ளதல்லவா?
3: ஆமாம்.
4: சந்தேகமே இல்லாமல் நான் தேவேந்திரனின் யாகங்களில் இருவருக்குமான பங்கினை, அதாவது முதலிலிருந்தே தருகின்றேன். வருங்காலங்களிலும் எவ்வளவு முடியுமோ அவ்வளவுக்கு கட்டி காப்பேன். அம்மா, நான் எப்பொழுதும் அசுரர்களுடைய பங்கினை அவர்களுக்கு தரவும் தயங்க மாட்டேன், மறக்கவும் மாட்டேன்.
6: விஸ்வரூபா, தேவர்களுடைய குருவாக இருந்து கொண்டு அசுரர்களுக்கு பங்களிப்பது மன்னிக்க முடியாத குற்றம்.

0: இந்திரன் ததிசையை கொண்டு விட்டார். என்ன நடந்தது? தேவேந்திரா, நீ காரணமே இல்லாமல் தவசீலரை கொன்று விட்டாய். இந்த செயலுக்கான பிரம்மகத்தி தோஷம் உன்னை கண்டிப்பாக பீடிக்கும்.
1: மகரிஷி ததீச்சி அவர்கள் மக்களுக்கு நன்மை செய்யும் பொருட்டு எங்களுக்கு பிரம்ம ரகசியத்தை உபதேசித்தார். மகரிஷி ததீச்சியின் பிரம்ம வித்யா உபதேசத்தால் நாங்கள் ஆயுர்வேதத்தில் மந்திரங்களுக்கு இடமளித்து அதில் தேர்ச்சி பெற்றோம்.
0: ஏ இந்திரனே, ஆயுர்வேத மந்திரங்களின் மூலமாகத்தான் நோய்களுக்கு மருத்துவம் அளிக்கின்ற வாய்ப்பு எங்களுக்கு கிடைத்தது. அவர் மட்டும் பிரம்ம ரகசியத்தை உபதேசிக்கவில்லை என்றால் நாங்கள் இருவரும் அஸ்வினி குமார சம்ஹிதை என்ற நூலை உருவாக்கி இருக்கவே முடியாது. காலம் காலமாக, யுகம் யுகமாக ஆயுர்வேத சிகிச்சைக்கு இந்த சம்ஹிதை ஆதாரமாக விளங்கும். நீ மகரிஷி ததீச்சியை கொன்று இந்த உலகத்திற்கு பெரும்

0: தேவர்குலத்திற்கு நீ இழைக்கும் பெரும் தீங்கு ஆகும். நான் இப்பொழுதே உன்னை கொல்லப் போகிறேன்.
1: மகனே விஸ்வரூபா, பல சிறப்புகளை கொண்ட என் மகனுக்கு இப்படி ஒரு முடிவா? இந்திரனே, நீ ஒரு தாயின் முன்னால் அவளுடைய மகனை கொன்றுவிட்டாய். நீ ஒரு தாயின் சாபத்தில் இருந்து தப்பிக்க முடியாது.
2: இந்திரனே, நீ ஒரு தந்தையின் முன்னால் நிராயுதபாணியான என்னுடைய மகனை கொன்றுவிட்டாய். நிச்சயமாக அதற்கு ஏற்ற தண்டனையை நீ அனுபவிப்பாய்.
0: நீ என்னுடைய தவ வலிமையினால் உருவாகி இருக்கிறாய். நான் உனக்கு ஒரு பெயர் தருகிறேன். இந்த உலகத்தில் நீ விருத்ராசுரன் என்ற பெயரால் அறியப்படுவாய். நீ என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்கிறேன். என்னுடைய மகன் விஸ்வரூபன் இந்திரனால் கொல்லப்பட்டு விட்டான். நீ இந்திரன் உட்பட தேவர்கள் அனைவரையும் அழித்து அந்த சொர்க்கத்திற்கு அதிபதியாக விளங்குவாய். கிளம்பு, உடனே நான் சொன்ன வேலையை செய்து முடி.
3: அப்படியே ஆகட்டும் மகரிஷி.
4: இந்திரதேவனே, எங்களை துர்தாசுரனின் தாக்குதலில் இருந்து காப்பாற்றுங்கள்.
5: காப்பாற்றுங்கள், காப்பாற்றுங்கள்.

0: பிரம்மதேவா, எங்களை விருதாச்சலன் மிகவும் துன்புறுத்துகின்றான். அவனிடமிருந்து தப்பித்துக் கொள்ள ஏதாவது வழி சொல்லுங்கள்.
1: ஐயனே, தேவர்களாகிய நாங்கள் மிகவும் பயத்திலும் துன்பத்திலும் இருக்கின்றோம். அவனுக்கு அழிவு ஏற்படவில்லை என்றால் அவன் தேவர்கள் அனைவரையும் கொன்று விடுவான். அதோடு சொர்க்கத்தின் அதிபதியாகவும் ஆகிவிடுவான்.
2: பிரபு, எங்களை தயவு கூர்ந்து காப்பாற்றுங்கள். அனைத்து தேவர்களையும் அழிக்கும் இந்த விருத்ராசூதரிடமிருந்து எங்களை காப்பாற்றுங்கள். எங்களுக்கு தயவு செய்து வழிகாட்டுங்கள் பிரபு, எங்களுக்கு வழிகாட்டுங்கள்.
0: அந்த அசுரன் தேவலோகத்தை தன்னுடையதாக்கிக் கொண்டான். பிரம்மதேவா, உங்கள் பாதம் பணிந்தோம், சரணாகதி அடைந்தோம், காப்பாற்றுவீராக.
3: இந்திரனே, நீ உன்னுடைய கர்வத்தினால் ஸ்வஸ்த மகரிஷியின் மகன் மற்றும் ததீச்சி மகரிஷியை தகுந்த காரணம் இல்லாமல் கொன்று விட்டாய். நான் ஒன்றும் செய்ய இயலாது. உங்களை காப்பாற்றுவது என்னுடைய கையில் இல்லை.
4: பிரபுவே, எப்படியாவது எங்களை காப்பாற்று.
3: அதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது இந்திரதேவா.
0: கூறுங்கள் பிரபுவே.
3: நீ உன்னுடைய கர்ப்பத்தை விட்டுவிட்டு ததீச்சி மகரிஷியிடம் சென்று அவரை சரணடைந்து காப்பாற்றுமாறு கேள். அவர் மட்டும்தான் இந்த நிலைமையிலிருந்து உன்னை காப்பாற்ற முடியும்.
0: பிரம்மதேவரே, நான் தான் ததீச்சியை கொன்றுவிட்டேனே, இப்பொழுது எப்படி?
3: உண்மைதான், நீ ததீச்சியை கொன்று விட்டாய். ஆனால் அஸ்வினி குமாரர்கள் தன்னுடைய வித்தையினாலும் அறிவினாலும் மிகவும் முயற்சி செய்து தபோபலத்தினால் ததீச்சி மகரிஷியை உயிர் பிழைக்க செய்து விட்டார்கள்.
0: என்ன, அப்படியா?
3: ஆம், உண்மைதான். தேவர்களே, இந்திரன் ததீச்சியை கொன்றான். ஆனால் அஸ்வினி குமாரர்கள் காட்டில் உலவுகின்ற மிருகங்களில் முதலில் எது தென்படுகிறதோ அதனின் தலையை அவரின் உடலில் பொருத்தி வைக்க முடிவு செய்தனர். முதலில் குதிரை கிடைக்க குதிரையின் தலையை மகரிஷி ததீச்சியின் உடம்போடு இணைத்து அவரை பிழைக்க செய்து விட்டார்கள். அதற்கு பிறகு அவருடைய உண்மையான தலையை அதில் பொருத்தினர். இப்பொழுது அவர் அஸ்வசிரா என்று அறியப்படுகிறார். என்னுடைய ஆலோசனை என்னவென்றால், தேவேந்திரா, இந்த மகரிஷி ததீச்சியின் முன்னால் சென்று அவரிடம் கெஞ்சி கேட்டு தன்னுடைய பாவங்களுக்கு பிராயச்சித்தம் என்ன என்று கேட்டு சரணாகதி அடைந்தால் அந்த விருத்ராசுரனுடைய கொடுமைகள் மற்றும் மரணத்தில் இருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்கும். தேவேந்திரா, என்ன அப்படி பார்க்கிறாய்? வேறு வழியே கிடையாது.
0: அவர் எப்படி நமக்கு உதவி செய்வார்? தன்னை கொண்டவர்களுக்கு அவர் உதவி செய்வாரா?
3: இந்திரா, அவர் சனாதன தர்மத்தின் பாதுகாப்பு.

காவலர், அதை கடைபிடிப்பவர், சிறந்த மகரிஷி. அவருடைய கடமை உலக நன்மை மட்டும்தான். அதுவே அவருடைய தர்மம். எப்பொழுதும் அவர் செயலில் சேவை மனப்பான்மை மட்டுமே இருக்கும். தர்மோ ரக்ஷிதி ரக்ஷிதகா. தர்மத்தை யார் காப்பாற்றுகிறார்களோ அந்த தர்மமே அவர்களை காப்பாற்றும் என்பதை மறந்து விடாதே தேவேந்திரா.

0: மகரிஷி ததீச்சியே, நான் தங்களை வணங்குகிறேன். என்னுடைய பாவச் செயல்களுக்கு பிராயச்சித்தம் செய்ய காத்திருக்கிறேன். நீங்கள் மிகவும் கருணை உள்ளவர், மிகவும் அன்பு கொண்டவர். என்னை தயவு செய்து மன்னித்து விடுங்கள். என்னையும் என்னுடைய எல்லா தேவர்களையும் விருத்ராசுரனிடமிருந்து காப்பாற்றுங்கள். நீங்கள் உயிரோடு இருப்பதைக் கண்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நான் சொல்ல முடியாத பாவத்தை செய்து விட்டேன். ஆனால் நீங்கள் அனைவருக்கும் நன்மை செய்கிறீர்கள். பாவங்களிலிருந்து விடுபட எங்களிடம் தயவு செய்து கருணை காட்டுங்கள். தயவு செய்து கருணை காட்டுங்கள்.
1: இந்திர தேவனே, அன்று நீ கோபத்தில் செயலாற்றினாலும் இன்று நீ சரணாகதி அடைந்து விட்டாய். என்னிடம் சரணாகதி அடைந்ததால் நான் உன்னை காப்பாற்றுகிறேன். எனக்கு தெரியும், பிரம்மதேவன் தான் உன்னை என்னிடம் அனுப்பியிருக்கிறார். விருத்ராசுரனின் அட்டூழியங்களில் இருந்து நீங்கள் விடுபட வழி இருக்கிறது.
0: சொல்லுங்கள் ரிஷி அவர்களே.
1: நீங்கள் என்னுடைய எலும்பை வஜ்ரமாக மாற்றி விருத்ராசுரன் மேல் ஏவினால் அவனுடைய அழிவு ஏற்படும்.
0: மகரிஷி, நான் எப்படி இதை செய்வேன்? உங்களிடமே உங்கள் முதுகெலும்பை எப்படி கேட்பேன்?
1: இந்திரா, எல்லா நதி தீர்த்தங்களையும் இப்பொழுதே என்னுடைய ஆசிரமத்திற்கு தருவியுங்கள். அந்த தீர்த்தங்களில் நான் ஸ்நானம் நித்திய கடமைகளை செய்த பிறகு நான் சமாதி நிலையில் சென்று விடுவேன்.
0: ஆனால் அப்பொழுது நான் உங்களை கொன்றால் எனக்கு பிரம்மஹத்தி தோஷம் வராதா?
1: நிச்சயமாக வரும். பிரம்மஹத்தி தோஷம் உனக்கு ஏற்படும். ஆனால் அதில் நீ சிக்காமல் இருக்க ஓர் வழி இருக்கின்றது. முட்களைப் போல தன்மை கொண்ட நாவிருக்கும் காட்டெருமை ஒன்றை கொண்டு வாருங்கள். அது தனது நாவினால் எனது தசைகளையெல்லாம் நீக்கிய பிறகு எலும்புகள் மட்டுமே மிஞ்சியிருக்கும். பின் உங்கள் செயல் எளிதாகிவிடும். எனது எலும்புகளில் இருந்து ஆயுதம் செய்து விருத்தாசுரன் மீது ஏவினால் அவன் மரணமடைவார். நான் சனாதன தர்மத்தை பின்பற்றுபவன். சமுதாயம் மற்றும் நல்ல பண்பாடுகளை காப்பாற்றுவது ரிஷியான என்னுடைய தர்மம். அது என் கடமை. ஆகையால் என்னுடைய எலும்பினால் ஏதாவது நன்மை ஏற்படுமே ஆனால் இந்த மகரிஷி அதற்கு தயாராக இருக்கிறேன். செல்லுங்கள், சீக்கிரம் இதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். என்னுடைய தேகத்தை நான் தானம் கொடுக்க தயாராக இருக்கின்றேன்.
2: மகரிஷி ததீச்சியின் முதுகெலும்பை கொண்டு உருவாக்கப்பட்ட வஜ்ராயுதத்தால் மட்டுமே விருத்ராசுரனின் முடிவு சாத்தியம் என்ற நிலை இருந்தது. அதற்காக மகரிஷி ததீச்சியின் உதவியை நாடிய தேவேந்திரன் மற்றும் ஏனைய தேவர்களின் எதிர்பார்ப்பு வீணடையவில்லை. அவர்களுக்கு உதவும் பொருட்டு மகரிஷி ததீச்சி அக்னி வளர்த்து அந்த அக்னியில் தனது தேகத்தை அர்ப்பணித்து அதன் வாயிலாக தனது முதுகெலும்பை தேவேந்திரனுக்கு தானம் செய்தார். அக்னிக்கு அர்ப்பணமான மகரிஷி ததீச்சியின் முதுகெலும்பின் பகுதிகளை திரட்டி அவற்றை அதே அக்னியில் வார்த்ததன் வாயிலாக தேவேந்திரனுக்கு ஆகப்பெரும் ஆற்றல் வாய்ந்த ஆயுதம் ஒன்று கிடைக்கப் பெற்றது. வஜ்ராயுதம் என்ற பெயர் கொண்ட அந்த பேராற்றல் மிக்க ஆயுதத்தின் உதவியினால் தேவேந்திரன் விருத்ராசுரனை வதம் செய்து அவனது கொடுமையில் இருந்து உலகத்திற்கு விடுதலை அளித்தார். உலக நன்மைக்கான தேவேந்திரனின் கோரிக்கையை ஏற்று மகரிஷி ததீச்சி தனது முதுகெலும்பையே தானம் செய்தார். ரிஷி அதர்வாவின் புதல்வராக தோன்றிய மகரிஷி ததீச்சி தனது வாழ்வை மானுட நலனுக்காகவே அர்ப்பணித்தவர். ஞானத்தை போதித்ததோடு நில்லாமல் மானுட நலனுக்காக தனது சரீரத்தையும் அதன் அங்கங்களையும் தயக்கமின்றி தியாகம் செய்த மகரிஷி ததீச்சியின் வாழ்க்கை தானங்களின் வரலாற்றிலேயே

காலத்தால் அழியாத ஒரு முன்னுதாரணமாக திகழ்கிறது. தன்னலம் கருதாமல் பிறர் நலனுக்காக தன்னையே அக்னியில் சமர்ப்பித்த மகரிஷி ததீச்சியின் வரலாறு பாரத பண்பாட்டு சரித்திரத்தின் ஒரு இன்றியமையாத அங்கமாகும். அது எப்போதும் வாழ்க்கை தத்துவத்தின் சாராம்சத்தை புரிந்து கொள்ள முனைபவர்களுக்கு தலை சிறந்த ஓர் வழிகாட்டியாக விளங்குகிறது. தர்ம ஏவ ஹதோ ஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷித. அதாவது, தர்மத்தை துறப்பவர்கள் அழிவை சந்திக்க நேரிடும், ஆனால் தர்மத்தை பரிபாலிப்பவர்கள் அந்த தர்மத்தினாலேயே பாதுகாக்கப்படுவர். அந்த வகையில் தர்மத்தை பரிபாலிக்கும் பொருட்டு தனது முதுகெலும்பையே தியாகம் செய்த மகரிஷி ததீச்சியின் புகழும் பெருமையும் இன்றளவும் போற்றி கொண்டாடப்படுகிறது. பாரதத்தின் பண்பாட்டு சரித்திரத்தில் விருத்ராசுரன் வதம் என்னும் அத்தியாயம் மகரிஷி ததீச்சியின் தியாகத்தால் முக்கியத்துவம் பெற்று திகழ்கிறது. அவர் செய்த அந்த ஈடில்லா தியாகம் உலக நன்மைக்கான ஆகச் சிறந்த ஒரு பாடமாக திகழ்ந்தது. இன்றும் அவ்விதமே விளங்குகிறது. இனியும் இந்த உலகம் உள்ள வரையில் அவ்வாறே நீடித்திருக்கும் என்பதில் எள்ளளவும் ஐயமில்லை. ஏனெனில் இது வெறும் கதையல்ல, சனாதன கோட்பாடுகளின் உறுதி வாய்ந்த ஒரு அஸ்திவாரம். வாழ்க மகரிஷி ததீச்சியின் புகழ்.

நேயர்கள் இதுவரை மகரிஷி ததிச்சி அகில பாரத நாடகம் கேட்டீர்கள். ஹிந்தி மொழியில் எழுதியவர் சைலேஷ்குமார் ஸ்ரீவாத்சவ் அவர்கள். ஹிந்தி மொழியில் நாடக அமைப்பு வினோத்குமார் அவர்கள். ஹிந்தி மொழியில் இருந்து தமிழாக்கம் மகேஸ்வரி ரங்கநாதன் அவர்கள். இதில் பங்கேற்றோர் சூத்திரதாரியாக வி தாசரதி, இந்திரனாக எம் ராஜேந்திரன், மகரிஷி ததிச்சியாக இஎம்எஸ் முரளி, முதலாம் அஸ்வினி குமாரராக எல் சிவலிங்கம், இரண்டாம் அஸ்வினி குமாரராக டி கோதண்டராமன், விஸ்வரூபராக கே பி குமார், விஸ்வரூபரின் தாயாக டி எஸ் லலிதா, பஸ்டாவாக பி கிருஷ்ணமூர்த்தி, தேவர்களாக எஸ் ரமணன் மற்றும் ஆர் நடன சபாபதி, பிரம்மாவாக கே முத்துக்குமார் ஆகியோர். தொகுப்பு டி சுஜின்குமார். அமைப்பு ஜே ஜெயா. படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.

0: रविवार सरीय अखिल भारतीय संगीत सभा में आपने सुना वीआर नटराजू और उनके साथियों का नादस्वरम वादन। आपके साथ विशेष तविल पर संगत कर रहे थे एस सुधाकर। यह कार्यक्रम आकाशवाणी बेंगलुरु का योगदान था, जिसे आकाशवाणी दिल्ली के स्टूडियो से आपके लिए प्रस्तुत किया गया।
1: इंडि रविवासरीय अखिल भारतीय संगीत सभा, यू आर लिसनिंग टू नादस्वरम रिसाइटल बाय वी आर नटराजू एंड पार्टी।
2: ஆகாஷ்வாணி சென்னை வானொலி நிலையம். நேரம் இரவு 11 மணி. வானிலை. சென்னை நுங்கம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36.8 டிகிரி செல்சியஸ், இது இயல்பிற்கு 2.5 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு வெப்பநிலை 26.2 டிகிரி செல்சியஸ், இயல்பிற்கு 0.4 டிகிரி செல்சியஸ் அதிகம். பதிவான காற்றின் ஈரப்பதம் 87%. சென்னை மீனம்பாக்கம் வானிலை ஆய்வு மையத்தில் பதிவானபடி அதிக அளவு வெப்பநிலை 36 டிகிரி செல்சியஸ், இது இயல்பிற்கு 1.8 டிகிரி செல்சியஸ் அதிகம். குறைந்த அளவு வெப்பநிலை 26.4 டிகிரி செல்சியஸ், இது இயல்பிற்கு 1.1 டிகிரி செல்சியஸ் அதிகம். பதிவான காற்றின் ஈரப்பதம் 80%. சென்னை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணக்கூடும். இரவு நேரத்தில் நகரின் சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமானதுமான வரை மழை பெய்யக்கூடும். நகரின் அதிக அளவு வெப்பநிலையானது 36 முதல் 37 டிகிரி செல்சியஸையும் குறைந்த அளவு வெப்பநிலையானது 26 முதல் 27 டிகிரி செல்சியஸையும் ஒட்டியே நிலவக்கூடும். வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

நிகழ்ச்சிகள் இதே அலைவரிசையில் நாளை இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. காலை 6:10 இணைத்தாலும் நிலவை கேட்க வழங்குவர் பேராசிரியர் முனைவர் எம் இ கிருஷ்ணகுமார் அவர்கள். 6:15 வழிபாடு, 6:35 உழவர்களுக்கான செய்திகள், 6:55 சூழல் அறிவும், தொடர்ந்து வானிலை. காலை 7 முதல் 9 வரை புத்தம் புது காலை, 4 அறிவும், நீர் சேமிப்பு வாழ்வின் அடித்தளம், எழுதி வழங்கியவர் எஸ் சித்ரா அவர்கள். 7:10 தமிழ் அமுதம் வழங்குவர் முனைவர் சி ஆர் மஞ்சுளா அவர்கள். 7:25 ஆரோக்கிய வாழ்விற்கு மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ராஜபிரியா ஐயப்பன் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகளின் 9 பகுதி கேட்கலாம். 7:30 இன்று ஒரு தகவல் வழங்கியவர் தென்கட்சிக்கு சுவாமிநாதன் அவர்கள். 7:35 திரைகானம். 7:45 நகர்வலம், சென்னையின் 2வது ஏசி மின்சார ரயில் சேவை. பி விஜயலட்சுமி அவர்கள் எழுதிய செய்தி கோவை. 7:55 நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். காலை 8:00 8:30 திரைகானம் ஒலிக்க கேட்கலாம். காலை 9:00 அரங்கிசை நிகழ்ச்சியில் என் அனந்த நாராயணன் அவர்களின் வீணை இசை, திருநாகேஸ்வரம் TRS மணிகண்டன் அவர்கள் மிருதங்கம், ஜி விஜயராகவன் அவர்கள் கஞ்சிராம். இந்நிகழ்ச்சி 100.1 FM கோல்டு அலைவரிசையிலும் இடம்பெறும். 10:00 ஜப்பானில் நடைபெறும் 20வது ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் 2026 அன்றாட நிகழ்ச்சிகளின் தொகுப்பு நிகழ்ச்சி கேட்கலாம். தொடர்ந்து முத்துச்சிதறல். நண்பகல் 12:10 சங்கீத சாரல், உமா மகேஸ்வரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி வி ஸ்ரீனிவாச ராவ் அவர்கள் வயலின், பி குரு ராகவேந்திரா அவர்கள் மிருதங்கம். பகல் 1:00 பாரத பிரதமரின் நலத்திட்டங்கள் வரிசையில், சதுப்பு நிலக்காடுகளை பாதுகாத்து கடற்கரையோர வாழ்விடங்கள்

மேம்படுத்தி நிலையான வருமானத்தை வழங்கும் திட்டம் குறித்த தகவல்கள். பிற்பகல் 1:10 எண்ணிரு தோழி வழக்கறிஞர் நிவ்யா சுரேந்திரன் அவருடன் நேர்முகம். உடன் உரையாடுபவர் கே கே பரமேஸ்வரி அவர்கள். 2:40 ஹிந்தி பாடம் ஆசிரியர் எஸ் புவனேஸ்வரி அவர்கள், மாணவர் விஸ்வாஸ் சோனி. மாலை 6:10 பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்குபவர் ஐங்கரன் அவர்கள். 6:40 மனதில் நின்றவை. 7:10 திண்டுக்கல் மாவட்ட செய்திகள் எழுதியவர் எஸ் ராஜசேகரன் அவர்கள். 7:25 பண்ணை செய்தி. 7:30 உழவர் உலகம் அங்கக சான்று பெறும் வழிமுறைகள் குறித்து திரூர் வேளாண்மை அறிவியல் நிலைய பேராசிரியர் முனைவர் ஏ ஷீபா அவர்களின் உரை. தொடர்ந்து மெல்லிசை வேளாண் செய்திகள் இடம்பெறும். 9:15 செய்திச் சுடர். 9:30 அகில பாரத பிரதேச நாட்டுப்புற மற்றும் மெல்லிசை நிகழ்ச்சி. உஸ்தாத் சலீம் அல்லாவாலா அவர்களின் கசல்ஸ் கேட்கலாம். தொடர்ந்து கோபால் சிங் கிஞ்சி அவர்களின் நாட்டுப்புற இசை நிகழ்ச்சி டெல்லி அஞ்சல். 10:30 காற்றோடு கலந்திடவா. நேர்கள் இதுவரை நாளை இதே அலைவரிசையில் இடம்பெறவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.

நேரம் 11:10. ஆகாஷ்வாணி சென்னை. நேர்களே, 101.4 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் ரெயின்போ, 100.1 மெகாஹெர்ட்ஸ் எஃப்எம் கோல்டு மற்றும் 102.3 மெகாஹெர்ட்ஸ் விவித் பாரதி பண்பலை வரிசைகளில் தற்போது நிகழ்ச்சிகள் ஒலிபரப்பாய்க் கொண்டிருக்கின்றன. சென்னை மத்திய அலை 720 கிலோஹெர்ட்ஸ், மத்திய அலை 1269 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசைகளில் இன்றைய ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் ஒலிபரப்பு இதே அலைவரிசைகளில் நாளை காலை 5:45 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே, ஜெய்ஹிந்த்.